இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 சிரவண மாதம் 7 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 29 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் காலை 6 மணி. நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: குரலோசை அவா அறுத்தல் 37 அதிகாரம் 9 குறட்பா.

நிலையத்தில் நேரம் காலை 6:01. பண்பலையில் நேயர்கள் இணை கேட்கலாம். இன்று நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகள் அனைத்தையும் இன்று காலை 6:10 இணைத்தானும் நலவேட் கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, மழலையாக டி ஷர்வின், 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரமும் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரமும் கேட்கலாம். காலை 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது கேட்கலாம். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். காலை 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். காலை 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். காலை 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லுமது. காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேரலையில் பங்கேற்கிறார் பாப்பார்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எம் சங்கீதா அவர்கள். காலை 10:00 நன்றியை கேட்போம் இன்றைய கேட்போம் 15:00 நீங்கள் கட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 கல்லூரி கலட்டா இன்றைய நிகழ்ச்சியில் பொம்முடி பள்ளிப்பட்டி ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து நேரலையாக. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம். பன்னிரண்டு 40 தமிழ் செய்திகள். 12:50 சூழல் கப்பம் மெல்லிசை அறிவிப்புகள் ஆகியன கேட்கலாம். 3:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்பத்தினால் கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எவ்வாறு கண்டறிவது பற்றிய தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தீடும் வினாக்கள். மாலை 5:00 மாலை தன்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7:00 திரையசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்கள் சாகுபடி எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தன்றல் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. 8:00

25 எறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:30 வானொலி நாடக விழா 2026 கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் சுகமான ராகங்கள். 11:30 ஆங்கிலத்தில் செய்திகள். இவையாவும் இனி நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகளாகும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: பிறர் குற்றம் சுட்டுதல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது நம் முன்னோர் வாக்கு. எது குற்றம் என்பதை நாம் முதலில் கண்டுணர வேண்டும். பொய் பேசாத, குற்றம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு காலத்தில் நம் தமிழ்ச் சமூகம் இருந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் நம்ப முடிகிறதா? அது எப்படி? நரியே தந்திரம் செய்து ஏமாற்றுகிறது என்று கதைக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் எப்படி பொய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்ந்திருக்க முடியும்? இங்குதான் தொல்காப்பியர் நமக்குச் சான்றுரைக்கின்றார். திருமணத்திற்கான இலக்கணத்தை கூறுமிடத்தில் தொல்காப்பியர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ஆதாரம் காட்டியுள்ளார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் என்று தொல்காப்பியர் கூறியிருப்பதிலிருந்து பொய் குற்றம் தோன்றாத தெரியாத மக்கள் கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளது, அந்த உண்மையை நாம் உணரத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட தெளிந்த குற்றமற்ற தமிழ்ச் சமூகம் காலப்போக்கில் மனித கூட்டத்தின் நாகரிக வளர்ச்சியை நெறிப்படுத்த அந்தந்த காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்புடையது எதுவோ அதுவே நன்மையை கொண்டதாக, ஏற்பில்லாதது எதுவோ அதுவே காலத்தால் தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. அதே காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர். குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் ஒருவனை திருந்த விடாமல் சிந்திக்க விடாமல் செய்துவிடும். சுட்டி காட்டுதல் என்பது திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டும். எனவே காலமறிந்து இடனறிந்து பொருளறிந்து நாம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும். சிலர் நிதானமில்லாமல் பதற்றத்தால் சில செயல்களைச் செய்யும் பொழுது அது நல்விளைவுகளைத் தராமல் எதிர்விளைவுகளை தந்துவிடுகின்றது. அந்த அனுபவ மொழியே பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழியாகியது. இந்த நிதானமில்லாத பதற்றமாகியவரின் குறையை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்குண்டு. எப்படி திருத்துவது? பதறாத காரியம் சிதறாது என்ற நேர்மறை சொற்களை அவர்களின் கரம் பிடித்து சொல்லிப் பாருங்கள். பதற்றமுற்றவரின் மனம் அமைதியாகும், அவரது செயல் சீராகும். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல தலைவர் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை

0: கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர். குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவப் பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று எச்சரிக்கின்றார். உண்மை, இனிமை, அன்பு, பொறுமை, மரியாதை ஆகிய ஐந்து பண்புகளையும் பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்டும்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நமது சொற்கள் பிறர் மனங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் என்ற பக்குவத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். குற்றம் செய்யாத மனிதரில்லை, நாமும் குற்றம் செய்தவர்தான். நம் குற்றத்தை நாம் முதலில் நியாயப்படுத்தி பேசாமல் அதனை களைந்துவிட்டு பிறர் குற்றம் சுட்டுதலே மனிதனுக்கு மனிதன் செய்யும் மானுடக் கடமையாகும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறட்பாவை நம் வாழ்வின் அருட்பாவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தவறை சுட்டிக்காட்டுவது அறிவு, அன்போடு சுட்டிக்காட்டுவது பண்பு, திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டுவதே மனிதநேயம். மலரட்டும் மனிதநேயம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:17. ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், இது உன்னை பரவசமூட்ட வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது கணபதியே என தொடங்கும் பாடல், சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்.

0: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: நிகழ்ச்சி நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது வீரமணி குரலில்.

0: ஒழித்த இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பண்பலையில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நிலக்கடலையில் இரும்பு சத்து குறைபாடும் காரணங்களும் தீர்வுகளும் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். நிலக்கடலை தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும். அதிக மகசூலை பெற நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற பேரூட்டச்சத்துக்களும் அதனுடன் நுண்ணூட்ட சத்துக்களும் சம அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவற்றில் இரும்பு தாவர வளர்ச்சிக்கு இன்றியமையாத நுண்ணூட்டமாகும். மண்ணில் இரும்பு சத்து போதுமான அளவில் இருந்தாலும் தாவரத்தால் அதை உறிஞ்ச முடியாத சூழ்நிலையில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுகிறது. இது இலைகள் மஞ்சளாக மாறுவதுடன் ஒளி சேர்க்கை குறைந்து மகசூலில் கணிசமான இழப்பை ஏற்படுத்துகிறது. இரும்பு நேரடியாக பச்சையத்தின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும் பச்சையம் உருவாகவும் ஒளி சேர்க்கை நடைபெறவும் சுவாசம், நொதி செயல்பாடுகள் மற்றும் புரத உற்பத்திக்கு இன்றியமையாதாகும். இரும்பு சத்து போதுமான அளவில் இருந்தால் தாவர வளர்ச்சி சீராக நடைபெறும். ஏன் இந்த இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுது? பல விவசாயிகள் மண்ணில் இரும்பு இருக்கும்போது ஏன் குறைபாடு வருகிறது என்று கேட்பார்கள். இதற்கு முக்கிய காரணம் மண்ணில் இரும்பு இல்லாததல்ல, அது தாவரத்திற்கு கிடைக்காத வடிவமாக மாறுவதுதான். இதுக்கு முக்கிய காரணங்கள் சுண்ணாம்பு சத்து அதிகமுள்ள கார மண்ணில் இரும்பு கரையாமல் தாவரத்திற்கு கிடைக்காத வடிவமாக மாறுகிறது. பாஸ்பரஸ் உரங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்தும் போது இரும்பின் உறிஞ்சுதல் பாதிக்கப்படுகிறது. நீர்த்தேங்கும் வயல்களில் வேர் செயல்பாடு குறைவதால் இரும்பு உறிஞ்சுவது பாதிக்கப்படுகிறது. சில நேரங்களில் குறைந்த வெப்பநிலையில் இக்குறைபாடு அதிகமாக காணப்படுகிறது. நூற்புழு தாக்குதல், வேரழுகல் நோய், வேறு சேதம் ஏற்பட்டாலும் இரும்பு உறிஞ்சுதல் குறைகிறது. இரும்பு சத்தினுடைய அறிகுறிகள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இரும்பு சத்து குறைபாட்டை ஆரம்பத்திலே கண்டறிந்தால் மகசூல் இழப்பை தவிர்க்கலாம். இதனுடைய முக்கிய அறிகுறிகள் என்ன? முதல்ல இளம் இலைகளில் அறிகுறி தோன்றும். இலை நரம்புகள் மற்றும் பச்சையாக இருக்கும். நரம்புகளுக்கு இடையில் மஞ்சள் நிறம் காணப்படும். கடுமையான நிலையில் முழு இலை வெளிர் மஞ்சள் அல்லது வெண்மை நிறமாக மாறும். புதிய இலைகள் சிறிதாக உருவாகும். செடி வளர்ச்சி கொண்டு காணப்படும். பூக்கும் எண்ணிக்கை குறையும். மெட்டுகள் குறைவாக உருவாகும். இறுதியில் மகசூல் 15-40% வரைக்கும் குறையக்கூடும். இதுக்கு தீர்வு என்ன? இது மிகவும் விரைவான தீர்வாக 0.5% பெரஸ் சல்பேட், அது கூட 0.25% சிட்ரிக் அமிலம், அல்லது 1% பெரஸ் சல்பேட், அது கூட சுண்ணாம்பு கரைசல் 0.5%, இதெல்லாம் கலந்து 20-25 நாட்களில் முதல் தெளிப்பும் 10-15 நாட்கள் கழித்து இரண்டாவது தெளிப்பும் மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். இதை எப்படி மண்ணில் இடுறது? பிரஸ் சல்பேட்டை துளு உரத்துடன் கலந்துவிடணும். உயிர் உரங்களுடன் சேர்த்து பயன்படுத்தினால் பயன்பாடு அதிகரிக்கும். நன்கு மக்கிய துளு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்றவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதால் மண் அமைப்பு மேம்படும். இரும்பு கிடைக்கும் திறன் அதிகரிக்கும். நுண்ணீர் செயல்பாடுகள் உயரும். அதிக கார மண்ணில் கரிமப்பொருள் சேர்க்கணும். தேவையற்ற சுண்ணாம்பு பயன்பாட்டை தவிர்க்கணும். சமச்சீர் உரமிடணும். நீர் மேலாண்மை

0: சேருது. வயல்ல நீர் தேங்க விடக்கூடாது. தேவைக்கு ஏற்ப மட்டுமே பாசனம் செய்யணும். நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்தணும். அதிக பாஸ்பரஸ் உரங்களை தவிர்த்து மண் பரிசோதனை பரிந்துரையின்படி உரமிடணும். பல நேரங்களில் நிலக்கடலில் காணப்படும் மஞ்சள் இலைகள் நைட்ரஜன் குறைபாடாக கருதி யூரியாவை மீண்டும் மீண்டும் இடுகின்றனர். ஆனால் இளம் இலைகளில் நரம்புகள் பச்சையாக இருந்து நரம்புகள் இடையே மஞ்சள் நிறம் தோன்றினால் அது பெரும்பாலும் இரும்பு சத்து குறைபாட்டின் அறிகுறியாகும். இந்நிலையில் யூரியா இடுவதற்கு பதிலாக சரியான இரும்பு சத்து மேலாண்மையை மேற்கொண்டால் மட்டுமே பயிர் மீண்டும் நல்ல மகசூல் கிடைக்கும். அடுத்து, உலக அளவில் விவசாய நிலங்களின் மேல் மண் சுமார் 24 லட்சம் டன் அளவுக்கு காணாமல் மறைந்து வருவதாக ஒரு ஆய்வில் தெரிகிறது. அது எப்படின்னு கேட்குறீங்களா? நிலத்தின் மேல் பகுதி மண்ணில் தான் அதிகமான சத்துக்கள் உள்ளன. பயிர் வளர்ச்சிக்கு உதவும் பாக்டீரியா, பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள், கரிமப் பொருட்கள், தாவரங்களுக்கு தேவையான சத்துக்கள், நீரை சேமிக்கும் திறன், இவை அனைத்தும் மேல் மண்ணில் தான் இருக்குது. சத்துமிக்க மேல் மண் காற்று, மழை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மண் அரிமானம் ஏற்பட்டு வளம் இழந்து வருகிறது. அதாவது, மேல் மண்ணை ஆழமாக உழும்போது மண் துகள்கள் சிதைந்து நுண்ணுயிர்களுடைய வாழ்விடமும் அழிந்து போகும். அது மட்டுமல்ல, மண்ணில் இருக்கும் கரிம கார்பன் காற்றில் வெளியேறி மண் விரைவில் காய்கிறது. மழை வெள்ளம் வந்தால் வளமான மேல் மண்ணை எளிதாக அரித்து செல்லப்படுகிறது. இது போலவே ஒரே நேரத்தில் ஒரே பயிரை சாகுபடி அடுத்தடுத்து செய்வதால் அதற்கு தேவையான சத்துக்களை தொடர்ந்து மண்ணில் கிரகிக்கப்படுவதால் மண்ணில் தலை மணி சாம்பல் சத்துக்கள் இழந்து வளமற்றதாக மாறிவிடுகிறது. மண்ணில் இயற்கை உரங்களை போடாமல் அதிகமாக மகசூல் பெற கண்ட ரசாயனங்களை போடுவதால் மண் வளம் இறுகி மண் வளம் குன்றி போகும். இதனால் மண் இறுகி நீர் ஊடுருவல் குறைந்து மகசூல் பாதிக்கும். சரி, இந்த மேல் மண்ணை எப்படி பாதுகாக்கிறது? ஆழமாக உழவு செய்யாமல் பயிர் சாகுபடி செய்கிறது, ஆட்டுக்கடை மாட்டுக்கடை போடணும், சாகுபடி செய்யாத காலங்களில் பசுந்தால் பயிர்களை சாகுபடி செய்து மடக்கி உழவு போடணும், மாற்று பயிர் சாகுபடி இயற்கை உரங்கள் போன்றவற்றை போடணும், உயிர் உரங்களை அதிகமாக பயன்படுத்தணும். இந்த முறைகளை பின்பற்றினால் மேல் மண்ணை தக்க வைக்க முடியும். அடுத்து, தமிழ்நாடு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள பல்வேறு பசுமை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 2026 ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக வனவியல் கொள்கை மூலம் விவசாய நிலங்களில் தேக்கு, சந்தனம், செம்மரம், மகாகனி போன்ற மரங்களை வளர்க்க அரசு ஊக்குவித்து வருகிறது. மரக்கவசத்தை அதிகப்படுத்துவதோடு விவசாய வருமானத்தையும் உயர்த்துவதாகும். பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் மாநிலத்தின் மரக்கவசத்தை சுமார் 23.6% இதிலிருந்து 33% உயர்த்தும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது கார்பன் உறிஞ்சுதலை அதிகரிக்க முக்கிய நடவடிக்கையாகும். மாநில வேளாண் பட்ஜெட்டில் இயற்கை வேளாண்மை, நுண்ணிய பாசனம், துல்லிய வேளாண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டிற்கு தொடர்ந்து நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது. சூரிய ஆற்றல், துல்லிய வேளாண்மை, ட்ரோன் தொழில்நுட்பம், சொட்டுநீர் பாசனம், வேளாண் வனவியல் மற்றும் வேளாண் கழிவுகளின் மதிப்பு கூட்டல் போன்ற தொழில்நுட்பங்களை பரவலாக பயன்படுத்துவதன் மூலம் கார்பன் வெளியீட்டை கணிசமாக குறைக்க முடியும். இதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வருமானம், மண் வளம், நீர்வளம் மற்றும் உணவு பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முடியும். கார்பனை குறைப்போம், இயற்கையை காப்போம், நிலையான வேளாண்மையை உருவாக்குவோம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி. சின்னசாமி. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் பயிறு வகை பயிர்கள் சாகுபடி குறித்து பில்பருதி பகுதியை சார்ந்த எம். மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மறந்துடாதீங்க நேயர்களே, இன்று 7:25 வயல்வெளி.
2: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகங்கள் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஊக்கமளிக்கக்கூடிய இந்த பயணத்தில் இவை அவருக்கு மரியாதை அளிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பட்டப்பகலில் கல்லூரி மாணவர்கள் மீது 15 பேர் கொண்ட போதை கும்பல் கத்தியால் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிகம் கூடும் மாநகரின் மையப்பகுதியில் அரங்கேறிய இந்த தாக்குதலால் மக்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் மாநில அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ள திரு நயினார் நாகேந்திரன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாவேக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ், கார்த்திக் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை காலையும் மாலையும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த விருதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் 31 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் கேட்டுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், சமூக நலம், பொதுப்பணிகள், தொழில்கள் மற்றும் இதர பிரிவுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரண பணிகள் ஆற்றியவர்களுக்கு மேன்மை புரிந்த பணிகளுக்காக மத்திய அரசு பத்ம விருது வழங்குகின்றன. வரும் ஜனவரி 26 தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுடையவர்கள் அதற்கான இணையதள முகவரியில் வரும் 31 விண்ணப்பத்தை பயன்பெறலாம். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த ஆவணங்களுடன் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்திற்கு நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் எம் செல்வராஜ்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி தபசு விழாவின் முக்கிய நிகழ்வான சங்கர நாராயணர் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆடி தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலம் வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்தார். இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சுமார் 2000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வரும் 31 தேதிகளில் கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நேற்று சந்தித்து பேசினார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2 இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27:49 கடந்து 2 இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கியூ ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு

விட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் காலை 6:55. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: உலகமேலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலைமை நிகழ்ச்சி. இன்றைய மழலைமை அம்பவர் இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை டி சர்வின். வணக்கம் சர்வின்.
4: வணக்கம் சார்.
3: அர்வின் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்க.
3: ஏன் அப்படி மென்மையா பேசுறீங்க? சரியா சாப்பிட மாட்டீங்க?
4: என்ன
3: சாப்பிடுறீங்க? சாப்பிடுங்க. என்ன தெரியும் சர்வீனுக்கு?
4: காக்கா கதை
3: சொல்லுங்க சத்தமா.
4: ஒரு ஊர்ல ஒரு காக்காவும் முயலும் இருந்துச்சா. ஒரு காக்கா பசியோட இருந்துச்சா. அந்த காக்காவுக்கு அந்த முயல் சாப்பாடு கொடுத்துச்சான். அந்த முயல் பசியோட இருந்துச்சா, காக்கா வந்து அதுக்கு ஒரு கேரட் பிடிங்கிட்டு வந்து கொடுத்துச்சான். அதுக்கு நண்பனா இருக்கணும். அது நாம என்னைக்கும் தைரியமா போய் கொடுக்கணும். அவ்வளவுதான்.
3: சின்ன கதையா சொல்லிட்டீங்க. சரி பாட்டு தெரியுமா உனக்கு?
4: தோசையம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாமும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை, அம்மாவுக்கு 4, அப்பாவுக்கு 3, திங்க திங்க ஆசை, எனக்கு மட்டும் 1. யார் எனக்கு மட்டும் 1?
3: ஏன் உங்களுக்கு மட்டும் 1? நீங்களும் 4 கேட்டு சாப்பிட வேண்டியதானே.
4: போட மாட்டேங்க.
3: போட மாட்டேன்றாங்களா? ஏன் என்னாச்சு சாப்பிட மாட்டீங்களா?
4: எஸ் சார், சாப்பிடுவேன்
3: சார். சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க?
4: சாப்பிட்டு தூங்கிடுவேன் சார்.
3: எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சாப்பிட்டேன், என் டியூட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவீங்க. டொர்ன்னு குரட்டு விட்டு
4: விட மாட்டேங்க.
3: ஓ, குரட்டிலாம் விட மாட்டீங்க, நார்மலாக தூங்குறீங்களா? சரி இருக்கட்டும். சரி சர்வீன், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்க இல்லை, குட்டியா, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
4: நான் ஹெலிகாப்டர் வாங்கி வேலைக்கு வேணும் சார்.
3: என்ன அப்படி வர ஹெலிகாப்டரில்? வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம். இன்றைய மலையாள சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை டி சர்வின்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் காலை 7:00. புயல் வந்தாலும் பயணத்தை நிறுத்தாதே, இருள் வந்தாலும் ஒளியை மறக்காதே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் எதிர்கால வெற்றியின் அடித்தளமே என்ற நம்பிக்கை வரிகளோடு நாம் இணையலாம். இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்கலாம்.
5: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
6: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய

0: மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று ஜூலை 29. தமிழ் இலக்கியவாதி, இலக்கியத்தில் பல களங்களில் தடம் பதித்திருந்தாலும் ஒரு சிறந்த கவிஞராகவே பெரிதும் அறியப்படுகிறார்.
3: 1963 நிலவு பூ என்ற தலைப்பில் இவருடைய முதல் கவிதை தொகுப்பு வெளியானது.
2: சிறந்த மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காகவும் 2 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்.
3: இவருடைய படைப்புகள் பலவும் மாணவர்களின் முனைவர் பட்டம் ஆய்விற்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறது.
2: கோவை ஆத்துப்பொள்ளாச்சி பகுதியில் பிறந்த கவிஞர், பேராசிரியர், இதழாளர் என பல பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் சிற்பி பாலசுப்ரமணியம் பிறந்த தினம் இன்று.
3: 1936.
2: நவீன இந்தியாவின் சீர்திருத்தத்தை முன்னெடுத்த மகத்தான தலைவர்களுள் ஒருவர்.
3: வங்க மொழியில் அற்புதமான இலக்கண நூல்களை எழுதியவர்.
2: பல எதிர்ப்புகளை மீறி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர்.
3: குழந்தை திருமண எதிர்ப்பு, விதவை மறுமண ஆதரவு என பல்வேறு சீர்திருத்தங்களில் ஈடுபட்டவர்.
2: சமூக மறுமலர்ச்சியாளர் ஈஸ்வர சந்திரா வித்யாசாகர் நினைவு தினம் இன்று.
3: 1791.
2: இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை மற்றும் சமூக சேவகி, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்று சிறைக்கு சென்றவர்.
3: 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் முன்னிலை வகித்து போராட்டத்தை வெற்றிகரமாக வழிநடத்தியவர்.
2: சமுதாய சீர்திருத்தத்தில் முனைப்புடனும் நேர்மை, தன்னலமற்ற சேவை, நாட்டுப்பற்று என அனைத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்.
3: 1958 டெல்லியில் முதல் மேயராகவும் நியமிக்கப்பட்டார்.
2: இவரது சமூக சேவைகளை கருதி 1997 தனது மறைவிற்கு பிறகு விருது பெற்றார்.
3: நாட்டின் நலனுக்காக பாடுபட்ட
2: அருணா ஆசாப் அலி
3: நினைவு தினம் இன்று.
2: 1996
3: ஆங்கிலேய புள்ளியியலாளர் உயிரியலிலும் பங்களித்துள்ளார்.
2: மாண்ட்லின் விதிகளில் இயற்கை தேர்வு ஆகியவற்றை இணைக்க கணிதத்தை பயன்படுத்தினார்.
3: பறவைப்படி பகுப்பாய்வு, சம வாய்ப்பு சோதனை மாதிரிகளை ஆராய்ந்த ஆய்வாளர், நவீன புள்ளியியலின் தந்தை என கருதப்படும் சர் ரெனால்ட் ஹைமர் நினைவு தினம் இன்று.
2: 1962
3: காடுகளின் காவலன், இந்தியா மற்றும் வங்கதேசத்தின் தேசிய விலங்கு.
2: 19 இவ்வுலகில் 100,000+ அதிகமான புலிகள் இருந்தது.
3: தற்போது 97% அழிந்து புலிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது.
2: புலிகளை பாதுகாக்கவும் அவற்றின் எண்ணிக்கையை பெருக்கவும் அவை குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29 நாளான இந்த நாள் சர்வதேச புலிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.

0: பன்னாட்டு புலிகள் தினம் இன்று.
1: குரு என்னும் வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் இருளை அகற்றுபவர் என்று பொருள். முழு நிலவு நாளில் சீடர்கள் தங்களுக்கு கல்வி அறிவை புகட்டிய குருவை போற்றும் விதமாக பூஜைகள் செய்வார்கள். குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கும் வியாசர், தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான் என போற்றப்படும் குருமார்களை வழிபடுவது வழக்கம்.

0: வியாச பூஜை வியாச பூர்ணிமா என்று அழைக்கப்படும் குரு பூர்ணிமா இன்று.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: 7:05 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். விண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 877 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 599 ரூபாய்க்கும்.

0: சராசரி விலையாக 757 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது. வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 877 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 599 ரூபாய்க்கும் சராசரி விலையாக 757 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே.

0: பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றிற்கான காய்கனி விலை நிலவரம். தக்காளி 18 ரூபாய், கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், வாழைக்காய் 1-8 ரூபாய், முருங்கைக்காய் 55 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 36 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 108 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு பெரியது 238 ரூபாய், உடைத்தது 168 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடை மிளகாய் 88 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 116 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றிற்கான காய்கனி விலை நிலவரம்.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
3: நிலையத்தில் நேரம் காலை 7:10. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
12: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
13: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
14: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில

0: ஊசி இல்லாம கட்டு இல்லாம தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். தாம்சால்வா எடிசன் வீட்டுக்கு முன்னால் எப்போதும் கூட்டமாக இருக்கும். அவர் புகழின் உச்சியில் இருந்த காலம். புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகமே அவரை வியந்து பார்த்து கொண்டிருந்தது. அப்போது அழுக்கேறிய உடையுடன் ஓர் இளைஞன் அவர் வீட்டுக்கு போனான். ஊழியர்கள் கேட்டார்கள், நீ யார், எதற்கு வந்திருக்கிறாய் என்று. என்னை தெரியவில்லையா? நான் தான் தாம்சால்வா எடிசனுடைய பார்ட்னர், அவர் தொழிலில் நான் ஒரு பங்குதாரர் என்று சொன்னான் அந்த இளைஞன். அவர்களுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அந்த ஊழியர்களுக்கு சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் இருக்கிறான், அதுவும் ஆடையெல்லாம் அழுக்காக கிழிந்து போய் கிடக்கிறது. இவன் எடிசனுக்கு இணையானவனா? அதுவும் எடிசனுடைய வியாபாரத்தில் இவன் பங்குதாரரா? வெளியே போ என்று துரத்தினார்கள். அடுத்த நாளும் வந்தான், மீண்டும் துரத்தினார்கள். இப்படியே வந்து கொண்டிருந்தான். இவர்களும் துரத்தி கொண்டே இருந்தார்கள். அந்த ஊழியர்கள் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் வந்து அடுத்த நாள் நிற்பதுதான் அவனுடைய வேலை. இதை மாடியிலிருந்து கவனித்து கொண்டே இருந்த எடிசன் ஊழியர்களை அழைத்தார். அந்த இளைஞனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, என்ன நடக்கிறது என்று கேட்டார் எடிசன். நடந்ததையெல்லாம் சொன்னார்கள் ஊழியர்கள். சரி, அவனை வரச் சொல்லுங்கள் என்று வரச் சொன்னார் எடிசன். எடிசனை பார்த்தவுடன் வணங்கினான். உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். உங்கள் வியாபாரத்தில் நானும் பங்குதாரராக வேண்டும் என்றான் அந்த இளைஞன். எடிசன் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஊருக்கு போ என்று சொன்னார். இந்த பணம் எனக்கு வேண்டாம், உங்களோடு நான் இருக்க வேண்டும், உங்கள் வியாபாரத்தில் நானும் ஒரு பங்குதாரராக வேண்டும் என்றான் அந்த இளைஞன். எடிசன் என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னுடைய ஆய்வகத்தில் ஒரு கடைநிலை ஊழியனாக இவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஒரு ஆபீஸ் பாய் வேலை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அங்கு சில நாட்கள் அவன் வேலை செய்து கொண்டே இருந்தான். அப்போது தாம்சால்வா எடிசன் புதிதாக ஒரு கருவியை கண்டுபிடித்தார். அதை சந்தைப்படுத்த வேண்டும், மார்க்கெட்டில் விற்க வேண்டும். நிறைய ஏஜென்சிகள் முயற்சி செய்து தாம்சால்வா எடிசன் இடத்திலே வந்து சொன்னார்கள், எதிர்பார்த்த விலை இந்த இயந்திரம் போகவில்லை, எங்களால் விற்க முடியவில்லை என்று. அந்த இயந்திரத்தை எடிசன் கண்டுபிடித்த புதிய இயந்திரங்களை எடிசனிடமே கொடுத்து விட்டு சென்றார்கள். அப்போது தொலைவில் இருந்த இந்த இளைஞன், என்னிடத்தில் 2 இயந்திரங்களை கொடுங்கள், அதை நான் சந்தையில் விற்று காட்டுகிறேன் என்றான். யாருக்கும் நம்பிக்கை இல்லை. வேண்டாம், வெறுப்பாக 2 இயந்திரங்களை கொடுத்தார்கள். என்ன அதிசயம், அவன் அந்த இயந்திரங்களை விற்றுவிட்டான். ஒருவேளை அதிர்ஷ்டமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டார்கள் எல்லோரும். மீண்டும் 5 இயந்திரங்களை கேட்டான், அதையும் கொடுத்தார்கள், அதையும் விற்றுவிட்டான். இப்படி அனைத்து இயந்திரங்களையும் அவன் விற்றுவிட்டான். சில நாட்களிலே எடிசனுக்கு வியப்பாக போய்விட்டது. உனக்கு என்ன வேண்டும், இந்தா பணம் என்று கொஞ்சம் பணத்தை கொடுத்தார். அப்போது அவன் சொன்னான், எனக்கு இந்த பணம் தேவையில்லை, உங்கள் வியாபாரத்தில் என்னை பங்குதாரராக சேர்த்து கொள்ளுங்கள் என்றான் அந்த இளைஞன். எடிசன் கண்கள் கலங்கிவிட்டன. இவனை எல்லோரும் ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் இவன் எவ்வளவு பெரிய திறமைசாலி, இவனுக்குள் இவ்வளவு ஆற்றலா என்று வியந்த அந்த எடிசன் தன்னுடைய வியாபாரத்தில் அவனை பங்குதாரராக சேர்த்து கொண்டார். அந்த இளைஞன் யார் தெரியுமா? அவர்தான் ஹெட்வின். சுற்றி இருந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். அழுக்கு உடையணிந்த அந்த ஏழை இளைஞன் தான் சொன்னதைப் போலவே எடிசனுக்கு பங்குதாரராகிவிட்டாரே, அவர் வியாபாரத்திலே இவரும் உரிமை பெற்று விட்டாரே என்று வியந்து பாராட்டினார்கள். யாருக்கு என்ன பலம், யாருக்கு என்ன குணம் என்பதை யாராலும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நமக்குள் எப்போதும் உறுதியான லட்சியம் இருக்க வேண்டும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
1: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை.

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய அம்சங்களை அவர் எடுத்துக் கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 வரை சிறை தண்டனையும் 10 ரூபாய் அபராதமும் விதிக்க இதில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கும் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் உரையாற்றிய நிலையில் இன்றும் விவாதம் தொடர்ந்து நடைபெறும். தில்லியில் மகளிருக்கு சமூக பாதுகாப்பும் பொருளாதார அதிகாரமும் வழங்கும் வகையிலான தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பு நிதியாண்டின் மாநில பட்ஜெட்டில் 5,110 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் குற்ற வழக்குகள் தொடர்பான பதிவுகள் உள்ளவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இம்மாநிலத்தில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ரா பாதுகாப்பு படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தன்பாத் கிரீத் எல்லைப்பகுதியில் மாநில காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் இணைந்து அவரை கைது செய்ததாகவும் அவரை பற்றிய தகவல் அளிப்போருக்கு 1 ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மெஹனாத் என்ற பெயருடைய மாவோயிஸ்ட் மண்டல குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அசாம் துப்பாக்கி படையினர் சென்ற வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நாகாலாந்து காவல்துறை மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கையை சுட்டிக்காட்டி நாகாலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் நேற்று 7 பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தனர். இதனிடையே பல்வேறு மாவட்டங்களிலும் வெள்ளநீர்

0: அடிந்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். 30 நாட்களுக்கும் மேலாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் கேரள மாநிலத்தின் 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை வரை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாகவும் ஆக்கப்பூர்வமான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு கரோலின் தெரிவித்துள்ளார். எனினும் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து எந்த விவரமும் அவர் வெளியிடவில்லை. சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபருடனான தமது பேச்சுக்கள் சுமூகமான முறையில் இருந்ததாக கூறினார். பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய வகையிலும் அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் பொதுவான இலக்குடனும் தமது பேச்சுக்கள் அமைந்ததாகவும் திரு நெத்தன்யாகு தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27 நிமிடங்கள் 49 வினாடிகளில் கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கீவ் ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.

0: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதானே நான் விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: முகமாற்று அறுவை சிகிச்சையில் COVID-19 பாதிப்பினால் ஏற்பட்ட கருப்பு பூஞ்சை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
9: குழந்தைங்களுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகல, ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டீராய்டும் கொடுக்கல, பிளஸ் அவங்களுக்கு இம்யூனிட்டியும் நல்லா இருக்கும். மிடில் ஏஜ் பீப்புள், லாட் ஆஃப் பீப்புள் காட் அஃபெக்ட். ஓகே, இந்த 30லேருந்து 50 வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. 50க்கு மேலே வந்து ரொம்ப நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. ஓகே மேம், இப்போ ஒரு 80-90 அவங்க சைடில் அஃபெக்ட் ஆகிறது வந்து ரிசெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஓரளவுக்கு அவங்களுக்கு வயசும் ஆறுதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் அவங்க செகண்ட் சர்ஜரிக்கெலாம் ரெடியாக இருக்க மாட்டாங்க. இவங்கள தான் நாங்கள் வந்து தேடிட்டு இருக்கோம், யாருக்கெல்லாம் இருக்கும். ஏன்னா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அகப்பட்டு வெளில வராமல் எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணுறதுக்கு, ஏன்னா எல்லாருக்குமே வந்து எடுத்து மாற்ற ஆப்சரேட்டர் சொல்லுவோம், அப்படியே ஃபுல்லாக உள்ள மாட்டிக்கிறது, இவ்வளோ மொத்தையாக இருக்கும், எடுத்து மாட்டிக்கிறது. ஸோ அதை போட்டுட்டு வீட்டில் அதை, ஏன்னா வெளில வந்து ரொம்ப பேசினா அது கீழே விழுந்துருது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ பேசிக்காக அவங்களுக்குலாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், தைரியமாக வாங்க, வந்து பண்ணிக்கோங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுறாங்க, டென்டல் காலேஜஸில். அது இல்லாமல் மொஃப்சல்லையும் வி ஆர் டூயிங் நிறைய கேசஸ். ஸோ இவங்கள தான் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இம்யூனோ சப்ரஸன்ஸ் எடுத்துப்பாங்க சில பேர்லாம். ஓகே, அவங்க லைக் டிரான்ஸ்பிளான் பேஷண்ட், ஸ்டீராய்டு தெரப்பி எடுத்துக்கிறவங்க, கொஞ்சம் ஹெவி டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறவங்க, எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதை வந்து சரியாக ஹீல் ஆகலை, அந்த கம்ஸ் ரிசீட் ஆகிடுச்சு, ரிசீட் ஆகி ஃபுல்லாக போன் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு வெளியில். அங்கேருந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கு, மைக்கோர் மைக்கோசிஸ் இன்ஃபெக்ஷன். ஓகே, பட் இங்கே வந்து டோட்டல் டிஃப்ரென்ஸ் சினாரியோ, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது மாட்டுக்கு எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆச்சு, லைக் ஏஜ் பார் இல்லாமல் 25, 30, 35, 40 எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே வந்தது. இதுக்கு வந்து இதனால தான் வந்ததுன்ற ரீசனே கிடையாது. அண்ட் எங்களுக்கும் டைம் இல்லை, ஆம்ஃபிடெரிசின் பி ஒரு மாத்திரை சொல்லுவோம், அந்த மாத்திரையும் அப்போ வந்து அவைலபிலிட்டி இல்லை. ஞாபகம் இருக்கா, எல்லா க்யூவில் நின்றுந்தாங்க கேஎம்சி வாசல் அந்த மாத்திரைக்கு. ஸோ அந்த மாத்திரையும் அவைலபிலிட்டி இல்லை, பயங்கர எக்ஸ்பென்சிவ் வேறு அந்த மாத்திரை. ஸோ இம்மிடியேட்டாக எல்லாருக்கும் கட் பண்ண வேண்டியிருந்தது அப்போ. ஏன்னா இது வந்து நான் இம்மிடியேட்டாகவும் கரெக்ட் பண்ண முடியாது, அந்த கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நான் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணணும். ஓகே, கட் பண்ணி திருப்பியும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, திருப்பியும் வரக்கூடாது. ஸோ நிறைய பேர்
10: ஆகாமல் இருந்தால்

0: அதான் நம்ம திரும்ப அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண
1: எக்ஸாக்ட்லி
0: முடியும்.
1: எக்ஸாக்ட்லி நிறைய பேர் கண்ணியும் சேர்த்து எடுத்துட்டோம். ஸோ அந்த ஒரு கண்ணை வந்து வேறு ஏதாவது நெக்ஸ்ட் ப்ராசஸஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒன்று பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. பட் அந்த கண்ணை திரும்பி பார்வையெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. பிளாக் ஃபங்கஸ் வந்து பயங்கர இதாக தான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இப்போ தான் எல்லாருக்கும் வந்து எல்லா டாக்டர்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பேஷண்ட்டோட, எல்லாருக்கும் வந்து இதுக்கு மேலே கருப்பு பூஞ்சை ஸ்ப்ரெட் ஆலன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு.
0: இதுவரை முகமாற்று அறுவை சிகிச்சையில் COVID-19 பாதிப்பினால் ஏற்பட்ட கருப்பு பூஞ்சை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
9: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 லாக்ஸ் per annum.
10: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட்.

0: Sunflower Oil.
1: நேரில் இன்றையோட சந்தோஷ் சாரலின் பொது அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் நடைபெற்ற ISSF உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? இதற்கான பதிலை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷ் சாரலின் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது ஆறுமலே என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை சித்துகுமார், பாடலாசிரியர் விக்னேஷ் ராமகிருஷ்ணா, பாடலை பாடியோர் சின்மை அரவிந்த் ஆனந்தகிருஷ்ணன்.

0: തിരുച്ചങ്കോട് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ്, ബി ഇ ബി ടെക്കിൽ ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ, ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ്, ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ്, സൈബർ സെക്യൂരിറ്റി പോണ്ട പാഠ പിരിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നടപടി കൊണ്ടിരിക്കുന്നത്. വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് തിരുച്ചങ്കോട്. കൗൺസിലിംഗ് കോൾ 2633.
1: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகியிருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நேயர்களின் கவனத்திற்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. வருகின்ற 3ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடிப்பெருக்கு திருவிழாவிற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்யும்

0: ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான
4: இன்ஜினியரிங் உலகத்தர இளநிலை படிப்புகள்,
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: ஏழு மணி 42 நிமிடத்தில் நாம் கேட்டரசிக் கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது அமரன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை ஜி வி பிரகாஷ்குமார், பாடலாசிரியர் யோகபாரதி, பாடலை பாடியோர் கபில் கபிலன், ரக்ஷிதா சுரேஷ்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: நிறைய நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சந்தோஷ் சாரலின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது கடாரம் கொண்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை ஜிப்ரான், பாடலாசிரியர் விவேகா, பாடலை பாடியவர் சித் ஸ்ரீராம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நேர்களை உங்களில் அனைவருக்கு இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பொருள் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 0-43-42-24-40-31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் பெறும். சந்தோஷ் சாரலின் நிறைவு பாடலாக ஒழிக்க வருகிறது இமைக்கானொடிகள் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை இப்பாப் தமிழா, பாடலாசிரியர் கபிலன், பாடலை பாடியோ ரகு தீஷித், சத்யபிரகாஷ்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: நேர்களை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றையோட சந்தோஷ் சாரலின் பொது அறிவு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஷா சிங். இவங்க வந்து 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் 40 எடுத்து முதலிடம் பிடிச்சு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: தர்மபுரியில் 30 நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
7: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும்.

0: இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
1: இன்று ஜூலை 29. கால பெருவழியில் வாழ்க்கை ஒரு சிறு துகள் போன்ற பயணம்தான். சின்ன வயதில் என் தாயாரின் தாய் பிறந்த ஊருக்கு போகிற வழியில் விரைவுபடுத்துவதற்காக என் தாயார் ஒரு வேடிக்கையாக ஒரு பாடலை சொல்லுவார். ஓடோடு சங்கிலி, உருண்டோடு சங்கிலி, பள்ளத்தை கண்டால் பாய்ந்து நிற்கும் சங்கிலி என்று சொல்லிக் கொடுப்பார். ஓடோடும் சங்கிலி, உருண்டோடும் சங்கிலி, பள்ளத்தை கண்டால் பாய்ந்து நிற்கும் சங்கிலி என்று அவர் சொல்ல சொல்ல நான் ஓடுவேன். ஓடுகிற நான் நீரின் உருவகம். எங்கு பள்ளம் நிற்கிறதோ அந்த இடத்தில் நிற்பேன். அம்மா விரைந்து நடந்து வந்த பிறகு மீண்டும் அடுத்த பள்ளத்தை நோக்கி என் பயணம் போகும். தாழ்வான இடங்களிலெல்லாம் சென்று நின்று அந்த இடத்தை உயர்த்துவது போல நானும் உயர்ந்து கொள்ள வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும் என்று நீரின் உருவகமாக என்னை நெறிப்படுத்துவது என் அன்னையின் வழக்கம். பின்னாளில் நான் கல்லூரியில் சென்று படிக்கிற காலத்தில் கவிஞர் சிப்பி அவர்களின் கவிதைகள் எனக்கு அறிமுகமாயின. ஒரு கிராமத்து நதியில் தன் தாய் குறித்து அந்த கவிஞர் எழுதுவார். என்றைக்கும் அழித்து எழுத முடியாத சித்திரம் ஒன்று உண்டு, அது அம்மா என்று குறிப்பிடுவார். மறைந்த பின்னாலும் அந்த தாய் சொன்ன மந்திரத்தை அந்த கவிதையில் சொல்லுவார். ஓடோடு சஞ்சிலி, ஓடோடு, காலை மிதிப்பேன், கையை மிதிப்பேன், ஓடு ஓடு என்று பாடி புறத்துவாள் அம்மா. சோர்வு சூழும் பொழுது இன்றும் அம்மாவின் குரல், ஓடு ஓடு சங்கிலி, ஓடோடு. பிரபஞ்ச வெளியில் ஒரு நீர்த்துளி போல தொடங்குகிற இந்த பயணத்தில் அவர் தன்னை கவிஞராக அடையாளம் கண்டுகொண்ட போது அவருடைய கவிதை நான் என்பதாக இப்படி பிறக்கிறது. எனக்கொரு கொடியும் எனக்கொரு படையும் இறைவன் தரவில்லை, மனக்கடல் அலையில் தனத்திரள் நடுவில் மறைவாய் கிடை என்றார். 40 கோடி நிழல்கள் நடுவில் நடக்கும் ஒரு நிழல் நான் என்று அவர் எழுதிய காலத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை 40 கோடி. அந்த கவிதை இப்படி முடிகிறது. மேகம் அளாவும் காவிய மாளிகை வடிப்போர் வடிக்கட்டும், தாகம் தொலைக்கும் சிறுநதியாய் என் கவிதை நடக்கட்டும் என்று சொல்லுகிறார். தன்னை ஒரு சிறு துளியின் இயக்கமாக தொடக்கத்தில் தாயினால் உந்தப்பட்டு வளர்ந்த ஒரு கவிஞர் ஒரு சிறு நதியாக அடையாளம் காணுகிறார். அது ஒரு கிராமத்து நதியாக விரைந்து எழுதுகிற அழகில் அது தேசிய விருதாக சாகித்ய அகாதமி விருதையும் பெறுகிறது. கல்வி பயணத்தில் தன்னொத்த இளைஞர்களையும் தனக்கு பின் வருகிற சந்ததியினரையும் அழைத்து கொண்டு மானுட சமுத்திரத்தை நோக்கி விரைந்து பயணம் செய்கிற இந்த வேளையில் பத்மஸ்ரீ விருதும் கூட அவர் கைவசமாகிறது. கடைசி மனிதன் என்று அண்மையில் எழுதிய ஒரு கவிதை தொடரில் சொல்லுகிறார். உடம்பெல்லாம் ரத்தம் ஊறும் சுனைகளாய், உடைகள் கிழிந்து தொங்கும் அவலமாய், எத்தனை நாளாய் இங்கே இருக்கிறேன், எதுவும் தெரியாது, காலம் என்பது முகந்து தீரா கடல்தானே என்கிறார். சிறு துளி பெருவெள்ளமாகி நதியாக நடந்து மானுட சமுத்திரத்தில் கலக்கின்ற போது அது எல்லையற்ற பிரபஞ்சமாக விரிகிற அழகில் ஒரு தனித்துவமான கவிதை, ஒரு கவிதை பெருவெளியில் நிரந்தரமாக கலக்கிற அழகு இந்த கவிதையில் தரிசனமாகிறது. 3 கவிதைகளின் மூலமாக ஒரு கவிஞர் தன்னை முன்னிறுத்துகிற பொழுது அதன் பிரதிபலிப்பில் நம்மை நாமே அடையாளம் கண்டுகொள்கிறோம். வாழ்க்கை என்பது இயக்கம்தானே. இயங்கிக் கொண்டிருக்கிற நதி, ஓய்வற்ற நதி, கடலை நோக்கி சங்கமிப்பதற்கு விரைந்து செல்வது போல தனித்தனி துளிகளாய் இருந்து புறப்படுகிற மனித துளிகள் அனைத்தும் மானுட சமுத்திரத்தில் ஒன்றாய் கலந்து நன்றாய் நிலைக்கிற பொழுது நமக்குள் வேதம் ஏது, நமக்குள் பகை ஏது, நமக்குள் முரண் ஏது, இந்த ஒருமைப்பட்ட உணர்வை இலக்கியத்தின் மூலமாக உணர்த்துகிற கவிஞர்கள் ஒவ்வொரு நாளும் இன்று புதிதாய் பிறக்கிறார்கள். எடுத்து படிக்கிற பொழுது இந்த கவிதையின் மூலமாக நம்மை நாமே பிறப்பித்துக் கொள்ளுகிறோம். யோசித்து பார்த்தால் இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் எடுத்துக்கொண்ட இந்த 3 கவிதைகளும் நமக்கு சொல்லுகிற செய்தி, இயங்கு இயங்கு, இடையறாது இயங்கிக் கொண்டே இரு, முன்னேறு முன்னேறு, உன்னொத்தவர்களையும் இணைத்துக் கொண்டு முன்னேறு, இறுதியில் ஒன்றாக சங்கமித்து ஒருமைப்பட்ட உலகத்தில் நின்று நன்றாக வாழ் என்று அடையாளம் காட்டுகிற இந்த கவிதை கவிஞர் சிப்பியின் கவிதை. இந்த கவிதை தந்தவருக்கு இன்று பிறந்த நாள். எடுத்து படிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளை புதிய பிறந்த நாளாக ஆக்கித் தருகிற வல்லமை கவிதைக்கு உண்டு என்பதை இன்று ஒன்று நன்று என்கிற முறையில் நான் உணர்ந்து கொள்கிறேன். அதையே உங்களுக்கும் எடுத்து சொல்லுகிறேன்.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 8:05. நேர்களை நாம் இணைகின்றோம். இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955.

0: நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேர்களை பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு 043-42-24-31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் பெறும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கம்பைநல்லூரிலிருந்து சக்திவேல் ஏழாம் அறிவு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கேட்ட பாடல்.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்கப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
7: எட்டு திசை எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் 8:15 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். BE BTECல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2600.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேயர்களின் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து பற்றிய ஓர் அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 150 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலத்திலிருந்து அர்ஜுன், செல்லமே என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MSc கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
8: நேர்களை பொன்னியின் புதுப்பு நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-43-42-24-40-30, 0-43-42-24-40-31. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கடத்தூர்லிருந்து ரஞ்சிதா சிவாஜி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேயர் கேட்ட பாடல்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துடி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடதட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

0: cool.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: நேர்களை, நாம் இதுவரை கேட்டிருந்தோம் இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சி. இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிலையத்தில் நேரம் காலை 8:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். ஒவ்வொரு முறை வெளிநாட்டுக்கு போற போதும் புது புது அனுபவங்கள் கிடைக்குதுங்கிறது நான் பல இதில் பேசியிருக்கிறேன். சான் ஆண்டனியோல விழாவுக்கு தான் போயிருந்தேன். அங்க நான் புதிய நண்பரை சந்திச்சேன். அவர் முதல்ல எங்கூட சாதாரணமாக பேசிட்டு இருந்தோம். அப்புறம் 3 நாள் அவரோட பயணப்படுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப சில ஆச்சரியங்கள் அவர் எனக்கு சொன்னார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவர் வந்து உலகத்தில் இருக்க எல்லா கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஆன்லைன்ல பாடம் எடுக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது தான் அதனுடைய லாப நஷ்டங்கள் என்னன்னு இந்த உலகம் புதுசாக யோசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு அதிசயம் காட்டுறேன் அப்படின்னார். சரி, என்ன பண்ண, நான் தங்கியிருந்த ஹோட்டலில் உட்காந்து அவருடைய அந்த லேப்டாப்ல ஆரம்பிச்சார். என்கிட்ட சொன்னார், நீங்க உங்களுக்கு கவிதை எழுத வருமா அப்படின்னாரு. இல்லை இல்லை, என் கவிதையெல்லாம் எழுத வராது. ஆனால் எப்பயாவது போட்டிக்கிட்டி வச்சு இப்படி எழுதணும்னு சொன்னால் எழுதிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ உங்கள் கவிதையை பாட்டாக போடணும் போல ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏங்க, எனக்கு கவிதையே எழுத வராதுங்கன்னு அப்புறம் என்னங்க பாட்டாக போட சொல்கிறீங்கன்னு. இல்லைங்க, நீங்கள் எழுதின கவிதை ஏதாவது சொல்லுங்கள், அதை மியூசிக் போடுவோம். எப்படி மியூசிக் போடுவீங்க, அதுக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் வேண்டாம், அதுதான் இப்போ ஆச்சரியம் சொல்ல போகிறேன். ஏங்க, ஒரு கவிதை சொல்லுங்கள் அப்படின்னார். நான் உடனே சொன்னேன், நான் நம்ம யூடியூப்பில் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் ட்ரெயினில் போகிறப்ப இந்த நாங்கள் ஏறுற பெட்டி எப்போ உங்களைக்கெல்லாம் பறப்போம், பாட்டு போட்டி கவிதை போட்டி இதெல்லாம் பண்ணுவோம். அப்போ எங்கூட வந்த ஒருத்தர் என்ன பண்ணார், எங்கே அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்குள்ள 15 நிமிஷம்தான், காதலை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொல்லலைன்னா நீங்கள் இங்கே உட்காந்துருக்கு 15 பேருக்கு முறுக்கு வாங்கி தரணும், இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு ஆளுக்கு ஒரு முறுக்கு வேணால் வாங்கி தரமாட்டாங்க. முறுக்கு விடுங்க, ஒரு கவிதை முறுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக அந்த ஊர் வர்றதுக்குள்ள நான் அவங்க கவிதையை சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். உடனே எல்லாரும் கேட்டு எனக்கு முறுக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் இப்போ இவர்த்த அந்த கவிதையை சொன்னேன். சொன்ன உடனே, அப்படியா, சரி இருங்க, இந்த கவிதை எப்போ வந்தாலும் பதிவோம் அப்படின்னாரு. அது வாய்ஸ் ஓவரில் பதிஞ்சுக்கிட்டாங்க. இவர் கேட்டார் என்கிட்ட, இப்போ நீங்கள் சொன்ன கவிதையை மேல் வாய்ஸில் ஆண் குரலில் பாட வைக்கணுமா பெண் குரலில் பாட வைக்கணுமா, அதில் ஒன்று இதில் ஒன்று கொடுங்க அப்படின்ட்டேன் நான். சரி, அடுத்து மரபு இசை வேணுமா அல்லது புதிய இசைக்கருவிகளோடு வேணுமா. நான் சொன்னேன், இந்த சினிமாலே கேட்பாங்க, ராஜபட்டரங்குதிரை படத்தில் இன்னந்த மியூசிக் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே, அதே மாதிரி தமிழில் அதிகமாக மியூசிக் பயன்படுத்தின ஒரே ஒரு படம் புதிய பறவைலாம் சொல்லிட்டு, இப்போ நான் சொல்கிற பாட்டுக்கு இந்த பாட்டில் ஒரு புல்லாங்குழலோடு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். சரி, ஃப்ளூட் நடுவில் ஒரு வீணை இருந்தால் அருமையாக இருக்கும், போட்டுருவோம். மிருதங்கம் இருக்கட்டுமே, அவர் சொன்ன தபாயிலாவும் கூட சொல்லுங்க. அப்புறம் முக்கியமாக கோரஸ் இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு, அவ்வளோதானா. இப்போ நான் சொல்ல அவர் டைப் பண்ணிட்டே வராருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்குள்ளே இது கொண்டு போகிறார் அவர். இப்போ என்ன டைம் என்ன அப்படின்னார். நான் சொன்னேன், இந்த டைத்தில் இருந்து நாளைக்கு அநேகமாக போட்டு கொடுப்பார் போட்டுருக்கு அப்படின்னு நினச்சேன். 13 செகண்ட், இப்படி 13 செகண்ட் நம்பவே மாட்டேங்க. நான் சொன்ன விஷயத்தை அது உள்வாங்கிட்டு அதை பாட்டாக மாற்றி நான் என்னென்ன இசைக்கருவிகளோடு வேணும்னு கேட்டனோ அவ்வளோ உடையும் பாட்டு வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நான் சொன்ன அந்த சிங்கர் வாய்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு 6 வகையான டைப்பில் அவர் பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. அவர் போட்டு கொடுக்கல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு கொடுத்துருக்கு. இப்போ இது வந்த உடனே நான் கேட்டுட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். நான் வந்து முதல்ல ஸ்டுடியோவுக்கு போகல, நான் வந்து இசை கருவிகள் வாசிக்கிறவங்களும் கூட்டு வரல, சிங்கர்ஸ் யாரும் என் கூட இல்லை. இதை என் பையன்கிட்ட சொன்னேன், லண்டனில் அனிமேஷன் படித்தவர்னால். அவர் என்ன சொன்னார்னா, இது நீங்கள் சொல்கிறது பழைய முறை, நான் சொல்கிறது பழைய முறைங்கிறார். அவர் இப்போ இதை என்ன பண்ணலாமா, இதை அனிமேட் பண்ணலாம்.

0: எப்படி தெரியுங்களா, இந்த பாட்டை ஒருத்தன் குதிரையில் பாடிக்கிட்டு வர்றான், அவன் சோழ இளவரசன், அவனுடைய இதில் மார்பில் புளிக்கொடி இருக்கு, அதை வச்சுக்கிட்டு அவன் வர்றான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கண்டென்ட் கொடுத்துட்டோம்னா இந்த வாய்ஸ் ஓவரில் இந்த பாட்டு வந்துருங்கிறாப்புல. இனிமேல் வருகின்ற உலகத்தில் புதிதாக நம்ம வந்து எதையும் செய்யணுங்கிறது அவசியமில்லை, எல்லாமே இருக்கு. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: எம்சிடி பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேரலையில் பங்கேற்கிறார் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எம் சங்கீதா அவர்கள். நேர்களை, பொன்னியின் புதுப்புற நிகழ்ச்சி அறிமுக நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0433 42

24 40 30 மற்றொரு 0 43 42 24 40 31 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலிருந்து பாலாஜி பில்லா என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
3: நேர்களை நாம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால். சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
5: சைபால்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
7: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார்.

0: உடனே நீங்கள் வந்து முகம் சுளிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டேன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
2: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கும் வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து பிரசாந்த் ரன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs. நேர்களையத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்பு நாள். இதுவரை நாம் இணைந்திருந்தோம் இது பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் பைக்கிங் தான். பண்பலையில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: அண்ணாந்து பார்க்கிற அற்புதமான அந்த மாளிகையில் அவர் அலைந்து படுத்திருந்தார். ஊர்க்காரர்கள் அவரிடம் வந்து நின்றார்கள். ஐயா, நம் ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணும், அதுக்காக ஒரு கட்டடம் கட்டணும், அதுக்கு கொஞ்சம் இடம் வேணும், நீங்க உதவி செய்யணும் என்று கேட்டார்கள். அண்ணாந்து நிற்கும் அந்த அற்புத மாளிகையில் அந்த மனிதர் எதுவும் பேசாமல் வெளியே வந்தார். ஊர்க்காரர்கள் பின்னாலேயே வந்தார்கள். ஐயா, நம்ம ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்ட இடம் கேட்டோம் ஐயா. திரும்பி பார்க்காமல் தன் கையை மட்டும் காட்டி சொன்னார், இந்த வீட்டிலேயே உங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்திக்கோங்க, இந்த வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு வச்சுக்கோங்க. அற்புதமான மாளிகை, ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு தாரை வார்த்தவர், கோடி கொடுத்தவன், தான் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம், வள்ளல் அழகப்பர் என்ற மகத்தான மனிதர். காரைக்குடியை பாருங்கள். காரைக்குடி இன்றைக்கு ஒரு நகராட்சி, அப்போது அது கிராமமாகத்தான் இருந்திருக்கும். அந்த காரைக்குடியிலே கலைக்கல்லூரி, மேல்நிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், தொழில்நுட்பக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, அழகப்பா பல்கலைக்கழகம், அழகப்பா கலைக்கல்லூரி, மைய மின்வியதில் ஆராய்ச்சி கூடம், இத்தனையும் யார் தந்த கொடை? ஒற்றை மனிதன் வள்ளல் அழகப்பர் தந்த கொடை. கல்லும் முள்ளுமாய் நிறைந்த பகுதியை கல்வி மாநகரமாக மாற்றிக்காட்டிய பெருமை வள்ளல் அழகப்பருக்கு உண்டு. ஒரு சிறிய நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் இத்தனை கல்வி நிறுவனங்களை ஏழை மக்களுக்காக உருவாக்கினார். அதுதான் முக்கியம், ஏழை மக்களுக்காக உருவாக்கினார் வள்ளல் அழகப்பர். அன்புக்குரியவர்களே, நாடாளுமன்றத்தில் நேரு பெருமான் ஒரு அறிவிப்பு செய்கிறார். எந்த மாநிலம் 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தையும் 100 ஏக்கர் நிலத்திற்குமான ஆவணத்தை தருகிறதோ அந்த மாநிலத்தில் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கூடம். 100 ஏக்கர் நிலமும் 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் இருந்தால் அந்த மாநிலத்திற்கு ஒரு ஆய்வுக்கூடம் உருவாக்கப்படும் என்று நேரு பெருமானின் அறிவிப்பு. அறிவிப்பு வந்த அடுத்த நிமிடத்திலேயே பறந்து செல்கிறார் நேரு பெருமானை சந்திக்க வள்ளல் அழகப்பர். நள்ளிரவில் அவர் வீட்டு கதவை தட்டுகிறார். 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தோடு 100 ஏக்கர் நிலத்திற்குரிய ஆபணத்தோடு அயர்ந்து போகிறார், அசந்து போகிறார் நேரு பெருமான். தன் அருமைமகள் இந்திராவை அழைத்து சொன்னார், பார் இந்திரா, நம் வீட்டுக்கு ஒரு பைத்தியம் வந்திருப்பதை பார் என்றார். அந்த பைத்தியம்தான் கோடிக்கணக்கான விஞ்ஞானிகள் உருவாவதற்கு வித்திட்ட மைய மின்வேதியியல் ஆய்வுக்கூடம் என்ற மகத்தான ஆய்வுக்கூடத்தை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக காரைக்குடிக்கு கிடைக்கச் செய்த பெருமை வள்ளல் அழகப்பருக்கு உண்டு.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன

0: தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.

சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு காலையும் புதிதாய் தொடங்கும் என்று சொல்லும் ஒரு அழகான வாய்ப்பு, காற்று வீசும் ஒவ்வொரு நொடியும் புன்னகையோடு வாழ் என்று சொல்லும் இனிய செய்தி, இயற்கை விழித்து கொள்ளும் இந்த விடியலில் உங்கள் கனவுகளும் நம்பிக்கைகளும் சிறகடித்து பறக்கட்டும். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். இது உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும்

0: சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு காலையும் புதிதாய் தொடங்கும் என்று சொல்லும் ஒரு அழகான வாய்ப்பு, காற்று வீசும் ஒவ்வொரு நொடியும் புன்னகையோடு வாழ் என்று சொல்லும் இனிய செய்தி, இயற்கை விழித்து கொள்ளும் இந்த விடியலில் உங்கள் கனவுகளும் நம்பிக்கைகளும் சிறகடித்து பறக்கட்டும். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். இது உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: ரத்த மற்றும் ரத்த புற்று நோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்
8: விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
11: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
10: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
11: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
10: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
11: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
10: போதுனே போதும்.
11: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
12: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
13: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
14: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை

0: 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கு எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: நிமிடம் இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
11: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
12: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
11: எப்படி தெரியும்?
12: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: That's right.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
9: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
8: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
9: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
8: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
9: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18-கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
8: போதுனே போதும்.
9: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
10: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
11: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
12: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
13: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
14: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் computer science engineering, electrical and electronics engineering, electronics and communication engineering, mechanical engineering, BTech artificial intelligence and data science.

0: Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Cauvery Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
2: ஒன்பது மணி 27 நிமிடம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். நம் நாட்டின் முதுங்கெலும்பு விவசாயம். அதில் நம் அன்றாட உணவின் அடிப்படையான நெல் சாகுபடியில் இயற்கை முறைகளை பின்பற்றுவது இன்னைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றா மாறியிருக்கு. மண்வளம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனித ஆரோக்கியம் என அனைத்திற்கும் இயற்கை விவசாயம் ஒரு சிறந்த தீர்வா இருக்கு. அது பற்றிய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட நேரலையில் இணைந்து பகிர்ந்துக்க இருக்காங்க தர்மபுரி பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் சங்கீதா அவர்கள். இன்னைக்கு வானலையில் வசந்தம் இயற்கை முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள். நேரலையில் நம்ம கூட இருக்காங்க பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் சங்கீதா அவர்கள். வணக்கம் மேம்.
3: வணக்கங்க
2: மேம். இப்போ வந்து இயற்கை முறையில் நெல் சாகுபடி அப்படின்னா என்ன, அதோட முக்கிய நோக்கம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க மேம்.
3: பொதுவாக நம்ம வந்து நெல் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பயிர். அதில் வந்து இப்போ நம்ம சாதாரணமாக வந்து இயற்கை முறையில் நெல் சாகுபடி பண்ணுறது வந்து ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதிக அளவு ரசாயன உரங்களையும் அதே போல் அதிக அளவு பூச்சி மருந்துகளையும் நம்ம பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நெல் நம்ம சாகுபடி பண்ணும்போது அதில் எஞ்சி இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே மண்ணில் வந்து தங்கி மண்ணை வந்து பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரையும் பாதிக்குது. அதுக்கும் மேலே வந்து காற்று மாசுபாடு நடக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய நெல் மணிகளில் வந்து அந்த நச்சுக்கள் வந்து தங்கி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஆரோக்கியமும் வந்து பாதிக்கப்படுது. இதை கருத்துல வச்சுட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம விவசாயிகளிடையே வந்து புகுத்திட்டு இருக்கிறோம். இந்த இயற்கை முறை நெல் சாகுபடியில வந்து என்னன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய இடுபொருட்கள் எல்லாமே வந்து என்னன்னா இயற்கை சார்ந்ததா இருக்கணும். குறிப்பா வந்து உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதே மாதிரி வந்து பூஞ்சான மருந்துகள் எல்லாமே நம்ம வந்து இயற்கை சார்ந்த இடுபொருட்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம மேல சொன்ன அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாம நெல்ல வந்து என்னன்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு நெல் உணவை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா இப்ப நெல் சாகுபடின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்ம தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 20,000 ஹெக்டருக்கு மேல வந்து நம்ம தர்மபுரி மாவட்டத்துல சாகுபடி பண்றோம். ஆனா அதுல வந்து இயற்கை முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப குறைஞ்ச பரப்புலதான் நம்ம விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து இப்ப இயற்கை முறையில பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. மற்ற பயிர்களை காட்டிலும் நெல் இல்ல இயற்கை முறையில நம்ம வந்து பயிர் சாகுபடி பண்றதுங்கிறது வந்து அதிகமா இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப நம்ம நெல் வந்து என்னன்னா தேர்வு பண்ணும்போது முதல்ல வந்து தகங்களா இருக்கணும் அப்படிங்கிறது முதல் குறிப்பு. இயற்கை விவசாயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து தேர்வு பண்ணக்கூடிய எந்த ஒரு பயிரா இருந்தாலும் அந்த பயிரினுடைய ரகங்களை நம்ம வந்து தேர்வு பண்ணணும். வீரிய ஒட்டு ரகங்கள் போகும்போது என்னன்னா நம்மளுக்கு வந்து அதனுடைய அதாவது வந்து வீரிய ஒட்டு ரகங்கள் வந்து இயற்கை முறைக்கு வந்து என்னன்னா அவ்வளவா வந்து சப்போர்ட் பண்ணலாம். அதனால ரகங்களை வந்து தேர்வு பண்ணிக்கணும். அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ரகங்களை வந்து குறிப்பா வந்து அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற ரகங்களா பார்த்து எடுக்கணும். இப்ப நம்ம ஒரு சில ரகங்கள் வந்து இப்ப குறுவை பட்டத்துக்கு வந்து அதை நம்ம உகந்தது இருக்காது. அதை நம்ம வந்து நெல்லை அந்த நெல்லை வந்து சாகுபடி பண்ணுறது. அதே மாதிரி வந்து என்னன்னா சம்பா பட்டத்துக்கு அப்படின்னா அதுக்கு உகந்த ரகங்கள் இருக்குது. அது மாதிரி வந்து பருவத்துக்கு ஏற்ற ரகங்களை வந்து நம்ம முதல்ல தேர்வு பண்ணணும். அடுத்ததான் வந்து மண் வளம். மண் வந்து என்னன்னா இப்ப சாதாரணமா வந்து முதல்ல நம்ம வந்து எந்த ஒரு பயிரை சாகுபடி பண்றதுக்கு முன்னாடியும் மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணணும். மண்ணை பரிசோதனை பண்ணிட்டு மண்ணுல வந்து என்னென்ன சத்து எவ்வளவு இருக்குது, சத்து மட்டும் கிடையாது மண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பாக்கணும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப மண்ணுல பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இடங்கள்ல வந்து இப்ப மண்ணுல வந்து உரத்தன்மை இருக்கு. உரத்தன்மைனா உப்பு தன்மைன்னு சொல்றோம். அதே மாதிரி கலர் தன்மைனா இப்ப வந்து மண்ணினுடைய கார அமில நிலை வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நிலங்கள்ல வந்து என்ன ஆகும்னா நம்ம நெல் பயிர் வந்து சாகுபடி பண்ணும்போது அது வந்து பயிர் வந்து குடிக்கவே கச்சை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கச்சை பிடிக்காது, தூர் சத்துறது வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து பயிர் சாகுபடி முன்னாடி நம்ம வந்து பயிரை வந்து என்னென்ன பிரச்சனை உப்பு தன்மை இருக்கா சக்காரத்தன்மை

0: இருக்கா, இல்ல வந்து பேரக்டா புண்ணா இருக்கா, இல்ல சத்து கலந்து மிட்டியா இருக்கா, விஷயத்தெல்லாம் அதனால மண்ணு பண்ண அப்புறம் வந்து உரமின் பயன்படுத்திய இயற்கை ஆகட்டும் செயற்கை உரம் ஆகட்டும் என்ன வந்து தேவையான அளவுக்கு கரெக்டா வந்து மண்ணா நாம உரம் போது அதை இயற்கை உரம் வந்து பயன்படுத்தணும். நம்மளுக்கு வந்து அதனால விவசாய பெருமக்கள் வந்து இயற்கை முறை சாகுடி போனாலும் சரி, இல்ல செயற்கையா ரசாயன உரங்கள் பயன்படுத்தினாலும் சரி, மண்ணு ஆய்வு பண்ணி மண்ணுல என்ன பிரச்சனை இருக்கு, இல்ல வந்து என்னென்ன சத்துக்கள் வந்து எவ்வளவு அளவுல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பயிர் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்ததா பார்த்தோம்னா இப்ப ரகங்கள் பருவம், அடுத்தது வந்து மண் ஆய்வு, இந்த மூணு கருத்தத்தை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப பயிர் சாகுதியில வந்து நம்ம விதை நேர்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா வந்து என்னன்னா, நம்ம ஒரு விவசாயி வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு நாட்டு மாடு வேணும். ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா ஒரு ஜோடி நாட்டு மாடு வச்சு கிட்டத்தட்ட வந்து 5 ஏக்கர் நிலப்பரப்புல நம்ம வந்து இயற்கை முறையில விவசாயம் செய்வதற்கான உடுப்புறத்துல வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும். அந்த வகையில நம்ம வந்து நாட்டு மாடு ஒரு ஜோடி நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய மாட்டு சாணம் கோமியம் அப்புறம் வந்து அதுல இருந்து வரக்கூடிய மற்ற பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து இயற்கை முறையில பயிர் சாகுபடி செய்யறதுக்கு தேவையான உடுப்புறத்துல வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். அதனால அடுத்த ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாடு வளர்க்கறது அது முக்கியமா நாட்டு மாடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப நிலம் வந்து என்னன்னா நல்ல முறையில தயார் பண்ணணும். இப்ப நிலத்தை வந்து தயார் பண்றதுக்கு நம்ம பழைய காலங்கள்ல வந்து ஏர் உழவு முறை பயன்படுத்தணும். இப்ப வந்து என்னன்னா நிறைய வந்து இயந்திரங்கள் இயந்திர மயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நம்ம எல்லாருமே வந்து டிராக்டர் உழவு முறை தான் பயன்படுத்துறோம். இதுல மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதிகமா உழவு பண்றதை வந்து நம்ம குறைக்கணும். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த மண்ணை உழுதுகிட்டே இருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து நிறைய தடவை வந்து ஒரு நிலத்தை வந்து உழுவு தேவையில்லை. நம்ம ஒரு பயிருக்கு வந்து 2 தடவை அல்லது 3 தடவை வந்து உழவு செஞ்சா போதும். அந்த மாதிரி உழவு முறை வந்து ரொம்ப முக்கியம். அந்த உழவு வந்து என்னன்னா ஆழ உழுகணும். நம்ம வந்து எந்த பயிர் நம்ம சாகுடி பண்றோமோ அந்த பயிருடைய வேறு அமைப்புக்கு தகுந்த மாதிரி மண்ணுல வந்து என்னன்னா அந்த ஆழமா நம்ம உழுகிறதுக்கு வந்து பார்க்கணும். அகலமா உழுவத விட ஆழ உழுவது அந்த காலத்துல ஒரு பழமை இருக்கு. அந்த வகையில வந்து என்னன்னா மண்ணுல வந்து என்னன்னா ஆழமான ஒரு உழவு முறை வந்து விவசாய சிரமங்கள் வந்து மேற்கொள்ளணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆழமா உழுகணும்னா அதுக்கு ஏதாச்சும் முறை இருக்கா அப்படின்னா, அதாவது உளிக்கலப்பை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து ஆங்கிலத்துல வந்து செசல் பிளவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உளிக்கலப்பைங்கிறது வந்து எப்படின்னா உளி மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அதை கலப்பையும் வச்சு நம்ம உழவு பண்ணும்போது நிலம் வந்து மண் வந்து என்னன்னா உழவு ஆகும். அதுக்கு பதில என்ன ஆகும் அப்படின்னா மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது இருக்கும் மண் இருக்கும்னு சொல்லுவோம். இந்த இருக்கத்துல 2 வகை இருக்கும். ஒன்னு வந்து என்னன்னா மேல் மண் இருக்கும், இன்னொன்னு வந்து அடிமண் இருக்கும்னு சொல்லுவோம். மேல் மண் இருக்கும்னா அப்படின்னா என்னன்னா அதாவது வந்து மண்ணினுடைய மேற்பரப்புல ஒரு 1.5 அடி ஆழத்துல வந்து நம்மளுக்கு மண்ணில் இயற்கை வந்துச்சு அப்படின்னா அது வந்து மேல் மண் இருக்கும்னு சொல்லுவோம். அதே வந்து ஒரு 1.5 அடிக்கு கீழே 1 அடி 1.5 அடி ஆழத்துல வந்து மண்ணில் இருக்கும் வருது அப்படின்னா அதை வந்து அடிமண் இருக்கும்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியான இருக்கம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான நம்ம வந்து மேலாண்மை முறைகள் பண்ணாலும் அந்த நிலங்களில் வந்து என்னன்னா நம்மளுக்கு மகசூல் வந்து குறைவாக தான் வரும். அதனால விவசாய பெருமக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா இந்த அதாவது வந்து என்னன்னா ஆழ உழுகுற முறையை வந்து பின்பற்றணும். அதுக்கு வந்து என்னன்னா உளிக்கலப்பை அப்படிங்கறது சொல்லக்கூடிய அந்த முறையை வந்து பின்பற்றணும்.
1: சரிங்க மேம். நம்ம மேம் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் மேம்.
0: கண்டிப்பாக.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்.

0: வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
12: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்,
13: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
12: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: contact 89857-12345 or visit www.mahindra.org.
1: Juice pannanu fruits vaangittu vaangan sonna. Idha vaangittu vandirkeenga.
2: Idhu ruby juice kudichu paaru.
1: Samma taste.
2: இதமானது சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: 9:42 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு இயற்கை முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் சங்கீதா அவர்கள் தான் நம்ம கூட நேரலையில இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கிட்டு இருக்காங்க.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 610.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் இயற்கை முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டு இருக்காங்க தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் சங்கீதா அவர்கள். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். மேம், நம்ம இயற்கை முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரொம்ப காலமா வந்து இயற்கை முறையில செய்யாம நிறைய மருந்துகள் அடிச்சு செஞ்சிட்டு இருக்கவங்க இப்ப புதுசா இந்த இயற்கை முறைக்குள்ள நுழையும் போது எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், இன்னொன்னு வந்து அந்த அளவுக்கு நம்ம இப்ப புதுசா செய்யறதுனால நமக்கு அந்த அளவுக்கு விளைச்சல்ன்றது இருக்குமா மேம்?
11: முதல்ல வந்து இயற்கை விவசாயம் பண்ணும் போது முதல் 2 ஆண்டுகளுக்கு வந்து இந்த உற்பத்தி வந்து குறைவதா இருக்கும். அது 3வது வருஷத்துல இருந்து வந்து நம்ம சாதாரணமா மற்ற ரசாயன முறையில நம்ம பண்ணும் போது கிடைக்கக்கூடிய மகசூல் அளவு எடுக்க முடியும். அதனாலதான் இயற்கை விவசாயத்துக்கு வந்து நம்ம ஒரு விவசாயி பதிவு பண்ணி அங்கக விவசாயின்னு ஒரு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3 ஆண்டுகள் வந்து மாறுதல் காலம்னு வச்சிருக்கோம். ஏன்னா ஆரம்பத்துல அவங்க வந்து நிறைய கெமிக்கல் ரசாயனங்கள் பயன்படுத்தி இருப்பாங்க, அதனுடைய நச்சுத்தன்மை மண்ணுல இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து போகணும். அதே மாதிரி வந்து என்னன்னா இமீடியட்டா நம்ம வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்திட்டு இயற்கை உரங்களை பண்ணும் போது உடனடியா வந்து அந்த மகசூல் திறன் வந்து அதிகமா இருக்கு. அதனால இந்த 2 வருஷத்துல வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். 3வது ஆண்டுகள்ல இருந்து நம்ம முதல்ல எடுத்த அளவுக்கு வந்து மகசூல் வந்து எடுக்க முடியும். அதனாலதான் நம்ம

0: ஃபர்ஸ்டே சொன்னேன், இயற்கை விவசாயத்துக்கு வந்து மண் வளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப மண்ல வந்து என்னன்னா அங்கக சத்துன்னு ஒரு பொருள் இருக்கு, அது கேள்விப்பட்டிருப்பாங்க, அங்க ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய அங்கக கரிம கார்பன். இந்த கார்பன் அளவு வந்து மண்ணுல அதாவது 1% மேல இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலங்கள்ல விவசாயிகள் வந்து எளிதா நம்ம வந்து இயற்கை முறையில சாகுபடி பண்ணும் போது ரசாயன முறையில எப்படி உற்பத்தி எடுத்தாங்களோ அதே மாதிரி எடுக்க முடியும். ஆனா அந்த ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய அங்கக கரிம கார்பன் குறைவா இருக்கும் போது நம்மளுக்கு வந்து மண்ணினுடைய உற்பத்தி திறன் வந்து குறைவா இருக்கும், அதனாலதான் மகசூல் திறனும் குறைவா இருக்குது. அதுக்குதான் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து மண்ணை வந்து நம்ம வளப்படுத்தணும். மண்ணை வளப்படுத்திட்டு நம்ம பண்ணும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இப்ப நம்ம தமிழ்நாடு தர்மபுரி மாவட்டத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அங்கக கரிம கார்பன் அளவு வந்து 0.3, 0.4 இந்த அளவுலதான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி நிலங்கள்ல நம்ம உடனடியா வந்து இயற்கை உரத்துக்கு மாறும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உற்பத்தி அளவு வந்து குறைவா இருக்கும்.
1: சரிங்க மேம், சரிங்க மேம், நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம் மேம்.
0: கண்டிப்பா.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
1: கேளுங்க சந்திரசேகர், கொஞ்சம் சுருக்கமா கேளுங்க.
2: கண்டிப்பா மேம். மேம் எனக்கு என்ன டவுட்னா, இந்த மண்ணுடைய அந்த வளம் குன்றும் பொழுது நெல் சாகுபடி அப்படிங்கறது சரி வர செய்ய முடியாத சிச்சுவேஷன் ஆகுமா? அதை வளப்படுத்துவதற்கு சில டிப்ஸ் கொடுங்க மேம்.
0: மண்ணு வளப்படுத்துறதுக்கு நம்ம அதான் இப்ப சொன்ன மாதிரி ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய அங்கக கரிம கார்பன் அளவை நம்ம அதிகப்படுத்தணும். அதுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்னன்னா முக்கியமா வந்து இயற்கை உரங்கள் அதிகமா பயன்படுத்தணும். முக்கியமா பாத்தீங்கன்னா தொழு உரம், மண்புழு உரம், அப்புறம் கம்போஸ்ட் சொல்லக்கூடிய பயிர் கழிவுகளினுடைய மக்கு உரம், அப்புறம் தாவர புண்ணாக்குகள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அதிகமா பயன்படுத்தும் போது இந்த அங்கக கரிம கார்பன் சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் அளவு அதிகமாகும். இது மட்டும் கிடையாது, நம்ம பழங்காலத்துல பின்பற்றிய பசுந்தாள் உரப்பயிரிடுதல் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நவதானிய விதைப்பு பண்ணலாம், இல்லைன்னா வந்து பசுந்தாள் உரங்கள் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா சணப்பு, தக்கப்பூண்டு, கொழுஞ்சி, ஆவாறை இது மாதிரியான பயிர்களை நம்ம வந்து விவசாய நிலங்கள்ல சாகுபடி பண்ணி ஒரு பயிரினுடைய அதாவது 1.5 மாசம் கழிச்சு நம்ம வந்து அதை வந்து மண்ணோட மடைக்கு உதவு பண்ணும் போது இந்த ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய அங்கக கரிம கார்பன் அளவு அதிகம். இது மாதிரி பண்ணலாம். இது மட்டும் இல்ல, நம்ம வந்து மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் எண்ணிக்கையும் அதனுடைய செயல்பாடு அதிகப்படுத்துறது மூலியமாவும் இந்த அங்கக கரிம கார்பன் அளவு அதிகப்படுத்த முடியும். அதுக்கு குறிப்பா பார்த்தோம்னா அதிகமா ரசாயன உரங்களை போடாம நிறைய வந்து உயிர் உரங்களை பயன்படுத்தணும். உயிர் உரம் பாத்தீங்கன்னா அசோஸ்பைரலோம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், அது மாதிரி வந்து இப்ப நிறைய வந்து பொட்டாஸ் சாலுபிளைசிங் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய சாம்பல் சத்தை கரைக்கும் பாக்டீரியா, துத்தநாக சத்தை கரைக்கும் பாக்டீரியா, இந்த மாதிரியான நுண்ணுயிர் உரங்களை நம்ம அதிகமா பயன்படுத்துறது மூலியமாவும் மண்ணுல வந்து அங்கக கரிமத்தத்து அளவை வந்து அதிகப்படுத்தலாம்.
1: சரிங்க மேம். மேம் இப்ப வந்து நம்ம வந்து இயற்கை முறைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றோம், இந்த மாதிரி முறையில செய்யும் போது நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான தெளிப்புகள் இல்ல மருந்துகள் பயன்படுத்தணும் மேம்?
0: இயற்கை முறையில நம்ம போகும்போது மாட்டினுடைய கோமியமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி வெரைட்டி தான், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கோமியம் வந்து என்னன்னா கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமா, செறிவுத்திறன் அதிகமா பயன்படுத்தும் போது பயிர் வந்து கருகிரும், அதனால அந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம் கோமியம். அதே மாதிரி வந்து என்னன்னா இப்ப இயற்கை முறையில வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பஞ்சகாவியா, அதாவது மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள், மாட்டு சாணம், கோமியம், அப்புறம் தயிர், பால், நெய், சோ இதை எல்லாத்தையும் கலந்து அது கூட வந்து கொஞ்சம் வந்து வாழைப்பழம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து நொதிக்கக்கூடிய தன்மை அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சம் வந்து பழைய சோறனுடைய தண்ணி, அப்புறம் வந்து இளநீர், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கலந்து அதை வந்து ஒரு கரைசலாக்கி அதை வந்து ஒரு 3 வாரத்துக்கு வந்து நம்ம கலந்து மட்டும் விட்டு அதை வந்து 3 வாரம் வந்து நொதிக்க விட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம வடிகட்டி நம்ம தெளிக்கலாம். அதுதான் நம்ம பஞ்சகாவியம்னு சொல்றோம். இந்த பஞ்சகாவிய வந்து என்னன்னா பயிரினுடைய வளர்ச்சி ஊக்கியாவும் செயல்படும், அதே மாதிரி வந்து என்னன்னா பூச்சி விரட்டியாவும் செயல்படும். அதனால நம்ம வந்து பஞ்சகாவிய யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா வேப்ப மரத்தினுடைய இது இலைகளும் அதே மாதிரி கொட்டைகளையும் நம்ம வந்து பூச்சி விரட்டியா பயன்படுத்த முடியும். எப்படின்னா இலைகளை வந்து கோமியம் இருக்குல்லையா மாட்டு கோமியத்துல வந்து ஊற வச்சு அது வந்து ஒரு 3 நாளுக்கு வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து வடிகட்டி அந்த கரைசல்ல நம்ம தெளிக்கலாம். அது வந்து என்னன்னா நீமாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அது இல்லாம வேற என்ன

0: பாக்கலாம்னா வேப்பம் கொட்டைய வந்து நம்ம வந்து இடிச்சு அதனுடைய சார் எடுத்து அதையும் வந்து பயிர்களுக்கு மேல தெளிக்கலாம். அது பேர் வந்து வேப்பங்கொட்டை கரைசல்னு சொல்லுவோம். அந்த வேப்பங்கொட்டை கரைசல் பயன்படுத்துறது மூலியமாவும் பூச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து வேப்பம் கொட்டையில எண்ணெய் எடுக்கிறாங்க, அந்த வேப்ப எண்ணெயும் நம்ம வந்து பூச்சி வேக்கு வந்து அதாவது கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். சோ இது மாதிரி வந்து என்னன்னா அதாவது வந்து தாவர இடுபொருட்களை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து பயிர்கள்ல வரக்கூடிய பூச்சிகளை வந்து நம்ம விரட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்ல, வேற என்ன முறை பயன்படுத்தலாம்னா ஒட்டுப்பொறி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒட்டுப்பொறியில வந்து என்னன்னா மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறி, அதே மாதிரி நீல நிற ஒட்டுப்பொறி, இந்த மாதிரி வந்து அது மட்டும் இல்லாம அதாவது வந்து இனக்கவர்ச்சி பொறி, இந்த மாதிரி வந்து பொறிகள் இருக்குது. அந்த பயிர்கள் வரக்கூடிய பூச்சிகளை வந்து கவர்ந்தெழுத்து நம்ம வந்து அழிக்கிறது. இந்த மாதிரி பொறிகளை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு மேல வந்து விளக்கு பொறி, அதை இப்ப வந்து வயல்கள்ல வைக்கலாம். விளக்கு பொறியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சூரிய ஒளி மூலியமா இயங்கக்கூடிய விளக்கு பொறி இருக்கு. அதை வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு விளக்கு பொறி வாங்கி நம்ம வச்சுட்டோம்னாவே போதும், அந்த பயிர்களில் வரக்கூடிய பூச்சிகளை வந்து நம்ம கவர்ந்தெழுத்து அமைச்சிடலாம். அதனால விளக்கு பொறி அமைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தாவர இடுபொருட்களை தெளிக்கிறது மூலியமாவும் அதே மாதிரி இந்த ஒட்டுப்பொறிகளை வைக்கிறது மூலியமாவும் பூச்சிகளை வந்து கவர்ந்தெழுத்து நம்மளால அழிக்க முடியும்.
1: சரிங்க மேம். மேம் இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் மேம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
0: பயிர் சுழற்சி முறை பண்ணணுங்க. அதுல குறிப்பா வந்து என்னன்னா ஒரு ஒரு தடவையாவது வந்து நெல் பயிர் வந்து சாகுபடி பண்ணுங்க. அதாவது வந்து தண்ணியை நிறுத்தி வச்சீங்க அப்படின்னா அந்த கோரை கிழங்கு வந்து அழுகிரும். அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய பயிர்ல வந்து அந்த கோரையினுடைய தாக்கம் வந்து குறைவா இருக்கும். அதனால பயிர் சுழற்சி முறையில நெல் பயிர் சாகுபடியை வந்து நீங்க ஊக்குவிச்சிங்கனாலே கோரையினுடைய இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: மேம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை முறையில ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நமக்கு பக்கத்துல இருக்க நிலத்துக்காரவங்க வந்து இயற்கை முறையில பண்ணாம ரசாயன மருந்துகளை பயன்படுத்திட்டு இருப்பாங்க, அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும், அதை வந்து நம்ம எப்படி எல்லாம் தவிர்க்கலாம் மேம்?
0: இப்ப நம்ம அந்த மாதிரி அதாவது வந்து பக்கத்துல வந்து செயற்கை முறை பண்றாங்க, விவசாய இயற்கை முறை பண்ணும் போது கட்டாயம் வந்து அவங்க அடிக்கிற மருந்தினுடைய பாதிப்பு வந்து இவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் நம்ம சொல்லுவோம் இந்த இயற்கை முறையில விவசாயம் பண்ணும் போது ஒரு உயிர் வேலி மாதிரி அமைக்க சொல்லுவோம். அது வந்து என்னன்னா இப்ப ஒரு விவசாயி 3 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா அது மாதிரி பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. அதனால இந்த மாதிரி 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு நம்ம உயிர் வேலி பண்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாத்தியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகள் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களையும் வந்து மருந்து வந்து அதிகமா பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறது நல்லது. அவங்க அடிக்கக்கூடிய ரசாயன மருந்துனால என்ன ஆகும், அந்த பூச்சி எல்லாம் வந்து நம்மளோட வயல்ல உட்காரும். அப்ப அது மூலியமா பாதிப்பு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து என்னன்னா வருமுன் காக்கறதுக்கு தொழில்நுட்பங்களை வந்து பின்பற்றணும். குறிப்பா நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது போல அந்த மஞ்சள் ஒட்டுப்பொறி, அப்புறம் வந்து சூரிய ஒளி விளக்கு பொறி, இந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது அந்த பூச்சியினுடைய பாதிப்பு வந்து நம்ம வயல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனாலும் நம்ம இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு தனி ஒரு விவசாயி ஊக்குவிக்கிறத விட ஒரு குரூப், அதாவது வந்து என்னன்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு குழுவை நம்ம ஊக்குவிக்கிறது மூலியமா தான் நம்ம வந்து என்னன்னா ஒரு பசுமையான ஒரு இதை வந்து உற்பத்தி பண்ண முடியும். அதனால வந்து விவசாயிகள் கிட்ட வந்து என்னன்னா தனி விவசாயியோட குரூப் ஃபார்மிங். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு சான்றிதழ் வழங்குறதே வந்து விவசாயி தனி விவசாயிக்கும் கிடைக்குது. அதே மாதிரி வந்து ஒரு குழுவா அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கான பதிவு கட்டணம் கம்மியா இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய விளைபொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்கான அதாவது வந்து வாய்ப்புகளும் அதுல அதிகமா கிடைக்குது. அதனால குழுவா வந்து நம்ம ப்ரமோட் பண்றது நல்லது.
1: சரிங்க மேம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த இயற்கை முறையில் நெல் சாகுபடி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன மேம்?
0: இயற்கை விவசாயம்னா இன்னி வரக்கூடிய காலங்களில் வந்து தேவையான ஒன்றா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா உலக அளவில் வந்து என்னன்னா நிறைய நோய்கள் வந்து நம்மளை அச்சுறுத்திட்டு இருக்குது. அதுல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பூச்சி மருந்துகள் வந்து ரொம்ப பாதிப்பை வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து விளைவிக்குது. அதனால எல்லா விவசாயிகளுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கையான இடுபொருட்களை பயன்படுத்துறதுக்கு வந்து முன் வரணும். அதுல குறிப்பா நம்ம விவசாயிகள் எளிதில பயன்படுத்தக்கூடிய

0: உரம் அல்லது வந்து பயிர் கழிவு மக்கு உரம், மண்புழு உரம், இது மாதிரியான இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புண்ணாக்காய், புண்ணாக்குல வந்து என்னன்னா நம்ம அதாவது வந்து நம்ம உண்ணாத புண்ணாக்குகள் நிறைய இருக்கு. இப்ப இழுப்பு புண்ணாக்கு, காட்டாமனுக்கு புண்ணாக்கு, இந்த மாதிரியான புண்ணாக்குகள்ல வந்து நம்ம அதிகமா வந்து பயிர் சாகுடியில பண்ணும் போது உங்களுக்கு வந்து என்னன்னா பயன்படுத்தக்கூடிய அந்த தொழு உரமோ இல்ல வந்து மற்ற எருக்களினுடைய அளவை வந்து நம்ம குறைக்க முடியும். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பயிர் நம்ம வைக்கிறோம், இன்னொரு பயிருக்கு இடையில வந்து ஒரு கேப் இருக்குது, அந்த இடைப்பட்ட இடைவெளியில வந்து பசுந்தாள் உர பயிர்களை நம்ம விதைச்சு விடலாம். அல்லது வந்து என்னன்னா நவதானியம் வந்து விதைச்சு விட்டுட்டு அதை வந்து ஒரு மாதம் கழிச்சு நம்ம மண்ணிலேயே மடக்கி உழவு செய்யறது மூலயமா நம்ம மண் வளம் அதிகமாகும். அது மூலயமா நம்ம போடக்கூடிய உரங்களினுடைய அளவை நம்ம குறைச்சிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடுபொருத்தலமெல்லாம் தயாரிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, மீன் அமிலம், அதே மாதிரி வந்து அரப்பு மோர் கரைசல், அப்புறம் இளநீர் தேமோ கரைசல்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான கரைசல்களை வந்து நம்ம வந்து நம்மளே விவசாயிகளே தயாரிச்சுக்க முடியும். எளிதில நம்ம பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள் இருக்குது. இந்த மாதிரியான இடுபொருத்தலை நம்மளே வந்து தயாரிச்சு அதை நம்ம வந்து பயிர் சாகுபடியில பயன்படுத்தும் போது கட்டாயம் வந்து என்னன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதே மாதிரி வந்து என்னன்னா ரசாயன உரங்களை வந்து சார்ந்து இருக்கக்கூடிய அளவை குறைச்சு அது மூலயமா நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருட்கள் வந்து என்னன்னா தரமான ஒரு விளைபொருளாகவும் அதே மாதிரி நச்சுத்தன்மை இல்லாத ஒரு விளைபொருளாகவும் நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். அந்த வகையில வந்து என்னன்னா வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்த நச்சுத்தன்மை இல்லாத விளைபொருட்களுக்கு தான் வந்து என்னன்னா அதிகமான வந்து சந்தை வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து என்னன்னா நிறைய வந்து கன்சூமர் பிரிஃபரன்ஸும் சொல்லக்கூடிய அதுவும் வந்து அதிகமா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா மக்களே வந்து என்னன்னா இயற்கையா விளைஞ்சது அப்படின்னா வந்து அதை கேட்டு வாங்கி இப்ப பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து நுகர்வோரும் இருக்கிறாங்க. ஆகையினால நம்ம விவசாயிகள் வந்து முடிந்த அளவு உடனடியாக நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு கிடையாது, படிப்படியாக வந்து இயற்கை இடுபொருட்களை வந்து அதிக அளவு பயன்படுத்தி நம்மளுடைய விளைபொருட்களையும் வந்து நல்ல தரமானதாகவும் நச்சுத்தன்மை இல்லாத ஒரு விளைபொருளை உற்பத்தி பண்ணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: நன்றி மேம், இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா எளிமையா பயனுள்ள வகையில அருமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மேம்.
0: நன்றி.

0: Usha Sunflower Oil.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர July 23 இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு.

0: அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
5: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
7: இன்னைக்கு வானொலியில் வசந்தம் இயற்கை முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கினாங்க தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் சங்கீதா அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
8: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
9: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
8: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
10: கோபம் வராமல் காப்பது எப்படி? அப்படி வராமல் கோபத்தை தடுக்க முடியாது என்றால் வந்த கோபத்தை செய்கூலி சேதாரம் இல்லாமல் வெளிப்படுத்துவது எப்படி? கேள்விகளோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. நண்பர் நேராக நகைக்கடையிலிருந்து வருகிறார் போலிருக்கிறது. அதனால் தான் செய்கூலி சேதாரம் என்கிற சொற்களை எல்லாம் போட்டு கேள்விகளை அடுக்குகிறார். நான் கேட்டேன், அதென்னங்க கோபத்தில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வெளிப்படுத்துவது? புகழ்மதி சொன்னார், நீங்கள் தான் எடுத்ததற்கெல்லாம் வள்ளுவரை சொல்லீர்களே, எனக்கும் தெரியும், சினவெண்ணும் சேர்ந்தாரை கொல்லி என்றால் கோபம் யார் மீது வருகிறதோ அவரையும் கொல்லும், யாருக்கு வருகிறதோ அவரையும்

கொல்லும். அதனால்தான் செய்கூலி இல்லாமல் யாருக்கும் சேதாரம் இல்லாமல் கோபத்தை வெளிப்படுத்துவது எவ்வாறு என்று கேட்கிறேன். கோபம் வராமல் தடுக்க முடியாது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனானப்பட்ட தவசீலர்களுக்கே கோபங்கள் வந்து அவை சாபங்களாக உலாவிக் கொண்டிருக்கின்றன புராணங்களில். ஆனால் வருகின்ற கோபத்தை பாதகமில்லாமல் எப்படி வெளியேற்றுவது? எல்லாருக்கும் கோபம் வருவது ஒரு நொடி பொழுதுதான். அது வந்த வேகத்திலேயே வீரியம் குறைந்து போகும். அந்த வீரியத்தை வரும்போதே மட்டுப்படுத்தி எப்படி வெளியேற்றுவது என்பதே புகழ்மதியின் கேள்வி. சிலரை பார்க்கலாம், கோபம் வந்துவிட்டால் மூசு மூசென்று அழத் தொடங்கி விடுவார்கள். என்ன என்ன என்று கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டார்கள். சிலருக்கு கோபம் வந்தால் சின்ன வயதில் கற்று வைத்திருந்த எல்லா கெட்ட வார்த்தைகளையும் ஒரு பக்கமாக திரும்பி சத்தம் போட்டு கொட்டி தீர்த்து விடுவார்கள். சிலர் கோபம் வந்தவுடன் தங்களை தாங்களே உடலியல் ரீதியாக துன்புறுத்தி கொள்வார்கள். இப்படி செய்வதால் கோபம் வருவதை மறைத்து விட்டதாக கூற முடியாது. அழுதாலும் தங்களை தாங்களே துன்புறித்து கொண்டாலும் அதில் ஒரு வகை சேதாரம் இருக்கிறது. சத்தம் போட்டு திட்டினால் கூட அடுத்தவரை பாதிக்கும் நிலை உண்டாகும்.

0: கெட்ட வார்த்தைகளையும் ஒரு பக்கமாக திரும்பி சத்தம் போட்டு கொட்டி தீர்த்து விடுவார்கள். சிலர் கோபம் வந்தவுடன் தங்களை தாங்களே உடலியல் ரீதியாக துன்புறுத்தி கொள்வார்கள். இப்படி செய்வதால் கோபம் வருவதை மறைத்து விட்டதாக கூற முடியாது. அழுதாலும் தங்களை தாங்களே துன்புறுத்து கொண்டாலும் அதில் ஒரு வகை சேதாரம் இருக்கிறது. சத்தம் போட்டு திட்டினால் கூட அடுத்தவரை பாதிக்கும் நிலை உண்டாகும். அப்படியானால் செய்கூலி சேதாரமின்றி கோபத்தை வெளிப்படுத்துவது எப்படி? மேனாட்டில் ஒரு தந்தை தன்னுடைய கைக்குழந்தையை தள்ளு வண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டு சாலை வழியே சென்று கொண்டிருந்தார். குழந்தை வீறு வீறென்று அழுது கொண்டே வந்தது. அந்த தந்தை அடிக்கடி, பீட்டர் சும்மாவா, பீட்டர் பொறுமையாவா, பீட்டர் சத்தம் போடாமவா, பீட்டர் டென்ஷன் ஆயிராத என்று கூறிக்கொண்டிருந்தார். வழியில் பார்த்த ஒருவர் அவரிடம் கேட்டார், என்னங்க இது, உங்கள் குழந்தை பேர் பீட்டரா? அதுகிட்ட பேசாமவா சத்தம் போடாமவா அப்படின்னு சொன்னால் அது அழுகை நிறுத்திடுமா? அந்த பச்சை பிள்ளைக்கு என்னங்க புரியும், முதல்ல தூக்குங்க என்று சொன்னார். அதற்கு அந்த குழந்தையின் தந்தை சொன்னார், ஐயா, பீட்டர் என்பது என் பெயர். குழந்தை சதா கத்தி அழுது கொண்டே வருவதை பார்த்ததும் எனக்கு கோபம் கோபமாக வந்தது. நான் என் கோபத்தை அடக்கத்தான் அப்படி கூறிக்கொண்டே வந்தேன் என்றார். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், உங்களுக்கு யார் மீதாவது எந்த செயல் மீதாவது கோபம் வந்தால் உடனே வெளிப்படுத்தி விடாதீர்கள். ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுங்கள். மனத்தில் பொங்கும் உணர்ச்சிகளை எல்லாம் பேப்பரில் எழுதி தீர்த்து விடுங்கள். பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்கிறார். இது ஒரு நல்ல வழி போல தோன்றுகிறது. கோபம் என்பது ஒரு நிமிட பைத்தியக்காரத்தனம். ஒரு நிமிடம் கடந்ததும் நாம் கோபப்பட்டு செய்தவையெல்லாம் நமக்கே அபத்தமாக தோன்றும். அபத்தங்களை எழுதி வைக்க எழுதி வைக்க அபத்தங்களே தோன்றாமல் போகுமல்லவா?
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 10:10. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் of Engineering and Technology இருக்கு. Microsoft, Amazon மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs campus recruitment and latest industry relevant courseம் இருக்கு. Highest package 51 lakhs per annum.
4: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 லாக்ஸ் பர் annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.

0: அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
5: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள்.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
8: கண்ணு,
7: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
8: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
9: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
7: எங்க?
9: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
7: RBI சொல்கிறது.
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
12: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
13: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: இனி தொடர்ந்து கேட்கலாம்
14: ஆகாஷ்வாணி.

0: திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள பாபு சிதம்பரனார் கலையரங்கத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்தோரை வரவேற்று பேசிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ந. சந்திரசேகர் அவர்கள் பட்டம் பெறும் மாணவர்கள் குறித்தும் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார். அவர் உரையாற்றுகையில்,
1: As our graduates step into a new chapter of their lives, it is both fitting and inspiring to reflect on the achievements they have earned, the challenge they have overcome, and the opportunities that await them. This year, the university is conferring degrees upon 37,877 graduates across bachelor's, master's, MPhil, and PhD program. Of these, 871 graduates will receive their degree in person. We are proud to honor 113 outstanding students with gold medals in recognition of their

0: people, about our countrymen, about our people and the society in Tamil Nadu itself. That Vikasit Bharat, developed India, by the year 2047, I will be contributing towards it. That is the pledge which we have to take today. I will be contributing. And that is how this particular day has to be celebrated. I will be doing it. And mind you, Vikasit Bharat or developed India, it cannot happen alone. It is not alone that Vikasit Bharat will happen. I always say, route to Vikasit Bharat passes through Vikasit Tamil Nadu. Vikasit Tamil Nadu is required for this. And Vikasit Tamil Nadu is the route. From here we will be passing and going to Vikasit Bharat, Vikasit India. So our prime duty, prime task is, let us have Vikasit Tamil Nadu. Don't wait for any government scheme on everything. What am I going to do? Let us decide it. You have talent and experience. You have knowledge, not only information. So let us try to do that. I think that is the only message that we have to carry. Nothing more than this or nothing less than this. We have to do this. And only we can do it. Only we can. Because you are the strength. You are the power. You are the future of this country. Let us think in this way. Let us work in this way. And let us walk on this path. So that all our countrymen will look at our Tamil Nadu students and people. Yes, this is the path shown to us by Tamil Nadu. That's all. Nandri, Vanakkam.
1: கல்வியாளர்கள், மாணவ மாணவியர், அவர்களது பெற்றோர், அரசு உயர் அதிகாரிகள் என ஏராளமானோர் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். இதுவரை திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33rd பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோ 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 10:29. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கான குரல் பதிவு.
1: வணக்கம், நான் தர்மபுரியிலிருந்து உமா டெய்லர் பேசுறேன். விடுதலை படத்துல இருந்து காட்டுமலை சாங் போடுங்க.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: Engineering College, Counseling Code 26106.

0: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான நேயர்கான குரல் பதிவு.
1: எஃப்எம் நேயர்களுக்கு காலை வணக்கம். ஆனந்தன் குமார், இரும்புக்கடை, ஒரசல்பட்டி கூட்ரோடு. அருணாச்சலம் படத்திலிருந்து அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா சாங்ஸ் வழங்குமாறு ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
1: தம்பி ஊருக்கு புதுசோ?
0: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
1: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
0: என்ன சொல்றீங்க, புரியலையே.
1: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
0: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
1: டீ எப்படி?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
0: என்ன விஷயம்னா?
1: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
0: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
1: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
0: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
1: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா. அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
0: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
1: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
0: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

பண்பலை கவிப்பாடும் நேரம் காலை 10:45. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான நேயர்கான குரல் பதிவு

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 10:50. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான நேயருக்கான குரல் பதிவு.
1: வணக்கம், சேலம் மாவட்டம் மேட்டூர்லேருந்து ரேவதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து தொடு தொடு நிலவே பாடல். நன்றி.

0: பண்பலையில் இசைப்பாடும் நேரம் காலை 10:56. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான நேர்கான குரல் பதிவு.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி. எனக்கு பிடித்த பாடல் திருநாள் திரைப்படத்திலிருந்து பழைய சோறு பச்சை மிளகாய் என்ற பாடல். அனைவருக்காகவும் நன்றி, வணக்கம்.

0: இதுவரை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் வீட்டில் மீதமாக இருக்கிற சாதத்தை வச்சு தான் ஒரு சூப்பரான டிஷ்ஷை பண்ண போகிறோம். அதுக்கான ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். வாங்க என்ன டிஷ்ஷுன்னு பார்த்துடலாம். அதுதான்

0: கிறிஸ்பி ரைஸ் பால்ஸ். சூப்பரான சம்ம கிறிஸ்பியான ரைஸ் பால்ஸ் பண்ணிரலாம்.
1: புல் சமயலரையே நானுப்பா சர்க்கரையா.
0: வாங்க தேவையான பொருட்களை பாத்திரலாம்.
2: ஆஹா,
0: 2 கப் மீதமுள்ள சாதம், 1 பெரிய உருளைக்கிழங்கு, அதை எடுத்து வேக வச்சு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுக்கு.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.
0: இந்த டிஷ்ல நம்ம கோட்டிங்க்கு பிரெட் கிரம்ஸ் அல்லது ரவையை தான் யூஸ் பண்ண போறோம். ரெண்டுல உங்களுக்கு எது விருப்பமோ அதை பயன்படுத்திக்கலாம். இது பயன்படுத்துறதுல இருந்து உங்களுக்கு சூப்பரா கிறிஸ்பியா வரும் நம்மளோட டிஷ். செய்முறையை பாத்திரலாமா? சாதத்தை கையாலேயோ அல்லது மிக்சியில 1 பல்ஸ் மட்டும் செஞ்சு மசிச்சு வச்சுக்கோங்க. அதில் உருளைக்கிழங்கு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், நம்ம மேலே சொன்ன மசாலாவையெல்லாம் சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சிறிய உருண்டைகளாக உருட்டி பிரெட் கிரம்ஸ் அல்லது ரவையை புரட்டி 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக ஆகும்.

0: அந்த பால்ஸை எடுத்து மிதமான சூட்டில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க கிறிஸ்பியான சூப்பரான ரைஸ் பால்ஸ் ரெடி. இது கூட நம்ம டொமேட்டோ கெச்சப்போ இல்லை செஜ்வான் சாஸோ வச்சு சாப்பிட்லாம். மீதமுள்ள சாதத்தில் இவ்வளோ சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு யாருக்கெல்லாம் தெரியாது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம். நன்றி நேயர்களே.
1: இந்த போறப்பு தான் எல்லாரும் செஞ்சு சாப்பிட கிடைச்சது.

நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: உங்கள் இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:06.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: பார்த்துட்டு இருக்கீங்களா, மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை.

0: or visit www.mahindra.org.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET Pollachi, Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.

0: ஐஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: The Kaveri Engineering College, Autonomous.
8: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். இன்னைக்கு கல்லூர் பூவே பெண் பூவே கல்லூரி கலாட்டாவா வழங்கப்போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி பொம்பிடி பி பள்ளிப்பட்டி ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து தான் நேரலையாக வழங்கப்போகுது நிகழ்விடத்தில் பார்த்தோன்னா நமது அறிவிப்பாளர்கள் ஜெயஸ் லீல வினோதன் மற்றும் ஆர் பிரபாகரன் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு கல்லூரி கலாட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் லீல வினோதன், வணக்கம் பிரபாகரன்.
12: வணக்கம் சீதாலட்சுமி. அன்பிற்கினிய நேய உறவுகளுக்கு இனிய உற்சாகமான கல்லூரி கலாட்டா வணக்கம். சுமந்த கருப்பையை விட தூக்கி திரிந்த தந்தையின் தோள்களை விட நண்பர்களே நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நம்ப வைக்கும் காலம், ஆயிரம் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் அப்படியே பறக்கக்கூடிய காலம்தான் ஒரு கல்லூரி காலம். அந்த கல்லூரி நிகழ்வு என்றாலே உற்சாகம் ஊற்றெடுக்கும். அதுவும் இன்று வந்து நம்ம ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பி பள்ளிப்பட்டி பொம்பிடி பகுதியில நம்முடைய தம்பிகளோடு தங்கைகளோடு தங்கங்களோடு

0: நேரலை நிகழ்ச்சி நாம் வழங்க இருக்கிறோம். உங்களை போலவே நானும் மிகுந்த ஆர்வத்தோடு நேர்களே மாணவர்களோடு பேச காத்திருக்கிறேன். தம்பி எங்க ஒரு ஓப்பனுங்க பாப்போம். கேட்கல கேட்கல பத்துல பத்துல தாய்குளங்கள் சங்கங்கள் சங்கைகள் வைரங்கள் மாணிக்கங்கள் ரொம்ப சுலிச்சமா ஒரு போடுங்க கலகலகல கலாச்சா வந்து எல்லாருக்கும் ஃபார்ம் பண்ணிட்டோம். எல்லாம் அப்படியே முறுக்கேறி இருக்காங்க அப்படியே பேசுறதுக்கு. நம்ம ஆரம்பிச்சுவோமா? வணக்கம்மா. ஹரித்ரா என்ன படிக்கிறீங்க? சிஎஸ்சி போயிட்டு இருக்கு. காலேஜ் லைஃப்லாம் ஏதோ போயிட்டு இருக்கு சார். நானும் ஏதோ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வரேன் அப்படின்றீங்களா?
1: நல்லா
0: போயிட்டு இருக்கு. சரி என்ன படிக்கிறீங்க?
1: சிஎஸ்சி தேர்ட் இயர்.
0: தேர்ட் இயர் சரி. காலேஜ் என்ன பிரியாணி போடுவாங்க சார் கேண்டீன்ல, அது ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? லேப்ல இருக்கும்போது ஜாலியா இருக்கும். நீங்க எல்லாம் படிக்கிற பண்ணுமா? சூப்பர், வாழ்த்துக்கள். எதிர்கால லட்சியம் என்னமா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அது நல்லா சாப்பிடணும், அப்பதான் இன்ஜினியர் ஆக முடியும். சரி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ரோஷினி மதிமிதா. ரோஷினி மதிமிதா.
0: ரோஷினி மதிமிதா. சரிங்க ரோஷினி மதிமிதா, எந்த ஊர் நீங்க?
2: அரூர்.
0: அரூர்
3: என்ன
0: படிக்கிறீங்க? காத்துதானே சார் வருது. சரி நம்ம தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என்ன
0: சொல்ல போறீங்க? ஏதோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க நினைச்சேன். பாட்டு பாடுறீங்களா? என்ன சொல்ல போறீங்க?
4: நல்லா படிங்க, சந்தோஷமா இருங்க.
0: நேயர்களே நல்லா படிக்க சொல்றீங்க நீங்க.
4: நல்லா
0: படிங்க, சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். தரக்கூடிய செய்தி அவ்வளவுதான். யார் இந்த தம்பி? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் அஜய்.
0: அஜய். அஜய் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு. சரிங்க அஜய், என்ன படிக்கிறீங்க?
5: ஃபர்ஸ்ட் இயர்.
0: சரி நீங்க என்ன சொல்ல போறீங்க நேயர்களுக்கு? நான் என்னத்த சார் சொல்றேன், எனக்கே ஒண்ணும் சொல்ல தெரியலையே. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? சாப்பாடு நிறைய பிடிக்கும் சார். சரி வெரி குட். ஆனா உங்க பேர் சொல்லுங்க.
6: தனோஜ்.
0: தனோஜ் என்ன படிக்கிறீங்க?
6: ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர்.
0: சரி என்ன சொல்ல போறீங்க?
6: நான் எது சொல்றதுக்கு,
0: நான் என்ன சார் சொல்றதுக்கே விரும்பல சார். அந்த நாட்டுல என்ன சொல்றது? சூப்பர். அடுத்து
7: வல்லரசு.
0: வல்லரசு மொத்த தமிழ்நாட்டுல எந்த ஒரு வல்லரசு? நீங்க
7: கள்ளியூர் சுகர் மில்.
0: சுகர் மில் பக்கம் வரீங்க. சரி எப்படி இருக்கு சுகர் மில் எல்லாம் போய் பாத்துருக்கீங்களா?
7: என்ன
0: ஆரம்பமே அட்டுழியமா இருக்கு. ஐயோ என்ன பாத்துட்டு வர்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் ஓடுறாங்க. எனக்கு உங்க பேர் சொல்லுங்க.
8: பவித்ரா.
0: பவித்ரா என்ன சொல்ல போறீங்க?
8: இசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன், செகண்ட் இயரு.

0: சரி, செகண்ட் இயர்
1: பள்ளிப்பட்டி காலேஜ் சீனிவாசா பாலிடெக்னிக் காலேஜ்ல படிக்கிறேன்.
0: சரிம்மா, படிங்கம்மா, நல்லா பாஸ் பண்ணுங்கம்மா, அரியர் இல்லாம டிகிரி முடியுமா? இப்போ ஏதாவது கவிதை சொல்ல போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா, கடிதம் சொல்ல போறீங்களா?
1: இல்ல, இத சொல்லுங்க.
0: எதுமே சொல்ல மாட்டோம் சார், நாங்க கிளாஸ்ல சாருக்கு க்வெஸ்சன் கேட்டாலே சொல்ல மாட்டோம். நீங்க
1: பேர் காலா? சீனிவாசா பாலிடெக்னிக் காலேஜ், இசி டிபார்ட்மெண்ட்.
0: சரி, அவள அப்புறம் சாப்பிட்டீங்களா? சோறு, குழம்பு, ரசம், பருப்பு. சரிம்மா, இப்ப எப்படி இருக்கு காலேஜ் லைஃப்?
1: சூப்பரா இருக்குது.
0: படிக்கிறீங்களா?
1: கொஞ்சம்
0: ஏங்க சார், படிக்கணும்னா வரோம், ஆனா படிப்பே ஏமாட்டிருக்கு. வெரி குட், ஓகே, நல்லா படிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: அபிநயா.
0: அபிநயா, என்ன படிக்கிறீங்க? அப்படியே
1: இசி
0: எப்படி போயிட்டு படிக்கலாம்? கவிதை பரவாயில்லம்மா, ரெண்டே வரி சொல்லுமா. சூடா, கவிதை சொன்னா தாங்க மாட்டாங்கன்றாங்க. சரி, என்ன படம் பாத்தீங்க? என்ன படம்
1: பாத்தீங்க?
0: ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ. சரி, உங்க வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: தனிஷ் காஸ்தி.
0: எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அனுஷ்கா மட்டும் தான். சரி, என்ன, எந்த ஊர்ல
1: நினைக்கிறீங்க?
0: ரொம்ப அமைதியான பொண்ணாமணி அப்படின்னு யாரும் நம்பிட கூடாது. நாங்க காலேஜ்ல மட்டும் தான் அமைதியா இருப்போம், அப்புறம் சந்திர முகமா மாறிடுவோம்ன்றீங்களா? சரி, உங்களுக்கு என்ன டிஸ் பண்ணுவீங்க நீங்க? ஆனா உங்களை பார்த்தா சமைக்கிற மாதிரியே தெரியல. சரி, அதாவது ஒரு இந்த ஒரு பாத்திரம் வச்சு அதுல சுடுதண்ணியாவது வைப்பீங்களா? கொஞ்சம் என்னதான் சமைப்பீங்க சொல்லுங்க. ஒரு தாய் குளத்தை பார்த்து என்ன சமைப்பீங்கன்னு கேட்டாங்களே. தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர July 23rd 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கு எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: எதிர்காலத்தை உருவாக்கும்

0: இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
0: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
8: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:25 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா தர்மபுரி பொம்மிடி பி பள்ளிப்பட்டி ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியில இருந்து தான் நேரலையாக வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்விடத்தில் நமது அறிவிப்பாளர்கள் ஜே எஸ் லீல வினோதன், ஆர் பிரபாகரன் இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். சொல்லுங்க பிரபாகரன்.
9: கண்டிப்பா சித்தலட்சுமி, கண்டிப்பா. இப்ப எப்படி சொல்றது, இந்த கல்லூரிக்கு வந்தவொடனே நாங்க படிப்ப ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு.
8: கண்டிப்பா வர வேண்டிய விஷயம்தான்.
9: கண்டிப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு நினைவுகள் இருக்கு இல்லைங்களா? ஞாபகம் வந்துச்சு. நிறைய மாணவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, பேசிடலாம்.
8: கண்டிப்பா.
9: சரி, பக்கத்துல ஒரு மாணவர் இருக்காரு, ரொம்ப ஆன்சமா இருக்காரு, இப்ப பாதி நினைக்கிறேன். உனக்கு உங்க பேர் சொல்லுங்க.
10: என் பேர் சத்யபிரியன்.
9: சத்யபிரியன், வாவ், ரொம்ப பிரியமா அந்த பேர் வச்சிருக்காங்க. யார் அந்த பேர் வச்சது?
10: அப்பா வச்சாரு.
9: அப்பா வச்சாரு. அப்பா பேர் என்ன?
10: ரமேஷ்.
9: ஒரு பேர் பிரியன் நினைச்சேன். சரி, என்ன என்ன படிக்கிறீங்க நீங்க?
10: டிப்ளமோ தேர்ட் இயர்.
9: சரி, கண்டிப்பா. ஸ்கூல் படிச்சதுக்கும் காலேஜ் இப்ப படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அத பத்தி சொல்லுங்க.
10: ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அத அறுபது சொன்னோட முடிஞ்சு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஊர்ல இருந்தும் வராங்க, ஏன்னா எங்க கூப்பிட்டாலும் வருவானுங்க.
9: சரி, ஓகே. இப்ப கண்டிப்பா காலேஜ் லைஃப்னா ஒரு என்ஜாய் லைஃபா இருக்கும், ஒரு டூரா இருக்கட்டும், இல்ல வீக்கெண்ட்ஸ்ல வந்து மீட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க எங்கெல்லாம் போவீங்க?
10: பேக்கரி.
9: பொங்கல்,
10: ஆயுத பூஜை, அப்புறம் செலிப்ரேட் பண்ணுவாங்க.
9: தனியா பொண்ணுங்களுக்கு தனியா பொங்கல் வைப்பாங்களா? யாரு ஜெயிப்பீங்க? யாரு ஜெயிப்பாங்க அதிகமா?
11: பாடுங்க. கண்மணி அன்போடு காதலன் நாளிலது கடிதமே, பொன்மணி உன்பீதில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை பாகையில் கவிதை போட்டுதே, வார்த்தை முட்டுதே. ஓமணி அன்போடு காதலன் நாளிலது கடிதமே, பொன்மணி உன்பீதில் சௌக்கியமா.

0: கண்டிப்பா எல்லாம் சௌக்கியம் சௌக்கியம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பாடிருக்கேன். என்ன கனவுல வந்த பாட்டு எல்லாம் கல்லூரி கலாட்டால வருதுட்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்து வாங்க, நீங்க ரொம்ப ஆன்சமா இருக்கீங்க. உங்க பேர் என்ன?
1: என் பேர் சதீஷ்குமார்.
0: சதீஷ்குமார், நீங்க எங்க?
1: நான் வந்து கம்பைநூர்ல இருந்து வரேன்.
0: கம்பைநூர்ல இருந்து எவ்வளவு தூரம் வரீங்க? எப்படிங்க, தினமும் பஸ் டிராவல் பண்றீங்களா?
1: பஸ் காலேஜ் பஸ் வருது டெய்லி.
0: இப்ப நீங்க என்ன கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சா ஃபர்ஸ்ட் பெஞ்சா? நீங்க?
1: நான் வந்து சென்டர் பெஞ்ச்.
0: சென்டர் பெஞ்ச் முன்னாடி இல்லாம பின்னாடி இல்லாம? அப்ப நல்லா இருக்குமே. பின்னாடி பெஞ்ச்ல உட்கார அந்த ஃபீல் எல்லாம் பிடிக்காத உங்களுக்கு?
1: இல்ல இல்ல, ஏன்னா பின்னாடி உட்காந்து எழுப்பிடுறாங்கட்டு முன்னாடி உட்காந்து கொஞ்சம் சைட் அடிக்கிறது எல்லாம் வசதி இருக்குது.
0: சரி சரி, ஓகே. இப்ப நாங்களாம் காலேஜ் படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, அந்த பின்னாடி பெஞ்ச்ல உட்காந்துட்டு பேப்பர்லாம் தூக்கி போட்டு சாக் பீஸ்லாம் தூக்கி போட்டு விளையாடுவோம். இப்ப எல்லாம் அப்படி பண்றீங்களா?
1: அந்த மாதிரி நாங்களும் பண்ணவங்கதான். இப்ப எல்லாம் பண்ண பிடிச்சி முன்னாடி உட்கார வச்சிடறாங்க.
0: அப்படிங்களா? வேணாம், நம்மளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கீங்க. சரி ஓகே, இப்ப நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க?
1: சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
0: சதீஷ்குமார், உங்களோட ஸ்பெஷலான டேலண்ட் என்ன சொல்லுவீங்க?
1: என்னோட ஸ்பெஷலான டேலண்ட்னா இப்போதைக்கு நான் எதுவும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இல்ல, கேம் நல்லா விளையாடுவேன்.
0: கேம் நல்லா விளையாடுவேன். மாத்தாவே தெரியுது உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம். நான் படிக்கிறதா செட் ஆக மாட்டேங்க, ஏதாவது விளையாடுவாங்க. அப்படி என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஃப்ரீ ஃபயர் தான்.
0: ஃப்ரீ ஃபயர், ஐயோ நான் கூட வேற எதுவும் நினைச்சேன், கபடி ஃபுட்பால் அந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு.
1: அவுட்டோர் இல்ல, ஒன்லி மொபைல் தான்.
0: உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்குங்க? பார்த்தா ஹான்ஸ்மா இருக்கீங்க.
1: விஜய் தான்.
0: விஜய் தான். விஜய் சார் நடிச்ச படம் உங்களுக்கு எது, எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? அவர் ஒரு பாட்டு நடிச்ச பாட்டு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்?
1: பாட்டுனா இப்ப லாஸ்ட் படம் தான் எல்லாருக்குமே, லாஸ்ட் படம் மெமரிபுல்லான படம் எல்லாருக்குமே, அதுதான் பிடிக்கும் அதுல.
0: சரி ஓகே, இப்ப என்ன இயர் படிக்கிறேன்னு சொன்னீங்க?
1: தேர்ட் இயர் படிக்கிறேன்.
0: கண்டிப்பா ஒரு லாஸ்ட் வருஷம்ன்றது ஒரு எப்படி சொல்றது, அது சொல்ல முடியாத வார்த்தைகள். எப்படி ஏன்னா பிரிஞ்சு போக போறீங்க, லைஃப் ஆனா இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையோட தொடக்கம், அது இனிமேட்டு போக போக புரியும். சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க உங்க கூட? எப்பயுமே பெஸ்டா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல யாரெல்லாம் இருக்கு?
1: ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க, கூடியதான் நின்னுங்கிறாங்க.
0: கூடியதான் நின்னுக்கிறாங்க, எங்க போனாலும் உடவே மாட்டேங்கிறாங்க, கூடியே வராங்க. நான் என்னங்க பண்றது, எது பேசினாலும் அவங்களும் பேசிடுறாங்க அப்படின்னு.
1: ஆமா, என்னையும் பேச விட மாட்டாங்க.
0: என்ன பேசுறாங்க? தெரியுது எப்போ குடுக்குறாங்க. சரி, படிச்சு என்ன ஒன்னு ஆசைப்படுறீங்க?
1: படிச்சுட்டு ஒரு இன்ஜினியர் ஆகணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்.
0: தெரிஞ்சு நீங்க பப்ஜில தான் இன்ஜினியரா ட்ரை ஆவீங்கன்னு நினைக்கிறேன்.
1: புதுசா கேம் ஒண்ணு உருவாக்கலாம்.
0: கரெக்டா நான் சொன்னல, அதுல இன்ஜினியர். சரி, நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். அடுத்து ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். மூஞ்சில முக்காவாசி முடிதா இருக்கு, மூஞ்சே தெரியுமா தம்பி? கொஞ்சம் முகத்தை காட்டுங்க தம்பி. காமிச்சிட்டீங்களா? ஓகே, உங்க பேர் என்ன?
2: சொல்லி என் பேர் நவீன்.
0: நான் கூட உங்க பேர் முகமூடி நினைச்சேன். நவீனா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: நான் டிப்ளமோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்.
0: நான் இப்ப என்ன சொல்றது அப்படின்ற பேரு, டிப்ளமோ அப்படின்ற
2: பேரு டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன்.
0: சிஎஸ் டிபார்ட்மெண்ட். நான் கூட இந்த வேற ஏதோ காலேஜ்ல இருந்து வந்துட்டாரு, என்ன சொல்றது தெரியல அப்படின்ற மாதிரி. கிளாஸே மறந்துட்டீங்களா?
2: மறந்து போயிட்டேன்.
0: சரி ஓகே, உங்க காலேஜ்ல ஸ்பெஷலா நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாம் என்ன நல்லா இருக்கு?
2: பொங்கல் செலிப்ரேட்.
0: பொங்கல் செலிப்ரேட் அன்னைக்குதான் சார் கட்டடிச்சு எல்லாம் ஓடிடுவோம் அப்படின்றீங்களா?
2: அப்படிதான்.
0: கல்ச்சர்ஸ் எல்லாம் வைப்பாங்களா?
2: நான் வைப்பாங்க, வைப்பாங்க. ஒரு மூணு கல்ச்சர்ஸ் வைப்பாங்க.
0: என்னென்ன போக முடியும்? என்னென்ன கல்ச்சர்ஸ்?
2: ஆயுத பூஜை, பொங்கல், மேட்டுக்கு ஃபேர்வெல்.
0: இதெல்லாம் விட்டுங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச வாதி என்ன யாரை சொல்லுவீங்க? ஏன்னா எங்களுக்கு பிடிச்சலாம் புரியல.
2: அபிஷேக் சார்.
0: அபிஷேக் சார், அபிஷேக் சார் என்னென்னலாம் பண்ணுவாரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி? என்னெல்லாம் பண்ணுவாரு அவர் சொல்லுங்க.
2: எல்லாருக்கும் தேவையானதை கரெக்டா அவர் செஞ்சு கொடுத்துருவாரு.
0: செஞ்சு கொடுத்துருவாரு. அவரே ஹோம் ஒர்க்ல அவரே எழுதி கொடுத்துறாரா?
2: அது மாதிரி இல்லைங்க சார். பசங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கறது இருந்தாலும் எதுவும் இருந்தாலும் தெளிவாக சொல்லி கொடுத்துருவாரு.
0: இப்ப நான் கூட பாருங்க சார், மூஞ்சி மூடிட்டு வந்திருக்கேன், முடிய வச்சு அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணி அவரே எடுத்து விட்டு பாத்துக்குவாரு அப்படின்றீங்களா? சரி ஓகே, ரொம்ப அழகா பேசுறீங்க. வேற எந்த டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவ்வளவுதான். அருங்க என்னங்க சொன்ன எல்லாம் பின்னாடியே இருக்கிறாங்க அப்படின்றீங்களா? சரி ஓகே, நல்லா படிங்க, வாழ்த்துக்கள். இப்ப அடுத்ததான் வந்து நம்ம எப்படி சொல்றது, ஆசிரியர்கள் தான் நமக்கு எல்லாம் ஒரு முக்கியத்துவமான ஒன்று. அவங்க இல்லைன்னா இந்த மாணவர் பருவம்ன்றது இல்லை. இவங்களதான் நம்மளை உருவாக்குற சிற்பின்னு சொல்லலாம். அத்தகைய எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் தான் நம்ம பேச போறோம். சார் வணக்கம். சார்
3: வணக்கம். சார்
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் முருகன். நான் இந்த சீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியோட முதல்வராக பணியாற்றிட்டு இருக்கேன்.
0: கண்டிப்பா சார், முதல்வர் அந்த வார்த்தையிலே ஒரு எப்படி சொல்றது ஒரு முக்கியத்துவம் தெரியுது. எத்தனை வருஷமா அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க
3: சார்? நான் கடந்த 30 வருடமா அந்த ஆசிரியத்தில் இருக்கேன். முதல்வராகவே 20 வருஷமா நான் என்ன பணியை தொடர்ந்துட்டு இருக்கிறேன்.
0: கண்டிப்பா சார், ஏன்னா இப்ப ஸ்டார்டிங்கே ஒரு சில வயசுலயே இப்பதான் இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க படிச்சதுக்கும் இப்ப படிக்கிற பசங்களுக்கு எந்த அளவு சார் டிஃபரெண்ட் எல்லாம் இருக்கு?
3: சார் இது வந்து ஒரு பெரிய மாற்றம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாணவர்களுக்குள்ள ஐக்யூ, இப்ப இருக்க மாணவர்களுக்குள்ள ஐக்யூ பாத்தீங்கன்னா, இன்னைக்குள்ள மாணவர்களுடைய இந்த ஐக்யூ பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் நாம நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நிறைய விஷயங்கள் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். கைக்குள்ள உலகம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாம் இல்லை. அப்ப என்னன்னா, இப்ப நாம ஸ்டூடெண்ட்ஸோட கேள்வி கேட்கறதுக்கு நம்மள தயார் பண்ணிக்கணும். இப்ப சில சமயத்துல நமக்கே பயமா இருக்கு, எந்த மாணவர்கிட்ட எந்த கேள்வி வருதுன்னு தெரியாது. அப்ப நாம நிறைய எக்யூப் பண்ணாம நம்மளால போய் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. இதுதான் ஒரு பெரிய மாற்றம்.

0: இருபது வருஷம் முன்னாடி இருக்க மாணவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கும் அப்போ நல்ல வழியில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா சிலர்லாம் நல்லா மேலே போகிறாங்க, சிலர் வந்து அதை ஒரு தடுமாற்றம் இருக்குது, அதை நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சு.
1: சரி சார், நான் நீங்க படிச்சதுக்கும் இப்ப இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்ப ஒழுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், அதுக்கு பசங்களுக்கு என்ன பண்றீங்க? விளையாட்டு சம்பந்தமான இதெல்லாம்
0: பசங்களுக்கு பாத்தீங்கன்னா, இங்க அவன் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான நல்லொழுக்கம், நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, சரி இதெல்லாம் இருக்கிறனால நம்ம இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல நம்ம ஒரு சிறந்த பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சு 2007 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கல்வி பணியில இருக்கிறோம். இது 20 வருஷமா எங்களால் நல்லபடியாக மாணவர்களை உருவாக்க முடியுது. அப்படின்னு என்ன காரணம்னா, நல்ல மாணவர்களாக இங்கே வராங்க, மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட மெட்ராஸ்லேருந்து ஒரு கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக கேட்டுட்டு போகிறாங்க, நல்ல சேலரி தராங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடெக்னிக் மாணவர் முடிச்சுக்க உடனே 25,000 ரூபாய் சேலரிக்கு உடனே இன்னைக்கு படித்து முடிச்சா நாளைக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுனால நல்ல இருக்குது. இதனாலே மாணவர்களும் இந்த தொழில்நுட்பம் வளர வளர வளர வளர பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அது நிறைய மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எங்ககிட்ட வர பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்காக நிறைய கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா உடனே ஃபர்ஸ்ட்டு சார் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படிம்பாங்க. அதுதான் உறுதியாக சொல்றதுன்னா இன்னைக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டு, இன்னைக்கு சாதாரணமாக இன்னைக்கு ஒரு 25,000 ரூபாய் சேலரிக்கு உடனே போயிடலாம் அந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட். இன்னொன்னு நம்ம பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா அடுத்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில தான் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாரு. அதனால என்னன்னா இந்த தொழில் சார்ந்த படிப்புகள், டிப்ளமோ, ஐடி இந்த மாதிரிலாம் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் டிப்ளமோ படிக்கிற மாணவர்கள் நல்ல வேலை வாய்ப்போட சிறந்த எதிர்காலமும் இருக்கு. அதை நான் நிறைய எடுத்து சொல்றேன், நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போய் சொல்றோம், நிறைய எங்க எங்களுடைய பழைய மாணவர்கள், அது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா எங்கிட்ட படிச்ச மாணவர்கள் இன்னைக்கு கம்பெனி நல்ல நல்ல நிலையில இருக்காங்க. நல்ல நிலையில இருக்கப்ப அவங்க எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்ப கம்பெனியில ஜிஎம் மேனேஜர் லெவல் எங்க மாணவர்கள் இருக்க முன்னாள் மாணவர்கள் அவங்க வந்து எங்க காலேஜ்ல போய் ரெக்ரூட் பண்ணுங்க. இப்ப எந்த கம்பெனி கூட எங்களுடைய முன்னாள் மாணவர் வந்து அங்க மேனேஜரா ஒர்க் பண்றாரு. அவரு சொல்லிதான் இப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்து போறாங்க.
1: சரி சார், இப்போ வந்து பெண்களுக்கு இந்த பாலிடெக்னிக்கல் கல்லூரிகளில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்போ பொதுவாகவே பசங்க பாலிடெக்னிக்கல்லாம் ஓகேன்னு வாங்க பேரண்ட்ஸு, பெண்களை பாலிடெக்னிக்கல் படிக்க வச்சு ஒரு ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிக்க வைக்கலாமே நினைப்பாங்க. பெண்களுக்கு எப்படி சார் வேலை வாய்ப்பு?
0: இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பெண்கள் வேலை இருக்குது, ஆட்கள் இல்லை, அதுதான் உண்மை.
1: சரி, இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க.
0: ஆமாம், படிக்கிறது இல்லை. என்ன காரணம்னா பெண்கள்லாம் பாலிடெக்னிக் படிக்கக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புலையும் சரி தனியார் வேலை வாய்ப்புலையும் இன்னைக்கு தனியார் சில இண்டஸ்ட்ரீஸ் பெண்களுக்காகவே நடக்குது.
1: ஓ,
0: டிவிஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் பெண்கள் நடக்குது, அங்க வந்து வெறும் ஆண்களே கிடையாது, வெறும் பெண்கள் மட்டும் தான் ஒர்க் பண்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து நிறைய பெண்கள் கேட்கறாங்க. ஆனா பாலிடெக்னிக் மாணவர்கள் பெண்கள் வந்து அதிகமா படிக்கிறது இல்லை. அதை நாங்க இப்ப நிறைய காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் போறப்ப நாங்க அதை பத்தி சொல்றோம். அதே மாதிரி கவர்மெண்ட்ல 33% கண்டிப்பா பெண்கள் மட்டும்தான். இப்ப மெக்கானிக்கல், ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் படிச்ச பொண்ணுங்களுக்கு போஸ்டிங்க்கு ஆளே இருக்க மாட்டாங்க, நோ கேண்டிடேட், அது வந்து ஜெண்டர் கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி சில வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்ப எல்லாருமே பெண்களுக்கும் அரசாங்கத்திலயும் சரி தனியார்லயும் சரி நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஆக்ட்ல பெண்களுக்கு கண்டிப்பா சேஃப்டியோடயே எல்லா வேலையுமே கொடுக்குறாங்க. டபுள் ஷிஃப்ட் ட்ரிபிள் ஷிஃப்ட்ல கூட பொண்ணுங்க ஒர்க் பண்றாங்க.
1: என்னென்ன சார் கோர்ஸ் இருக்கு
0: சார்? நம்ம கிட்ட மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல், எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். நல்ல மாணவர்கள், நல்ல நிறைய மாணவர்கள் தங்களுடைய தொழிற்கல்வியில படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்கிற மாணவர்களுக்கு சீனிவாசா பாலிடெக்னிக் கதவுகள் என்றும் திறந்தே இருக்கிறது.
1: சரி சார், ரொம்ப சொன்னீங்க.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா எங்க மாணவர்கள் எங்களை மாணவர்களுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு அளித்த தருமபுரி எஃப்எம்முக்கு எங்களை மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார்.
1: இனி நேரிலே விளம்பரங்களை தொடர்ந்து பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்தே இருங்கள்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
5: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும்

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: பதினோரு மணி 45 நிமிடம் நம்ம கேட்டு இருக்கோம் கல்லூரி கல்லாட்டா. இன்னைக்கு தருமபுரி பொம்மிடி பி பள்ளிப்பட்டி ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியில இருந்து தான் நேரலையா வளம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாம். சொல்லுங்க லீலா வினோதன். லீலா வினோதன்,
8: மாணவிகள் வந்து ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க.
9: ரவினா செல்லம்பட்டி, மேகா கீதப்பட்டி, சத்யபிரியா வீரப்பநாயக்கம்பட்டி, லட்சுமி செல்லம்பட்டி.
8: இப்பொழுது கபடி மேட்ச் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. இவர்கள் பேரெல்லாம் கேட்டோம். நீ என்னமா பண்ண போறீங்க? இப்போ பாட்டு பாடவா, அது சர்ச் பாடவா அப்படின்ட்டு இப்ப பாடுங்க. 1 2 3 சொல்லணுமா? இருமா, அதுக்குனே ஒருத்தர் கூப்பிட்டு வந்துக்கிறேன். தம்பி வாங்க, 1 2 3 சொல்ல சொல்லு. 1 2 3 வாட்டர் பதி சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு ஒரு ஃபீலிங்கா, ஒரு இதெல்லாம் ஒரு சங்கீதத்தோட சொல்லணும்.
9: ஓகே
8: பாடுங்க.

0: பண்ணிட்டீங்க, ஆனா எங்க சந்தையில கூட இப்படியே பாடுவாங்க. சும்மா தமா சொன்னேன். அடுத்ததாக ஏதோ இப்போது வந்து இப்போது கவிதை சொல்வதற்கு சில கவிஞர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். ஒரு குட்டி கவிஞர் இருக்கிறார், பெரிய கவிஞர் இருக்கிறார். ஐயா வணக்கம் கவிஞர். ஓ கேளு கவிஞர் தானே கேளு. ஓ ஓ அப்படின்றாரு சார். உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: என் பேர் குமரவேல்.
0: குமரவேல் குமரவேல் வந்து இப்ப கவிதை சொல்ல போறாரு, நீங்க எல்லாம் கேட்கலாம்.
1: சொல்ல போற கவிதை வந்து பாத்தீங்கன்னா பேருந்து ஜன்னல் ஒரு சில் கோட் கூந்தல் நோவா.
0: நீ ரசிகையா? நீ ரசிக்க ஜன்னல் ஓரத்துல கூந்தல் அலையலையாய் வீசியது அந்த அழகு தேவதையினுடைய கூந்தல் அப்படின்றியா?
1: இல்ல சார்.
0: இதுவும் ஒண்ணு சொல்லு.

0: பேருந்தில் சென்று கொண்டிருந்த அவளை நான் ஒருபோது நான் சந்தித்தேன். சந்தித்த பொழுது அவளுடைய கூந்தல் வந்து காற்றில் பறந்து கொண்டிருந்தது. பறந்து கொண்டிருந்த கூந்தலை நான் பார்த்து நான் மயங்கினேன். மயங்கிய பொழுது அவளுடைய காது ஓரத்தில் இருக்கும் கம்மல் கம்மல் என்னை பார்த்து மிகவும் என்னை பார்த்து கேட்டதாம், நீ என்னை பார்க்கிறாயா இல்ல என்னுடைய கூந்தலை பார்க்கிறாயா என்று கேட்டதாம்.
1: கவிதரா என்னைக்காவது ஏன் பிரபாகரன் என்னைக்காவது இது மாதிரி கவிதை எழுதிருக்கியா?
2: எழுதிருக்கல, இதோட தான் நீங்க தான் எழுதல. இப்ப கேட்டுக்குங்க, இன்னொன்னு சொல்லுவான்
0: கார்மேக கூந்தல் ஒரு கவிதை.
1: கார்மேக கூந்தல் என்ன தம்பி, எல்லாம் கூந்தல் கவிதையாவே இருக்கு. சரி, நீ பெரிய ரசிகர், நீ வந்து சரி சொல்லுங்க.
0: கார்மேகங்களை போல் உன்னுடைய கூந்தல்.
1: இது நான் எதுக்கு இருக்க, அதுதானே வந்திருக்கேன். கார் மேகங்களை போல உன்னுடைய கூந்தல், அப்புறம்
0: கூந்தலில் இருந்து வரும் வாசனை, அந்த வாசனை என்னை மீசிலத்து இழுத்து விட்டது. அந்த வாசனையை பார்த்து முன் பின்னால் வந்து அமர்ந்து மீண்டும் உன் கூந்தல் என் முகத்தில் பட்டும் பொழுது அது அந்த வாசனை என்னுள் ஒரு ஒரு ஜீவ ஆன்மாவை மேல் எடுத்து கொண்டு சென்றது.
1: ஜீவ ஆன்மாவை தம்பி, அது வாசனை இல்ல, அது கிளினிக் பிளஸ் ஷாம்புடைய வாசனை.
0: இருக்கு சார், நான்
1: நிறைய வச்சிருக்கேன் சார். நீ நிறைய கூந்தல் கவிதையா எழுதுற, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். நிறைய தம்பி வந்து ரசிச்சு எழுதியிருக்காரு, வாழ்த்துக்கள். சரி, அடுத்த கவிஞர் யார் இருக்காங்க? வாங்க, குட்டி கவிதைய. சரி, அடுத்ததாக வந்து ஒரு கும்பலா இருக்காங்க. நாங்க கும்பலாக சுத்துவோம், ஐயோ அம்மானு கத்துவோம், என்ன கேட்டா வாயிலேயே குத்துவோம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. நான் பாடல. வணக்கம், உன் பேர் சொல்லுங்க. சதீஷ்குமார்.
3: சத்யபிரியன்.
1: சத்யபிரியன். நவீன்.
4: ஸ்ரீ சூர்யா.
5: விக்கி.
1: சபரிஷ். சபரிஷ். இந்த நண்பர்களுக்குள்ள
6: பிரதீப் ராஜ்.
1: பிரதீப் ராஜ். இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதுவரை வானொலியே கேட்காத ஒரு அற்புதமான பாடலை பாட இருக்கிறார்கள். ஸ்டார்ட் 1 2 3. ஓகே.
7: போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல.

0: எல்லாருமே
1: கோடி வரம் எல்லாமே ஒரு பிள்ளையானதே, சிறு சிறு சிறுப்பெல்லாமே என்னை வாழ சொல்லுதே. கண்ணே மணியே கண்ணிமையே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நாளினாத என்னோயிரே. நீதானே எனக்கெல்லாமே எச்சல்ல மகளே.
0: சூப்பர் தம்பி, அழகா ஒரு கை தட்டுங்க. ஏங்க ஒரு வா போடுங்க, இன்னொரு முறை போடுவோம். கலகல கல கலா.

ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்தே இருங்கள், மகிழ்ந்தே இருங்கள்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா
6: என்ன ஆகும்?

0: யானை கடல்ல விழுந்தா
1: என்ன ஆகும்?
0: தெரியல.
1: அதாவது அறிவுபூர்வமா அவங்க கேக்குறாங்க
0: அண்ணா, அதுதான் ரெண்டு அறிவாளிகளை வந்து அங்க அனுப்பி விட்டுருக்கல்ல. எனக்கு பதிலாக ரெண்டு அறிவாளிகளை அங்க அமைச்சிருக்கேன். நீங்க அதை தாண்டி என்கிட்ட கேக்குறீங்களே.
2: அதுக்கு நாங்களே சொல்லிடலாம். சரி ஓகே, உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்களா அதை கேட்டுருங்க.
0: சரி
2: சரிங்க, பாடுங்க.
1: நிறைவு பகுதியில நம்மளுடைய தம்பிகள் நாங்க மட்டும் என்ன சலிச்சவங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து தம்பிமார்கள் ஆர்வமா நிகழ்ச்சி நிறைவு செய்ய ஒரு பாடல் பாட போறாங்க. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? சரியா, எங்க பாடுங்க பாப்போம்.

Amen.

0: சுடுதடி சூப்பர் சூப்பர் அழகா சொல்லிட்டீங்க, வெரி குட். எல்லாரும் ஒரு கை தட்டுங்க.
1: உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனது என்றே தெரியவில்லை. ஏன்னா மாணவ மாணவிகள் போட்டி போட்டுக் கொண்டு தங்களுடைய திறமைகளை நிறைய மாணவ மாணவிகள் வெளிப்படுத்தினார்கள். அனைவருக்கும் பண்பலை சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி தம்பி, அற்புதமா பண்ணீங்க. அடுத்தது வந்து அதே மாதிரி இவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். எங்க ரோ போடுங்க. நிறைவுக்கு வருகிறது இன்றைய கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சி. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேற்று இன்னைக்கு கல்லூரிகளாட்ட பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் பொம்பிடி பி பள்ளிப்பட்டி ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து தான் நேரலையாக வளம் வந்தது. நிகழ்விடத்திலிருந்து நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கினாங்க நமது அறிவிப்பாளர்கள் ஜே எஸ் லீல வினோதன் மற்றும் ஆர் பிரபாகரன். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்களை இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 உங்கள் களம் என்று களத்தில் சந்திப்போம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை கேட்கலாம்.

2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், மாலை 5 மணிக்கு டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 அரியலூர் மாவட்ட செய்தி மலர் கேட்கலாம்.

பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்று நவீன தொழில்நுட்பத்தினால் கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எவ்வாறு கண்டறிவது, பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி

இரவு 7:25 வயல்வெளி இன்று பயிர் வகை பயிர்கள் சாகுபடி. பில்பருத்தி எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினாவாக வழம் வரும். 8:25 எரபட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:30 வானொலி நாடக விழா 2026. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 9:45 இரவு 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கப்படும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். நேர்களே, இன்று பழம்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: Toll has risen to 75, with seven more deaths reported yesterday from Sibusagar district alone. The flood situation in the affected districts of Upper Assam is gradually returning to normal, with floodwaters receding from most areas. Essential services, including electricity, have been restored in a majority of the flood-affected localities. Chief Minister Dr. Hemanta Biswa Sarma has announced an ex gratia of 4 lakh rupees for families of persons who lost their lives in flood-related incidents without the requirement of a post-mortem examination. International Tiger Day is being observed across the world today to raise awareness about tiger conservation, protect natural habitats, and address the declining number of wild tigers. Prime Minister Narendra Modi has extended his greetings, saying, India is home to 70% of the global tiger population. 13 people were killed following a powerful earthquake that struck the Kumamoto area in southwestern Japan yesterday. Power cuts, damaged transport and intense heat are complicating relief efforts for thousands in shelters. Benchmark domestic equity indices were trading around 1% higher in the forenoon session today. The Sensex surged 849 points to 77,615, while Nifty rose 248 points to 24,233 when reports last came in. And that is the end of this news bulletin.
1: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:10.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200-க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர்டா கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
10: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200-க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
9: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் களம். இன்று களத்தில் சந்திப்போம்.
1: உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். கராத்தே பயிற்சியாளர் வி ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே மாரிமுத்து.
2: வணக்கம் நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5 உங்கள் களம். இன்று களத்தில் சந்திப்போம். வாழ்க்கையிலும் சரி, இல்லை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் பல தடைகள் இருந்தால் அது கடந்து போகும்போது அது சரித்திரமாக வரையும். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அதை அடித்து நொறுக்க வேண்டியது அல்லது அதை தாண்டி போக வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலை இயல்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு விஷயம்னா. அதுவும் குறிப்பாக விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் பல தடைகள் வரும். அந்த தடைகள்லாம் தாண்டி தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய பல பேர் இருப்பாங்க. அது விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம் அல்லது அந்த பயிற்சி சொல்லித்தரக்கூடிய பயிற்சியர்களாக இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையான மனிதர்களை அல்லது மாணவர்களை சந்தித்து நம்ம களத்தில் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் மிகவும் பிடித்தது பார்த்திங்கன்னா கராத்தே அப்படின்னு சொல்லுவோம். கராத்தே என்பது பார்த்திங்கன்னா

0: பல கட்டங்களில் மனிதர்களுக்கு உதவக்கூடிய அந்த போர் பயிற்சி கலையில் அதுவும் ஒன்றாக சொல்லக்கூடியதுக தற்காப்பு கலை அப்படின்னு கூட நம்ம கராத்தே சொல்லுவோம். இந்த தற்காப்பு கலைன்னு சொல்லக்கூடிய கராத்தே பயிற்சி அளிக்கக்கூடிய நமது சேலம் பகுதியை சேர்ந்த இப்போது தருமபுரி மாவட்டத்தில் பல மாணவர்களுக்கு நல்ல முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய வி ராமச்சந்திரன் நம்ம ஊர் இருக்காரு. அவரோட பேசுறதுக்கு நிறைய இருக்குது, வாங்க நம்ம பேசலாம். சார் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: என்ன படிச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க
1: சார். நான் 8ஆம் வகுப்பு தான் சார் படிச்சிருக்கேன்.
0: சரிங்க.
1: 8ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் படிப்பு சரியாக ஏறலன்னு சொல்லிட்டு திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு போய் சேர்ந்துட்டேன்.
0: சரிங்க.
1: அங்கே தான் என்னுடைய பயணம், கரத்தி பயணமே தொடங்கினது. திருப்பூரில் தான் தொடங்கினதுங்க. எனக்கு முதல் கரெக்டே அப்படி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்களால் தான் கற்றுக்க போனேன். அதே இப்போ வாழ்க்கையாக மாறிடுச்சுங்க சார்.
0: எங்கே முத முதல்ல எந்த ஸ்டேஜில் இல்லை ஏஜில் அந்த கரத்தை முத பார்த்தீங்க நீங்கள்?
1: 2006 சார் ஃபஸ்ட்டு அது சொன்ன உங்களுக்கே சிறப்பு. ஒரு மூவியை பார்த்து தான் நான் அதை இன்ட்ரெஸ்ட் ஆச்சுங்க. ஆமாங்க. அன்னியன் படத்தை பார்த்துட்டு தான் கராத்தி ஜாயின் பண்ணணும். ஃபைட் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுலேருந்தே ஃபைட்னா ரொம்ப விரும்பி பார்ப்போம். அது பார்த்துட்டு தான் அப்படியே வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் கம்பெனியில் வந்துச்சு. நமக்கு ஒரு இடைஞ்சல்கள்லாம் வந்துச்சுங்க. அதுக்காக நாம் ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கணும், நாம் நல்லா இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிற நம்ம கொஞ்சம் மனதைரியத்தோடு இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக கராத்தி நான் ஜாயின் பண்ணுங்க சார் திருப்பூரில்.
0: உண்மை இப்போ சொல்லணும்னா அந்த அன்னியின் படத்தில் ரியலில் ஃபைட்டரை வச்சு எடுத்ததா சொல்ல ஒரு இன்டர்வியூ கூட நம்ம சங்கர் சார் சொல்லியிருப்பார். அது பார்க்கும்போது அன்னியினை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட பயங்கரமான மொட்டை பாசனாக இருப்பாங்க. நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அப்படி ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். அதை பார்த்து ஒரு மனிதர்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு கராத்தை போட்டி வந்து கராத்தை கற்றுக்கிட்டு போயிருக்கிற போது பெரிய விஷயமா இருக்குங்க. பனியன் கம்பெனி ஆரம்பித்து இப்போ கராத்துக்குள்ளே வந்தீங்க. எப்படி எந்த ஊருங்க சொந்த ஊர் அதை பற்றி?
1: சார் சேலம் மாவட்டம் காடியம்பட்டி தாலுக்கா கேமோரூர் கிராமம் சார்.
0: சரிங்க.
1: இருக்கிறது அங்கே தான் நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாங்க. மோரூர்ன்ற கிராமத்தில் அங்கேருந்து 8ஆம் வகுப்பு வரையும் படித்தேங்க. அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கிற வேலையை லோக்கலில் அப்படியே டிராக்டருக்கு லோடு போகிற வேலை இதெல்லாம் படிப்பு சரியாக ஏறாத காரணத்தினால நான் அது மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பனியன் கம்பலில் திருப்பூரில் இது இருக்குது, ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லி எங்கள் அப்பா ஒருத்தர் மூலியமாக கேட்டு எனக்கு

0: வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினாரு. அதை சொல்ல மறந்துட்டேன். முதல்ல என்னுடைய ஆசான் சோமசேகர் சிக்ஸ் டென் பிளாக் பெல்ட் அவருங்க, அவர் தான் எனக்கு உற்சாகப்படுத்தினது, எனக்கு வழிகாட்டியாக இருந்தது அவர் தாங்க தற்காப்பு கலையில். அதுக்கப்புறம் நிறைய நம்மளுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க, அதை போவோம் அப்படி பார்க்கலாங்க.
1: சரிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பனியன் கம்பெனியில் ஆரம்பிக்கும் போதுமே வந்து இதுக்கு போகிறீங்க, அது கராத்தே பயிற்சி போகிறீங்க இல்லைங்களா, எப்படிங்க ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணீங்க, கராத்தே பயிற்சிக்கு போகணும் வேலைக்கு போகணும், எப்படி நீங்கள் அதை இது பண்ணீங்க?
0: அந்த பனியன் கம்பெனின்றது வந்து அப்பயே வந்துங்க 8:30 காலையில் 8:30 உள்ள என்ட்ரி கையெழுத்து போட்டோம்னா நைட்டு 8:30 தான், 12 மணி நேரம் வேலைங்க. அந்த 12 மணி நேரத்துக்கு நமக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாங்க. இதான் 2006 நடந்திருந்த
1: சம்பவம்.
0: ஒரு நாளைக்கு 60 ரூபா எனக்கு சம்பளங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 9:30 ஒரு மணி வரையும் ஓட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு 35 ரூபாங்க. அந்த இதுக்கு மொத்தமாகவே நான் வந்து வாங்கினதே வந்து 105 ரூபா தான் சம்பளங்க. நைட்டு ஒரு மணி வரையும் பார்த்தா காலையில் 8:30 நைட்டு 1 மணி வரையும் பார்க்குறது வந்து 105 ரூபா சம்பளங்க. அதை முடிச்சுட்டு காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் கராத்தே கிளாஸ்க்கு ரெடி ஆகணுங்க. 5 மணிக்கு
1: தூங்கிருக்கேன்,
0: அவ்வளோதாங்க, அவ்வளோதான் தூக்கமேங்க. இது ஒரு 4 வருஷம் இதுதாங்க கண்டினியூ நான் பண்ணது. கிரவுண்டுக்குள்ளே போய் நிற்கும் போதே மாஸ்டர் கண்டுபிடிச்சிருவாரு, நைட்டு ஓட்டி பார்த்துருக்காரு, எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாருங்க. அதையும் தாண்டி இதில் சாதிக்கணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிகிரி இன்ஜினியரிங் டிப்ளமோ நிறைய கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்குன்னு ஒரு அவங்க நம்மளை பார்த்தா ஒரு ரெஸ்பெக்டோட பார்க்கணுன்ற ஒரு இதோடய நான் இப்படி ஒரு கலையை படிச்சுட்டு இருந்தேங்க. அதாங்க
1: வாழ்வில் ஒரு ஒரு ஒரு யுக்தியை எடுத்துக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி நாமளும் ஒரு இதாக இருக்கணும்.
0: கண்டிப்பாங்க. ஏன்னா அதுவும் உதாரணம் இருக்குது. நிறைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகும்போது கூட ஒவ்வொரு மாணவரும் நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லும் போது, நான் வந்து பனியன் கம்பில் வேலை செய்கிறேன், இது மாதிரி வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறேன்னு சொல்லும் போதுன்னா நமக்கு ஒரு அடையாளமும் தேவைப்படும். ஏன்னா வேலை கூலி வேலைன்றது கேவலம் கிடையாதுங்க, அதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரமே. அது கூட ஒரு அடையாளம் இருக்கணும், டிகிரி மாதிரி நமக்கு ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கராட்டேன்ற ஃபீல்டில் போயிட்டு அதில் வந்து பிளாக் பெல்ட் வாங்கி மேட்சுகள் போயிட்டு கட்டா பிரிவிலும் குமித்தே பிரிவிலும் நிறையா மெடல் அச்சீவ் பண்ணுங்க. அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரின்ற விஷயம், அதாவது குழந்தைங்களை ஸ்கோர் கொடுக்குற இதை வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதிலே படிப்படியாக இப்போ செகண்ட் டேன் தேர்ட் டேன் வரையும் வந்துருக்குறேங்க.
1: சரிங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் கராத்தே கற்றுக்குனீங்க
0: சார்? இப்போ 2006 தொடங்கினதுங்க, 20 வருஷம் கம்ப்ளீட்டாக முடியுதுங்க சார். 21 வருஷம்
1: கிட்டத்தட்ட 20 வருஷமாக நீங்கள் கற்றுக்குனீங்க?
0: கற்றுட்டு இருக்குங்க.
1: இப்போ கற்றுட்டே தான் இருக்கீங்க? அது கிடையாது,
0: அது இல்லைங்க சார். கராட்டேவில் வந்து நம்ம நிறைய கடல் மாதிரிங்க, கராட்டேவோ மார்ஷல் ஆர்ட்ஸ் எது எடுத்துட்டாலும் அது ஒரு கடல் மாதிரிங்க. இப்போ சிலம்பத்துக்கும் வந்து நிறைய விளையாட்டுகள் இருக்குது, அதுலேயே வந்து கராத்தே ஃபஸ்ட்டு கராத்தே போ, அதில் பிளாக் பெல்ட் வரையும் 5 வருஷம் ட்ரைனிங் சார். ஒரு ஒரு பெல்ட்டுக்கு 6 மாதம் ட்ரைனிங். எங்களோட ஸ்டைலில் வந்து 8 பெல்ட் இருக்குங்க. 8வது பெல்ட்டு பிளாக் பெல்ட்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் பெல்ட்டுங்க. அதுக்கே 5 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து டேன் அட்டன் பண்ணுவோம். அதுக்கு அப்படி கண்டினியூ போகிறதாங்க. இதில் வந்து நான் 5th டேன் கூட முடிச்சாலும் கொஞ்சம் வருமானம் குறைவாக இருந்ததுனால நம்ம அதை லேட் ஆகிடுச்சிங்க. இல்லைனா நான் இன்னொரு 5th டேன் வரையும் கூட அட்டன் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த கட்டாயன்றது வந்து நிறைய கடல் மாதிரி நிறைய கற்றுக்கலாங்க. எவ்வளோ நாளும் அந்த கட்டாவோ டெக்னிக்ஸு ஸ்பேரிங் பசங்களுக்கு ஃபைட் சொல்லிக் கொடுக்குற விஷயம்லாம் நிறைய கற்றுட்டு இருந்து மாணவர்களும் அப்படி சொல்லிக் கொடுத்து நான் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போய் திருப்பூர் போய் கற்றுட்டு வரேங்க. அது கூட இப்போ தேடுதல் நிறையா இருக்குங்க. நிறையா இப்போ சிலம்பம் எப்படி ஃபஸ்ட்டு முதல்ல சிலம்பத்தை தேடி போய் அதுலேருந்து வெரைட்டிஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து களரி ஃபைட்டுன்ற கேரளாவில் போயிட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி களரி ஃபைட்டும் 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி தான் என்னால் போக முடியாது. ஏன்னா பொருளாதார ரீதியாக நமக்கு அதுக்கு கேரளா போயிட்டு வந்தால் ஒரு 5000 ரூபா தேவைப்படுதுன்னா நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் இது பண்ணிவிட்டு மீதியாகிற ஏதோ ஒரு சேமித்து வைக்கிற பணத்தை வச்சு தான் நான் கேரளா போயிட்டு வரேங்க.
1: சரிங்க. இப்போ கரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வயதான மக்கள்லாம் கற்றுக்கல? இப்போ எந்த ஏஜ் லிமிட் இந்த ஏஜ் இருக்கும் அப்படின்னு ஏதோ இருக்குதுங்களா?
0: அப்படிங்க அது அற்புதமான கேள்விங்க. ஏன்னா நம்ம சொல்கிறத விட நேரில் பார்க்குறதுன்னு சொல்கிற விஷயம் தான் நம்புவாங்க மக்கள். என்னுடைய மாச சோமசேகர் திருப்பூரில் இருக்கிறவுடைய மாணவர் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பேர் அரசன் சொல்லி, ஸ்கூலில் ரிட்டையர் ஆன ஹெட்மாஸ்டர் அவர். அவருக்கு கராத்தே வந்து ஜாயின் பண்ணும் போதே 65 வயசு ஆகிடுச்சிங்க.
1: 65 வயசு
0: ஆகிடுச்சிங்க. அவர் இன்னுமே வந்து கிளாஸ் வந்துட்டு இருக்காரு. அவரும் வந்து ஒரு 4th டேன் வரையும் போயிட்டார். அவர் நானும் ஒட்டுக்காக எல்லோ பெல்ட்டில் அட்டன் பண்ணுறோம் 2006லிங்க. அப்போயே அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அப்போ 20 வருஷம் ஆகினா நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம் அவருக்கு இப்போ என்ன வயசுன்னு சொல்லிட்டு.
1: 70 பக்கமே
0: இருக்குங்க. ஆனால் ஒன்றுமே வந்து மாஸ்டரோட அவர் ரெஃப்ரி அட்டன் பண்ணி கோட்டு போட்டு நிற்கிறாருங்க. அப்படின்னா கராத்தேவுக்குன்றது வந்து ஏஜ்ன்றதை விடுங்க, உடல் வலிமை அதோட இருக்கிற ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா அதுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க சார். அதே மாதிரி சின்ன குழந்தைங்கன்னா புரிதல் வந்த உடனே நம்ம குழந்தைங்களை கராத்தேவில் ஜாயின் பண்ணலாம். ஒரு 2nd ஸ்டாண்டர்டு 1st ஸ்டாண்டர்டு அந்த குழந்தைங்களோட டேலண்ட்டை பொறுத்து நம்ம இது பண்ணலாம். அவங்களுடைய உடல் வலிமையும் நல்லா அதிகரிக்கும், மனதைரியமாக இருப்பாங்க. அதில் சின்ன குழந்தைங்கன்னா இன்னும் நல்லா டேலண்ட்டாக அந்த ஜிம்னாஸ்டிக் மாதிரி பல்ட்டி போடுறது இந்த இதெல்லாம் ஈஸியாக கற்றுக்குவோம்.
1: உடலில் ஈஸியாக நமக்கு அது கற்றுக்குவோம், அதுக்கு ஒத்துழைக்கும் இல்லைங்களா?
0: ஒத்துழைக்கும் சார். குழந்தைங்கன்னா ஒரு ஃபிஃப்த்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக அந்த ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவாங்க சார்.
1: சரிங்க. இப்போது இந்த கரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தற்காப்பு கலைன்னு சொல்லுவாங்க. இந்த தற்காப்பு கலையில் பெண்களும் கூட கற்றுக்குறாங்களா? எப்படி பெண் குழந்தைங்க?
0: கண்டிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு தான் சார் முக்கியமான விஷயமே, ஏன்னா அவங்களுக்கு மன தைரியம்ன்றது கண்டிப்பாக ஒரு ஆபத்து வரும்போது எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வருங்க. அந்த பதட்டத்தை போக்குறதே வந்து இந்த தற்காப்பு கலையில் கராட்டே அவ்வளோ இருக்குங்க. கராட்டே கும்ஃபு எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் இருந்தாலும் அந்த பதட்டம் போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு களமாக இருக்குங்க. ஏன்னா எந்த டைமில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அப்போ அவங்க எவ்வளோதான் ஒரு இதோட தைரியத்தோடு இருந்தால் கூட அந்த டைமில் வந்து கொஞ்சம் நாச்சும் அவங்க பதட்டப்பட்டுருவாங்க. அதுதான் எதிரிங்களுக்கு அது ப்ளஸ் ஆகிடும், நமக்கு மைனஸ் ஆகிடும். இந்த பயிற்சி வந்து நம்ம கிரவுண்டில் பண்ணி பழகும் போது அவங்களுக்கு ஈஸியாக சமாளிக்கிற ஒரு மன தைரியம் வந்துடுங்க. நிறைய ஆண்கள்னால் ஒரு சிலர்லாம் நல்லா துணியோடே இருப்பாங்க, ஒரு சிலர் மட்டும் பயந்த சுபாவத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு 70%னா பெண் குழந்தைங்க 100% கண்டிப்பாக கற்றுக்கணுங்க.
1: ஒரு சில போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதற்காகவும் அல்லது நமக்கு அது அதிகப்படுத்துறதுக்காக அது திறனை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ கரத்தை பொறுத்தவரைக்கும் இப்படி நிறைய போட்டிகள்லாம் மாநில அளவில் அல்லது மாவட்ட அளவில் நடைபெறுதா? இப்போ அதுக்குண்டான நீங்கள் பயிற்சிகளை மாணவர்களுக்கு கொடுத்து அவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ மாவட்ட அளவிலான போட்டிகளும் இருக்குது, மாநில அளவிலான போட்டிகளும் இருக்குது, அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலான போட்டிகளும் இருக்குங்க சார். அதுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அதில் போட்டிகள் இப்போதைக்கு கும்மத்தே அப்படின்றவங்க ஃபைட்டுன்ற ஒரு விஷயம் மட்டும் நடந்துகிட்டு இருக்குங்க. கட்டா பிரிவுகளும் இருக்குது, அதில் இன்னும் என்னுடைய குழந்தைங்க கலந்துக்கலை. இப்போ டிஸ்ட்ரிக்ட் மேட்செல்லாம் நிறையா கலந்துருக்காங்க, கட்டா பிரிவுகளும் இது பண்ணியிருக்காங்க, அதாவது அசோசியேஷன் மேட்ச்னு சொல்லுவாங்க. அது குழந்தைங்களோட உற்சாகத்துக்காக அதை கூட்டிகிட்டு போகிறதுங்க. அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது. இதே வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற போட்டிகள் வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து மார்க் இருக்குங்க, அதில் குழந்தைங்க கலந்துருக்குறாங்க. இப்போது போன வருஷம் கூட வந்து காரைக்கால் பக்கம் மயிலாடுதுறையில் நடந்ததுங்க, மயிலாடுதுறையில் நடந்த மேட்ச்சில் வந்து குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க, கும்மித்தே பிரிவில் கலந்து ஜெயிச்சிருக்காங்க, தேர்ட் பிரைஸ் அடிச்சிருக்காங்க சார். என்னுடைய மாஸ்டருடைய ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் சிக்ஸ்த்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அந்த வாய்ப்புங்க.
1: சரிங்க.
0: சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் இருக்கிற குழந்தைங்க வந்து அதில் அச்சீவ் பண்ணலாம். அச்சீவ் பண்ணுறவங்க டெல்லியில் நடக்கிற நேஷ்னல் மேட்ச்சில் போயிட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது மாதிரி அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது சார், பண்ணலாங்க.
1: அதேமாரி இப்போது கராத்தே பயிற்சியில் கராத்தே போட்டிகளை கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு கூட ஸோ வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய வருது இல்லையா, அதில் எப்படி உங்களுக்கு அது வாய்ப்புகள் இருக்குங்க அப்படிங்க?
0: இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா கூட தனியான மார்க் இது பண்ணுறாங்க சார், காலேஜ் மூலியமாகவும் இது பண்ணுறாங்க, ஒரு போலீஸ் அட்மிஷனுக்கும் இருக்குங்க. ஒரு மற்ற துறையில் போலீஸு இல்லை எந்த ஒரு மிலிட்ரியோடைய இதுக்கோ எது இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு தனியாக இருக்குங்க. இதில் அச்சீவ் பண்ணுற குழந்தைங்கள அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஒரு ரேங்க் கிடைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிறாங்க.
1: கூடுதல் மார்க்
0: இருக்குங்க. இதில் குழந்தைங்கள வந்து மற்ற அசோசியேஷனல் மேட்சை போய் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காகவும் அவங்க ஒரு ஸ்டெப் ஒரு படி மேலே போகிறதுக்காக மட்டும்தான் அசோசியேஷன் மேட்சிங்க. இப்போ கவர்மெண்ட்டாக எடுத்து நடத்துகிற போட்டிக்கு குழந்தைங்க போனாங்கன்னா இது மாதிரி சலுகைகள்லாம் அவங்க அச்சீவ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு காலேஜ் சீட்டுனா கூட அதில் ஒரு பர்சன்டேஜ் பிரகாரம் அவங்களுக்கு வந்து சலுகை கிடைக்கும். ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு அந்த பணம் கட்டுற விஷயத்தில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு முழு சப்போர்ட் இருக்கிறது. அந்த டிஸ்ட்ரிக்டில் விளாட்ற போட்டியும் அதே மாதிரி ஸ்டேட்டில் விளாட்ற போட்டிக்கும் சர்டிஃபிகேட்டுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க.
1: சரிங்க. என்ன மாதிரி அடிப்படையான விஷயங்களை இப்போ கராத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்போ இந்த மாதிரிலாம் விதிமுறைகள் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஈஸியாக கராத்தை கற்றுக்கலாம், இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கராத்தே முதல்ல வந்து எக்ஸசைஸ் வந்து ஒரு 70%ங்க.
1: சரிங்க.
0: பயிற்சி வந்து ஒரு 30%. முதல் மாணவர்களுடைய உடல் வலிமையை நம்ம செக் பண்ணுறோம். உள்ள ஒரு மாணவன் முதல்ல கராத்தேவுக்கு ஜாயின் பண்ணுறாருன்னா அவரை வந்து ரன்னிங் ஓட விடுறது, அதுக்கப்புறம் பேசிக்கான எக்ஸசைஸு இதெல்லாம் கொடுத்து அவர் கான்ஃபிடண்ட்டாக நிற்கிறாரான்னு முதல்ல பார்க்குறோம். எங்கள் ஒரு மாஸ்டர் ஆர்ட்ஸும் முதல்ல அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, அப்போயே அவங்களோட ஸ்டெமினா பவர் தெரிஞ்சிடும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம தொடங்குற அந்த பஞ்சு அதோடைய டெக்னிக்கல்லாம் கொடுத்து கொண்டு போய் அதுக்கு அடுத்தபடி தான் போட்டிக்கு போகிறது ஒன்றானது அவர் அந்த போட்டிக்கு போனால் அந்த பஞ்சு தாங்குவாரா. ஏன்னா இப்போ நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் கராட்டே வந்துட்டாங்க, சும்மா டச் பண்ணால் எடுக்கிற பாயிண்ட்ஸ், அப்போல்லாம் நாக் அவுட் ஃபைட்டெல்லாம் இருந்துச்சுங்க. அது மாதிரி இருந்தால் இப்போ குழந்தைங்க கற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, கற்றுக்கிறாங்க அப்படி இருக்காங்க இப்போ கற்றுட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல அது மாதிரி கேம் நடக்குது, அந்த சேஃப்டி இல்லாத கூட நடக்குதுங்க. ஆனால் இப்போ ஃபேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறதுன்னா குழந்தைங்க காயமானவே கிளாஸுக்கு வரமாட்டாங்க அனுப்பிச்சு விட்ற அந்த ஒரு இது இருக்கிறதுனால இப்போ சேஃப்டி கொண்டு வந்துட்டாங்க. கை க்ளோஸ் வந்துருக்கு, வந்திருக்கு, ஃபேட் வந்திருக்கு, இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துறோம் குழந்தைங்களுக்கு. அது அது இருக்கனால கொஞ்சம் சப்போர்ட்டாக அவங்க போட்டிக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சார்.
1: சரிங்க, இப்போது நம்ம நீங்கள் சொந்த ஊர் சேலம் மாவட்டம், இப்போ தர்மபுரி

0: மாவட்ட மாணவர்களுக்கு இந்த பகுதி சார்ந்த மாணவர்களுக்கெலாம் பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை சேலம் மாவட்ட பகுதி சார்ந்த மக்களும் கொடுத்துட்ருக்கீங்களா?
1: சார், நாங்கள் சேலம் மாவட்டம்தாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிறது வந்து தருமபுரி மாவட்டத்தும் சேலம் மாவட்டம் சென்டர் கடைக்கோடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்களை தான் சார் லாஸ்ட் அந்த இதேங்க. சேலம் மாவட்டத்துடைய பார்டர்னு சொல்லுவாங்க, அந்த பார்டரே நாங்கள் இருக்கிறது பொம்படின்ற ஒரு ஊர் தாங்க. அங்கே தான் என்னுடைய ஆடுகளம், அதை பயிற்சி குழந்தைங்களை கொடுக்குற இடமே அங்கே தான் இருக்குங்க. பொம்படி தாங்க நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறது. முதல்ல தொடங்கினதை வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை முதல்ல கரெக்டேவில் இது பண்ணதை வந்து எங்கள் மோரூர் மாணவர்கள் ஸ்டார்ட் பண்ணதுங்க. அப்படியே அந்த நான் வேலைக்கு அங்கே திருப்பூர்லேருந்து வந்த உடனே இங்கே களை வேலை செஞ்சுக்கிட்டு, களை வேலைனா தெரியும்லைங்க, கொத்தனார் வேலைன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த வேலையும் எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சுக்கிட்டு ஈவினிங் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 7 to 8, 9 மணி வரையும் பயிற்சி கொடுப்பேங்க. அந்த 10 குழந்தைங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சு பக்கத்து ஊரில் கேட்க ஆரம்பித்தாங்க, சார் அங்கே சொல்லிக் கொடுக்குறேன், இங்கேயும் ஒரு நாள் டைம் எடுத்து சொல்லிக் கொடுங்கன்னாங்க. அப்படி ஒரு 25 குழந்தைங்க, அப்புறம் பொம்படின்ற ஒரு பெரிய நகரத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போய் இப்போ ஒரு 60-70 குழந்தைங்களுக்கு நான் ஒரு 3-4 வருஷமாக சொல்லிக் கொடுத்துருக்கேன்.
0: அங்கே ஒரு இதுமாரி இருக்குது, கிரவுண்ட் மாதிரி இருக்குது.
1: 5 வருஷமாகவே சொல்லி, ஆமாம், கிரவுண்ட் நாங்கள் வந்து அது ஒரு சப்போர்ட், அப்படியே ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் சார் இப்போ அங்கே அப்படியே கிளாஸ் போயிட்டுருக்கு. சேலம் டிஸ்ட்ரிக்ட் தாங்க நான்.
0: இப்போ நீங்கள் கராத்தே பயிற்சியை தவிர பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பம் பயிற்சி, வளரி, இது கூட நீங்கள் சொல்லித்தரதை நான் கேள்விப்பட்டேங்க. இப்போது நம்ம பொது அதிகம் நமக்கு அந்த சிலம்பம் அப்படின்னா தமிழருடைய பாரம்பரியமான கலை தான். எந்த அளவுக்கு இப்போது அந்த சிலம்பத்தின் மீது மக்கள் ஒரு ஆர்வமாக பங்கேற்கிறாங்க, அந்த பயிற்சி எப்படி சொல்லி கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஸோ சிலம்பம் முதல்ல நான் தொடங்கினது கரத்தையே தான் கற்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக அந்த சிலம்பம் கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணமே வந்து சேலத்தில் ரத்னகுமார்னு ஒரு மகா குருங்க.
0: சரிங்க.
1: அவர் ஒரு 4 தலைகட்டாக வந்து சிலம்பம் அவங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரீயாக சேலம் மக்களுக்கு. அந்த ஸ்டேடியத்துக்கு போனேங்க, அங்கே வந்து ஒரு 6 மாதம் அந்த கால்பாடத்துலேருந்து எல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பூரே திருப்பியும் போய் சேர்ற அளவு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போயிட்டு திருப்பூரில் ஏன்னா அந்த கலையை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மோகன் ஆசான் என்னுடைய அவருக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்குங்க. திருப்பூர் தென்னாட்டு சிலம்பாட்ட கழகம்னு சொல்லி அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட ஒரு 90-100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அவர்கிட்ட போய் அந்த விளையாட்டை கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த சிலம்ப விளையாட்டை விட்டுறக்கூடாது, ஆனால் மாவட்டத்துக்கு ஒரு தகுந்த மாதிரி விளையாட்டுகள் மாறும். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் வந்து குறவஞ்சி பாடம்னு சொல்லிட்டு விளையாட்டுகள், அலங்கார விளையாட்டு, பொருட்களை அடிவர் செய்து எல்லாமே சொல்லிக் கொடுத்தாருங்க. இது மாதிரி அதுக்கப்புறம் நாகம் 16 ஒரு விளையாட்டு, ஏன்னா நம்ம கரத்தை எப்படி ஷிட்டோரியோ, ஷோட்டாகான், கோஜுரியோ, டேக்கோண்டோ இது மாதிரி வகைகள் இருக்கோ, அது மாதிரி சிலம்பத்தில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விளையாட்டு இருக்குங்க. இப்போ திருநெல்வேலி பக்கம்னா ஐயங்கால் வரிசைன்னு இருக்குது. தூத்துக்குடி இந்த மதுரை பக்கம் வந்தீங்கன்னா குறவஞ்சி பாடம், நாகம் 16, இது மாதிரி கதம்பம் விளையாட்டு, இது மாதிரிலாம் நிறைய விளையாட்டுகள் அதில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் அந்த வரிசையில் வந்து நான் மோகன் மாஸ்டர்கிட்ட போயிட்டு அந்த விளையாட்டை கற்றுக்கிட்டேங்க. இப்போ வந்து இப்போ இங்கே கிளாஸ் எடுத்து நம்ம சேலத்துலேயே செட்டில் ஆன பின்னாடி சீனிவாசன் சொல்லி நாமக்கல் பேலுக்குறிச்சி பக்கத்தில் சீனிவாசன் ஆசான்கிட்ட போர்க்கலை அடைய வரிசையிலேருந்து நல்ல சிலம்ப விளையாட்டை நான் கற்றுட்டு இருக்கேங்க. மொத்தம் ஒரு 3 மகாகுருகள் இருக்கிறாங்க எனக்கு சிலம்பத்துக்காக, அவங்ககிட்டலாம் பாடம் கற்றுட்டு இருக்கேன் சார். அதுக்கப்புறம் வந்து இந்த வளரின்னு நீங்கள் கேள்வி சொன்னீங்க பார்த்தீங்களா, வளரின்றது வந்து ஈரோடு சித்தோடு பக்கமாக, அவர் வந்து வளரிலே நல்ல அற்புதமான வித்தகர். அவர்கிட்ட போய் அந்த வளரி கற்றுக்கணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு அவர்கிட்ட வளரியும் வாங்கின்னு வந்து அது மூலிமா தான் சார் என்னோடய பேரே பிரபலமாச்சு. விஆர்சி சந்துருன்னு சொல்லி, அதான் வி ராமச்சந்திரன்ற பேரை சுருக்கி வின்றது அப்பாவுடைய ஃபஸ்ட் எழுத்து வேடியப்பன், வேடிக்கு வந்து வி எடுத்துகிட்டு, ஆறுன்றது ராமச்சந்திரன் ஃபஸ்ட் எழுத்து, சி என்பது சின்ன பாப்பா என்னுடைய அம்மா பேர். அதை 3 பேரும் ஒரு அடையாளமாக வச்சு இப்போ போயிட்டுருக்கு சார். அந்த வளரினால் என்னுடைய இது மாதிரி இருக்குது. முக்கோண வடிவத்தில் இருக்குனுங்கன்னா இடது பக்கம் எதிரி இருக்காருன்னா வலது பக்கம் வீசினீங்கன்னா எதிரியை தாக்கக்கூடிய ஆயுதம் தாங்க வளரி.
0: ஓ, அதான் நம்ம வீசக்கூடிய டைரக்ஷன் ஒன்று, ஆனால் தாக்கக்கூடிய டைரக்ஷன்
1: வேறு இருக்குங்க. அதை கணிச்சு வீசுறது தாங்க பயிற்சி வளரியில். அதாவது முக்கோண வடிவில் எதிரி இருக்கானா அவங்கள பார்த்து நேராக வீசினோம்னா அவங்க சுதாரிச்சுக்குவாங்க, நம்மளை தாக்குறாங்க இந்த ஆயுதம் வச்சு அப்படின்னு சுதாரிச்சுக்குவாங்க. அதுக்கு அவங்கள அப்படி டைவெர்ட் பண்ணுற மாதிரி ரைட் சைடு வீசினோம்னா அதை அப்படியே சுற்றி வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆளை வந்து தாக்குங்க வளரி. இரும்பு வெட்டிட்டால் ரிட்டர்ன் வராதுங்க. அது
0: கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆகி தடுத்துறதுல அங்கே
1: அது அவ்வளோதாங்க. அது வெட்டிட்டால் ஒரு பொருளை வெட்டிடுச்சுன்னா ரிட்டர்ன் பவுன்ஸ் ஆகி வராதுங்க நம்ம கைக்கு. அது வீசா ஏதாவது இடைநிலை இல்லாதுந்தா நம்ம கைக்கு வரும். நீங்கள் அந்த மரப்பலகை கூட நான் வீசும் போது கூட பார்த்துருப்பீங்க வளரி, அது நம்ம கைக்கு தான் நேராக வருங்க. இடையில ஏதாவது எருக்கஞ்செடி அது மாதிரி செடிகள் கீழே வரும்போது எருக்கும் செடி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் தடுத்தால் அது வெட்டிடுங்க. அதை நம்ம கரெக்டாக பார்த்து வீடு எடுக்க முடியாது, அது எதர்ச்சியாக நடக்கிறதுங்க. இதுதாங்க வளரியோடைய வரலாறு. ஏன்னா இது வரலாறு தெரியாத நம்ம சொல்லிடக்கூடாது, அது ஆசானுக்கு முழுமையாக தெரியும். முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் தாங்க அது, போர்க்கலைக்கு நிறைய அப்புறம் ஊதுகோல்னு சொல்லுவாங்க, ஆபத்தான விஷயம், அதை தடுக்க முடியாதுன்றது. இப்போ ஒவ்வொன்று

0: நாம் கொண்டு வந்து மாணவர்களுக்கு புரிய வைக்கிறோம், அவ்வளோதாங்க.
1: இதுதான் தமிழர்களோட வாழ்வியல் முறையும்
0: அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கிறோம், அவ்வளோதாங்க. அதை நம்ம பயன்படுத்ததுன்னா கற்று வச்சுக்கணும், யார் மேலேயும் நம்ம பயன்படுத்துறதுக்காக கிடையாதுங்க. இந்த கலைகள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துருவோம்,
1: அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்,
0: கொண்டு போகணுங்க. இது மாதிரி விஷயம் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு புரிதல் கொண்டு வரணுங்க. அதுக்காகங்க
1: இந்த வளரி, அப்புறமா ஊதுகுழல், ஊசி எல்லாமே வந்து ஒரு வகையான போர்க்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய கலைகள் இல்லையா? எதிரியை தாக்கக்கூடிய கலைகளாக பயன்படுத்திருக்காங்க,
0: எதிரியை தாக்கக்கூடிய கலைகளாக. ஆனால் ஆங்கிலருக்கு பயன்படுத்தினது எல்லாமே துப்பாக்கி அது மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பாரம்பரியம் என்னென்னா வாள், ஈட்டி, வில்லு, பிச்சுவா கத்தின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த காலத்தில் வச்சுருந்ததெல்லாம் அதுதாங்க நம்மக்கிட்ட இருந்த ஆயுதம். வேல்கம்பு இது மாதிரி ஆயுதம், அப்புறம் உரிமின்னு சொல்லுவாங்க, சுருள்வாள்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர்னா கூட அந்த சுருள்வாளில் நம்ம சண்டை போடுறதுங்க. இது மாதிரி ஆயுதம் தான் நம்ம வச்சுருந்த ஆயுதங்க. அதில் வந்து இதெல்லாம் அந்த துப்பாக்கிக்கு நிகரானது தான் அந்த ஊதுகுழுதுன்றதெல்லாங்க. ஒரு 50 மீட்டரில் இருக்கிற ஆளை கூட இலக்கை பார்த்து நம்ம அடித்தோம்னா அது சீல ஊசி மாதிரி இருக்கும், அது போய் எதிரியை தாக்கிடும். அந்த ஊசியில் வந்து ஒரு ஒரு ஒரு விஷமான ஒரு இது அதில் தடவி,
1: அது பாயசம் மாதிரி விஷம் கலந்த மூலிகைகளை கலந்து,
0: அதெல்லாம் யாரும் செய்யக்கூடாதுங்க. ஆனால் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய இது மாதிரி விஷயம்லாம் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும், அதுக்காக இந்த முயற்சிங்க.
1: சரிங்க, நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி சிலம்பத்தை பற்றி பேசியிருக்கிறது தான். இப்போ சிலம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலம்பம் சுத்தக்கூடியவங்களும் இருப்பாங்க, இரண்டு சிலம்பத்தில் கூடியவங்களும். சிலம்பத்தில் அட்டாக் பண்ணுறதும் தற்காப்பு கொள்வது ரெண்டு இருக்கு, ரெண்டு வகை இருக்குங்களா அப்படிங்கிறது சிலம்பத்தில்?
0: சிலம்பம் வந்துங்க நிறைய விளையாட்டுகள் இருக்குங்க சிலம்பத்தில். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேங்க, ஒற்றை தனித்திறமைன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் இரட்டை கம்பு பயிற்சி இருக்குங்க, அப்புறம் சுருள்வாள் பயிற்சி இருக்குங்க, வேல்கம்பு பயிற்சி இருக்குது, அதுக்கப்புறம் மான்கொம்பு பயிற்சி இருக்குது, வேல்கம்பு பயிற்சி இருக்குங்க. அதில் வந்து அலங்கார அடிவரிசை இருக்குது. அலங்கார அடிவரிசைன்றதை வந்து ஜோடி வரிசைன்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு வர்றது. அதுக்கப்புறம் போர்க்கலை அடிவரிசை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதாங்க. போர்க்கலை அடிவரிசைன்றது வந்து இந்த இடத்துல நான் அடிக்க வரும்னு சொல்ல மாட்டாங்க, எப்படினாலும் அந்த சிலம்பத்தை சுற்றுவாங்க, நம்ம தடுக்கணும், எதிரி தடுக்கணும். அதுதான் அந்த காலத்துலேருந்து எந்த ஒரு விதிமுறை, அவங்க தான் மாஸ்டர், அவங்க தான் ஆசான் குரு. அப்படி சண்டை போட்டுட்டு வர்றது தாங்க ஒரு சிறந்த சிலம்பம் ஆசானுடைய இதுங்க. இப்போ வந்து நான் ஒரு 10 விளையாட்டு கற்றுக்கிட்டாவே மாஸ்டர்ஸ், நானும் இப்போ கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், நானும்
1: உண்மையை ஒத்துக்கிறேங்க.
0: நானும் வந்து ஒரு சிறந்த அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நானும் என்னுடைய ஆசான் கிட்ட இப்போ கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இதில் இது மாதிரி வந்து நிறைய விளையாட்டு இருக்குது. நீங்கள் அதில் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காகவும் பயன்படுத்திக்கலாம், உயிரை தற்காத்து கொள்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம் சிலம்பம். ரெண்டு விளையாட்டுமே ஆசனங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்களா, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மேட்ச்லாம் வந்து ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, கம்பு சண்டை, இந்த மூணு கேமு தாங்க ரொம்ப முக்கியமான விளையாட்டுகள். அதில் அதில் ஜெயிச்சுட்டு வரவங்க ஸ்ட்ரேட் போவாங்க, டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி ஸ்ட்ரேட் போவாங்க. அதுலேயே வந்து சிலம்பம் உண்மையான இதுன்னா போர்க்கலை அடிவரிசைன்னு சொல்லுவாங்க. அந்த பாடமெல்லாம் இந்த பேசிக் விளையாட்டுலாம் கற்றுக் கொடுத்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு 1.5 வருஷம், 2 வருஷம் ஒரு மாணவன் இருக்குன்னு நல்ல சிறந்த முறையில் இருந்தால் அவங்களுக்கு போர்க்கலை அடிவரிசை, இந்த தடுக்கிறது, தாக்கிறது, இது எல்லாமே முறையாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படியே நீங்கள் தென்னாடு பக்கம் எடுத்துட்டீங்கன்னா அதில் இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குது சிலம்பத்தில். அவங்க தான் சிலம்பம் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன போட்டினா, இது மாதிரி ஒரு தொட்டிக்குள்ளே மீனை விட்டு அந்த ஈட்டினாலேவே அந்த மீனை குத்தி எடுக்கணும், அது ஓடுற மீனை, அது மாதிரி போட்டிகள் இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் தேவரமான கூட பார்த்துருப்பீங்க, அதில் சுண்ணாம்பு தடவி பொட்டு வைக்கிற மாதிரி ஒரு விளையாட்டுகள். இப்போ கராத்தேல எப்படி நம்ம கட்டாஸ் ஒரு பெல்ட்டுக்கு ஒரு ஒரு ஃபைட் பண்ணணும், அது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி சிலம்பம் தான் முதல் நம்மளுடைய இதுங்க பாரம்பரிய கலை. அதுக்கப்புறம் தான் கராத்தே, கும்ஃபெல்லாம் வந்தது. அது மாதிரி போட்டிகள்லாம் அப்போ நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வந்து ஒரு பெல்ட்டு வரிசை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, பெல்ட்டு கொடுத்து அவங்களுடைய தகுதி சொல்கிறது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது சிலம்பத்துக்கு இருக்குங்க, போர்க்கலையும் இருக்குது, அலங்கார விளையாட்டும் இருக்குங்க.
1: நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம், என்னங்க உங்கள் இலக்கு, எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன இதுதான் பண்ணணும் எனக்கு பெருசாக அப்படின்னா என்னது?
0: இப்போ என்னதுன்னா இதுவே என்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரமாக மாறிடுச்சு. நான் இப்போ எந்த வேலைக்கும் போக முடியாதுங்க. இப்போ என்னுடைய மாணவர்கள் ஈவினிங்னால் குழந்தைங்க கிரவுண்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்து ஸ்கூல் லெவலில் நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் எங்கள் ஊரில் வந்து நான் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாகவே என்னுடைய மாணவன் கோகுல் ராமணன் எடுத்துகிட்டு இருக்காருங்க, எங்கள் ஊர் மாணவர்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பொருளாதாரமாக நமக்கு பணம் தேவைப்படுறதுனால பக்கத்து ஊர்லாம் போனோம்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபீஸாக, குறைஞ்ச ஃபீஸாக போட்டு நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு லட்சியம் என்னென்னா, ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி நம்ம லீஸுக்கு எடுத்தோம், சொந்தமாக கூட அது சாத்தியம் பார்க்கலாங்க. ஒரு லீஸுக்கு எடுத்து கூட மாணவர்களுக்கு ஒரே இடத்துல எல்லா கலையும், எல்லா கலையும்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு 5 கேமை நம்ம நடத்தணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசைங்க. அது எப்போ நிறைவேறுதுன்னு பார்க்கலாம், அது ஆண்டவனுடைய அருள் தான். சரிங்க.

0: சரி, ரொம்ப சந்தோஷங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, ஐயோ பயிற்சி வகுப்பில் சேரணும், இல்லை ஏதோ சந்தேகம் வேணும் அப்படின்னா உங்களுடைய பெயரும் உங்களுடைய தொலைபேசினு சொல்லிடுங்க.
1: மாணவர்கள் நம்மக்கிட்ட கற்றுக்க வரணும்னா நிறைய இப்போ மாஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய நிகழ்ச்சி கேட்டு பக்கமாக இருந்த மாணவர்கள்லாம் வரலாம். என் பேர் ராமச்சந்திரன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9943850192. இது என்னுடைய தொடர்பு எண். மற்ற இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளோட தருமபுரி எஃப்எம் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. இவ்வளோ நேரம் வந்து அற்புதமாக உங்களுடைய கலையை பற்றியும் இல்லை உங்களை பற்றியும் அழகாக வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. ரொம்ப நன்றிங்க.
2: இதுவரை இணைந்திருந்தோம் உங்கள் களம். களத்தில் சந்தித்தோம் கராத்தே பயிற்சியாளர் வி ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் ஜே மாரிமுத்து.

0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த மசோதா குறித்து உரையாற்றி வருகின்றனர். மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற ஹர்ஜீந்தர் கவுர், குல்வீர் சிங் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை அவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குறித்து விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிலக்கரி, சுரங்கம், எஃகு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன.

0: எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நமது கலாச்சார பாரம்பரியம் என்று அவர் கூறியுள்ளார். அறிவியல் அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், வன ஆர்வலர்களின் பங்களிப்பிற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில் புலிகளை பாதுகாப்பதில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 58 சரணாலயங்களில் 3682 புலிகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு புலிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் நாட்டின் சாதனையை பாராட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உலக அளவில் புலிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010 ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின்போது ஆண்டுதோறும் ஜூலை 29 தேதி புலிகள் தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2010 ஆண்டு உலக அளவில் 3200 புலிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 5711 அதிகரித்துள்ளது. இதனிடையே புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் கோவை மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: புலிகள்ங்கிறது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை சார்ந்திருக்கிற மற்ற அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். ரொம்ப சொல்ல போனா உலகத்துல 70% வயல்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3700 டைகர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 டைகர் ரிசர்வ் இருக்கு. 50 டைகர் ரிசர்வ்ல முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது இது ஒன்னா தான் ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா இங்க ஒரு 3 ஸ்டேட் வந்து கனெக்டடா இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் நாங்கள் சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாமல் கேமரா ட்ராப் மாடலில் பண்ணுறோம். ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
0: குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மக்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குருவும் ஞானத்தை மட்டுமின்றி நேர்மறை எண்ணங்களையும் அளித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது கலாச்சாரத்தில் குரு முக்கியமான இடத்தை வகிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நமது நாட்டின் கலாச்சாரம், நேர்மை, மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்த குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாஹே

0: கல்வி வளாகம் அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்பட உள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாஹேயின் சலாக்காராவில் 3 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான அரசாணை கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த கல்வி வளாகத்தின் மூலம் மாஹே, கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் திரு குணசேகரன், முனைவர் ராஜேஷ் விஸ்வநாதன், துணை பதிவாளர் திரு மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக திரு பிரகாஷ் பாபு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில், ஹூப்ளியிலிருந்து சேலம், ஈரோடு, போத்தனூர் வழியாக கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹூப்ளியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாலை மணி 6:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மாலை மணி 4:40 கோட்டயம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கோட்டயத்திலிருந்து 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் 8:00 ஹூப்ளி சென்றடையும். இதேபோல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஹூப்ளியிலிருந்து கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹூப்ளியிலிருந்து காலை மணி 6:50 புறப்படும் இந்த ரயில் ஹோசூர், சேலம், திருச்சி, சிவகங்கை வழியாக மறுநாள் காலை மணி 5:20 ராமேஸ்வரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமை 8:00 புறப்படும் ரயில் மறுநாள் 7:40 ஹூப்ளி சென்றடையும். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பிரதமர் திருமதி சனி தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். 40,000-க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இப்பகுதிகளின் ஷின்காசன் புல்லட் ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் கூறுகையில், அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மினோரு கொஹாவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்ப், யுன்னட்டி ஹூடா, தன்வி சர்மா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. கனடாவில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் அணி 2-1 என்ற கணக்கில் குவைத்தை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் அணி 3-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: ஹே ரேவதி, எங்க இவ்வளவு சீக்கிரமா போற?
3: ஏய் லட்சுமி, நீயா எப்படி இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுல குப்பை நிறைய சேர்ந்துருச்சு, அதான் குப்பை கொட்டலான்னு போயிட்டு இருக்கேன்.
2: நான்லாம் நல்லாதான் இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, குப்பை எல்லாத்தையும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு வச்சிருக்கியா?
3: இல்லையே, அப்படிலாம் எதுவும் பிரிக்கலையே, எல்லாத்தையும் ஒரே பையில தான் போட்டு வச்சிருக்கேன். ஏன், அது என்ன அவ்வளவு முக்கியமா?
2: இல்லையா பின்ன, இதுதான் பல பேருக்கு தெரியாத விஷயம். குப்பைய சரியா பிரிச்சு போட்டோம்னா நம்ம சுற்றுச்சூழலை ரொம்ப நல்லா பாதுகாக்கலாம்.
3: அப்படியா? சரி, அப்படின்னா மக்கும் குப்பைனா என்னன்னு சொல்லு.
2: சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. இயற்கையிலே சில நாட்களிலோ சில மாதங்களிலோ மண்ணோடு மண்ணு கலந்து மக்குற குப்பைகள் எல்லாமே வந்து மக்கும் குப்பை.

0: உதாரணத்துக்கு காய்கறி தோள்கள், பழத்தோள்கள், மீதமான சாப்பாடு, பூக்கள், இலைகள், இது எல்லாமே மக்கும் குப்பையில வரும்.
1: சரி, மக்கும் குப்பை பத்தி சொல்லிட்டேன், அப்படியே அந்த மக்காத குப்பைனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்.
0: மக்காத குப்பைகள்னா பிளாஸ்டிக் கவர்கள், தண்ணீர் பாட்டில்கள், கண்ணாடி, டின் கேன்கள், ரப்பர், தெர்மாகோல், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பல வருஷம் ஆனாலும் மக்கவே மக்காது. இதெல்லாம் தான் மக்காத குப்பைகள்னு சொல்லுவாங்க.
1: ஓஹோ, அப்படியா? அடடா, இத்தனை நாளா நான் எல்லாத்தையும் சேர்த்து தானே போட்டேன்.
0: நம்ம வீட்டு குப்பைகளை நம்மளே தனித்தனியா பிரிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவோம். அப்படி இருக்கும்போது இத மக்கும் குப்பைகளையும் மக்காத குப்பைகளையும் தனித்தனியா பிரிக்க எவ்வளவு சிரமப்படுவாங்க. மக்கும் குப்பைகள் எல்லாமே உரமாக மாற்றலாம், மக்காத குப்பைகளை மறுசுழற்சி பண்ணி புதிய பொருட்களா தயாரிக்கலாம்.
1: சரி, அப்படின்னா வீட்லயே ரெண்டு குப்பை தொட்டி வச்சுக்கணும் சொல்ற, அப்படிதானே?
0: ஆமாப்பா, கண்டிப்பா. ஒரு பச்சை நிற தொட்டிய மக்கும் குப்பைக்கும், ஒரு நீல நிற தொட்டி வந்து மக்காத குப்பைக்கும் வச்சுக்கணும். இது ரொம்ப நல்ல பழக்கம்.
1: சரி, இதெல்லாம் செஞ்சா நமக்கு என்னப்பா லாபம் இருக்கு?
0: நிறைய லாபம் இருக்கு ரேவதி. சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கும், துர்நாற்றம் குறையும், கொசு, ஈக்கள் இதெல்லாமே வராம தடுக்கலாம், நோய்கள் பரவாம தடுக்கலாம், அதோட இயற்கையையும் ரொம்ப அழகா பாதுகாக்கலாம்.
1: உண்மைதான் லட்சுமி, சரியா சொல்லிட்ட. ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான் பெரிய பலனை தரும் போல இப்பதான் புரியுது.
0: அது மட்டுமா, இந்த பழக்கத்தை நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்தா எதிர்கால தலைமுறையையும் பொறுப்புள்ளவங்களா நம்ம வளர்க்கலாம்.
1: கண்டிப்பா லட்சுமி, இனிமே இத நான் மட்டும் இல்ல என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே குப்பைய பிரிச்சுதான் போடணும்னு சொல்லி தருவேன்.
0: ரொம்ப நல்ல பழக்கம். ஒவ்வொரு வீடும் இந்த பழக்கத்தை பின்பற்றினா நம்ம ஊரும் நம்ம நாடும் சுத்தமாக இருக்கும்.
1: மக்கும் குப்பையை தனியாக சேகரிப்போம்,
0: மக்காத குப்பையை தனியாக பிரிப்போம்,
1: சுத்தமான சுற்றுச்சூழலை உருவாக்குவோம்,
0: பசுமையான பூமியை அடுத்த தலைமுறைக்கு பரிசாக அளிப்போம்,
1: குப்பையை பிரிப்போம்,
0: இது சூழல் காப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான், நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வழங்கப்படும் பயிற்சிகள் குளிர்சாதன பெட்டி மற்றும் ஏசி பழுது பார்த்தல், வீட்டு மின் இணைப்பு பணிகள், கொத்தனார் மற்றும் கான்கிரீட் பணிகள், இளநிலை அழகுகலை நிபுணர் பயிற்சி, துரித உணவு தயாரித்தல் மற்றும் துரித உணவகம் அமைத்தல், காய்கறி சாகுபடி மற்றும் காய்கறி நாற்றங்கால் மேலாண்மை ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். கிராமப்புற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இயக்குனர் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், கலெக்டர் அலுவலகம், தருமபுரி. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பெயர் மற்றும் முகவரி, தேர்வு செய்யும் பயிற்சியின் பெயர், ஆதார் அட்டை நகல், மாற்றுச் சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 3 மற்றும் தொலைபேசி எண். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. மேலும் தொடர்புக்கு 0 43 42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23/05/11 என்ற எண்ணிற்கும், 86/67/67/94/74 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தர்மபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் 2 வருவாய் கோட்டை மற்றும் 10 வட்டார அளவில்

0: விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தேவையான சேவைகளை பெற வழிகாட்டி வருகின்றனர். வழங்கப்படும் சேவைகள் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, கண் பரிசோதனை ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், தருமபுரி. மேலும் விவரங்களுக்கு 043-42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன் 23-00-50 என்ற எண்ணிலும், 18-00-42-50-111 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் வழியாக 94-98-34-53-50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, யுபிஎஸ்சி குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு 2027 தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக மதிப்பீட்டு தேர்வு 6/9/2026 அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமை பணி பயிற்சி நிறுவனங்களான அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிக்கையை படித்து பார்த்து 3/8/2026 விண்ணப்பிக்கலாம். இதற்கான நுழைவுச்சீட்டு 3rd வழங்கப்படும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை. இதற்கு கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 ஆண்டு பதிவு செய்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் 1 ஆண்டும், இவற்றிற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு SC ST பிரிவினருக்கு 45ம், மற்ற பிரிவினருக்கு 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 72,000. மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/8/2026. விண்ணப்பம் கிடைக்கும் இடம் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், தருமபுரி. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. மெல்லிசை பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நண்பகல் வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 1:10.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட் அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: நீ வெற்றிக்காக போராடும்போது வீண் முயற்சி என்றவர்கள், நீ வெற்றி பெற்ற பின்பு விடாமுயற்சி என்பார்கள். கவிஞர் கண்ணதாசன் சிந்தனை வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. வத்தல்மலை சவுதுமணி, முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:18. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. தாசனம்பட்டி தீபா சிவராணி, ஜானகிராமன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
2: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ்

0: காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
8: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கோத்தப்பாடி பி வெங்கடேசன் அவர்கள், பாரத விலாஸ் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களை, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம்.

0: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தர்மபுரி பண்பலை நேயர் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். இந்த கிட்னி கல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கால்சியம் ஆக்சலேட் அப்படின்ற ஒரு வகையான பொருள் தான் வந்து அதில் வந்து அதிகப்படியாக நமக்கு வந்து கற்களாக வந்து வரக்கூடியது. அதனால வந்து இந்த ஆக்சலேட் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து குறைச்சி சாப்பிடணும் அப்படின்றது தான் வந்து இதோட பேசிக் கான்செப்ட். எது எதுலெல்லாம் வந்து இந்த ஆக்சலேட் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலையில் நிறையா இருக்குன்றாங்க, கீரை வகைராக்கள், அப்புறமா வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், சாக்லேட்டு, இதில் எல்லாத்துலேயுமே நிறைய இருக்கு செய்துன்றாங்க. அதனால வந்து இந்த வெய்ய காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கீரை வகைராக்களை கன்சியூம் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா கீரை வகைராக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு நல்ல இரும்பு சத்து உள்ள பொருள், அதனால கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டாம். ஒரு சிலர் வந்து நிறைய சாப்பிட்றத வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிறது நல்லதுன்னு வந்து என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். அதே மாதிரி கிழங்கு வகைராக்கள் மெயினாக வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம், அதை அவாய்ட் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை வரப்போறதில்ல. ரெண்டாவது சாக்லேட்டு, இந்த சாக்லேட் வகைராக்கள்லாம் அதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், ஸ்வீட்ஸ் எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்ட்டு, அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து இந்த சோடா, ஒரு சிலர் வந்து தாகமா இருக்கு செய்து பண்ணுதுன்ட்டு போய் வந்து நம்ம கடையில சோடா வாங்கி கொடுக்கறது செஞ்சிருது. அதே மாதிரி இந்த கோலா கண்டெய்னிங் ஃபுட்ஸ், அதான் இந்த கோகோ கோலா, இந்த பொவன்டோ, இந்த மாதிரி வந்து குளிர்பானங்கள், அதாவது அது என்ன சொல்றது, இந்த ஸ்வீட் அண்ட் குளிர்பானங்கள் அந்த மாதிரி வகைராவான குளிர்பானங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஜூஸை வந்து நம்ம பழச்சாறுகள் வந்து அருந்துறதுல வந்து ஒன்றும் தப்பு இல்லை, செயல பண்ணல. பட் இந்த சோடா இந்த மாதிரி வந்து அதே மாதிரி இந்த கோலா பெவரேஜஸ் இது எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த காலகட்டங்களில், இந்த வெய்ய காலகட்டங்களில் கொஞ்சம் நாம் வந்து இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி வகைராக்களையும் வந்து நம்ம வந்து குறைச்சி சாப்பிட்றது

0: குறைச்சிக்கிறது நல்லது. இது எல்லாமே வந்து ஆக்சலேட் நிறைய இருக்கிற பொருட்கள். இதில் வந்து நான் சொல்றது என்னன்னா, பீனட்ஸு, கீரை வகைறாக்கள் மற்றும் வந்து இந்த பாதாம் பிஸ்தா, இது எல்லாமே வந்து உடலுக்கு வந்து மற்ற வகைறாக்கள் மற்ற விஷயத்தில் வந்து ரொம்ப நல்லது. அதனால் தயவுசெய்து இந்த பொருட்களை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வழக்கமாக சாப்பிட்றதோட கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க. நாம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைறாக்கள் அவாய்ட் பண்ணிடலாம். சாக்லேட் அவாய்ட் பண்ணலாம், சோடாவை நம்ம அவாய்ட் பண்ணலாம், மற்றும் கோலா பீவரேஜஸை கொஞ்சம் எடுத்து அவாய்ட் பண்ணலாம், செய்யலாம் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த காலகட்டங்களில் வந்து வாழைப்பழம் டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த வாழைப்பழம் வந்து கற்களை வந்து குறைக்குது அப்படின்றது வந்து ஒரு ஆய்வில் தெரியுது செய்யுது. பட் ஆனால் வாழைப்பழத்தை வந்து கொஞ்சம் அல்சர் இருக்கிறவங்க இந்த வாழைப்பழத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னாக்க வந்து அதில் அல்சர் இருக்கிறவங்க வந்து வாழைப்பழம் எடுக்க வேண்டாம். மற்றபடி வந்து இந்த கல் பிரச்சனை இருக்கிறவங்க செய்கிறவங்க வாழைப்பழத்தை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஆக்சலேட் ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு உணவுப் பொருள். மேலும் வந்து அதில் வந்து B6, பொட்டாசியம் இந்த மாதிரி பொருட்களோட தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது செய்து பண்ணது. அதனால் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வந்து நிறைய எடுத்துக்கலாம், செய்யலாம் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு அவுட்லைனாக கொடுத்துருக்குற நான் ஒரு உணவுப் பொருளான விஷயங்கள், இந்த கிட்னி கல் பாதிப்புலேருந்து வர்றதுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் டெய்லி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.

0: Usha Sunflower Oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:39. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கருப்பூர் கவிதா, அமரன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ், இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொதுநலன் கருதி
0: தர்ம புரிப்பான்பலை 102.5.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இரண்டாவது

0: நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாபிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த விவாதத்தின் மீது பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இளைஞர்களின் உணர்வுகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மாணாக்கரின் போராட்டத்தில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அதுகுறித்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர் திரு திலேஷ்வர் பேசுகையில், நாட்டின் கல்வி முறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து மாணாக்கரின் பிரகாசமான எதிர்காலத்தை இம்மசோதா உறுதி செய்வதாக கூறினார். இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய RSP கட்சியைச் சேர்ந்த திரு என் கே பிரேமச்சந்திரன், எந்த நோக்கத்திற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதோ அதற்கான அம்சங்கள் இதில் இல்லை என்று குறை கூறினார். முன்னதாக நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை இக்குழுவின் தலைவரும் BJP உறுப்பினருமான திரு பி பி சௌத்ரி மக்களவையில் கொண்டு வந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேறியது. மாநிலங்களவையில் நிலக்கரி, கனிமம், எஃகுத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா 2026 இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இதனை அறிமுகம் செய்தார். 1969 ஆண்டு பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. பிறப்பையும் இறப்பையும் தாமதமாக பதிவு செய்வதை தடுத்து உரிய நேரங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்க இம்மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பேசாமல் அரசியல் பிரச்சினைகளை பேசியதாக குறை கூறினார். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வன உயிரின ஆர்வலர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக அளவில் புலிகள் எண்ணிக்கையில் 70% நம் நாட்டில் இருப்பதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், பாதுகாப்பாளர்களின் முயற்சியை பிரதமர் பாராட்டினார். இந்நாளையொட்டி மாபெரும் கதை சொல்லும் போட்டி நெல்லையில் நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மாவட்ட அறிவியல் மையம் ஆகியவை இணைந்து மாபெரும் கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது. ஒரு புலியின் பார்வையில் இயற்கை, மனிதன் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் புலியை மையமாக கொண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மனிதன் விலங்கு இணக்க வாழ்வு ஆகிய கருத்துக்களை மையமாக வைத்தே கதைகளை கூறினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது.
0: தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறை மரணங்கள் தடுப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. கிராமப்புற மக்களுக்கு கட்டணமில்லா ஆலோசனை வழங்கும் ஆலோசகர்களுக்கு கௌரவ நிதி வழங்குவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. சிறைகளில் செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகள், நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் உள்ளூர் நீதிமன்றம் அமைப்பது, மாவட்ட அளவில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் குறித்தும் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், சிறைத்துறை காவல்துறை தலைவர் திரு சந்தீப் ராய் ரத்தோர், துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக TNPSC தொகுதி 1 பணிகளுக்கு தேர்வான 78 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அதேபோல் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வான 48 பேருக்கும் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல் நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை கத்திப்பாராவில் நடைபெறும் மெட்ரோ கட்டுமான பணிகளையும் அவர்

0: பார்வையிட உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். சென்னையில் பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த அவர் ஆகாய தாமரை, மிதவை தாவரங்கள் மற்றும் மிதவை பொருட்களை அகற்றும் பணிகளை பார்வையிட்டார். நீர்வளத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து மேற்கொள்ளும் இப்பணிகளால் சென்னை பெருநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் குறையும் என்று அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை தற்போதைய தாவைக்கா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் அதை செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வழக்கில் அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை எடுத்து வைக்காமல் சரணடைந்து விட்டதாக குறை கூறினார். அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வின் இரண்டாம் சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருப்பது குறித்து தாவைக்கா அரசு உரிய விளக்கத்தை நம் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளிப்பதன் அவசியத்தை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அம்மாநில சட்ட நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக அரசு பணிகளுக்கான TNPSC தொகுதி 1 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. துணை ஆட்சியர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் உட்பட 26 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இத்தேர்வு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று தற்காலிக தடை விதித்துள்ளதாக வனத்துறையை மேற்கோள் காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவை குற்றாலம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குற்றாலம் அருவியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இன்று அதிகாலை முதல் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்படுவதாகவும் நீர்வரத்து சீரான பின்பு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி தேரோட்ட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. முன்னதாக அதிகாலையில் கோவிலில் இருந்து கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட தேரை வடம் பிடித்து இழுக்க திருத்தேர் கோலாகலமாக வளம் வந்து நிறைவு பெற்றது. விழாவின் தொடர்ச்சியாக இன்று மாலை கோவில் வளாகத்தில் உள்ள 18 படி கருப்பசாமி கோவிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜையும் தீபாராதனையும் சந்தனம் சாத்துதல் நிகழ்வும் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 7வது நாளான இன்று பதக்கம் வெல்லும் முனைப்புடன் இந்திய தடகள வீரர்கள் களமிறங்குகின்றனர். நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் முரளி ஸ்ரீசங்கரும், 3000 மீட்டர் தடைத்தாண்டும் போட்டியில் மகளிர் பிரிவில் பருள் சௌத்ரியும், மகளிர் பழுத்தூக்கம் 77 கிலோ எடைப்பிரிவில் சஞ்சனாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமை சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாவைக்கா அரசு இழக்க செய்திருப்பது

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள்: கோயம்புத்தூர், சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி, சென்னை மடிப்பாக்கம், கோயம்புத்தூர் உபாசி ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், சென்னை சோழிங்கநல்லூர், சென்னை தரமணி, சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம், கோயம்புத்தூர் சோலையார், சென்னை ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஈச்சம்பாக்கம், மீனம்பாக்கம், கோயம்புத்தூர் சின்கோனா, ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் வால்பாறை, கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, சென்னை கண்ணகி நகர், அடையார், மேடவாக்கம், கடலூர் பெலாந்துறை, பெரம்பலூர், லப்பைக்குடிக்காடு, நீலகிரி தாலுகா அலுவலகம் பந்தலூர், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி மருங்காபுரி, சிவகங்கை காரைக்குடி, சென்னை சோழிங்கநல்லூர், நீலகிரி வின்ஸ்வர்த் எஸ்டேட், திண்டுக்கல் கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், கடலூர் ஸ்ரீமுஷ்ணம், காஞ்சிபுரம் குன்றத்தூர், பெரம்பலூர் அகரம் சீக்கூர், சென்னை பெரம்பலூர் எறையூர், புதுக்கோட்டை குடுமியான்மலை, நீலகிரி தேவாலா, சென்னை மேடவாக்கம் சந்திப்பு, சேலம் மேட்டூர், திண்டுக்கல் கொடைக்கானல் படகு குழாம், புதுக்கோட்டை ஆலங்குடி, நீலகிரி பயணியர் செருமுள்ளி, நீலகிரி உட் பிரைவேட் எஸ்டேட், காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர், நீலகிரி அவலாஞ்சி, சென்னை மடிப்பாக்கம், ராணிப்பேட்டை அரக்கோணம், தஞ்சாவூர் ஒரத்தநாடு ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை நகரில் 40.6 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.7 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 11.9 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை: தமிழகம் கடலோர பகுதிகளின் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்களே, நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான், நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: என்ன கையிலே, உன்னோட மீன் வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது?
2: நல்லா போகுது செண்பகம், எல்லாமே சீக்கிரம் வித்து போயிடுச்சு. ஏற கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான்.
1: மக்களுக்கு மீன் வாங்குற ஆர்வம் அதிகமாயிட்டே போகுதுல்ல, அதான் சீக்கிரமா வித்துடுது.
2: ஆமா செண்பகம், மீன்ல இருக்க ருசியும் சத்தம் மக்களை சுண்டி இழுக்குது. ஆனா பாரு, அதை பூர்த்தி செய்யற அளவுக்கு எங்களாலதான் மீன் பிடிக்க முடியல.
1: அப்படியா? ஏன் கடல்ல மீன் வளங்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சா என்ன?
2: மீனெல்லாம் அங்கேயேதான் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு போய் பிடிக்கிறது தான் போராட்டமா இருக்குது.
1: என்ன புதையல கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்ற?
2: கிட்டத்தட்ட அப்படிதான். மீன் மாட்டுச்சுன்னா லாபம், இல்லனா வெறும் வலையோட தான் திரும்பணும்.
1: இப்பதான் தொழில்நுட்பம் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டே இருக்கே, இதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல?
2: இருக்குதுன்னு தான் கேள்விப்பட்ட, ஆனா அது எங்க கிடைக்கும் தான் தெரியல.
1: தெரியல தெரியலன்னு தேடாம விட்டா எப்படி? நாம தான் அதுக்கான முயற்சியை எடுக்கணும். சரி இரு, எனக்கு தெரிஞ்ச இடத்துல இத பத்தின தகவல் எல்லாம் கிடைக்கும். வா, ஒரு எட்டு போய் கேட்டு வந்துருவோம்.
2: செண்பகோ, இங்க யாரு என்ன விவரங்க சொல்ல போறாங்க?
1: அதுவா, நவீன தொழில்நுட்பத்தினால கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எப்படி கண்டறியணும்னு பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல உதவி பேராசிரியரா இருக்கிற சா மாணிக்க வாசகம் அவங்க சொல்றத கவனமா கேளு.
3: இந்த கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எப்படி துல்லியமாக கண்டறிவது என்றால், செயற்கைக்கோள் மூலமாக நம்ம கண்டறியலாம். இதன் முக்கிய பங்காக இந்திய கடல்சார் தகவல் சேவை மையம் ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனமானது கடந்த 20 ஆண்டுகளாக இந்திய மீனவ சமுதாயங்களுக்காக மீன்பிடி மண்டலங்களை கடலில் எங்கு இருப்பது மிக துல்லியமாக கண்டறிந்து அவங்களுக்கு தேவையான சேவைகளை செம்மையாக செய்து கொண்டு வருகிறது. இப்போ நம்ம இந்திய கடலோரம் எடுத்துக்கிட்டோங்கன்னா சுமார் 11,100 கிலோமீட்டர் கடல் நீளம் இருக்கிறது. அந்த கடல் நீளத்தில் நம்ம வந்து எந்த அளவுக்கு மீன்கள் கிடைக்குது என்றால் அதிகமாக கிடைக்குது. இந்த மாதிரி கடல் மீன்களை தேடுவதற்கு மீனவர்களுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஸோ அந்த அதிகமான நேரத்தை குறைத்து கடலில் எங்கு அதிகமான மீன் கூட்டங்கள் இருக்குது என்பதை அந்த நிறுவனம் துல்லியமாக கண்டறிந்து தினமும் மாலை 5 மணிக்கு அவரவர்கள் மொபைல் நம்பருக்கு வரைபடம் மூலமாகவோ தரவு மூலமாகவோ அனுப்பப்படுகிறது. அந்த தரவில் என்னெல்லாம் இருக்கும் என்னவென்றால், அட்சர

தீர்க்கரேகை. கடலில் எந்த இடத்தில் மீன்கள் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க, அந்த லைன் பிஎஃப்எஸ்எட் லைன் சொல்லுவாங்க. கடல்சார் மீன்பிடி மண்டலம் சொல்லுவாங்க, பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோன் சொல்லி. அது வந்து கடலில் எந்த அளவுக்கு வந்து மீன்கள் கூட்டம் இருக்கிறதுங்கிறது கரெக்டாக சொல்லிடும். அது எதன்படி பேஸ் பண்ணியிருக்கோம்னா, கடலின் தட்பவெப்ப நிலையை பேஸ் பண்ணியும், அதுக்கப்புறம் வந்து கடல் பச்சையசம் சொல்லுவாங்க, குளோரோஃபில்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் வந்து சின்ன சின்ன மீன்கள் கூட்டம்லாம் வந்து கூடும். அதை சின்ன சின்ன மீன்கள் கூட்டம் கூட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பெரிய மீன்கள் கூட்டம்லாம் வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி சின்ன மீன்கள் கூட்டத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா பெரிய மீன்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சூரை மீன் சொல்லுவாங்க, டியூனாவுக்கும் அவங்க வந்து பிரத்யேகமாக எல்லோஃபின் டியூனா அதுக்கு தனியாக கொடுக்குறாங்க. அதுக்கும் வந்து எல்லோஃபின் டியூனா ஏன் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னா, அதுவும் வந்து எக்ஸ்போர்ட் லெவலில் அது அதிகமான மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. அதை வந்து மேக்ஸிமம் வந்து ஜப்பானுக்கு வந்து அந்த ரா மீட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, சஷிமி, அந்த கிரேடு குவாலிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுனால இந்தியாவோட பொருளாதாரமும் ஃபாரின் ட்ரேட் எக்ஸ்சேஞ்சும் அதிகமாகிறதுனால அதுக்கும் வந்து இன்காய்ஸுங்கிற இந்த நிறுவனம் முக்கியமான மீன்பிடி மண்டலங்களை இந்த செயற்கைக்கோள் மூலமாக கண்டறிந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து கண்டறிவு கொடுக்கறதுனால மீனவர்களுக்கு என்ன வந்து முக்கியமாக அதிகமான நன்மைனா, அவங்களுக்கு வந்து லாபம் வந்து ஒரு மடங்குலேருந்து இரு மடங்கு ஆகுது. சப்போஸ் நார்மலாக அவங்க மீன் பிடிக்கிற இடத்துல ஒரு 100 கிலோ கிடச்சுன்னா, கை வினைஞர் மீனவர்களுக்கு இந்த இன்காய்ஸ் கொடுக்குற தகவல் சேவை கொடுக்குற இடத்துக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து 400 to 500 கிலோ கிடைக்கிது. ஸோ அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இந்த முறை பயன்படுத்துறதுனால. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து முக்கியமான வந்து எரிபொருள், எரிபொருள்னா நம்ம டீசல் சொல்லுவோம், டீசல் பெட்ரோல், அது வந்து முக்கியமாக குறைப்பதன் மூலமும் அவங்களுக்கு வந்து லாபத்தை அதிகமுறை ஏற்படுத்துது. அந்த வரைபடத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபிஷ் லேண்டிங் சென்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பிஎஃப்எஸ்எட் லைன்ஸ் இருக்கும், காற்றின் வேகம் இருக்கும். அந்த காற்றின் வேகத்தை பொறுத்து அடுத்த நாள் அந்த மீன்கள் கூட்டம் எங்கே செல்லும்னு சொல்லி அதுவும் கொடுத்துறாங்க அந்த வரைபடத்தில். ஸோ அதை வச்சு அவங்க மீன்கள் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த வரைபடத்தை எப்படிலாம் வந்து மீனவர்களுக்கு அறிவிக்கிறார்கள் என்றால், மின்னஞ்சல் மூலமாகவும் மற்ற சமூக வலைதளங்கள் மூலமாக மீனவர்களுக்கு தினமும் மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள அவங்க மொபைலுக்கு சென்றுவிடும். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு மறுநாள் மாலை 5 மணி வரைக்கும் அந்த இடத்துல வந்து மீன் கிடைக்கக்கூடிய பீரியட் இருக்கு, வேலிடிட்டி பீரியட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த வேலிடிட்டி பீரியட்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு மீன்கள் வந்து அவங்க வந்து பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் இல்லாமல் அந்த இன்காய்ஸுங்கிற நிறுவனம் மீனவர்களுக்கு தேவையான மற்ற செயல்களும் கொடுக்குறாங்க. ஹார்ம்ஃபுல் ஆல்கல் பூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தீங்கு விளைவிக்கக்கூடிய பாசிகள் என்னெல்லாம் இருக்கும் அதை பற்றிய சேவைகளும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடலில் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு சுனாமிலாம் அதிகமாக வர சான்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இடத்துலையும் கண்டறிஞ்சு இந்த மாதிரி இந்த இடத்துல சுனாமி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இதையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பவளப்பாறைகள் வந்து ப்ளீச் ஆகிறதையும் அதையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்காய்ஸுங்கிற ஒரு நிறுவனம் வந்து நம்ம இந்தியாவோட கம்யூனிட்டிக்கு நல்லா செம்மையாக செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களோட அணுகி அவங்களோட சேவைகளை வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் ஆகிய நாம் செம்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முற்றிலுமாக தமிழ்நாடு மீனவர்கள், கடலோர மீனவர்கள் வந்து இதை வந்து மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து செலவு எதிலாகிறது பார்த்தோம்னா, ஒன்று வந்து டீசல் தான், டீசல் வந்து அதை குறைச்சிட்டாங்கனாவே அவங்களுக்கு வந்து லாபம் வந்து இரட்டிப்பாகும். ஸோ டீசல் இந்த இடத்துல நீங்கள் சொல்லும் போது நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். அவரு நார்மலாக அவங்க போகிற இடத்துக்கு போனோம்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் ஒரு 1000 லிட்டர் டீசல் வாங்கினாங்கன்னா அந்த 1000 லிட்டர் டீசல் வந்து அவங்களுக்கு கடலில் போய் தேடுறதுக்கு நேரம் செலவாகிடுது. ஸோ அந்த 1000 லிட்டர் டீசல் தேடியும் அதுக்கப்புறம் மீனங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கிறதில்ல. பட் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க போகும்போது டீசலும் கம்மியாகுது, தேடுற நேரமும் குறையுது. ஸோ மீனும் சீக்கிரமாக வந்து சேர்ந்துடுது, அவங்களும் சேஃப்டியாக வந்து சீக்கிரமாக கரையோரமாக வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நன்மைகள்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்து இந்த பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோன் அறிவிப்பை வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் எப்போ எங்கே அவங்களோட வெப்சைட்லேயுமே இருக்குது, www.incash.in அடிச்சிங்கன்னா அதில் வந்து பிஎஃப்எஸ்எட்னு வரும். அதில் கூட நீங்கள் போய் டெய்லியும் 5 மணிக்கு பார்த்துக்கலாம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் இது இருக்கும். ஒன்று வெப்பேஜ்னு சொல்லுவாங்க, வெப்பேஜ்னா அந்த மானிட்டரோ இல்லை டெஸ்க்டாப்போ வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம், இல்லை மொபைலில் கூட பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அவங்க வந்து ஆப் வச்சுருக்காங்க, சமுத்திர ஆப்புன்னு சொல்லி, அந்த சமுத்திர ஆப்பில் கூட அவங்க வந்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு டெய்லியும் மீனவர்கள் வந்து டெய்லியும் அவங்க தகவல் பெற்றுக்கொண்டுட்டே இருக்கலாம் நம்ம பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோனை பற்றி. அதுவும் இல்லாமல் மற்ற வந்து டியூனா ஒரு கொடுத்துட்ருக்காங்க. டியூனா வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல, வந்து யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களோ பெரிய பெரிய போட்டுக்காரவங்க

0: முதிரை ஆப்பில் கூட அவங்க வந்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு டெய்லி மீனவர்கள் வந்து டெய்லியும் அவங்க தகவல் பெற்றுக்கொண்டுட்டே இருக்கலாம் நம்ம பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோனை பற்றி. அதுவும் இல்லாமல் மற்ற வந்து டியூனா கொடுத்துட்டு இருக்காங்க. டியூனா வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல, வந்து யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களோ பெரிய பெரிய போட்டுக்காரவங்க அவங்களுக்கு வந்து தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து நல்லா மேம்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேறெல்லாம் என்னென்ன வந்து அம்சங்கள் இதில் இருக்குது என்னவென்றால், நம்ம வந்து கடலில் எந்த இடத்துல போய் மீன் பிடிக்கணும், அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க, அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் கொஷின் எக்ஸாக்டாக கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஆலயம் எவ்வளோ இருக்கு, அந்த இடத்துல நீரின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மீன்கள் வந்து எந்த வழியாக போகுது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பயன்களும் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தனியாகவே நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா மீனவர் பல்கலைக்கழகத்தின் மாதிரி எங்களோட திட்டம் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றி கொண்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி திட்டத்தை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து வேலிடேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோன் திட்டம் அங்கே போயிட்டு இருக்கு. அந்த எப்படி வந்து மீன்பிடி மாதிரி வந்து சரிபார்ப்பு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல அதிகமாக கிடைக்கிது, ஒரு இடத்துல கம்மியாகவும் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறோம். மறுபடியும் எப்படி வந்துட்டு அங்கே இன்காய்ஸோட பிஎஃப்எஸ்ட்டை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி நாங்கள் வந்து திட்டம்லாம் செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய அறிவுலாம் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் வந்து மீன்கள் பிடிக்கலாம். சப்போஸ் அந்த காற்றின் வேகம், காற்றின் வந்து இந்த திசையை அடிக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணீர் கலர், அந்த நிறத்தை பேஸ் பண்ணி வந்து எந்த மாதிரி வந்து மீன்கள்லாம் கிடைக்கும், எந்த பருவத்தில் எந்த மாதிரி மீன்கள் கிடைக்கும், அந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போதும் மீனவர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து மீன்கள் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்காய்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்து நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா மீனவர்களுக்கு தேவையான மீன்கள் அதிகமாக கிடைக்கும் சார். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன கையிலே நவீன தொழில்நுட்பத்தினால கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எப்படி கண்டறியணும்னு பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல உதவி பேராசிரியரா இருக்கிற சா மாணிக்க வாசகம் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: தெளிவா புரிஞ்சுது செண்பகோ. மீன் இருக்கிற இடத்த இப்படியும் தெரிஞ்சுக்க வழி இருக்குது பாரு, ஆச்சரியமா இருக்குல்ல.
1: எல்லாம் தொழில்நுட்ப முன்னேற்றத்தோட விளைவுதான். சரி, இந்த தகவலை உன்னோட வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் சேர்த்துரு, அதுதான் ரொம்ப முக்கியம்.
2: கண்டிப்பா சொல்லிடுறேன் செண்பகம், இந்த தகவல் அவருக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்.
1: சொல்றதோட நிறுத்திடாத, மறக்காம நாளைக்கு எனக்கு 1 கிலோ மத்தி மீனும் 1 கிலோ பாறை மீனும் வீட்டுக்கு கொண்டு வந்துரு.
2: உனக்கு இல்லாததா செண்பகம், கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்.

வேளாண் திட்டங்கள். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் என்பது ஒரு நிலையான வாழ்வாதார முறையை நோக்கிய விவசாய மாற்றத்திற்கான திட்டமாகும். இது பாரம்பரிய அறிவையும் நவீன வேளாண் யுத்திகளையும் ஒருங்கிணைக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முயற்சிக்கிறது. இந்த திட்டம் பல்வேறு வகையான தோட்டக்கலை பயிர்களான பழங்கள், காய்கறிகள், பூச்செடிகள், மரங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக உள்ளது. இவற்றில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அவற்றின் விளைச்சலை அதிகரிக்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஒரே நிலத்தில் பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள் மற்றும் பூச்செடிகளை ஒருங்கிணைத்து வளர்ப்பது பல பயிர் சாகுபடி முறையாகும். இது மண் வளத்தை பராமரிப்பதோடு தீங்குயிரிகளை இயற்கையாக கட்டுப்படுத்துகிறது. இதன் முக்கியத்துவத்தை கருதியே இந்த திட்டம் ஒருங்கிணைந்த சாகுபடியை ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் பெற வழிவகை செய்யப்படுகிறது. உயர்தர விதைகள் மற்றும் நடவு பொருட்களை உற்பத்தி செய்ய நாற்றாங்கால் மற்றும் திசு வளர்ப்பு அலகுகளை அரசு நிறுவியுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தரமான பயிர் விளைச்சலும் நுகர்வோருக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. புதிய பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள் அமைப்பதன் மூலம் சாகுபடி பரப்பை அதிகரிக்க இந்த திட்டம் முயற்சிக்கிறது. இதற்காக ஏற்கனவே உள்ள பழைய மற்றும் உற்பத்தி செய்யாத தோட்டங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. பசுமை குடில்கள் போன்றவை கட்டுப்பாடான சூழலில் பழங்கள், காய்கறிகள், மலர்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகின்றன. இந்த திட்டத்தின் வாயிலாக பருவகாலம் அல்லாத காலங்களிலும் உயர் மதிப்புடைய காய்கறிகள் மற்றும் மலர்களின் உற்பத்தியை அதிகரித்து பசுமை குடில் சாகுபடி முறையை ஊக்குவிக்கிறது. தோட்டக்கலையில் ரசாயனம் இல்லாத இயற்கை வேளாண் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. பயிர் சுழற்சி, பல பயிர் சாகுபடி, தொழு உரம் போன்ற நடைமுறைகளை முன்னிறுத்தி தோட்டக்கலை மேம்பாட்டிற்கு இந்த திட்டம் துணை நிற்கிறது. இதற்காக அங்கக வேளாண் சான்றிதழ் நடைமுறையை எளிதாக்கியுள்ளது.

இது மனிதர்களுக்கு மட்டுமல்லாது பூச்சிகள், நுண்ணுயிரிகள் மற்றும் பிற உயிரினங்களையும் ஆதரித்து சுற்றுச்சூழல் சமநிலையை பேண வழிவகுக்கிறது. தோட்டக்கலையில் நீர் மேலாண்மை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்காக பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 50% வரையிலான மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. வேருக்கே நேரடியாக நீர் செலுத்துவதால் நீர் பயன்பாட்டு திறன் மேம்பட்டு பழங்கள் காய்கறிகளின் விளைச்சலும் அதிகரிக்கிறது. தோட்டக்கலையில் பண்ணை இயந்திரமயமாக்கல் போன்ற திட்டங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை திட்டம், முதலமைச்சரின் வேளாண் இயந்திரமயமாக்கும் திட்டம் போன்றவை விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கும்

இயற்கை வேளாண்மைக்கான மானிய திட்டம். செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகரிப்பும் தொடர்ச்சியான பயன்பாடும் சுற்றுச்சூழல் சீர்குலைவு மற்றும் சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்த தொடங்குகிறது. எனவே நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் தொடர்ந்து உருவாகி வருவதால் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்படும் பொருட்களின் தேவை அதிகரித்து வருகிறது. கரிம வேளாண்மைக்கு ரசாயன உள்ளீடுகளுக்கு பதிலாக உயிரியல் மற்றும் கரிம உள்ளீடுகள் தேவைப்படுகின்றன. மேலும் இந்தியாவில் உயிர் உரங்கள் அல்லது கரிம உரங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. அதன்படி கரிம வேளாண்மைக்கான தேசிய திட்டத்தின் கீழ் இந்திய அரசு உயிர் உரங்கள் தயாரிக்கும் வணிக உற்பத்தி நிறுவனங்களுக்கு மூலதன மானியம் வழங்குகிறது. திட்டத்தின் நோக்கங்கள். கரிம உர உற்பத்தி நிறுவனங்களுக்கான மூலதன மானிய திட்டம் நபார்டுடன் இணைந்து தேசிய கரிம வேளாண்மை மையம் NCOF மூலம் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. கரிம இடுபொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் நாட்டில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது, மண்ணின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேணுவதன் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது, ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை மொத்தமாக சார்ந்திருப்பதை குறைப்பது, இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவது, ஊட்டச்சத்து வளங்களை ஏற்படுத்துவது மற்றும் மாசு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு தடுப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். மானியத்திற்கு தகுதியான நிறுவனங்கள். கரிம உரங்கள் அல்லது உயிர் உரங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்திற்கு தகுதியுடையவை. உயிர் உரங்கள் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள், விவசாயிகளின் குழு, தனி உரிம நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், கூட்டுறவு உரத்தொழில் நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவையும் மானியம் பெறலாம். பழம் மற்றும் காய்கறி கழிவு உரம் தயாரிப்பு நிறுவனம் அமைக்க திட்டமிடும் நகராட்சிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் மானியம் பெறலாம். திட்ட இடம். இந்த திட்டத்தின் கீழ் இருப்பிடத்திற்கு குறிப்பிட்ட தேவைகள் எதுவும் இல்லை. எனவே தொழில் முனைவோர் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமான மற்றும் வணிக ரீதியாக சாத்தியமான எந்த இடத்திலும் நிறுவனத்தை அமைக்க முடியும். மானியத்தின் வெளியீடு. இந்த திட்டம் கடன் இணைக்கப்பட்ட மற்றும் பின்முடிவு மூலதன முதலீட்டு மானியத்தை வழங்குகிறது. இத்திட்டம் உயிர் உரம் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லி அலகுகளுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 25% மூலதன மானியத்துடன் ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் வரை வழங்குகிறது. ஒரு யூனிட்டிற்கு அதிகபட்சமாக 60 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 33% மூலதன மானியத்துடன் பழம் மற்றும் காய்கறி உரம் அலகுகள் வழங்கப்படுகின்றன. திட்ட செலவில் வாங்கப்பட்ட நிலத்தின் விலை, குடிமை பணிகள், ஆலை மற்றும் இயந்திரங்கள், அறிவியல் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் போன்றவை

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இத்துடன் நிறைவுக்கு வருகிறது விவசாய அரங்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 2:31.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

இனி கேட்கலாம் பூங்கொத்து. நிகழ்ச்சியில் இரண்டு திரைப்பட பாடல்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் திரைப்படமான 180 என்ற திரைப்படத்திலிருந்து ரூல்ஸ் கிடையாது என தொடங்கும் பாடல், சரத் இசையில் திப்பு பாடியிருக்காரு.

கார்த்திக் சுவேதா மோகன் ஆகியோர் பாடியிருக்காங்க. மதன் கார்கி வரிகளில், சரத் இசையில். இதோ நேர்களை உங்களுக்கான அந்த பாடல். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூங்கோத்து.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:43. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூங்கொத்து.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சந்திக்காத கண்கள் என தொடங்கும் பாடல். கே எஸ் சித்ரா, உன்னிமேனன், எஸ் சௌமியா ஆகியோர் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கான வரிகள் மதன் கார்கி, சரத் இசையில். இதோ நேர்களே அந்த இனிமையான பாடல்.

பூங்கொத்து நிகழ்ச்சியின் இரண்டாவது திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த திரைப்படம் அவன் இவன். அவன் இவன் திரைப்படத்திலிருந்து ராசாத்தி போல என தொடங்கும் பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில், ஹரி சரண் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில். இதோ நேர்களே அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அவனப்பத்தி என தொடங்கும் பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் டி எல் மகாராஜன், சத்யன், யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் வரிகளில் இதோ நேர்களே அந்த பாடல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா?

0: எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லுப்ல.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி இல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட, ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொதுநலன் கருதி
0: தர்ம புரிப்பான்பலை 102.5.

ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: இத்துடன் நிறைவுக்கு வருகிறது பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியில் 2 திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம் நேர்களே. இதுவரை உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 3:01. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க. இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்க ஒரே ஒரு விதிமுறை தாங்க, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவராக இருந்தால் மட்டும் போதும்.

உங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள், உங்க நினைவுகளை மீண்டும் மலரச் செய்யும் பாடல்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். கட்சிவியல் கலக்கல் பாடல்கள்.

அறிவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் பகுதியிலிருந்து ஷக்கிலா ஆயிஷா கேட்டிருக்காங்க. ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:08 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இளம்பிள்ளை பகுதியிலிருந்து கீர்த்தனா, யுவராணி, பூங்கொடி, தேவி, கோபால், ராஜசேகர் எல்லாரும் இணைந்து கேட்டிருக்காங்க. 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இதோ.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவை தரும், ஒவ்வொரு நினைவும் ஒரு அழகான பயணத்தை தரும். அந்த மாதிரி உங்களுக்கு அழகான நினைவுகளை கொடுத்துருக்கக்கூடிய பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. கட்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியிலிருந்து பவித்ரா கேட்டிருக்காங்க. தர்மதுரை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்.

0: 2610.
1: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் கேஆர் தோப்பூர் பகுதியிலிருந்து சுப்பிரமணி கேட்டிருக்காங்க. உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ மகாலட்சுமி
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாச ராவ் தெரு,
4: தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: சரி சரி,
8: 3:27 நம்ம கேட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈசல்பட்டி பகுதியிலிருந்து தீபா ரவி கேட்டிருக்காங்க. ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
0: கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. குமாரசாமிப்பேட்டை பகுதியிலிருந்து மேரி கேட்டிருக்காங்க. தாயின் மணிக்கொடி திரைப்படத்தில இருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:39 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலிருந்து கலைவாணி கண்ணன் கேட்டிருக்காங்க. தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
7: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
8: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
9: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: 3:47 நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க உளுந்தூர்பேட்டை பகுதியிலிருந்து ராஜேந்திரன் கேட்டிருக்காங்க. கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: நிகழ்ச்சியோட நிறைவா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சட்டுக்கோட்டை பகுதியிலிருந்து பாரி கேட்டிருக்காங்க. உள்ளத்தை அழித்த திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில பயிர் வகை பயிர்கள் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மாணிக்கம் அவர்கள். 8:00 இளம் தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினாவாக வழங்கும். நேர்களே, இத்துடன் நிறைவுக்கு வருகிறது.
5: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை மட்டுமே. வணக்கம் பார்த்தசாரதி.
1: வணக்கம் மாரியப்பன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க. அது நீங்கள் அவ்வளோ ப்ரிப்பேராக வந்திருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷங்க. பொதுவாக நம்ம இந்த விடத்தேட நாக்கு நிகழ்ச்சி நிறைய தேடல்களோடு நம்ம வந்திருப்போம்.
1: ஆமாம்,
0: மனிதனோட வாழ்க்கை தேடல் முக்கியம் என்பது போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யாமல் நம்ம தேடிட்டுருக்கோம். ஆனால் இயற்கையை பற்றி நினைக்கிறோமோ அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்நினோ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு தாக்கம் நம்மளால் பார்க்க முடியும்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்நினோ எல்நினோன்றது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். எங்கள் பேப்பரை பார்த்தாலும் பார்க்குறோங்க, அதேமாதிரி டிவியில் பார்க்குறோங்க, கேள்விப்படுறோங்க, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. இது என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம கடலோட மேற்பரப்பில் வெப்பம் சராசரிக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சராசரி தான் இருக்கணும், ஆனால் அதுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா அது பார்த்தா எல்நினோ அப்படின்னு சொல்லுவோம். அதே வெப்பம் சராசரி கீழே இருந்துச்சு அது லால் நினோ அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதனால் என்னங்க ஏற்படுது அப்படின்னா, நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய நிறைய பனிப்பாறைகள்லாம் உருகுதை நம்மளால் பார்க்க முடியும். உருகு அந்த மக்கள் இருக்கக்கூடிய அங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கண்ட்ரிகள் ஃபுல்லாக அவ்வளோ கூலிங்க்கு வந்து குளிர்ச்சிக்கு ஒரு ஏற்ற நாள்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தார்லாம் உருகிற அளவுக்கு வெப்பத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து வெளிநாட்டில் தானே இவ்வளோ ஏற்படுது அப்படின்னு நினச்சின்னா இல்லை, அதுதான் இல்லவே இல்லை, நம்மளுடைய அந்த தாக்கம் நம்மளால் இப்போ கூட பார்க்க முடியும்.
1: கண்டிப்பாக.
0: இயல்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தென்மேற்கு பருவகளை தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16% குறைவாக அந்த வருஷத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு நிறைய நம்ம தகவல்கள் டேட்டாஸ்லாம் பார்க்க முடியும். இப்போது நிறைய நிலத்தடி நீர்மட்டம் கூட குறைஞ்சிருச்சு. சரி, இவ்வளோ விஷயம் நம்ம ஏன் பேசுவோம் அப்படின்னா, இயற்கை என்பது நமக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகள் தாவரங்களுக்கும் இணைந்த ஒரு சூழ்நிலை தான். ஸோ எல்லாமே ஒன்றை சார்ந்து ஒன்று நம்ம இருப்போம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு உயிர் வாழ்வதற்கு சுவாசிக்க காற்று குடிநீர் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதேமாரி மற்ற உயிரினங்களுக்கு இருக்குது. தாவரங்களை வந்து சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து அவற்றை தாவரங்களை சாப்பிட்றது வந்து கார்னிவஸ் உண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ ஒரு தொடர்ச்சியான மாற்றங்கள் இருக்கக்கூடியது நிகழ்வில் நிறைய உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ICN அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய சில விலங்குகள்லாம் இருக்குது. அதை தொடர்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளை தான் நம்ம இந்த முதல் முதலாம் வினாக்கள் விடுதலை வினாக்கள் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். எப்போ போல நமக்கு தெரிஞ்ச நம்பர் என்ன அப்படின்னா, புதிய நேர்களாக இருந்தால்
1: 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 30 94 86 81 10 25 மற்ற நேர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 31 மற்றொரு நக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
0: ஒரு விலங்கை பற்றி நம்ம குறிப்புகள்லாம் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம எடுத்தோடனே இந்த சுற்றுப்புற சூழ்நிலையும் நம்ம இயற்கை சூழ்நிலை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாமே இருக்கும். இயற்கையில் அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். வணக்கங்க, சொல்லுங்க.
1: சரணாலயம் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 11,806 பரப்பரவு உள்ளது.
0: என்னங்க முதுமலை வன உயிரினங்கள் காப்பகம் சொல்றீங்க இல்லைங்களா? நம்ம நீலகல் இருக்கிறது இல்லைங்க, அது இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பு நீ கூடிய அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. நவீன். வெரி குட் நவீன், கரெக்டா வந்துருங்க. சரிங்க, நல்லதுங்க. உங்களுக்கு அந்த குறிப்புகள் கொடுக்கலாமா? சரிங்க. இந்த சரணாலயத்துல தரும்போது ரொம்ப அழியும் அபாயத்தில் உள்ள விலங்கு இங்க இருக்குதுங்க. அதுக்காக அந்த விலங்குக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சரணாலயம்.
2: 2022 எனக்கு தெரிஞ்சதுக்கு சொல்றேன்.
0: சிறுவல்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம். இந்த புலிகள் சரணாலயம் ரொம்ப விசேஷமான இருந்தா அப்படின்னா, அந்த சாம்பல் நிற அணில்கள் இருக்குல்ல, அந்த சாம்பல் நிற அணில்கள் வந்து பொதுவாக உலகத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வகையான சிறப்பு உயிரினம் அந்த சிறுவல்லிபுத்தூர் கூடிய புலிகள் சரணாலயத்தில் நமக்கு இருக்கு. அதாவது தனியாக ஒரு சரணாலயங்கள் இருக்காது. அந்த சாம்பல் நிற அணிகள் இது வந்து அந்த மேற்குத்தொடர்ச்சி மலையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விருதுநகர் திண்டுக்கல் அதை ஆடிக்கூடிய தேனி இதெல்லாம் சேர்ந்ததா ஒரு பகுதியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாவட்டம் நீங்கள் நான் சொல்கிற பதில் இருக்கக்கூடிய மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு இந்த கரூர் திண்டுக்கல் மாவட்டங்கள் ஒட்டி இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க நவீன். அருண் நல்லா அற்புதமாக பதில் சொன்னார். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க குமார், என்ன பதில் சொல்லாம இந்த குறிப்பு கொடுக்கலாமா?
2: குறிப்பு கொடுங்க.

0: ஐயா, இந்த அந்த அழியும் தருவாயில் இருக்கும் விலங்குகள் ஐயா சொன்னார், அந்த மாதிரி பாலூட்டி வகையைச் சேர்ந்த உயிரினம் இது.
1: ஆமாம், அது நிறைய உயிரினங்கள் இருக்குது அதில். பாலூட்டி இது வந்து பால் கொடுக்கக்கூடிய உயிரினம். நிறைய நம்ம பாப்பில் முட்டை போடக்கூடிய உயிரினம், முட்டை வச்சு குஞ்சு பறிக்கிறது வகையை அந்த மாதிரி இருக்கு. ம்,
2: ஐயா பாலூட்டி வகைன்னு சொல்கிறீங்க.
1: ம்,
2: கவனமா
0: கேட்டுட்டு பதில் சொல்லலாம்னு சொல்ல வந்து அதுக்குள்ளே
1: சரி அவரே வந்து வணக்கங்க சொல்லுங்க. சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா இல்ல பதில் தெரியுமா?
0: பல்வேறு பறவை இனங்கள் இங்கு வாழ்கின்றன.
3: பல்வேறு
0: பறவை இனங்கள் இங்கு வாழ்கின்றன.
1: ஒரு சரணாலயத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
3: நீலகிரி
1: சரணாலயம், முதுமலை வனக்காப்பகம் சொல்றீங்களா? முதுமலை வனக்காப்பகம் இல்ல, அங்க நாங்க கிட்டத்தட்ட மாவட்டம் சொல்லிட்டோம். கரூர், திண்டுக்கல் மாவட்டங்கள் சார்ந்த பகுதியில் இருக்கு. சொல்லுங்க. வணக்கங்க.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொல்லுங்க. உங்களுக்கு சிரமத்தை குடுக்கூடாது, நாங்க மாவட்டம் சொல்லிட்டோம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. அந்தியூர்
4: தேவராஜ்.
1: சரிங்க தேவராஜ். சரிங்க தேவராஜ்
0: ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
4: மேலும் ஒரு எனக்கு ஒரு குறிப்புகள் கொடுக்க முடியுமா?
0: இயற்கை ஆய்வாளர்களுக்கு முக்கிய ஆய்வு தளமாக இந்த சரணாலயம் விளங்குகிறது.
1: சரியான விடை தெரியவில்லை. இணைப்பிணைய அடுத்தனை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்திருநாக்கள் நிகழ்ச்சியில. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம் சார், வி சுகுமார் மாதம்பதி.
1: சொல்லுங்க சுகுமார், என்ன பதிலா இருக்கும், இல்ல குறிப்புகள் கொடுக்கலாமா? என்ன பாடல் கொடுங்க, நாங்க ஏன் இதை கேட்டோம் சொல்ல அடுத்த சில விஷயங்கள் நாங்க பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ண விருப்பப்படுறேங்க. சொல்லுங்க.
5: படம் வந்து முதல்வன் படத்துல அழகான ராட்சசி, இந்த பாடல் கொடுங்க.
1: முதல்வன் படத்துல இருந்து அழகான ராட்சசின் பாடல் கேட்டீங்க. வாழ்த்துக்கள். பொதுவாக நம்ம இப்போ கேட்டது என்ன அப்படின்னா, கடவுர் தேவாங்கு சரணாலயம் கேட்டிருக்கோம். இது இப்போது கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவாங்கு அப்படின்ற ஒரு உயிர் நமக்கு எல்லாமே தெரியும். அது என்னன்னா, நைட்டில் மட்டும்தான் வேட்டையாடப்போம்
0: கண்டிப்பாக.
1: அது பார்த்திங்கன்னா, பகல் முழுவதாக மரக்கிளைகளிலோ அல்லது அடர்ந்த செடிகள் இருக்கக்கூடிய பகுதியிலோ வாழக்கூடியது, மரப்பொந்துகளை வந்து வாங்கக்கூடியது, ரொம்ப சின்ன ஒரு உயிர் தான். சரி, இந்த தேவாங்கினால் நமக்கு என்ன மிகப்பெரிய பயன்கள் இருக்கிற? பொதுவாக இயற்கையோட படைப்புகளில் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து மனித குலத்திற்கு நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த தேவாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வயல்கள் இருக்குல்ல, வயல்கள் கூடிய இந்த எலிகள் இருக்குல்ல, அந்த எலிகளை பிடிச்சி சாப்பிடக்கூடியது, அப்புறமா பயிர்களுக்கு நாசம் ஏற்படுத்தக்கூடிய இந்த வெட்டி கிளிகள், சில பூச்சி இனங்கள்லாம் வந்து இது எடுத்து சாப்பிடக்கூடியது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம தேல் இனம் இருக்குல்ல, நமக்கு தேல்னு சொல்லுவாங்க, மனிதர்களை கொட்டக்கூடிய தேல், அந்த தேல்களை கூட சாப்பிடக்கூடிய ஒரு வகை உயிர் தான் அந்த தேவாங்க. ரொம்ப சின்ன உயிர் தான், நம்ம பார்ப்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 சென்டிமீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கும். அதோட வெயிட் ஒரு 300 கிராம் அப்படிதான் இருக்கும். அது மனிதர்களோட முகத்தை பார்ப்பதற்கு போல அந்த மாதிரி கண்கள், காதுகள், இந்த மூக்கெல்லாம் பார்க்கறதுக்கு இருக்கும். தமிழக அரசு வந்து இதே வன உயிருங்கு சரணாலயமாக இது எங்க இருக்குன்னா, அந்த கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் இறைந்தது. குறிப்பா சொன்னா, வேடசந்தூர் இருக்கக்கூடிய பகுதி, அதுமாதிரி திண்டுக்கல் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நத்தம் பகுதி, இதெல்லாம் சேர்ந்த ஒன்று தான் நமக்கு இந்த கடவுர் தேவாங்கு சரணாலயம். திருச்சிராப்பள்ளிந்து ஒரு 79 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரிலிருந்து 82 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சரணாலயத்தை பற்றி கேட்கக்கூடியது. இது மனிதர்களுக்கு மிகவும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விலங்கினம். இப்போ ரொம்ப ரேராக இருக்குது, நம்ம கிராமப்புறங்கள்லாம் சொல்லியிருப்போம் தேவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட வந்து மனிதர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நன்மை ஏற்படுத்தக்கூடியது. சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் இருக்குது, அது என்ன சொல்லுனா, அழியும் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இதை பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படின்னு நம்ம ரீசெண்டாக நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். அது மக்களுக்காக தெரிகிறதுக்காக இந்த கொஸ்டினை வந்து எடுத்தோம். அற்புதமாக நமக்கு வந்து பதில் சொன்னார், அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். நம்ம அவர் காட்ட பாடலை கேட்போம். அவருக்கு முன்பாக விளம்பர இடைவேளை.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகைநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
8: எல்லாமே காரணமாதான், நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 20

0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymadesல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
9: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். BE, BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
10: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோ 2683.
12: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதிகமாக.

0: மெல்பர்ன் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: சேலம் மன்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடுத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மன்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. பார்த்தி நம்முடைய நேர்கள் அவ்வளவு சார்பா டக்குன்னு நான்கு ஐந்து குறிப்புகள் சொல்றதுக்குள்ளவே பதில் சொல்லிடுறாங்க. அவ்வளவு தேடல் கூட நம்ம பயணிக்கிறோம் அப்படின்றது. பொதுவா நம்ம வந்து காமன்வெல்த் போட்டி அப்படின்னு சொல்லி இப்ப சமீப நாட்கள நம்ம பரபரப்பா பேசிட்டு இருக்கோம். சரியா சொல்லணும்னா 23rd இந்த மாதம், 23rd ஜூலை மாதம் கடந்த வியாழக்கிழமை தொடங்கிய போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட் வரை நடக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நிறைவு போட்டி நடக்கிறது. இது வந்து 23rd போட்டின்னு சொல்கிறாங்க. 23rd காமன்வெல்த் கேமு ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்தோட நாடுகளில் கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு நகரில் வந்து நடக்குது. ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பல்வேறு போட்டிகளை சிறப்பாக பங்கேற்று பதக்கம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒன்று ரொம்ப மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் தடையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக சொல்லணும் அப்படின்னா, நேற்று போட்டியில் வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டவர், அவர் பார்த்தீங்கன்னா உயரம் தாண்டது போட்டியில் உயரத்தை தொட்டவர் சர்வேஸ் கொசாரே அப்படின்ற ஒரு வீரர். அவர் மகாராஷ்டிராவில் நாசிக்கு இருக்கக்கூடிய தேவர்காவ் அப்படின்ற சின்ன கிராமத்தை சார்ந்தவர். சரி, இன்னங்க இப்படி பெரிய அவர் பிறகு சாதனை பண்ணிட்டாரு அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. நமக்கெல்லாம் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருக்கும் வசதிகளும் இருக்குது இந்த போட்டிகள் பங்கேற்கக்கூடிய பயிற்சி பண்ணுறேன். ஆனால் இவர் பயிற்சி மேற்கொள்வதற்கு அந்த சரியான வசதிகளோ இல்லை சர்வதேச தரம் வாய்ந்த பயிற்சி களங்களோ கிரவுண்டே கிடையாது. அப்போ எப்படி விளையாடுவார்னா, இவங்க அப்பா வந்து ஒரு வெங்காயம் வியாபாரி செய்யக்கூடிய வியாபாரம் விவசாயம் பண்ணக்கூடியது. அந்த வெங்காய தட்டுகள்லாம் இருக்குல்ல, வெங்காயம் கட் பண்ணிடுவோம் மேலே தட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த தட்டுகளாக புதுசாக அடுக்கி அந்த குழிமாரி விட்டு அது மேலே அந்த தட்டுகள்லாம் போட்டு மேலே ஒரு ஃபில்லோ மாரி வச்சு அந்த தட்டுகளை போட்டு அதில் வந்து என்ன பண்ணுவார், தாண்டக்கூடிய ஒரு இதுதான். ஒரு அடிப்படை சாதாரண ஏழ்மையான கிராமத்திலிருந்து கிளம்பி வந்து பயிற்சிகள் இல்லாமல் கூட அந்த வெங்காய தட்டு மேலே அந்த வேஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த மேலே நம்ம சோகன் சொல்லுவேன், அதுலேருந்து பயிற்சி மேற்கொண்டு நேற்று நடைபெற்ற உயரம் தாண்டுதல் போட்டியில் நமக்கு வெள்ளி வாங்கியிருக்காரு. ஸோ மிகப்பெரிய தாண்டுகள் இந்த மாதிரி பல நம்மளுடைய நாட்டை சார்ந்த பெருமை சேர்க்கக்கூடிய நிறைய விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காங்க. இந்த காமன்வெல்த் போட்டியை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல் பற்றியும் அடுத்து நம்ம விடுத்திருநாக்கள் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம அது சொல்ல போகிறோம். ஒரு விளையாட்டு வீரரை பற்றி அது குறிப்புகளாக கொடுக்க போகிறோம். இனிப்பில் இனியக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் இங்கே குக்கல் மலை மீதிகாக ராஜேஸ்வரி ராஜேந்திர பேசுகிறேன்.
1: சரி ராஜேஸ்வரிமா, சரி உங்களுக்கான குறிப்பு பாருங்க.
2: சொல்லுங்க.
3: இவர் ஒரு விளையாட்டு வீராங்கனை, இந்தியாவை சார்ந்தவர், 1990 பிறந்தவர்மா.
1: அதுக்கு பின்னாடி
2: என்னங்க,
1: புலீல் சிங்லா?
2: புலீல் சிங்
1: இல்லைங்க, அவங்க இல்லம்மா. நன்றி, அவங்க இல்லை. இனி பிள்ளை கூட அடுத்த நேரம் வருக, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
4: ஈரோடு மாவட்டம்
1: சொல்லுங்க ஜெகநாதன், குறிப்புகள் கொடுக்கலாமா?
4: குறிப்பு
1: கேளுங்க. குறிப்பு
3: ஐயா, இவர் இவங்க வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
1: சரிங்க கோபால், உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
5: கொடுங்க.
1: சரிங்க, நம்ம எதுக்காக இவங்களை குறிப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நடைபெற்ற இந்த கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில என்ன பதக்கம் வாங்கியிருக்காங்க, வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களை பற்றி குறிப்பு வெளிப்பு இன்னைக்கு நடைபெற்ற போட்டியில் அதான் குறிப்பு கொடுத்துருக்கோம். சரி வாங்க, இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், இனிப்பு வந்துருங்க, பேர் சொல்லுங்க.
6: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
6: தாங்கள் இருவருக்கும் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த மாலை வணக்கம். தருமபுரியிலிருந்து ஜிடி சுகுமாருங்க.
1: ஜிடி சுகுமார், ரொம்ப அற்புதமா வணக்கம் சொல்றீங்களே. சரிங்க, ஓகே, உங்களுக்கான குறிப்பு கேட்கலாமா?
3: ஐயா, இவங்க வந்து 5'3" அங்குலம் உயரம் கொண்டவர்.
1: பதில் சொல்லணும், யார் நாங்க கேட்கறோம் அப்படின்னு நீங்க தான். ஆமாங்க, காமன்வெல்த் போட்டியில இன்னைக்கு வந்து வெள்ளி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். அவங்க யாரு நீங்க சொல்லணும்?
3: எல்லா குறிப்பும் கொடுத்துட்டாரு,
1: பேர் மட்டும் நான் சொல்லல. இல்லைங்க, அதாங்க பேர் மட்டும் நாங்க சொல்லல.
3: உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, அந்த நபரோட உயரம் வந்து 5'3" உயரம் கொண்டவர்.
6: விளையாட்டு வீரர்,
1: சரி சரி, நல்லது.

0: வாங்க இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர். வணக்கம்.
1: இனிய மலை, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: காரிமங்கலம் ஒன்றியம் பெரிய கொள்ளப்பட்டி சண்முகம்யா.
0: சண்முகம், உங்களுக்கான குறிப்பு பாருங்க. பெண்மணி, இந்தியாவை சார்ந்த பெண்மணி. இல்ல, பஞ்சாப், பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவங்க. அதுவும் குறிப்பாக, சரி, நல்லதுங்க. அடுத்த குறிப்பு, இவங்க வந்து வெயிட் லிப்டிங் சொல்லக்கூடிய பழு தூக்குதல் போட்டியை சார்ந்தவங்க. அவங்க ஆல்ரெடி இப்ப இன்னைக்கு வாங்கினவங்க நாங்க கிளாஸ்கோ மாநாட்டுல. வணக்கம்.
2: தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இரு சகோதரருக்கும் பணிவான மாலை வணக்கம்.
0: வணக்கம். கூறுபவர்
2: திருப்பூர் மாநகர் மனகை பரவசாமி.
0: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: கீர்த்தனா.
0: கீர்த்தனாங்களா? இல்லைங்களே, குறிப்பு வந்து 2022 காமன்வெல்த் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றவர். 2022 வெண்கலம் வாங்கினாங்க, இப்ப வெள்ளி வாங்கிக்கிறாங்க. அடுத்தடுத்து அவங்களோட முயற்சி பாத்தீங்களா? அருமையான பதில, பற்புதமா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்களுங்க. அவங்களோட பெயர் வந்து இன்னொரு முறை உங்க வாயில சொல்லுங்க பாக்கலாம். அர்ஜிந்தர் கவுர். சோ இவங்க தான் வந்து ஒரு வீர பெண்மணி. தங்களுடைய பளுதூக்கல் போட்டியில இன்னைக்கு வந்து அவங்க வெள்ளி வாங்கியிருக்காங்க. கடந்த 2022 போட்டியில் வந்து வெண்கலம் வாங்கினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப மகிழ்ச்சியா அற்புதம் பதில் சொன்னிக்கிறீங்க. நம்ம ஒரு நல்ல பாடல் கேட்போம், அதுக்கு முன்னாடி நிறைய தகவல்களை தெரிஞ்சுப்போம். என்ன பாடல் மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். வாழ்த்துக்கள், நல்ல ஒரு பாடல கேட்போம், அதுக்கு முன்பாக விளம்பரங்களை. அதை தொடர்ந்து நிறைய தகவல் இது காமன்வெல்த் பத்தி பேசுவாங்க.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: சின்ன செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
8: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
7: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
13: என்னோட புத்துணர்ச்சிக்கு

0: எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
7: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
8: அதான் நம்ம போச்சும் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
9: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
14: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
15: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
16: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
17: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
18: சேலமன்ற திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கிய விடுத்திடு மினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலமன்ற திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்கள் நகைகள் பவுனுக்கு 1500 ஆதி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. ஸோ இப்போ நம்ம காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் இன்னைக்கு வென்ற வீராங்கனை பதிக்கிறோம். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அந்த காமன்வெல்த் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, அந்த பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த அதாவது அந்த நாட்டின் கீழ் இருந்து அப்புறமே விடுதலை பெற்ற அந்த சுதந்திர நாடுகளோட ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட இது ஒரு 56 சுதந்திர நாடுகள் வந்து இங்கே இருக்கு. அதை தாண்டி உறுப்பு நாடுகளிலும் இருக்கு. அந்த உறுப்பு நாடுகளுக்கிடையே வந்து ஜனநாயகம், அமைதி, வர்த்தகம், வளர்ச்சி ஆகியவற்றை மேம்படுத்துவது தான் இது முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த காமன்வெல்த் நாடுகளுக்கிடையே 4 ஒரு முறை இந்த காமன்வெல்த் போட்டி நடக்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அடுத்த வருடம் அதாவது 2030 வந்து காமன்வெல்த் போட்டி நடக்குது. அது இந்தியாவில் நடக்குது என்பது கூடுதல் தகவல். ஏற்கனவே நம்ம இந்திய நாடு வந்து ஆல்ரெடி 2010 டெல்லியில் வந்து ஒரு காமன்வெல்த் போட்டி நம்ம நடத்தியிருந்தோம். அடுத்ததாக 2030 நடைபெறுகிறது. இப்போ 2 நம்ம நாட்டில் நடைபெறுகிறது ஒரு கூடுதலான தகவலாக இருக்கிறது. அதை தாண்டி முதன் முதலாக 1930 தான் அந்த போட்டி தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த கிளாஸ்கோ நடைபெறக்கூடிய இந்த நாட்டில் ஸ்காட்லாந்தில் இது 4 முறை நடைபெறுகிற போட்டி என்பது ஒரு கூடுதலான தகவல் இந்த நம்ம காமன்வெல்த் போட்டி. ஸோ நேயர்கள் கேட்ட ஒரு அற்புதமான பாடல் செந்தூர் பாண்டியன் திரைப்படத்திற்காக.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள்.

0: நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான்கு மணி 4:43 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடைத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சி. பொதுவாக இயற்கையோட அரிய கொடை அப்படின்னா நம்ம நதி அப்படின்னு சொல்லுவோம். மனிதனோட நாகரிகமும் சரி வளர்ச்சியும் சரி அது உயிரினங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரமாகவும் வாழ்வுக்கு மூல காரணமாக இருப்பது நதியை சொல்லுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நதி ஒவ்வொரு மக்களுடைய அவங்களுடைய நாகரிக வளர்ச்சியாக இருக்கட்டும் அவங்களுடைய நகரங்கள் அமைப்பாக இருக்கட்டும் நதியோட கடற்கரையை ஒட்டி தான் இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய நதிகள்லாம் நம்ம தமிழகத்தில் கூட சொல்லலாம். பொதுவாக வைகை நதியோட மதுரை இருக்குது, காவிரி நதிக்கரில் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர்லாம் இருக்குது, அது பிரம்மபுத்திரில் கவுகாத்தி இருக்குது, யமுனையில் ஆக்ரா டெல்லி மதுரா இருக்குது, கங்கையில் வாரணாசி அப்படி இருக்குது. ஸோ அவ்வளோ எதுங்க நம்ம தருமபுரி பார்த்தீங்க அப்படின்னா சனத்குமரா நதி அப்படின்னு ஒரு நதி எல்லாருக்கும் தெரிஞ்ச நதியும் கூட அது நமக்கு வத்தல் மலையில் அப்படியே உற்பத்தி ஆகி தென்பண்ணையாத்தில் கலக்கூடியது. ஸோ அப்படி நதியோட கரைகள் நகரங்கள் அமைப்பது என்பது நகரங்கள் அமைந்துள்ளது என்பது நமக்கு ஒட்டுமொத்த முன்னோர்களோட ஏற்பாடு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஸோ இவ்வளோ நான் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு நதியை பற்றி தான் நாங்கள் அடுத்த குறிப்பாக கொடுக்க போகிறோம். இனிப்பில் இனிக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம் சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க, இனிப்பில் இருக்கீங்க. சரி, இனிப்பில் இனிம அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஐயா இருவருக்கும் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: நாங்கள் மதில்பாளையம் ராமகா ஏரியிலிருந்து 1வது வந்து எம்எஸ்என்
1: பேசுகிறேன். நதியை பேசும்போது ஏரிக்கரையில் நினைக்கிறார் ஒருத்தரீங்களா? சரிங்க. ராமக்கல் ஏரி எத்தனை ஏக்கர் பரப்பளவு இருக்குங்க? நான் நிறைய அந்த சைடில் நான் போகும்போது பார்த்துருக்கேன் நிறைய பறவை இனங்கள்லாம் அந்த வலசை போது சொல்லுவாங்க இல்லையா அந்த மைக்ரேஷன் நடக்கக்கூடிய பறவை இனங்கள்லாம்
2: 267.
1: ஓ சூப்பர், அதெல்லாம் பார்த்துருக்கோம். நல்லா
2: அற்புதம். 267
1: ஆமாம், நல்லா கடல் மாதிரி காட்சி தருது, நல்லா பார்த்துருக்கேன், நல்லா சூப்பராக. அதில் அந்த வாக்கிங்லாம் போவாங்க, அங்கே ஒரு விநாயகர் கோயிலெலாம் இருக்கும், அது பக்கத்தில் அந்த அது கீழே அந்த நதிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக சூப்பராக வந்து மீன் குழம்பு சாப்பாடுலாம் கிடைக்கும். சரிங்க, ஓகே, நான் அப்படி பேஸ்ட் போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நதியோட குறிப்பு வர கேளுங்க. சரிங்க, அவர் நமக்கு குறிப்பை தேவைங்க, நான் காவேரி நதினு சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 3வது தேதி ஆடிப்பெருக்கு, ஆடிப்பெருக்குன மாதிரி நல்லா பயங்கரமாக காவேரி நதிகளை தான் நம்ம வந்து கொண்டாட போகிறோம். வணக்கங்க. சொல்லுங்க
3: ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நல்லமல்லி ஒன்றில் ஆர்த்தி எல்லார் முத்து.
3: ஐயா, உங்களுக்கான குறிப்பு சொல்லாமா?
2: குடும்பம் சார்.
3: இது ஒரு நதி, இந்தியாவில் உள்ளது. இந்த நதிக்கு அருகே பல புனித கோயில்கள் காணப்படுகிறது.
1: யாரோ கரெக்டாக அதோட சொல்லி கொடுக்கலாம். வாய்ப்புக்கு நன்றிங்க, சொல்லுங்க சொல்லுங்க அப்படி சொல்கிறாங்க. சரிங்க, அடுத்த நேரம் வாங்க, வணக்கங்க.
4: கற்பனையில் வடித்த சித்திரமாய்.

0: நான் தேடி அறிந்த கவிதையாய் மண்ணில் வரையப்பட்ட ஓவியம் அல்ல, என் மனதில் செதுக்கப்பட்ட
1: பயங்கரம் கவிதையில அற்புதமா சொல்றாரு. கவிதை சொல்ற சார், வாழ்த்துக்கள். என்ன உங்க பேர் சொல்லுங்க? அற்புதமான கவிதையில சொல்றீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
0: தருமபுரி மாவட்டம் மதியமான் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் ஆர் கலைமணி பூசாரி.
1: கலைமணி, கலைமணி நீங்களும் ஒரு கவிதை பேதம் பேர் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு குறிப்பு கேளுங்க.
0: ஒரு குறிப்பு சொல்லுங்க.
2: ஐயா, இந்த நதிக்கு அருகே இரண்டு கிளை ஆறுகள்
0: காணப்படுகின்றன.
1: தாமிதாத் நதிங்களா? தாமிரபரணி நதி ஒரு எப்படி சொல்றாரோ பிரிஞ்சு சொல்றாரோ, தாமிரபரணி தாமிதா பரணின்ற அப்படிங்களா சொல்றீங்களா என்ன
0: அப்படிங்க?
1: சரிங்க, அது எங்க இருக்குங்க? எங்க இருக்கு?
2: இந்தியாவின் கங்கை ஆறு என்று, கங்கை ஆறு போல இந்த ஆறு வந்து ஒரு புனிதமான ஆறு.
1: திருச்செந்தூர் கடலகை சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, நன்றி. அது என்ன மாநிலத்தில் வருதுன்னு பாத்தீங்கன்னா அற்புதமா வந்து சொல்ல போறாங்க. அடுத்தது வாங்க, வணக்கம். இனிப்பிலி நிம்மா அடுத்தனே தருமபுரி பண்பு 2.5, ஏற்காடு 3.7 விருத வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹலோ, வணக்கங்களா.
1: வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: சேலம் மாவட்டம் குளத்தோளது பழக்கடை குருநாத சித்ரா பேசுறேங்கண்ணா.
2: ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: கேட்டுக்கிட்டாதான் இருக்கிறேன், ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இருவரும் நாமக்கண்ணே.
1: உங்களுக்கு குறிப்பாருங்க, கேளுங்க.
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுக்கல.
2: ஐயா, இந்த ஆறு வந்து சமீபத்தில் நம்ம இந்திய பீகார் மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆறையும் இந்த ஆறையும் வந்து இணைக்க போறாங்க.
3: இது வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள நதி ஆறுக்கண்ணே.
1: இல்லைங்க, அது இல்லைங்க. நன்றி. இனிப்பில் ஏன் மாடுத்தனே, வணக்கம். ஐயோ, என்னமோ சூப்பரா இருக்குது வாய்ஸ், குரல் ரொம்ப குழந்தை. சரி, என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க குட்டிமா? ஐயோ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வச்சாலும் சரிங்க. என்ன போயிட்டு வந்துட்டீங்களா பள்ளிக்கூடத்துக்கு? சரிங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். பதில் தெரியலையா? ஓ, நான் சொல்றது புரியலீங்களா? கூடுதுறை. ஆஹா, பவானி கூடுதுறை. போயிருக்கீங்களா கூடுதுறைக்கு? அங்க ஒரு சாமி கோயில் இருக்கு, உள்ள போயிருக்கீங்களா கோயிலுக்குள்ளலாம்? சரி, ரொம்ப சமத்த அழகா பேசுனீங்க, சூப்பரா இருக்கு உங்களுடைய குரல். வாழ்த்துக்கள். நன்றி. சொல்ல பாசர், இது குழந்தைங்களும் நிகழ்ச்சியில் பங்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கச்சினூர் ஜெயராமன் அது மாதிரி நிறைய நேர்களை வருவாங்க. பாத்தீங்கன்னா கிருஷ்ணதுவ நேர்களை வருகிறது 80 வயதுக்கு மேற்பட்டவங்க வருவாங்க. 6 வயசு வரைக்கிற குழந்தைய நம்ம நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இது கேட்கறதுக்கு. வாங்க, அடுத்த நேரம் உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, எந்த ஊருங்க? சரி, நல்லது. உங்களுக்கான குறிப்பு
3: சொல்லுங்க சார்.
2: ஐயா, இந்த இது வந்து என்னன்னா இந்தியாவில் இல்ல.
3: சரி,
1: நன்றிங்க. இனிப்பிள்ளை மாடுத்த நேர் வாங்க. வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: ஏறுவாடி யமராஜ்.
1: சரிங்க, இப்போ உங்களுக்கான குறிப்பு தெரிய சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில் பீகார் முதல்வர் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்தாருங்க. உபரி நீர் நிறைய மழை பெய்யும் போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இல்லைங்களா? சோ அதுக்காக இந்த திட்டம். வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம். வணக்கம், டிஎன்ராம், தேங்காய் மரத்தப்பட்டு.
1: சரிங்க, பதில் சொல்லுங்களா? தெரியுங்களா?
5: சொல்றேன் பாருங்க. கோசி நதி.
1: கோசி நதி இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பில் நீ அடுத்த நேரம். வணக்கம்.
6: வணக்கம்,
1: சொல்லுங்க.
6: நேபாள
2: நாட்டில் உள்ளதுங்க.

0: பாதசாமி, உங்களுக்கான குறிப்பு பொதுவா இந்த ஆற்றோட உபரி நீரை வந்து இன்னொரு ஆற்றுக்கு திருப்பி விடுவதற்கு ஒரு பாதையாக இந்த கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நமக்கு நதி இணைப்பு சொல்லலாம், அந்த மாதிரி
1: தமிழ்நாட்டில் இல்லைங்களே. அக்பர் சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
2: நான் மதுரை மாவட்டம்
3: மணிநகரம் அமைப்பாங்க.
0: அப்ப என்னன்னா, ரெண்டு நதி, ஒரு நதியில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுது இல்லையா, ஆனா இன்னொரு நதிக்கு வந்து மாற்றி விடுறது அந்த வெள்ளப்பெருக்க வந்து
3: தடுக்கிறதுக்காக.
0: இல்லைங்களா, இப்போ சமீபத்தில் தான் நமக்கு பீரார் முதல்வர் வந்து இதை தொடங்கி வச்சார், அதை நாங்கள் சொல்லிட்டுருக்கோம். வணக்கங்க. வணக்கம். சரி, டைரக்ட் குறிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தாரி வணக்கம்.
4: ஐயா இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: ஓய்வு பெற்ற நேரத்தில் சேகர் சிவசாமி அலசகாரம் இறங்காட்டு குற்றம் எழுந்து பேசுகிறேன்.
0: சரிங்க, பதில் சொல்லுங்க பார்க்கலாம்.
4: ஐயா சிஜி ஆறு சிஜி.
0: இல்லைங்களே. வணக்கம் மார்த்தினேயர். வணக்கம்.
5: ஹலோ
0: சொல்லுங்க, யாருன்னு பேசுறீங்க?
5: வணக்கம் ஐயா, தர்சி மாவட்டம்
0: செல்வி பேசுறேன். செல்வி சொல்லுங்க. செல்விம்மா,
5: என்ன குறிப்பு சொல்லுங்க ஐயா?
3: நான் உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, அந்த நேபாள நாட்டுத்தில் இருக்கும் அந்த ஆறு நம்ம நாட்டுக்கு ஒரு ஆறுடன் இணைக்கும் போது அந்த நதியை பேர் வந்து புதி கண்டக் நதி.
5: நதி
0: இல்லைங்க. இல்லைங்க, நன்றிங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம், ஒரு விளம்பரவே தொடர்ந்து.
6: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
7: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
8: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹே.

0: மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்க்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
6: 4:57 நிமிடத்தில் இருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு நதியை பற்றி குறிப்பிட்டு கொடுத்துருக்கோம். அந்த நதியை சரியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எங்கே உருவம் வந்து நேபாளில் உருவம்னு சொல்லுவோம். அந்த நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நதியோட இந்துக்களும் பௌத்தர்களுக்கும் புனிதமான நதியாக கருதப்படுகிறது. அதுதான் ஒரு சிறப்பு குறிப்பு. இந்த நதியோட கடற்கரையில் புகழ்பெற்ற பசுபதிநாத் கோவில் அமைந்திருக்குதுங்க. யாருங்க உங்கள் பேர் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு.
7: பீமராஜன் கெங்கச்சேட்டுப்பட்டி.
6: சொல்லுங்க பீமராஜன், உங்களுக்கு நான் குறிப்பு கொடுக்கலாமா, பதில் தெரியுமா? பசுபதிநாத் கோவில் இந்த நதிக்கரையில் அமைந்திருக்கிறது. இரண்டாவது, நேபாளத்துல தொடங்கி உருவாகி அது பீகார் வழியாக பாய்கிறதுங்க. ஆஹா, என்னங்க கொஞ்சம் நீட்டா சொல்லுங்க பாலா. அது பாக்கியம், பாக்மதி நதிங்க. சரிங்க,
8: பேரு சாக்கல
6: பாக்கியமணி என்ற யாரும் தெரிஞ்சுங்களா, பிடிச்சிங்க யாரா இருக்காங்களா? பாக்மதி நதி என்பது சரியா முதல்ல சூப்பருங்க. என்ன பாடல் கேட்கலாம் டக்குனு? சின்ன பாடல் கேளுங்க போலாம், கேட்கலாம்.
7: படம் வருஷமெல்லாம் வசந்தான்.
6: பெரிய படம் கேட்பற போல வருஷமெல்லாம் வசந்தான்.
7: அது முடிஞ்ச அளவுக்கு போடுங்க.
6: ஆ சொல்லுங்க.
7: எங்கே அந்த வெண்ணிலா?
6: எங்கே அந்த வெண்ணிலா? ஆ சரிங்க, அற்புதமான ஒரு பதிலை வந்து சொல்லிக்கிறீங்க. பாக்மதி நதி என்பது தான் சரியான பாடல். அந்த பதில் நேர்கள் வந்து அந்த அற்புதமான ஒரு பாடல் கேட்டிருக்காரு. இன்னும் அதை பற்றி ஒரு ரெண்டு குறிப்பு மட்டும் டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு.
7: என்ன?
6: ஆமாம், அவட்ட கேட்கணும், எனக்கு ஆசையாக தான் இருக்கு. யாரு கேட்ட பாசர்? ஆனால் எங்கே
8: கேட்க? பீகார் நிறைவு செய்யப்பட்ட முதல் நதி இணைப்பு திட்டமாக.
6: சரி, நல்லதுங்க. அந்த நேர்கிட்ட நல்ல பாட்டு ஒரு 2 நிமிஷம் கேட்போம்.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி.

0: Puri district call 9025400159 counseling code 2683.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம 3 வினாக்கள் கேட்டோம். முதல் வினாவாக பார்த்தீங்கன்னா, அழியும் தருவாயிலக்கூடிய கடவுர் தேவாங்கு சரணாலயம், அது கரூரில் வந்து இருக்குது, திண்டுக்கல் மாவட்டத்தில் அது கலந்துருக்குன்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதுவும் குறிப்பாக நமக்கு கிளாஸ்கோ அந்த ஸ்காட்லாந்து நகரில் நடக்குது. அது இந்திய பல்வேறு பதக்கங்கள் வாங்கியிருக்கு, நமக்கு தான் கூடுதலான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. கடந்த முறை நம்ம காமன்வெல்த் போட்டியில் ஒரு முதல் 10 இடங்களுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், குறிப்பாக சொல்ல ஒரு 4வது இடம் அப்படி பிரிச்சிருக்கோம். இந்த தடவை நிறைய பதக்கங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம், வாங்க போகிறோம். ரெண்டாவதுனாக பளு தூக்கு வீராங்கனை அர்ஜிந்தர் கவுர் அவரை பற்றி கேட்டோம். சரி, நிறைவேனா என்ன கேட்டோம் அப்படின்னா, ஒரு நதியை பத்தி கேட்டோம் இல்லைங்களா, அதுவும் குறிப்பா நேபாளில் வரக்கூடிய
3: பாக்மதி
2: நதி கேட்டோம். 3 நாளுக்கும் பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை அன்பு அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து மற்றும்
3: ஜே பார்த்தசாரதி.
2: இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
5: தர்மபுரி ஆலண்டிய நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். கடந்த 2 நாட்களாக ICU அட்மிட் ஆகிற கேஸ் 1x1 பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிமோனியா. நிறைய பேரண்ட்ஸ்க்கு நிமோனியாங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. என்ன நிமோனியான்னா என்ன? பிளட்டில் நிமோனியா காய்ச்சல் தெரியுமா, இல்லை எக்ஸ்ரேயில் எடுக்கிற எல்லா பிரச்சனையும் நிமோனியா தானா? அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. பிளட்டில் நிமோனியா காய்ச்சலை கண்டுபிடிக்க முடியாதுங்க. நிமோனியாங்கிறது வந்து நுரையீரலில் சளி கட்டியிருந்தால் அதுக்கு பேர் நிமோனியான்னு சொல்லுவோம். மக்களுக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சாலே போதும். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது, லோபார், பிராங்கோ நிமோனியா, ஏடிபிக்கல் நிமோனியா, வைரல் நிமோனியா, அந்த மாதிரி. இதுதான் நிமோனியான்னு நம்ம பொதுவாக சொல்கிறது. இதுக்கு ICU ட்ரீட்மெண்ட் தேவையா? நிறைய வகையான நிமோனியாவுக்கு அட்மிஷனே தேவையில்லை, வாய் வழியாக நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலே போதும். சில வைரல் நிமோனியாக்கெலாம் ஆன்டிபயோட்டிக் கூட தேவையில்லை, ஃப்ளூ மெடிசனோ இல்லை சப்போர்ட்டிவ் மெடிசனோ கொடுத்தா கூட போதும். ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிவிட்டு குழந்தையோட வைட்டல் ஸ்டேபிளாக இருந்தால் நம்ம வீட்டிலையே பார்த்துக்கலாம். இல்லை, நுரையீரல் எக்ஸ்ரே எடுக்கும் போது நிமோனியாவோட அளவு அதிகமாக இருக்குது, லங்ஸ் நிறைய பாதிப்பு இருக்குது, மூச்சு வாங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாங்குறாங்க, டயர்டாக இருக்காங்க, ஃபீவர் வருது, சோர்ந்து போகிறாங்க, வேற ஏதாவது பிரச்சனைகள் கூட இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு அட்மிஷன் தேவை. ஆக்சிஜன் தேவைப்படுது, ரொம்ப ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் போடுறோம், ஆக்சிஜனையும் ப்ரெஷரோடு கொடுக்க வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பாக ICU தேவை. ஸோ நிமோனியா காய்ச்சல் நுரையீரல் பாதிப்பு இருக்கிறதுனால வருது, அதுக்கு ICU ட்ரீட்மெண்ட் நிறைய குழந்தைகளுக்கு நிறைய தருணங்களில் தேவைப்படும். நிமோனியாவும் வீசிங்கும் ஒன்றா கிடையாது. ஆனால் வீசிங் இருக்குன்னு எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்களே, அது எதுக்காக? அதை பற்றி நாளைக்கு வீசிங்னால அட்மிட் ஆகிற ICU குழந்தைகள் என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நிமோனியாவுக்கு மெயினாக ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம், அட்மிட் ஆகியிருந்தால் IV ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம், ICUல இருக்கும்போது ஆக்சிஜன், சில டைம் ப்ரெஷரோட ஆக்சிஜன், ஐஃப்ளோ ஆக்சிஜன் சொல்லுவோம், அது கொடுக்க வேண்டியது இருக்கும். இது ஏன் நான் டீட்டெயிலாக இவ்வளோ சொல்கிறேன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இல்லை சார், நாங்கள் வேற ஒரு டாக்டரை பார்த்துட்டு வந்தோம், அவர் அட்மிட் ஆக சொல்கிறாரு, நீங்கள் வாய் வழியாகவே மெடிசன் சொல்கிறீங்க, இன்னொரு டாக்டரை பார்த்தா அவர் இது ரொம்ப முடியாமல் இருக்குது, நீங்கள் வேற எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அப்படின்றாரு, நாங்கள் எதை நம்புறதுன்ட்டு. ஸோ முழுக்க முழுக்க குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான். குழந்தை சிக்காக இருக்குது, மூச்சு வாங்குதுன்னா ICU தேவை.

0: நார்மலாக இருக்குது, ஃபீவர் கம்மியாக இருக்குன்னா வாய் வழியாக மறந்து வீட்டுக்கே போய் கொடுக்கலாம். மீடியமாக ஃபீவர் லைட்டாக வருது, கொஞ்சம் டயர்டாக இருக்காங்கன்னா அட்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே முறையான பீடியாட்ரிஷனை போய் பாருங்கள், அவங்க டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண நிமோனியா மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண டெங்கு, ஸ்கிரப்டைஃபஸ், வீசிங், மேலும் ஃபிட்ஸ் போன்ற பல காரணங்களால் குழந்தைகள் ஐசியூவில் அட்மிட் பண்ணுவாங்க. பிஎஸ்யூவில், அதாவது பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில். அது இல்லாமல் பச்சிளம் குழந்தைகள் ஐசியூ, அங்கே என்னென்ன மாதிரி கேசஸ் அட்மிட் பண்ணுவோம். ஐசியூவில் அட்மிட் பண்ணும்போது இந்த பேரண்ட்ஸ், டாக்டர்ஸ், குழந்தைகள் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு பதிவாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் நம்ம சேனல் டாக்டர் தீபக் வரும். அதில் இருக்கிற ஐசியூ அப்படிங்கிற இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள், நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயங்கள்லாம் இன்னும் தெளிவாக பிக்சர்ஸோட வீடியோஸோட உங்களுக்கு புரியும்படியாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, மேலும் குழந்தைகள் நலம், மோட்டிவேஷன், லைஃப் ஐடியாலஜிஸ் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸையும் நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். மீண்டும் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஐசியூவில் வேறு சில கேசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம். அந்த டவுட்ஸையும் அதோட கூட சொல்யூஷனையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 5:08.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: மழை என்பது ஒரு நேரம் மட்டுமல்ல, பகலின் பரபரப்பு.

அவை மறந்து மனம் தனக்கு பிடித்த நினைவுகளை தேடிச் செல்லும் அழகான பயணம். சில நினைவுகள் மறக்காமல் மனதில் பூக்கின்றன. அந்த நினைவுகளுக்கு உயிர் கொடுப்பது இசை. இந்த மாலை நேரத்தை இன்னும் இனிமையாக்கவும் இதயம் ரசிக்கும் பாடல்களோடு நினைவுகளை நினைக்கும் இசையோடு வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல்ல முதலாவதா ஒலிக்கூறக்கூடிய பாடல்

என்றல். மாலைத்தன்றல்ல முதலாவதா ஒலிக்கூறக்கூடிய பாடல் இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் பிரம்மா திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
9: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
10: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
14: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
13: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
14: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
13: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தான விரும்புறாங்க.
14: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
13: போதுனே போதும்.
14: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
15: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
16: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.

0: like Bunions and Briefs.
1: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8987-12345.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
9: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
10: மணி 25 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒலிக்கு வரக்கூடிய பாடல் MM கீரவாணி இசையில புலமைப்பித்தன் வரிகள்ல SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல் அழகன் திரைப்படத்தில் இருந்து.

0: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
1: என்னாச்சு?
0: புது கிட் பேக் வேணுமா?
1: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
0: கரெக்ட்.
1: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.

0: வாழ்க்கையின் பன்யன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: ஆட்சியா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 spoonக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 spoon ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகை நட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
7: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம்

0: மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர்டா கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Wanshin Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததாக ஒழிக்கு வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாழி வரிகள்ல மனோ, கேஷ், சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சின்ன ஜமீன் திரைப்படத்தில் இருந்து.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம்
7: நான் படிச்சிங் காலேஜ்
8: என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.

5:41 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒலி கோரக்கூடிய பாடல் தேவா இசையில கே.எஸ். சித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல் நம்ம ஊரு பூவாத்தா திரைப்படத்திலிருந்து.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தை.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
7: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
6: அப்படி என்னனே அங்க ஸ்பெஷல்?
7: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
6: மற்றும் தருமபுரி
8: மலைச்சென்றல்ல அடுத்ததாக ஒழிக்கு வரக்கூடிய பாடல் பாலபாரதி வரிகளில் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து.

0: ஒளித்தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற புனித தலமான ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி

திருக்கோயில் பற்றிய சிறப்புகளை அறிந்து கொள்வோம். தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த திருக்கோயில் இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாகவும் தேவார பாடல் பெற்ற புனித சிவ தலங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை தரிசித்து அருள் பெறுகின்றனர். இராமாயணத்தின் படி இலங்கையில் ராவணனை வென்ற பிறகு பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று ஸ்ரீராமர் விரும்பினார். அனுமன் காசியிலிருந்து சிவலிங்கம் எடுத்து வர சென்ற போது தாமதமானதால் சீதாதேவி கடற்கரை மன்னனால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கினார். அந்த லிங்கமே இன்று அருள்மிகு ராமநாத சுவாமியாக பக்தர்கள் வழிபடுகின்றார்கள். பின்னர் அனுமன் கொண்டு வந்த லிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றும் அந்த மரபின்படி முதலில் விசுவலிங்கத்தை தரிசித்த பின்னரே ராமநாத சுவாமியை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு உலக புகழ்பெற்ற நீண்ட கல் தூண்கள் கொண்ட பிரகாரங்கள் ஆகும். மேலும் கோவிலுக்குள் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராடி அதன் பின்னரே சுவாமி தரிசனம் செய்வது பக்தர்களின் வழக்கமாகும். கோவிலுக்கு வெளியே அமைந்துள்ள அக்னி தீர்த்தமும் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. பாண்டிய மன்னர்களும் சேதுபதி மன்னர்களும் இந்த கோவிலை பல கட்டங்களாக விரிவுபடுத்தி இன்று நாம் காணும் பிரம்மாண்ட வடிவத்தை உருவாக்கியுள்ளனர். சிற்பக்கலை, கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக பெருமை ஆகிய மூன்றையும் ஒரு சேர தன்னகத்தே கொண்டிருக்கும் திருத்தலம் இதுவே ஆகும். இக்கோவிலில் பித்ருதோஷ நிவர்த்தி, குடும்ப நலம், மன அமைதி மற்றும் இறையருள் வேண்டி இந்தியா மட்டுமன்றி உலகின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் இந்த திருத்தலத்திற்கு வருகை தருகின்றனர். இக்கோவிலில் மகா சிவராத்திரி, ஆடி அமாவாசை, நவராத்திரி, திருக்கல்யாண உற்சவம், ஆருத்ரா தரிசனம் போன்ற விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர்.

0: நேயர்களே, உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலின் வரலாறும் அதன் சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இறைவனின் அருள் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதி, ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் நல்வாழ்வை வழங்கட்டும். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. The Lok Sabha today passed the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The legislation incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of properties of convicted offenders. Replying to the discussion on the bill, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh, said the new bill is a reaffirmation of the government's commitment to safeguard the welfare of students and youths.
4: The earlier bill and the amendment today are reaffirmation of this government's deep commitment to safeguard the welfare of the students and the youth of this country. And therefore, this bill can be described as a milestone legislation in the history of Indian Parliament.
3: Replying to Mr. Gandhi's accusation against Union Home Minister Amit Shah, Dr. Singh said the government repeatedly clarified that no shots were fired and only

இனிய மாலை வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் மாலை 6:10. இனி தொடர்ந்து கேட்கலாம் இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் மதன் கார்க்கி வரிகளில் ஏ ஆர் ரகுமான், லேடி காஸ், கிறிஸி ஆகியோர் குரலில் இதோ நேர்களே அந்த பாடல்.

0: சங்ககிரி மெயின் ரோட் சேலம், கவுன்சிலிங் கோட் 2648.
1: இந்த மாலை நேரத்தில் மனதை மயக்கும் பாடல்களோடு இணையும் நிகழ்ச்சி இசை மின்னல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாஸ் என்கின்ற பாஸ்கரன் என்ற திரைப்படத்திலிருந்து, யுவன் சங்கர் ராஜா இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், விஜய் யேசுதாஸ், சுவேதா மோகன் ஆகியோர் குரலில். இதோ நேர்களே அந்த பாடல்.
2: மாமா மாமா உன் பொண்ண கொடு மாமா மேலும்

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டனம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியர்.

0: College, Counseling Code 2610.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
7: நிகழ்ச்சி நிறைவு பாடலாக அசல் என்ற திரைப்படத்திலிருந்து பரத்வாஜி இசையில் வைரமுத்து வரிகளில் குமரன் மற்றும் சுருமிகி குரலில் இதோ நேர்களே அந்த பாடல்.

இதுவரை இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலந்தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ரயில் விபத்துகள்

0: கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 300 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 120,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவிக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவிக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவிக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு விவசாயிகளின் வருவாயும் அதிகரிப்பதாக சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் விஜய் சங்கர். நான் 10 இயர்ஸ் முன்னாடி யூஎஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்டர் ஆகிட்டேன். அண்ட் இப்போ வந்திருக்க எத்தனால் ட்ரெண்டும் நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ எத்தனால் கான்சென்ட்ரேஷன் நம்ம பெட்ரோலில் வரதுனால நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் இம்போர்ட்ஸும் குறையும். ஸோ 20% ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் நமக்கு குறையிறப்போ அதுவே பில்லியன்ஸ் லெவலில் நமக்கு எக்கனாமி இம்பாக்ட் பண்ணும். அண்ட் அதையும் தாண்டி எத்தனால் வந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது எரிக்கிறப்போ அது ரொம்ப கிளீனாக எரியும். நம்மளோட சுற்றுச்சூழல், நம்ம என்வாயன்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும்.
2: என் பெயர் சரவணன், வேலூர்லேருந்து பேசுகிறேன். எத்தனால் பெட்ரோல் வந்து கரும்பு சோளத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற ஒரு பொருளாக இன்றைக்கி இருக்குது. நச்சு வாயு வெளியே வராமல் இருக்குது. அதை பயன்படுத்துறதுனால இன்ஜின் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகிறதில்ல. எத்தனால் வந்து கரும்பு சோளத்தில் தயாரிக்கிறதுனால விவசாயிகள் பலனடைகிறாங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய மத்திய அரசுக்கு நன்றி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் நாளை தொடங்கி வரும் சனிக்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை முதல் August 1 வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வீரணம்பாளையத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பயனாளிகளிடம் வழங்கினார். கோவை மாவட்டம் ஆழியாறு பகுதியில் புலிகள்

பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் இன்று அகற்றினர். கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் காரக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மத்திய அரசின் கள விளம்பரத்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை அருகே 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி சௌத்ரியும் 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கால்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ்ராம் இங்கிலாந்தின் ஜோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் வென்ஷி சூவை வென்றார். இப்போட்டியின் இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தருண் மண்ணைப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோரும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இடைவிடாமல் விடாமுயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அப்ரண்டிஸ் பிரிவில் கெமிக்கல் பிரிவில் 600 காலி பணியிடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 397 பிரிவுகளும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 277 பிரிவுகளும் மொத்தம் 1450 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 12 வகுப்பு அல்லது ஐடி அல்லது டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 24 வயதுக்குள் இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம், அதாவது 12ஆம் தேதி 12/8/2026 விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் தொடர்பான விவரங்களுக்கு iocl.com என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திரு நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறையை சேர்ந்த நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் தமிழகம், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கேரளா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 500 காலி பணியிடங்கள் உள்ளன.

படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 21 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் மூலமாக இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து எக்ஸாம் தேர்வும் அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வும் நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக ₹850 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி, அதாவது 7/8/2026 விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு nationalinsurance.nsc.co.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்து நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், நிர்வாக அலுவலர் மற்றும் திட்ட இயக்குநரின் தனி உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு காலி பணியாளர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் பெற்றவர்கள் 40 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் இதற்கு கிடையாது. தபால் மூலமாக இதில் விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி, திட்ட இயக்குநர், தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், 3ஆம் தளம், அக்ரோ கிரீன்டென் பார்க், தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியம் வளாகம், சிப்காட் எதிரில், திருவிக்கா தொற்பேட்டை, கிண்டி, சென்னை 632 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 31ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு tnweesafe.org என்ற இணையதள முகவரி விண்ணப்பிக்கலாம். வேலை காத்து நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தேசிய அனல்மின் நிலையத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அசிஸ்டன்ட் என்ஜினியர், துணை ஜெனரல் மேனேஜர் என பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமோ அல்லது பிஇ அல்லது பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்துத் தேர்வு, அதனைத் தொடர்ந்து குழு விவாதம், நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 31ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு ngel.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காதலிகள் அடுத்த அறிவிப்பாக, சென்னை ஆவடியில் உள்ள இராணுவ கவச வாகன நிறுவனத்தில், அதாவது AVN-இல் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் டெக்னீஷியன், ஜூனியர் மேனேஜர், உதவி மேனேஜர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 1613 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு ஐடிஐ அல்லது பிஇ அல்லது பிடெக் அல்லது எம்பிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம். மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு avnl.nsc.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணி வாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் 8 சென்டிமீட்டர் மழையளவும், மேல் பவானியில் 7 சென்டிமீட்டர் மழையளவும், உபாசி, சோலையார் ஆகிய பகுதியில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. தேவாலா, சின்கோனா, பந்தலூர் தாலுகா அலுவலகம், கூடலூர் பஜார் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், மேல் கூடலூர், அவலாஞ்சி, வால்பாறையில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. வால்பாறை தாலுகா அலுவலகம், பெரியாறு, பார்வுட், நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், உட்பெரியர் எஸ்டேட், நடுவட்டம், தேக்கடி, சிவலோகம், சிறுவாணி அடிவாரம், பேச்சிப்பறை, காக்காச்சி மற்றும் ஆலியார் ஆகிய பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலையாக அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை மாநகரில் 40.2 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்திற்கு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஓரிடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிடங்களில் இடிமின்னல் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல்

0: மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் காணப்படும். மீனவர்கள் எச்சரிக்கையாக, கடலோர தமிழக கடலோர பகுதியில் மீனவர்கள் எச்சரிக்கை எதுவுமில்லை. வங்கக்கடல் பகுதியிலான தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியிலான மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானிலை அறிக்கை. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வழங்கப்படும் பயிற்சிகள் குளிர்சாதன பெட்டி மற்றும் ஏசி பழுது பார்த்தல், வீட்டு மின் இணைப்பு பணிகள், கொத்தனார் மற்றும் கான்கிரீட் பணிகள், இளநிலை அழகுகலை நிபுணர் பயிற்சி, துரித உணவு தயாரித்தல் மற்றும் துரித உணவகம் அமைத்தல், காய்கறி சாகுபடி மற்றும் காய்கறி நாற்றங்கால் மேலாண்மை ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். கிராமப்புற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இயக்குநர் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், கலெக்டர் அலுவலகம், தருமபுரி. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பெயர் மற்றும் முகவரி, தேர்வு செய்யும் பயிற்சியின் பெயர், ஆதார் அட்டை நகல், மாற்று சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 3 மற்றும் தொலைபேசி எண். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. மேலும் தொடர்புக்கு 043-42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23-05-11 என்ற எண்ணிற்கும், 86-67-67-94 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் 2 வருவாய் கோட்டை மற்றும் 10 வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தேவையான சேவைகளை பெற வழிகாட்டி வருகின்றனர். வழங்கப்படும் சேவைகள் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, கண் பரிசோதனை ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், தருமபுரி. மேலும் விவரங்களுக்கு 043-42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23-00-50 என்ற எண்ணிலும், 18-00-42-50-111 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் வழியாக 94-98-34-53-50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, UPSC குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி UPSC முதல்நிலை தேர்வு 2027 தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக மதிப்பீட்டு தேர்வு 6/9/2026 அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7,500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமை பணி பயிற்சி நிறுவனங்களான அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிக்கையை படித்து பார்த்து 3/8/2026 விண்ணப்பிக்கலாம். இதற்கான நுழைவுச்சீட்டு 3 வழங்கப்படும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை. இதற்கு கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், மற்றும் மேல்நிலை கல்வி 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில்

0: ஐந்தாண்டு பதிவு செய்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் ஓராண்டும், இவற்றிற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 45ம், மற்ற பிரிவினருக்கு 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 72,000. மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/8/2026. விண்ணப்பம் கிடைக்கும் இடம் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், தருமபுரி. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: நமக்கு ஏற்படுற அந்த அவமானத்தின் போது நம்ம சுருங்கிட்டோம்னா அதனால தெய்வம் கூட வருந்துமா, கவிதை உலகம் வருந்துமா. சீர்பெரும் கவி வாடுமே மகனே, தெய்வத்தின் முகம் வாடுமே சொல்லிட்டு நிறைவான அந்த ஆறுதல் வார்த்தை அந்த முடிக்கிறப்ப நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரேடியா மேலேயே இருக்க மாட்டோம், ஒரேடியா கேளியே இருக்க மாட்டோம், மாறும். செல்வம் சகடக்கால் போல வரும் நாளடியார் சொல்ற மாதிரி, வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறையென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றது. யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு,
4: யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு.
3: அதுவரை பொறுப்பாயடா மகனே, என் அருகினில் இருப்பாயடா.
4: அதுவரை பொறுப்பாயடா மகனே, என் அருகினில்.
3: இந்த கடவுள் சொல்ற வார்த்தை மாதிரிங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, உனக்கு நல்ல காலம் வரப்போது. யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே, என் அருகினில் இருப்பாயடான்னு சொல்றப்ப இந்த பாட்டை நீங்க படத்துல பார்த்தாலும் சரி, வானொலியில் கேட்டாலும் சரி, இல்ல எங்கேயாவது போகிறபோது நம்ம காதில் விழுந்தாலும் சரி, கேபி சுந்தராம்பாள் அவருடைய குரலுக்கு ஈடியாக ஒன்று சொல்ல முடியாது. எஸ்ஜி கிட்டப்பாவும் அவர்களும் சேர்ந்து வாழ்ந்த காலம் கொஞ்ச காலம்தான். இப்போ நான் சொன்ன வார்த்தை எல்லாம் கண்ணாசனுடைய வார்த்தை. படம் மகாகவி காளிதாஸ், பாட்டு படம் அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாத்துக்கும் மேலே என்ன தெரியுமா, மனித குலத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆறுதல் வார்த்தையாக இது இருக்குதுங்க. நம்முடைய மனம் வருந்தி இருக்கிற போது முதுகில் லேசாக தட்டி கொடுத்து நல்லா இருப்பா, ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கரத்திற்கும் நாம் வந்து என்ன செய்கிறோம், தலைவணங்குவோம். அப்படியான கரத்தையும் அந்த வார்த்தைகளையும் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இயேசு பெருமான் சொன்னதாக பார்ப்போம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்பதையும் நாம் பாடலில் பார்க்குறோம். அதனால் நமக்கு தேவையானவை எல்லாம் காலம் சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்கும், அதுவரை நாம் பொறுத்திருப்போம். ஏனென்றால் மண்ணுக்குள் போடப்படுகிற அத்தனை பொருளும் மக்கி போனாலும் விதை மட்டும் முளைத்து வருவதைப் போல நாமும் ஒரு நாளைக்கு வெற்றி பெற்றே தீர்வோம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களுடைய நினைவிற்கு இன்றிரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்கள் சாகுபடி குறித்து பில்பர்த்தி எம் மாணிக்கம் அவர்கள் நேர்முகம் கேட்கலாம் 8:00 இருந்தால் விளையாட்டு வினாடி வினா. நேர்களுடைய நினைவிற்கு இன்று இரவு 10:00 சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம், மறந்துடாதீங்க. இன்னைக்கு இரவு

தமிழுக்கு சுகமான ராக் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் உங்களுக்கான பாடல் தாங்க. திரை இசை நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு அற்புதமான பாடல். வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம கடவுள்கள் அதாவது நம்ம சோகங்களை கடந்து சென்றாலும் கூட சில தருணங்கள் என்றும் மறக்காத நினைவாக நம் மனதோடு இருக்கக்கூடிய நினைவுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். அற்புதமான பாடல் அயன் என்ற திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜோட இசையில் கார்த்திக் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் பாடல் வருகிறேன்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
3: ஏழு மணி நான்கு நிமிடத்தில் இருக்கின்றோம். திரை இசை நிகழ்ச்சியில தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சிலரோட அலாதி அன்பில் நனைந்த பின்புதான் நமக்கே தெரியும் அது ஆனந்த மலை அல்ல, அது அன்பின் மலை என்று. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒரு அற்புதமான பாடல், செமையான பாடல் தாங்க. இது பல முறை கேட்டால் கூட இப்போ கேட்கும்போது நமக்கு தோணும். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் உன்னிமேனன் இருவரும் இணைந்து பாடிக்கிறாங்க. தாமரையின் பாடல் அவர்களே வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்பிற்காக.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ராம்குமார்.
1: அரியலூர் நகரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் விழுதுகள் வட்டார ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சேவை மையங்களில் உடல் மற்றும் மன அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு நிபுணர்களால் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, பேச்சு மற்றும் மொழி குறைபாடு உடையோருக்கான சிறப்பு கல்வி மற்றும் அறிவாற்றல் பிரச்சனை தொடர்பான சிறப்பு கல்வி போன்ற தரமான சேவைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இம்மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் நாள்பட்ட மறுவாழ்வு தேவைகளை பூர்த்தி செய்வது, ஒரே இடத்தில் சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, எண்முறை சிகிச்சை, செயல்முறை சிகிச்சை, உளவியல் சிகிச்சை ஆகிய 6 சேவைகள் வழங்கப்படுகிறது. இந்த சேவைகளை வழங்குவதற்கு தேவையான சிகிச்சை உபகரணங்களுடன் தகுதியான வல்லுநர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து அரசின் திட்டங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இம்மையத்தினை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி நேரில் பார்வையிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மறுவாழ்வு சேவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இம்மையம் செயல்படுவதாக கூறுகிறார் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி.
2: மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரே இடமா இந்த இடம் இருக்கும். ஒரு பிசியோதெரபிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுன்சிலர், அதே மாதிரி பயிற்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பயிற்சிக்கான உபகரணம், இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு வசதி வந்து நம்ம இப்ப ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். குழந்தைங்களோட டிஃபிகல்ட்டியை சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சு அவங்கள வந்து ஒரு நம்மள மாதிரி நார்மலா எல்லாரும் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு ஒரு விதமாகவும், அதே மாதிரி இந்த சென்டர்ல இருக்கும்பொழுது அவங்களுடைய பணியை செய்துக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாரும் வந்து உதவி செய்யணும். அதுக்கு இப்ப அரசாங்கத்தினுடைய

0: இந்த சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நிறுவிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம மற்ற தாலுகாக்கள்லயும் 15 to 20 days அது போஸ்ட் வந்துடும்.
1: அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 10 கோடியே 15 லட்சம் மதிப்பில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிகள் முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானத்தை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் திறந்து வைத்து ஹாக்கி விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜ்குமார் வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இரத்த தானம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் அண்மையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தொடங்கி வைத்தார். அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கிய பேரணி கல்லூரி சாலை, இருசுக்குட்டை, செந்துறை சாலை, மாவட்ட விளையாட்டு அரங்கம் வழியாக சென்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடிவடைந்தது. அனைவரும் இரத்த தானம் வழங்குவோம், உயிரை காப்போம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர். பேரணியில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்

0: சார்பில் அண்மையில் நடைபெற்ற வெளிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தொடங்கி வைத்தார். அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கிய பேரணி கல்லூரி சாலை, இருசுக்குட்டை, செந்துறைச்சாலை, மாவட்ட விளையாட்டு அரங்கம் வழியாக சென்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடிவடைந்தது. அனைவரும் ரத்த தானம் வழங்குவோம், உயிரை காப்போம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர். பேரணியில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர், மருத்துவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து ரத்த தானம் வழங்கிய ரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலத்துறையின் சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தினை முன்னிட்டு மக்கள் தொகை விழிப்புணர்வு உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தலைமையில் ஏற்கப்பட்டது. இதனையடுத்து செவிலியர் கல்லூரி மாணவிகள் சார்பில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. இதில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவோம், இளம் வயது திருமணத்தை தடுப்போம், இளம் வயது கற்பத்தை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை 2027 சுய கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி அண்மையில் தொடங்கி வைத்தார். பேரணியில் முழுமையான தகவல்களை அளிப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம், செந்துறை சாலை, இருசுக்குட்டை வழியாக அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவடைந்தது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அக்குழு தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து விளக்கினர். மேலும் இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்து பயனாளிகளுக்கும் முறையாக கிடைக்கவும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அக்குழு தலைவர் திருமாவளவன் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார்.
1: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ராம்குமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகணமன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரில் இருந்து ஷாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகண மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. 1971 தேசிய கௌரவ அடையாளங்கள் மீதான அவமதிப்பை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் தற்போது திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா வந்தே மாதரம் பாடலுக்கு அவமதிப்பை ஏற்படுத்துவோருக்கு தற்போதுள்ள சட்டத்தின்படி 3 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய், தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்திருத்த மசோதா சட்டப்பூர்வமான மாற்றத்திற்கு மட்டுமல்ல என்றும் நாட்டின் ஆன்மாவையும் கலாச்சார கௌரவத்தையும் சுதந்திர போராட்ட அடையாள சின்னமாக திகழ்ந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உரிய மதிப்பை அளிப்பதற்கும் வகை செய்வதாக தெரிவித்தார். 1875 பங்கிங் சந்திர சட்டோபாத்யாயா இயற்றிய இந்த பாடல் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். 1935 காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்தே மாதரம் பாடலை 2 சரணங்களாக சுருக்கியதாக அவர் தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகாஷ்வாணியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப நடவடிக்கை எடுத்ததாகவும் திரு நித்யானந்த் ராய் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த சட்டத்திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராதா மோகன்தாஸ் அகர்வால், நாட்டின் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தே மாதரம்

0: ஆடல் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தியதாக கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திரு பாபுராவ் பேசும்போது, நாட்டின் தேசிய பாடலுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், பகுஜன் ஜனதாதள கட்சியின் திரு சுலேதா தியோ ஆகியோரும் இம்மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடு தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கவும் விரைந்து நீதி கிடைக்கவும் இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசு தொழில்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் விளைவாக மின்னணு தொழில்நுட்பத்துறையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என மத்திய மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மின்னணு பொருட்களை உருவாக்குவதிலும் உற்பத்தியிலும் உலகின் மையமாக இந்தியா முன்னேறி வருகிறது என குறிப்பிட்டார். மின்னணு மேம்பாட்டிற்கான தனி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் மின்னணு பொருட்கள் கண்டுபிடிப்பிலும் உற்பத்தியிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு தேவையான உதவிகள் இந்த நிதியத்தின் மூலம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புத்தாக்க தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நிறுவனங்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கென இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு நிதி திரட்டப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லாத வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தலைமையேற்று நடத்தும் 100 வார கால உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மை பாரத் இணையதளத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்பதற்கு இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளன. நாடு முழுவதும் மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டுநலப் பணியினர், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் 125 ஆன்மீக அமைப்புகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. நாட்டின் பாரம்பரிய ஓவியக் கலைஞர்கள் குழுவினர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பாரம்பரிய ஓவியர்கள் தங்களது படைப்புகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். பனாரஸ் மற்றும் கேரள ஓவியங்கள், தாங்கா, நயாகா, சர்பூர், மைசூர் ஆகியவற்றின் பாரம்பரிய ஓவிய சின்னங்களை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். நாட்டின் பாரம்பரிய கலாச்சார உயிரோவிய சின்னங்களை எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் தடய அறிவியல் கட்டமைப்புகளை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், நிர்பயா நிதி உட்பட 4800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை தடய அறிவியல் துறையை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மரபணு சோதனை மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளை மேம்படுத்த சண்டிகரில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்களில் நவீன கருவிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு தடய அறிவியல் கட்டமைப்புகளும் மத்திய ஆய்வகங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமர்நாத் புனித யாத்திரையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குரு பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் எடுத்துச் செல்லப்பட்டது. மகன் தீபேந்திரகிரி தலைமையில் அமர்நாத் புனித யாத்திரையின் பாரம்பரிய வழித்தடமான

பஹல்காம் சேஷ்நாக் வழியாக சாரி முபாரக் கொண்டு செல்லப்படுகிறது. ரக்ஷாபந்தன் தினமான ஸ்ரவண பௌர்ணமி தினத்தன்று இந்த செங்கோல் அமர்நாத் கோவிலை சென்றடையும். அன்றைய தினம் சாரி முபாரக்கு பூஜை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஜ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்ணி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தேஜீந்திரபால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நோவிசாதில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மிஃபெல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா இக்வெடாரின் கொனால்சோ இஸ்கோப்டார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இங்கிலாந்தின் ஜியோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானி ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தாய்பேயின் வீங் சி ஹியூவை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் அன்பு நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:25.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னங்க அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடை வீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: சீதா, ஏ பிள்ள சீதா,
6: பரவாயில்லையே, நேரத்துக்கு வந்துட்டு இருக்க, வா வா.
5: ஆமா பிள்ளை, நாம ரெண்டு பேரும் நேத்தே பேசி வச்சுக்கிட்டோம்ல, இன்னைக்கு வயல்வெளியில பயிர் வகை பயிர்கள்ல நிறைய புதுமையான விஷயங்களை சொல்ல போறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் அதை கேட்க உடனே வந்துட்டேன்.
6: சரிதான் சரிதான், நானும் அதுக்குதான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ரேடியோவை ஆன் பண்ணு, ரெண்டு பேரும் கேட்போம்.
5: சரி, இதோ உடனே ஆன் பண்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பில்பர்த்தி எம்

0: மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக்.
1: வணக்கங்க
2: ஐயா. வணக்கங்க.
1: இப்போ பில்பருத்தியில் எவ்வளோ ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க?
2: 6 ஏக்கர் இருக்குதுங்க.
1: 6 ஏக்கர் நிலம். இப்போ அது வந்து தண்ணி பயிர் நிலமா மேட்டு நிலங்களா?
2: ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்குது.
1: ரெண்டும்
2: கலந்த ஒரு 4 ஏக்கரை வந்து நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய நிலம், ஒரு 2 ஏக்கரை வந்து மேட்டு பகுதியான நிலம்.
1: மேட்டு பகுதியாக நிலம். இப்போ என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க?
2: இப்போ பயிர் வகை பயிர்கள் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு, துவரை, மஞ்சள், இது வெங்காயம் பண்ணியிருக்கேங்க.
1: இந்த மாதிரி பண்ணிடுங்க. பயிர் வகை பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க.
2: ஆ, இப்போ ஆமாங்க. பயிர் வகை பயிர்கள் நாங்கள் வந்து
1: இப்போ ஆடிப்பட்டம் நல்ல பட்டம் அப்படின்றாங்க. இப்போ சித்திரப்பட்டத்துலேயே போட்டிங்களா?
2: ஆமாங்க. வைகாசி 15 போட்டிருந்தோம். அப்படி போட்டுட்டோம்னா தான் நம்மளுக்கு அதிகப்படியான ஈல்டு கிடைக்கும். அதாவது மழையில் மாட்டாது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து 120 வயது அதிகமான ரகங்கள் இருந்தது. இன்றைக்கெல்லாம் 90 வந்துருச்சு. இப்போ நம்ம ஆடிப்பட்டத்தில் போட்டோம்னா மழை வந்து ஆடி ஆவணி புரட்டாசி டைமில் அடமழை பெஞ்சாலோ நம்மளுக்கு வந்து அந்த காய்களோட தன்மை மாறிடும். அது பூசணம் தன்மை மழையினால பாதிப்பு நேரிடும். இந்த பாதிப்பு நேரிடாமல் செய்கிறதுக்காக நம்ம ஒன்று பிஃபோராக நம்ம போட்டுக்கிறோம். அதாவது வைகாசியிலே நம்ம
1: வைகாசி பட்டம்
2: பண்ணால் நம்ம சிறப்பாக வரும். பங்குனியில் சித்திரை வைகாசி போனால் அருமையாக இருக்கும். அதை விட்டால் தைப்பட்டம், கார்த்திகை பட்டம், இந்த 4 பட்டத்தில் போடலாங்க.
1: இப்போ நீங்கள் வந்து வைகாசி பட்டத்தில் பண்ணது?
2: ஆமாங்க.
1: பயிர் வகை பயிரில் பாசி பயிர் பண்ணியிருந்தீங்களா?
2: ஆ, பாசி பயிர் பண்ணியிருக்கிறேங்க.
1: எவ்வளோ பண்ணியிருந்தீங்க?
2: 1 ஏக்கராங்க.
1: 1 ஏக்கரை பாசி பயிர். இப்போ அதில் வந்து பல ரகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ரகம்?
2: VBN 4, VBN 7, Co7ன்ற ரகம் இருக்குங்க. அந்த ரகம் தான் இப்போ சீட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குறங்க.
1: நீங்கள் வந்து சீட் ஃபார்ம் பண்ணி கொடுக்குறீங்க?
2: ஆமாங்க.
1: இந்த 3 ரகமுமா?
2: ஆமாங்க.
1: இப்போ முதல்ல உங்களுக்கு எங்கே விதை கிடைக்குது?
2: அக்ரி ஆப்ஸில் நம்ம சொல்லி வைக்கணுங்கய்யா. அவங்ககிட்ட சொல்லி நம்ம ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் சீடு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து கருவதை நியூக்ளியர் சீடு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் எஃப் சீடு கிடைக்குது. அந்த சீடு கிடைச்சோன்னா நம்ம 5 பயன்படுத்திக்கலாம். அதுக்கு F1, F2, C அந்த மாதிரி அதே விதை அது தான். ஆனால் அதுக்கான அந்த நம்ம கொடுக்குற குவாலிட்டி நல்லா தரமாக கிடைக்கும் நம்மளுக்காக. நம்ம
1: நீங்கள் ஏற்கனவே சொல்லி வச்சு பதிவு பண்ணி வாங்குறீங்களா?
2: எங்கள் வட்டாரத்துறையில் கேட்குறோம். வட்டாரத்துறையிலேருந்து எங்கள் வம்பன் ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து அவங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு இது மாதிரி தேவைப்படுதுன்னு சொல்லி, விவசாயிகளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்க ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க.
1: இப்போ நீங்கள் 1 ஏக்கரை வந்து பாசி பயிர் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ விதை வாங்கிட்டு வந்தீங்க?
2: 1 ஏக்கராவுக்கு அவங்க ரெக்கமெண்டு 8 கிலோ சொல்கிறாங்க. ஆனால் 10 கிலோ போடணுங்க.
1: 10 கிலோ
2: 2 கிலோ ஏன்னா ஒன்று ஜெர்மினேஷன் வரும், ஒன்று ஜெர்மினேஷன் வராமல் இருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக போட்டு 1-2 இடையே ரொம்ப கிட்டக்கிட்ட இருக்கிறத நம்ம கழிச்சிக்கலாங்க. ஒன்றாகாது.
1: அந்த மாதிரி கழிச்சிக்கிறீங்க. இப்போ எப்படி தண்ணி விட்டு ஈரப்பதத்துலேயே வரைக்கிறீங்களா இல்லை எப்படிங்க?
2: இதில் வந்து என்ன அடிப்படையான தொழில் விஷயம்னு கேட்டிங்கன்னா, பராமரிப்பு பார்த்திங்கன்னா முதல்ல ஈரம் இருக்கணும். கரெக்டாக அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் அந்த உழவுத்தன்மை, உழவு எடுக்கிற ஈரம் இருந்தாவே நம்ம 5 கலப்பு உழவு ஓட்டி திருப்பி ரொட்டேட்டர் போட்டு திருப்பியும் விரைச்சி விட்டுட்டு திருப்பி ரொட்டேட்டர் போட்டால் போதுங்க. திருப்பி களை எடுக்கிற வேலை மீதி ஆயிரும்.
1: இப்போ வந்து
2: தண்ணி பாய்ச்சோம்னா அதிகமான களை வரும். அது பயிர் வகை பயிர் பொறுத்த வரைக்கும் ஈரம் தான் போதும். முளைக்கிற வரைக்கும், முளைச்சி ஒரு ஜான் வர வரைக்கும் நம்ம தண்ணி விட தேவையில்லை. அந்த ஈரப்பதத்திலே வந்துருங்க. நம்ம தண்ணி 2 டைம் வளரலை அப்படின்னு தண்ணி கொடுக்கக்கூடாது. பூ எடுக்கிறவையும் தண்ணி பயிர் வகை பயிர்களுக்கு கொடுக்கவே கூடாது. கொடுத்துட்டோம் அது பயிர் தான், அது செடி தான் வளரும், பயிர் வைக்காது. ஹைட்டாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு மகசூல் வந்து குறையும். நம்மளுக்கு மகசூல் அதிகமாக வேணும்னா பயிர் வகை பயிர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் அந்த பூ எடுக்குதோ, பூ எடுக்கிற டைமில் வந்து தண்ணி நீங்கள் பாய்க்கலாம்.
1: இப்போ நமக்கு வந்து 10 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கீங்க. வாங்கும்போது என்ன ரேட்டுங்க உங்களுக்கு?
2: ஐயா, அன்னைக்கு நிலவரத்துக்கு 84 ரூபா வந்ததுங்க. அவங்க கொடுத்தாங்க. அந்த டிபெண்ட்ஸ் அப்போ வந்து அந்த டைமிங் பொறுத்து அங்கே
1: பட்டத்துக்கு தகுந்த மாதிரியா?
2: இல்லைங்க. அப்போது அவங்க அரசாங்கம் ஒரு விலை நிர்ணயிக்கும். அன்றைக்கி 60 ரூபா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 60 ரூபா போனது, அப்புறம் 80 ரூபா போனது, மாறி வருது. இன்னைக்கு டைமில் 84 ரூபாங்க ஒரு கிலோ ஃபவுண்டேஷன் சீட்டு கொடுத்தாங்க.
1: உங்களுக்கு 84 ரூபாய்க்கு?
2: ஆமாம். ஒவ்வொரு டிப்போவில் அவங்க வந்து ஒரு மெயின் டிப்போலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அது கால்குலேஷன் நாங்கள் லோக்கல் வாங்கலை, நாங்கள் மெயின் டிப்போல் வாங்கிட்டோம். அப்போது லோக்கல் டிப்போல் ஏன்னா இதை தெரிஞ்சுட்டு வேளாண்மை துறை அளவுக்கு போயிட்டு அவங்க அங்கே ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு கேட்குப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் உள்ளே இருக்கிற எவ்வளோ டிஸ்டன்ஸ்.
1: ஒவ்வொரு டிப்போவுக்கும் மாறும்.
2: மாறும், டிப்போவுக்கு மாறும். ஏன்னா அவங்க லாங் டிஸ்டன்ஸ் வாடகைலாம் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதனாலங்க
1: அதனால் நீங்கள் வந்து நேரடியாக போனதுனால உங்களுக்கு 84

0: ரூபாய்க்கு
1: எண்பத்தி
0: கிடைச்சிது.
1: நாலு ரூபா வந்து ஃபவுண்டேஷன் ஷீடு, அதை நம்ம பயன்படுத்தினா 10 டைம் போடலாம். அதே விதையை தொடர்ச்சியாக போட்டுக்கலாம், நம்மளுக்கு
0: எடுத்து
1: தரமான.
0: வச்சு போட்டுக்கலாமா நாமளே?
1: ஆமாங்கய்யா, அதை நம்ம F1 சீட்டுக்கு F போடுறோம், F1 போட்டோம்னா F2 கிடைக்கும், F2லேருந்து C1 கிடைக்கும், C1 to C2 அப்புறம் FT ட்ரூட்ஃபுல் சீடு வந்துடும். அது மாதிரி ஒரு 4-5 டைம் போட்டு என்னத்துக்காக இந்த மாதிரி இன தூய்மை புற தூய்மை குவாலிட்டி இதெல்லாம் கரெக்டாக வருங்க. எப்படின்னா கலப்பு வராது, ஒன்று ஈல்டு அதிகமாக வரும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வரும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதனால தான் நான் தேர்ந்தெடுத்து வாங்குறேன். இது ரகசியமே
0: F1 வாங்கிட்டு வந்து
1: எந்த பயிருக்குமேயா நம்ம வந்து ஆதார விதையை நம்ம வாங்கிட்டோம்னா அந்த ஆதார விதை வந்து அவங்க டிசீஸ் ரெசிஸ்டன்ஸை தான் கொடுக்குறாங்க கவர்மெண்டில், நோய் எதிர்ப்பு சக்தியோடு கொடுக்குறாங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு பயிர் நம்மளுக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால தான் இங்கே பண்ணுறோம். எந்த பயிருக்குமே அடிப்படை
0: நெல்லுதான் வாங்கணும்,
1: இப்படிதான் வாங்கணும். நம்ம
0: ரகசியமா இருந்தாலும் சரி, நெல்லா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பார்த்தா வாங்கணும்.
1: ஆமாம், நம்ம 20 டைம் 30 டைம் போட்டிருப்போம் ஒரு தோட்டத்தில் இருக்கோம், அந்த தோட்டத்தில் ஆல்ரெடி ஒரு நிலக்கடலையோ சோளமோ கம்போ இதை வச்சிருப்போம்,
0: நோய் தாக்கியிருக்கோம்,
1: நோய் தாக்கியிருக்கலாம், இல்லைன்னா அந்த பயிரே போன வருஷம் போட்டிருப்பாங்க, அதுலேருந்து எதை முளைச்சி வந்திருக்கலாம், கலப்பு பயிர் ஆயிரும். அப்புறம் கலப்பு பயிர் ஆன பின்னாடி கலப்பு பயிர்னா VBN4 போட்டிருக்கிறாங்க, VBN5 போட்டிருப்பாங்க, ரெண்டுமே இருக்கும். அப்போது அதில் கலப்பாயிருது, விதை கலப்பு ஒன்று, ரெண்டாவது பாலினேஷன் கலப்பு ஒன்று வரும். அதாவது இதில் இருக்கிற மகரந்த அதில் மகரந்த மெர்ஜாயி அது ஒரு வித்தியாசமான ஒன்று வரும், அது ஒரு ரகமாக இருக்கும். இதை இத்தனையும் தடுக்கக்கூடியதுக்கு தான் நம்ம ஃபவுண்டேஷன் ஷீடு வாங்குறதுங்க. அப்போ நம்மளுக்கு கிளாரிட்டியான ஒரே தரமான ஒரே காய்கள், அதாவது விதையோட அளவு ஒரே மாதிரி இருக்கும். இப்போது VBN4 வந்து அளவு பெருசாக இருக்கும், VBN7 கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதாவது 100 கிராம் எடையோட வெயிட் வந்து 4.5 அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடை எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகாது. பார்க்குறதுக்கு ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுத்தாலும் ஒரு ஈவன் மெச்சூரிட்டி ஆகும், பார்க்குறதுக்கு பளிச்சும் தெரியும். சின்ன தக்காளி பழமே வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறோம்னா கோழி பழமே வச்சால் கூட ஒரே மாதிரி சின்ன கோழியை வச்சா பார்க்கறது அட்ராக்டிவாக இருக்கும். சின்னது பெருசு கலந்துருந்தால் இது வாங்க மாட்டாங்க.
0: ஆமாம்,
1: பெரும்பழம் வச்சா ஃபுல்லாக பெரும்பழம் ஆகிக்கணும், நடுத்தரம் வச்சா ஃபுல்லாக நடுத்தரம் ஆகிக்கணும். அதான் அளவு தான் முக்கியம், அந்த அளவு ஒரே மாதிரி இருக்கணும்.
0: அதுக்காக இப்படி பண்ணிட்டு.
1: ஆமாங்க.
0: சரி, இப்போ 1 ஏக்கரை போட்டிங்க, அது மாதிரி ஈரப்பதத்தில் வச்சு முளைக்கும் வச்சு
1: விதைச்சாச்சு வளர்ந்துருச்சு.
0: இப்போ இதுக்கு தண்ணி வந்து அதுக்கப்புறமா எப்படி இப்போ கொடுக்குறீங்க?
1: அதுக்கப்புறம் மழை வரலன்னா இந்த மழை டைம் பொறுத்து அந்த பூ ஃப்ளவரிங் ஸ்டேஜ் கரெக்டாக பூக்கள் எடுக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம நீர்ப்பாசனம் தேவைங்க. பயிர் வகை பொறுத்த வரைக்கும் உரம் பண்ணுறவங்க வந்து விரைச்சி விட்டு தண்ணி பாய்க்கலாம், இல்லைன்னா நம்ம உரம் தேவையில்லை வீட்டுக்காக பயன்படுத்துகிறோம்னா அப்படியே பயன்படுத்தி ஈரப்பதம் லைட்டாக மெயின்டைன் பண்ணால் போதும். 10 நாள் 15 நாள் கூட ஒரு டைம் தண்ணி நீர்ப்பாசனம் செய்யலாங்க.
0: அப்படின்னா இப்போ திறந்த வெளின்னா அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பாத்தி கட்டியிருக்கணும், இல்லை சொட்டு நீர்னால் பைப் இழுத்து பதமாக வச்சுருந்தா தானே அந்த மாதிரி பண்ண முடியும்.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: நீங்கள் எந்த மாதிரி பண்ணீங்க?
1: நாங்கள் வந்து பாத்தி பாசனம் செய்யலைங்க, அது வந்து ஒரு ஒரு காவாய் மாதிரி போட்டு பெரிய பெருசாக திண்டு ஓட்டி பண்ணிட்டுங்க. அதாவது சின்ன காவாய் போடாமல் பெரு பெரு காவாய் மாதிரி போட்டுங்க. இப்போ ஒரு 25 சென்ட்டுக்கு வந்து 4 காவாய் போடுவாங்க. நான் ஒரே ஒரு பக்கம் வரப்பு வரம் ஒரு காவாய் வச்சு அடுத்த வரப்புக்கு வரைக்கும் மஞ்சி மாதிரி போட்டுங்க. அதனால் ஒரே டைம் பாய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு.
0: அது நீங்களே போட்டிங்கன்னா?
1: ஆமாங்க, அது லேபர் கூப்பிட்டோம்னா அதுக்கு 2000 ஆகும்.
0: அதனால நீங்களே அந்த மாதிரி போட்டுட்டு. இப்போ அந்த மாதிரி இப்போ ஆகும்போது அதிகப்படியான தண்ணி தேவைப்படும். இப்போ வயல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பூமி வந்து இறுகி போயிடும் இல்லையா?
1: அதுதாங்க ஐயா,
0: இறுகி போயிடும்.
1: ஆமாங்க,
0: அப்போ வந்து நமக்கு வந்து செடி சீக்கிரம் எந்திரிச்சு வளராது.
1: ஆமாங்க ஐயா, இதில் என்ன ஒன்றுன்னா நீங்கள் விதைக்கும் போது ஈரம் இருக்குது, இடையில ஒரு மழை வந்துடும், அப்படி மழையே வரலனாலும் அந்த ஈரப்பதம் அடியில் இருக்கிறதுனால 25 நாள் வரைக்கும் அந்த செடி சாகாது, அது வளர்ச்சி வந்துட்டே தான் இருக்கும். இப்போ இந்த டைம் நம்ம விதைக்கும் போது இப்போ வைகாச்சு, எப்போ மழை வந்தது, ஒரு 2 மழை வந்தது, 2 மழையில் அந்த ஈரம் மட்டும் அதிகமாக கனமான மழை பெய்யலனா கூட அந்த ஈரம் இருந்தால் போதும், அது ஃப்ளவர் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரூட் வந்து டெவலப், வேர் வளர்ச்சின்றது ஒரு 25 நாள் மட்டும்தான். ஒரு பாசி பருப்பு 70 டேஸ், 75 நாள் வாழ்நாள் வயது, 75 வயது அப்படின்னா 25 நாள் அது பூ எடுக்கும் டைம், மீதி 25 நாள் காய் விடும், அதை காய் வந்து ஃப்ளவருக்கு அடுத்த ஸ்டேஜ் பிஞ்சி உருவாகும் நேரம். அடுத்த 25 நாள் வந்து முத்திர டைம், அவ்வளோதான், மூணாக பிரிச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு 25 நாளிலே வேர் ரோட்டெல்லாம் வந்துடும், அதனால் ஒன்றும் பயந்துக்கு தேவையில்ல. 20 நாளும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் காய் திடமாக வரும், அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வரும். நம்ம வந்து அந்த டைமில் வந்து கம்மியாக விடக்கூடாது.
0: அதே மாதிரி 25வது நாளைக்கு மேலே விடணும்.
1: ஆமா, அதே மாதிரி நீங்க தண்ணி விட்டு மண் இருக்கணும், மண் இருக்குனா தான் குப்பை புழுவெல்லாம் இருக்குங்க. ஏன்னா அந்த டைம்ல கோடை உழவு செய்ய முடியாத சுச்சுவேஷனா கூட இருக்கும். அந்த வண்டுகள் வந்து முட்டை வச்சு புழுவாக மாறி இருக்கும், கிரப்ஸும் வெள்ளை புழு இருக்கும். இப்போ என்ன பண்ணால் அந்த புழு

0: மண் லூஸாக இருந்தால் என்ன பண்ணோம், அது வேரை சேதப்படுத்திடும். நம்ம தண்ணி நம்ம மாதிரி கொஞ்சம் நல்லா பாய்ச்சோம்னா மண் இருக்கிறதுனால நெமட்டோட பிரச்சனையும் கம்மியாகுது, புழுக்கள் எண்ணிக்கை டிசீஸ் நோய் எதிர்ப்பு இதுவும் கம்மியாகுதுங்க, நோய் சக்தி அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மண் இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்போ புழுவோ வண்டோ பூச்சி எல்லாம் போகுது, மண் இருக்காச்சும் எப்படி உள்ளே போய் போகும்
1: போகும். இப்போ மேலே வந்து இந்த பட்டத்தில் எந்த மாதிரி நோய் தாக்குது?
0: இது பட் நெக்ரோசிஸ் மாதிரி மேலே வந்து இலை நுனி காய்ச்சல் நுனி கருகல்னு ஒன்று வருதுங்க, அது ஒன்று தான் இதில் மேஜர் ஃபால்ட்டு. வைரஸ் வந்து எல்லோ மொசைக் வைரஸ் ஒன்று வருது. இப்போல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, விபிஎன் 4.7 வந்துருச்சு. ஆனால் பர விபிஎன் 4 இஸ் பெஸ்ட்டு சார். நான் கூட போய் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக தான் இருந்ததுன்னு நினச்சேன், சரியாக வரல, கொஞ்சம் எல்லாம் அகலகலமாக பெருசாக வருது, செடி தான் வளருதுன்னு நினச்சேன். இப்போ ஆரம்பத்தில் அப்படி நினச்சேன். பின்னாடி காய் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தட்டப்பயிர் அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 70% தட்டப்பயிர் அளவுக்கு நல்லா திடமாக வருது. இங்கே அப்பா அம்மா சொல்லுவாங்க, பாசிப்பருப்பு திடமாக இருக்கணும், உளுந்து சின்னதாக இருக்கணும், அதுதான் நாட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு டிஎன்ஏயு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் எதுக்கு சொல்லிக்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தரமாக்கிறது கொடுக்குறீங்க. ரெண்டாவது வந்து ஒரு 90% எப்படி சொல்கிறது, நாட்டு ரகமாக இருக்கிற மாதிரியே கொடுக்குறீங்க, சத்தாக இருக்குது, எல்லாருமே சூப்பர். நிலக்கடலையும் TME14 நல்லா அருமையாக இருக்குது. வெளியில் இருக்கிற குஜராத் ரகம் போட்டால் எண்ணெய் சத்து மட்டும்தான் வருதே தவிர அதில் எதுவும் நியூட்ரியன்ட் தெரியல, சுவையோ இதோ மனமோ எதுவும் தெரியல. TME14 போட்டால் நாட்டு பருப்பு மாதிரி இருக்குது. மக்களெல்லாம் இப்போ புழக்கத்தில் இருக்கிறது TME14 தான், TME14 ரகம் தான், ஆனால் நாட்டு பருப்புன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதில் அந்த காய் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்குது, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தாத பண்புகள் இருக்குது. எண்ணெய் சத்து 2% கம்மி தான்,
1: கம்மி தான் அந்த நிலக்கடையில்.
0: ஆமாம்,
1: முடிஞ்சால் வந்து பயிர் பயிரில் பாசிப்பயிர் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை உளுந்து இது மாதிரிலாம்
0: உளுந்து பண்ணியிருக்கிறீங்க? விபிஎன் 10 பண்ணியிருக்கிறோம், 11 பண்ணியிருக்கிறோம்,
1: அது பண்ணியிருக்கிறோம்.
0: ஐயா, அது 1 ஏக்கரா போட்டோங்க.
1: இது 1 ஏக்கரா, அது 1 ஏக்கரா.
0: ஆமாம், பண்ணியிருக்கிறோம்.
1: இப்போ 1 ஏக்கருக்கு வந்து இந்த மாதிரி நோயெல்லாம் தாக்குனா அதுக்கு மருந்து அடிச்சிடுறீங்க?
0: கண்டிப்பாக பண்ணணுங்க.
1: எத்தனை மருந்து அது மாதிரி அடிக்க வேண்டியது இருக்குது?
0: ஏன்னா ஆர்கானிக்கும் பண்ணுறேன், கெமிக்கலும் பண்ணுறீங்க. நான் கெமிக்கலே சொல்லிடுறேங்க, ஏன்னா ஆர்கானிக்ன்றது வீட்டோட நிறுத்திக்கிட்டேன். அதனால் மக்கள் பயன்படுத்துகிறவங்க இயற்கையாக டக்குன்னு செய்ய முடியாது அவங்களால. அதனால் கெமிக்கலில் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் அந்த இலை ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அக்ரி ஆஃபீஸில் போயிட்டு வேளாண்மை இயக்குனர் வேளாண்மைத்துறை அலுவலே தொடர்பு கொண்டு இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இலையை கொண்டு போய் காமிச்சாலோ, உரக்கடை வச்சுருக்கிறவங்க நம்ம பக்கமே தாமோதரன் சொல்லிவிட்டு ரேகடெல்லி பஞ்சாயத்தில் வச்சுருக்கிறாருங்க, அவர் வந்து அவர்கிட்ட அவர் சொன்னால் போதும், அவர் வந்து வீட்டாண்டே வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போயிடுறாரு. பெட்ரோல் சார்ஜ் எதுவும் வாங்குறதில்ல, தெளிவாக
1: நேரடியாக வந்துடுறாரு அக்ரி.
0: ஆமாம், இருக்கிறதுலே இந்த வட்டத்திலே பார்த்தீங்கன்னா அவர் இளம் வயது உடைய ஒரு நபருங்க, அவர் வந்து கரெக்டாக அவர் ஃபீல்டை பார்த்து கொடுத்துட்றாரு. சரி, எனக்கும் பட்டறிவு இருக்குது, அவருக்கும் படித்த அறிவு இருக்குது, ரெண்டுமே எனக்கு பட்டறிவு போகுது, ரெண்டுமே இருக்குது. அவர் அதிலே அக்ரி கொஞ்சம் டிப்ளமோ முடிச்சிருக்கிறாரு, அதனால் வந்து மருந்து எதனா எனக்கு நான் கேட்டாலும் கொடுத்துருவார், இல்லை அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வழிமுறை சொல்லுவார். மற்ற இடத்துல 1000 ரூபா வாங்குறேன்னா அவர் 500 ரூபாய் வேலை முடிச்சிடறாரு.
1: அதுவும் நீங்கள் காசு விஷயம்னால நஷ்டத்தை கூட கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்க.
0: ஆமாங்க,
1: நீங்களே ஸ்ப்ரே பண்ணிடுறீங்க.
0: அவர் கொடுக்கறனால கிடைக்கும், அவருக்கும் லாபம் தான், நம்மளுக்கு லாபம் தான். நம்மளுக்கு 500 ரூபா நிற்கிறது இல்லை, லாபம் தானே?
1: 1 ரூபானாலும் விவசாயத்தில் நமக்கு லாபம் தான்.
0: ஆமாங்க,
1: இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடுறீங்க, 70வது நாள் நமக்கு அறுவடை வந்துடுதுங்களா?
0: 70வதுனா வராதுங்க, அது முன்ன பின்ன டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கிளைமேட்டை பொறுத்து.
1: பாசிப்பயிர் வந்து 2-3 முறை வந்து கையிலே எடுக்கணும்,
0: ஒரு களை எடுக்கணும், களை வந்து ஒன்று தாங்க.
1: காய் வந்து பறிக்கணுங்கிறாங்களே இல்லைன்னா
0: இல்லைங்க, அதாவது அதுதான் நம்ம கரெக்டான தண்ணி நம்ம பாய்க்கணும். தண்ணி நம்ம பாய்க்கலை அப்படின்னா அது வெடிச்சிடும், தண்ணி பாய்க்கலாம் வெடிக்காது. தண்ணி பாய்க்கி பாய்க்க என்ன ஆகும், பழைய காய் இரு அந்த செடி காயெல்லாம் கீழே படுக்கிறது இல்லைல்ல, அதனால் மேலே தான் நிற்குது. அது கீழே ஈரப்பதம் இருக்கிறதுனால புது காய் ஜென்ரேட் ஆகிட்டாக்கும், பழைய காய் மொத்த விடாது. இப்போ கலக்காயில் இதே ப்ரொசீஜர் தான், தண்ணி வந்து இப்போ நிலக்கடலைக்கும் பண்ணுற மாதிரி தான் பயிர் வகைப்பயிருக்கும் நம்ம வந்து தண்ணியை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அந்த ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணோம்னா இது பண்ணாது. ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்து 80 டேஸ் ஆகுது, 90 டேஸ் ஆகுதுன்னா ஒரே மாதிரி பிளாக் கலராக மாறும் காய்கள் வந்து, பழுப்பு பச்சை நேரத்துலேருந்து பழுப்பு நேரம், பழுப்பு நேரம்லேருந்து பிளாக் நேரம் கருப்பு நேரத்துக்கு மாறிடும் மேலே கருத்து அந்த இது அந்த காயோட பாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம், செடியோடு பிடுங்கி அப்படியே படுதாவில் போட்டு போர்வையில் அது போட்டு வச்சுட்டோம்னா வெயிலில் பட்டோம்னா அதே ஆட்டோமேட்டிக் வெடிச்சிடும், இல்லைனா வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுற மிஷின் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது
1: அடிச்சிக்கலாம் நெல் அடிக்கிற மிஷின் மாதிரி, அதுக்கு
0: மிஷினில் போட்டு நம்ம
1: எடுத்துக்கலாம். அதோட இப்போ அந்த மாதிரி மிஷினில் போட்டு எடுக்கும்போது இப்போ பிஞ்சு காயெல்லாம் அது இருக்குது, அப்போ அதெல்லாம் வந்து நமக்கு சரியாக முத்தாத சீட்ஸாக இருக்கும். இப்போ அதெல்லாம் எப்படி தனியாக பிரித்து
0: எப்படி இருந்தாலும்

0: ஏன்னா ஒரு அந்த கிளைமேட் மாறும்போது நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கூடிய உண்மை தான். என்ன நீங்கள் தரமாக பண்ணாலும் 10% நீங்கள் சொன்ன அந்த நன்னி பயிர்ன்றது வரும். அதை நீக்கணும்னா ஜலடை போட்டால் பண்ணிடலாங்க, தரமான விதை மட்டும் மேலே நிற்கும்.
1: இப்போ இது மாதிரி 1 ஏக்கரை நீங்கள் பாசி பயிர் பண்ணதில் எவ்வளோ கிடைச்சிது?
0: 600 கிலோ வருங்க.
1: 600 கிலோ?
0: 600 கிலோ வரும்.
1: 600 கிலோ வருங்களா?
0: 600 கிலோ வரும். 900 கிலோ எடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம அதிகமாக சொல்லக்கூடாது இல்லைங்களா, அதாவது குறைஞ்ச மகசூலும் சொல்லக்கூடாது, அதிக மகசூலும் சொல்ல, நார்மலாக இருக்கிற மகசூல் சொல்லணும்.
1: நீங்கள் வந்து 600 கிலோ எடுத்துருக்கீங்க. இப்போ கிலோ என்ன ரேட்டு கொடுத்தீங்க?
0: 120 வருது எடுக்கிறாங்க.
1: அதனால் எப்படி அவங்களுக்கே கொடுத்துருங்களா இல்லை யார் கேட்டாலும் கொடுத்துருங்களா?
0: இல்லைங்க, இப்போ நாம் வந்து அக்ரி ஆப்ஸில் நாம் அவங்க வழிமுறை சொல்லுவாங்க, இது மாதிரி அவங்க விசிட் பண்ணுவாங்க, இன தூய்மை புற தூய்மைலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க பார்ப்பாங்க, லாஸ்ட்டில் வந்து சீடு வந்து ஜெர்மினேஷன் பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்து பாஸ் ஆகணும். பாஸ் ஆனதான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க.
1: 120?
0: ஆமாம், பாஸ் ஆகலன்னு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க, குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை நம்ம கரெக்டாக கொடுத்துடணும், கொடுத்தா தான் திருப்பி வந்து நம்ம நம்பி அவங்க சீட் ஃபார்ம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்க மாட்டாங்க.
1: இப்போ நீங்கள் அந்த மாதிரி
0: நாம் தனியாகவும் போட்டுருக்குறோம், அது கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக கொடுத்துட்டுருக்குறோம், அதே ரேட்டு தான் கொடுப்போம். 120 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டேன். நாட்டு ரகமாக இருக்குது, வெளியிலலாம் வந்து வெளிப்புற மாநிலத்தில் வந்து நிறைய அதிகப்படியான ரசாயனமும் அதிகப்படியான தேவைக்கு அதிகமான உரத்தையும் கொடுக்கறனால அந்த காய் எண்ணிக்கை காய்க்குள்ளே இருக்கிற அந்த புரோட்டீனோ பாஸ்பரஸோ பொட்டாசியமோ கேல்சியமோ அது அதில் இருக்கிற நியூட்ரியன் ஃபேக்ட் வந்து அதிகப்படியாக இருக்குது. அப்போ அது உணவு உண்ணும்போது அதுவும் டாக்ஸினாக மாறுதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிங்கிட்ட வாங்குங்க, விவசாயிக்கிட்ட வாங்கினா தான் கொஞ்சம்
1: நல்லா குறைவாக கிடைக்கும், நல்லா கொஞ்சம் தரமான பொருள்
0: முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாங்க. அவங்க நல்லா நான் நல்லா இருக்கணும், நான் சத்தான ஆகாரம் இயற்கை கொஞ்சம் இயற்கையாக ஓரளவுக்கு சாப்பிட்றோம், கடையில் வாங்குறதோட பெஸ்ட் கடையில் வாங்குகிறோம், கடையில் வந்து பதப்படுத்துகிறாங்க, அதை வண்டு வைக்காமக்கிறது மருந்து போடுறாங்க, அது இல்லாமல் செடி விளைவிக்கும் போது இப்போ டாக்ஸின் உள்ள மருந்து ப்ளஸ் வந்து ஹார்மோன்ஸ் மருந்து அடிக்கிறாங்க. ஒரு செடியில் வந்து 100 காய் எடுக்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் அடிக்கிறாங்க, அதை சாப்பிடும்போது இப்போ உடம்புலேயும் மாற்றம் நிகழமாக நிகழாதுங்க, நிகழல்ல
1: வந்து பாதிப்பு இருக்கும். அதனால் நேரடி விவசாயிகிட்டே வாங்கிக்கலாங்கிறீங்க.
0: எல்லா விவசாய பெருமக்களும் நான் கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற சீடை அவங்க வல்லுநர்கிட்ட கேட்டு அதுக்கு பிரகாரம் பயன்படுத்துங்க, அருமையாக ரிசல்ட் வருது. நீங்களாக போய் கடையில் வாங்காதீங்க, ஒரு பக்கத்து தோட்டத்துக்கார நிலத்துலேயும் போய் கேட்டு வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போய் வாங்கினோம்னா விதை வந்து என்னென்ன எப்படி கேரக்டர் சொல்லுவாங்க, எந்த பட்டன் சொல்லுவாங்க, அது தரமான விதை இன்னும் 10 ரூபா சேர்ந்துன்னா கூட நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தரமான விதையை வாங்குங்க. தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் நம்மளுக்கு நாட்டு ரகம் மாதிரியே கிடைக்குது, வாங்கி பயன்படுத்திக்காங்க.
1: அந்த மாதிரி பயன்படுத்திங்க. இப்போ 600 கிலோ வந்து எடுத்துருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: லாபம் ஓரளவுக்கு கிடைச்சிங்களா?
0: லாபம் தாங்க, 120 ரூபா வருது. ஒரு 600 கிலோன்னு கணக்கு போட்டால் நம்மளுக்கு 70 ரூபாய்க்கு பக்கம் வருது. ஒரு
1: 70,000 ரூபா
0: 20 ரூபா செலவானாலும் 50 ரூபா நிற்கும்.
1: நல்லா வந்தது அப்படின்னா ஒரு 50,000 ரூபா நிற்கும்.
0: நிற்கும்
1: 3 மாதத்தில்.
0: மூணு மாதத்தில் வந்துடும். பெரிய உழைப்பெல்லாம் என்ன, நீங்கள் நீர்ப்பாசனம் செய்கிறீங்க, ஒரு மருந்தை மீஞ்சி ஒரு 2 மருந்து அடிக்கலாம், அதுக்கு மேலே உள்ளே நுழைய முடியாது. இதில் ஒன்று பாசி பருப்பு உளுந்து தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து நீங்கள் மருந்து அடிக்க முடியாது. நம்ம சொல்கிற மருந்து அடிக்கிறோன்னு வெளி மாநிலத்தில் வந்து அவங்க டிராக்டர் மூலிமா போட்டு ஸ்பேசஸ் விட்டுருக்குறாங்க, ஒவ்வொரு பயிருக்கு பயிர் இடைவெளி வந்து நடந்து போகிற அளவுக்கு இருக்குது. அதனால் அவங்க மருந்து இலகுவாக அடிக்கிறாங்க, ஏக்கரா கணக்கு போடுறாங்க. நம்ம வந்து 1 ஏக்கரை 2 ஏக்கரை போடுறோம் சிறு விவசாயி மாதிரி, அவங்களாம் 10 ஏக்கரை 15 ஏக்கரை போடுறனால அதிகமாக பரப்பு பண்ணுறாங்க. அதனால் நல்ல மருந்து ஹெவியான மருந்து களைக்கொல்லியிலேருந்து யூஸ் பண்ணி லாஸ்ட்டு வந்து ஹார்மோன் ஜென்ரேஷன் ஹார்மோன் உற்பத்தி அதாவது பூ எடுக்கிறதுக்கான ஹார்மோன் வரைக்கும் அவங்க கிளீன் அடிச்சிடறாங்க. நாம் கொஞ்சம் நெருக்க போடுறனால உள்ள மெரிச்சா செடி உடஞ்சிரும், செடி உடஞ்சிட்டு அப்போ காய் வந்து அந்த ஸ்டேஜ் அப்படியே நின்றோம், முத்தக்கூடிய ஸ்டேஜ் வராது, பிஞ்சா போய் இதாகிடும், நன்னி பேரை மாறிடும்
1: போயிடும்.
0: ஆமாம், அதனால் வந்து இதில் வந்து இடைவெளி கரெக்டாக விட்டு திருப்பி நீங்கள் மருந்து அடிக்கிறனா ஒரு டைம் அடிக்கலாம், அந்த பூ எடுக்கிற ஸ்டேஜில் அடிக்கலாம், ஒரு 2 டைம் தான் அங்கே அடிக்க முடியும், அதுக்கு மேலே அடிக்க முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விதை நேர்த்தி உரமேலாண்மை நீர் மேலாண்மை இதெல்லாம் தெளிவாக செஞ்சிங்கன்னா மகசூல் இன்னும் மிச்சமாக கூட எடுக்கலாம்
1: எடுக்கலாம்.
0: அது அவங்கவுங்க கையில் இருக்குது, பருவநிலை பொறுத்தும் அதாவது காலநிலை பொறுத்தும் இருக்குது,
1: அந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு வந்து கிடைக்கும்.
0: விவசாயம் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனால் அங்கே இந்த கவர்மெண்ட் தான் தள்ளுபடி எதுவும் பண்ண மாட்டுறாங்கய்யா.
1: அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ இதை தவிர வேறு என்ன வெள்ளம் வைக்கிறீங்க?
0: நிலக்கடை இது வெங்காயம் இருக்குது. வெங்காயம்
1: என்ன, பெரிய வெங்காயமா சின்ன?
0: சின்ன வெங்காயம.
1: சின்ன வெங்காயம்?
0: ஆமாங்க.
1: இப்போ அந்த சின்ன வெங்காயம் விதை போய் எங்கே வாங்கிட்டு வரீங்க?
0: ஐயா லீ பஜாரில் த சேலம் மார்க்கெட்டில் போய் பார்ப்போங்க, இல்லைன்னா பெரம்பலூர் காய் பெரம்பலூரில் போய் பார்த்து வியாபாரிங்க இருக்கிறாங்க, அவங்க சொன்னோம்னா அவங்க பல்க் எடுத்துகிட்டு வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் வாங்கிக்கிறோம்.
1: இப்போ நமக்கு கிலோ என்ன ரேட்டு கிடைக்குது
0: ஐயா? அது டிமாண்டு

0: அதாவது உற்பத்தி விளைச்சல் இதை பொறுத்து தான் ரேட்டு வைக்க இருக்கும். இப்போ உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது ரேட்டு மிகவும் குறைவாக இருக்கும், விதைக்காயும் சரி நீங்கள் மார்க்கெட் நிலவரமும் சரி. உற்பத்தி கம்மியாக இருக்கும்போது ரெண்டுமே சேர்ந்து அதிகமாக தான் விற்கும். இப்போ வந்து ரேட்டு 30 ரூபாங்க,
1: 30 ரூபா
0: விதைக்காய், 25 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் இங்கே தரமான காய்,
1: தரமான காய் கிடைக்குது. இப்போ அது மாதிரி ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ தேவைப்படும்
0: ஐயா? அது கரெக்டாக சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுங்காயாக இருந்தால் உங்களுக்கு வந்து 300 கிலோ போதுங்க ஒரு ஏக்கராவுக்கு. கொஞ்சம் பெருங்காயாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 கிலோ 600 கிலோ பிடிச்சிரும்.
1: காய் அளவு பொறுத்தும் நமக்கு.
0: ஆமாம், காய் அதாவது பருமன் அதோடய உருவம் வந்து பெருசாக இருக்கும்போது நம்மளுக்கு இடைவெளி அதிகமான காய் தேவைப்படும். சின்னதாக இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு கிலோ வெயிட் போட்டோம்னா ஒரு 100 காய் வருதுன்னு வைங்க, பெருங்காயாக இருந்தால் 150 காய் பிடிக்கும். அப்போது வந்து நம்மளுக்கு அதிகமான எண்ணிக்கையில் நடுற மாதிரி தேவைப்படும்.
1: இப்போ எப்படி வைக்கிறதுனா, இதுக்கு காடெல்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க?
0: ஐந்து கலப்பு முதல்ல ஓட்டணுங்க ஐயா, உழவு மேலாண்மை செஞ்சுட்டு அப்புறமேட்டுக்கு 1 மாதம் ஆறு போடணும். வெங்காயம் பயன்படுத்தணும் முடிவு பண்ணிட்டா 1 மாதம் 2 மாதம் நிலம் ஆற போடணும். ஆற போட்ட பின்னாடி லாஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் கலப்பை உழவு செய்ய 2 சால் 3 சால் உழவு செய்துட்டு நடுவதற்கு, அதாவது வெங்காயம் நடுவதற்கு முன்பு நம்ம ரொட்டேட்டர் விட்டு சமப்படுத்திக்கணும். 4 மூலையும் சமமாக இருக்கணும். பவர் வீட்டர் வச்சு இந்த பார்கள் அமைக்கணும். அதை வந்து சொட்டு நீர் மூலயமா பண்ணுறதா இருந்தால் அவங்கவுங்க அளவு 2 அடிக்கு பார் போடுறதா இருந்தாலும் சரி, 3 அடிக்கு 4 அடி வச்சு பார் போடுறதாலும் சரி, 2 ஓசு இழுப்பாங்க. அது மாதிரி அவங்கவுங்க சுச்சுவேஷன்.
1: என்ன பண்ணியிருக்கீங்க?
0: நான் வந்து மாட்டு ஏர்லேயும் போட்டுக்கிறேன், சொட்டு நீர்லேயும் போட்டுக்கிறேன். நீர்ப்பாசனமும் 2 நீர்ப்பாசனம், வாய்க்கால் வழி நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம் ரெண்டுமே பண்ணியிருக்கிறோம்.
1: இப்போ கால் எடுக்கணும் அப்படிங்கிறீங்க, அது எந்த அளவில் எடுப்பீங்க?
0: 1 அடி.
1: 1 அடிக்கு 1 அடி
0: 1. சொட்டு நீர் வாசு வந்து 2.5 2.75.
1: இப்போ அவ்வளோ தூரம் இருக்கும்போது வந்து ஈரப்பதம் எடுத்துக்குமா?
0: எடுத்துக்கிறதுக்கு அதில் ஒன்று பிரச்சனை
1: எடுத்துக்குது. 2.5 அடிக்கு ஒரு
0: நாம் ப்ரெஷர் வந்து கரெக்டாக அதுதாங்க ஐயா. ஒரு விவசாயம் வந்துட்டால் மழை வெயில் அதெல்லாம் பார்க்க, நைட்டு 12 மணிக்குனா கூட எழுந்து போய் நம்ம ஒரு மழை பெய்யுது 12 மணி கூட போயிடும் அந்த தண்ணி நிற்கிது கையிலன்னா அதை எடுத்து விட்டால் தான் அந்த பயிர் சேதாரம் ஆகாமல் இருக்கும். அந்த டைமில் தண்ணி கொடுக்கணும், காலையில் சாயந்தரம் போய் பார்க்கணும்.
1: சரி, இப்போ இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஊன்ற எப்படி கையிலேயே ஊனிடுறீங்களா இல்லை எப்படிங்க?
0: ஆமாங்க, ஆள் லேபர் போட்டுதாங்க பண்ணுறோம்.
1: இப்போ 1 அடிக்கு ஒரு கால் வந்து போடுறீங்க பார்சல், இப்போ 2 பக்கம் ஊனுவீங்களா இல்லை அதில் எத்தனை வரிசை ஊனுவீங்க
0: ஐயா? அது நம்ம பார் 1 அடிக்கு ஓட்டுறோம், ஆனால் அதை சரிச்சோம்னா இங்கே அதை சமப்படுத்தணும்ல, சமப்படுத்தும் போது அது 1 காலாக மாறிடும். ஈரோடு பகுதியெல்லாம் வந்து 2 தான் நீங்கள் சொன்ன மாதிரிங்க, 2 பகுதி வைக்கிறாங்க, நடுப்பகுதி விட்டுறாங்க. ஆனால் நம்ம தருமபுரி வட்டத்தில் 3 பண்ணுறாங்க. ஆனால் 2
1: நெத்தி வந்து தட்டி விட்டு 3 வரிசையாக வச்சிடறாங்க.
0: ஆ, 3 வரிசை
1: கரையில்.
0: ஆமாம், கரையில். ஆனால் 2 வைக்கிறது தான் நல்லா ஈல்டு வருது.
1: ஈல்டு வருது.
0: ஒருத்தர் வந்து 50 கிலோவில் 1 டன் எடுத்துருக்கிறார். 1 கிலோவுக்கு வந்து 20 கிலோ எடுத்துருக்கிறார். 2 10 10
1: அந்த மாதிரி எடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் எப்படி ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் எவ்வளோ இடைவெளி விடுறீங்க?
0: 4 அரைக்கடை வைக்கலாங்கய்யா. இல்லை அதாவது அதுதான், அதுவும் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தை மாதத்துலேருந்து ஆடி வரைக்கும் பெருங்காய் வைக்கணும், கெட்ட வைக்கணும், நெருக்கி வைக்கணும் கொஞ்சம். அதேமாரி கார்த்திகை மாதம் அதாவது பின்னாடி பார்க்க டியூரேஷன் தள்ள நீங்கள் இடைவெளி அதிகப்படுத்திக்கணும். நிலக்காய்க்கு நிலக்கடலைக்கு அப்படி ஆப்போசிட்டாக வருது. அந்த மாதிரி
1: ஊனிக்குவீங்க. இந்த மாதிரி ஊனி இப்போ உடனே களை வராது, களைக்கொல்லாம் அடிச்சுப்பீங்களா?
0: களைக்கொல்லி அதிகமாக பயன்படுத்துறது இல்லைங்க, நாங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறதுனால. ஆனால் இனி வேறு காலங்களில் லேபர் பற்றாக்குறைக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு ஒன்று.
1: இப்போ ஆர்கானிக்னா எப்படி களை கட்டுப்படுத்தும்?
0: மேனுவலாக தாங்க எடுக்கணும். 15 ஆள் பிடிக்கும் ஏக்கராவுக்கு.
1: ஒரு ஏக்கராவுக்கு
0: பொறுப்பாக அந்த களைக்கொத்து வந்து வெங்காய களைக்கொத்துனே தனியாக இருக்குது, அதை வச்சு மெதுவாக பண்ணணும். 15 ஆள் 1/2 ஏக்கர் எடுக்க முடியும். 30 ஆள் 1 ஏக்கர் எடுக்க முடியும்.
1: 30 ஆள்
0: அதிகமாக இருக்கு. ஆமாம்,
1: அப்போ ஒரு ஆள் கூலி எவ்வளோ?
0: 300 ரூபா. அதான் லேபர் டிமாண்ட்.
1: ஒரு களை எடுக்கிறதுக்கு 10,000 ரூபா ஆயிடுது.
0: லேபர் டிமாண்டாக இருந்தால் 400 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு.
1: அதான் ஏறக்குறையே 10,000 ரூபா தேவைப்படுது
0: கண்டிப்பாக.
1: அது மாதிரி எத்தனை களை எடுக்கணும்?
0: 4 களை வந்துருச்சு. களை எடுக்கலை, களைக்குலி அடிக்கலை, 4 களை. நான்லாம் 4 களை எடுத்தேன்.
1: 4 களை எடுத்துட்டீங்க. 40,000 ரூபா களைக்கே செலவு பண்ண வேண்டியது ஒரு ஏக்கருக்கு.
0: இனி வரும் காலங்களில் மல்ச்சிங் ஷீட் போடலான்னு இருக்கு, ஆர்டர் கொடுத்துருக்குறீங்க. மல்ச்சிங் ஷீட் மூலயமா பயன்படுத்திக்கலாம்.
1: அது எப்படி பண்ணுவீங்க?
0: மல்ச்சிங் ஷீட்லேயே ஓட்டை வந்து அதாவது அந்த துளைகள் வந்துடுது.
1: வெங்காயத்துக்கு தயாரிக்கிறாங்களா?
0: தயாரிக்கிறாங்க. அது பார்கள் மேலே பரப்பி அது மேலே அப்படியே அந்த பார்கள் மேலே அந்த நிலப்போர்வை வந்து பாலித்தீன் ஷீட்டு போட்டுட்டு வெங்காய குமிழ்கள் நட்டுட்டா போதுங்க.
1: போதும். இப்போ எப்படி வந்து மிளகாயெல்லாம் வந்து பெட்டு போட்டு அது மேலே அந்த பேப்பர் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இடைவெளிக்கு தான்
0: இடைவெளி வந்து அது ஹோல்ஸ் வந்து 2.5 ஹோல்ஸ் இருக்கும். இதில் வந்து 2 இன்ச் துளை இருக்காது.

0: ரேஞ்சு துளை தான் இருக்கும். ஒரு
1: ம்
0: துளைக்கும் ஒரு துளைக்கும் ஒரு 4 அடி கேப்பில் 8 துளை இருக்கும்.
1: இப்போ தான் நடைமுறைக்கு வருதுங்களே இல்லை ஏற்கனவே இருக்கா?
0: இருந்திருக்கு, நம்ம பக்கம் யாரும் பயன்படுத்தலை. இப்போ அது பயன்படுத்தணும்னா ஒரு கலை ஷீட், ஒரு ஷீட் 400 மீட்டர் 2800 ரூபா பக்கம் சம்திங் வருது. டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கம்பெனி பொறுத்து மாறுது, குவாலிட்டி பொறுத்து மாறுது. அப்படின்போது ஒரு ஏக்கராவுக்கு 4 கட்டு 6 கட்டு தேவைப்படும். அதுக்கே 10,000 12,000 ஆயிடுது. களைக்கொல்லி
1: போட்டால், ஒரு முறை போட்டால் வந்து நமக்கு 4 முறை களை எடுக்க வேண்டியது இருக்காது தானே?
0: களை எடுக்க வேண்டியது இருக்காது. களைக்கொல்லி அடிக்கிறது பயன்படுத்தும் போது வெறும் 1000 ரூபாயில வேலை முடிஞ்சிடும். 12,000 பெருசாக 1000 ரூபா பெருசான்னு மக்கள் பிடி திரும்புறாங்க, வேற என்ன இல்லை.
1: அதனால் அது கொஞ்சம் இயற்கையாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெட் போட்டு பண்ணலாம்.
0: கண்டிப்பாக இயற்கையாக செய்கிறவங்க, உடல்நலம் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் விவசாயிகளும் களைக்கொல்லி கொஞ்சம் பயன்படுத்த வேணாம்னு நினைக்கிறவங்க மல்ச்சிங் சீட் போடுங்க அப்படின்னு உங்கள் வயலை தெரிவிச்சுக்கிறேன். மல்ச்சிங் சீட் போடுறதுனால களை கண்ட்ரோல் ஆகும்.
1: இப்போ அது மாதிரி சீட் போட்டோம் அப்படின்னா எத்தனை ஒரே முறை தான் வைக்க முடியுமா இல்லை?
0: ஆமாம், இங்கே ஒரு டியூரேஷன் தான் வரும்.
1: ஒரு டியூரேஷன்?
0: ஆமாம்.
1: இப்போ வந்து
0: 2 டியூரேஷன் 3 டியூரேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம ஸோ வெயில் ஹீட்டு டெம்பரேச்சர் அதிகமாகும். அந்த இடத்துல மண் நம்ம அதிகமாக சேர்த்திருப்போம் பாலித்தீன் மேலே, அது இழுக்கும் போது அந்த பாலித்தீன் பேப்பர் டேமேஜ் ஆயிரும். அப்போ எத்தனை
1: அது மூலமாக களை வர ஆரம்பிச்சிடும்.
0: இல்லை டேமேஜ் ஆகிட்டு திருப்பி யூஸ் பண்ண முடியாது, இல்லை கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அது கிளியாமல் இருக்கிற வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும். அதனாலங்க
1: இப்போ காய்கறி தோட்டம் அப்படின்னா ஒரு காய்கறி எடுத்துகிட்டு அடுத்த காய்கறி வரைக்கும் கூட அப்படியே பராமரிக்கிறாங்க, அது மாதிரி இது வந்து பண்ண முடியாது.
0: குவாலிட்டிங்க அதை இப்போ மைக்ரான் 25 மைக்ரான் 30 மைக்ரான் 40 50 மைக்ரான் சொல்கிறாங்க இல்லையா பேப்பர், இதுக்கு 25 மைக்ரான் போட்டால் போதும், 25 30 மைக்ரான் போட்டால் போதும்.
1: அதனால சீக்கிரம் ஒரு இதுக்கு தான்
0: ஒரு கிராப். அதான் நீங்கள் 1 வருஷம் கூட போட்டுக்கலாம். இப்போ வெங்காயன்றது 60 நாள் to 90 நாள் பயிர், அது ஒரு கிராப் முடிஞ்சோடனே நம்ம எடுக்கிறோம். எடுக்கும்போது இது டேமேஜ் ஆயிரும். இதே மஞ்சள் போடுறோம் அப்படின்னும் போது ஒரு வருஷம் தாங்கும். இது எடுத்துட்டு போட முடியாது, ஒரு டைம் போட்டோமே எடுக்கக்கூடாது, அப்படி செஞ்சுக்கணும்.
1: அப்படியே இருக்கணும், நிரந்தரமாக இருக்கிறதா தான் பண்ணலாம்.
0: பண்ணலாம்.
1: இப்போ அதுக்கு மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ வந்து எடுத்துட்டீங்க, இப்போ எப்படி கையிலேயே பிடிங்க எடுத்துடுறீங்களா எப்படிங்க?
0: ஆமாங்க, அதாவது குச்சி, வேப்பங்குச்சி வச்சு, வேப்பங்குச்சி பார்த்தோம், காஞ்ச குச்சி திடமாக இருக்கிற குச்சி வச்சு அழகாக அந்த பில்லுக்கிறத அப்படியே சுரண்டி எடுத்துக்கிறாங்க. கை தேர்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களும்
1: பண்ணிக்கிறேன்.
0: அவங்க பண்ணிக்கிறேன்.
1: 3 மாதத்தில் விளைச்சலுக்கு வந்துடுது.
0: அதாவது இந்த பட்டத்தில் சித்திரை பட்டம் நட்டோம்னா 60 நாள் எடுத்துடலாங்க. வைகாசி பட்டம்னா 65. அந்த ஒவ்வொரு மாதம் போகப்போ அப்படியே ஒரு 10 நாள் 5 நாள் டியூரேஷன் நவந்துட்டே வரும். நீங்கள் அதே கார்த்திகை பட்டம் நட்டிங்கன்னா 90 நாளுக்கு 120 நாள் கூட வந்துடும்.
1: 120 நாள் ஆனால் தான் விலையுமே.
0: ஆமாம், அது தாள் பிரியும், ஆனால் வெங்காயம் ஊறாது. தாள் பிரியும், வெங்காயம் ஊறாது. அது வந்து அந்த வெளி, அந்த சூரிய ஒளி, அந்த மழை, இதெல்லாம் கரெக்டாக சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கணும். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யக்கூடாது.
1: அதை கார்த்திகை மாதங்கும் போது பண்ணி கொஞ்சம்,
0: ஆனால் இல்லை ஒரு ப்ளஸ் பாயிண்ட், கார்த்திகை மாதத்தோட ஈல்டு வந்து 10 டன் கூட இருக்கலாம்.
1: அதிகபட்சம் வரும்,
0: அதிகமாக வரும். சின்ன காய் வச்சா கூட போதும், நல்லா அருமையாக வந்துடும்.
1: ஆனால்
0: இதிலலாம் பெருங்காய் தான் வைக்கணும்.
1: அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தா வெங்காயம் வைக்கிறதுக்கு கார்த்திகை பட்டம் அருமையான பட்டம் அப்படிங்க.
0: கார்த்திகை பட்டம் அருமையான பட்டம், மழை
1: இல்லைன்னா.
0: மழை இருந்துட்டால் டியூரேஷன் அதிகமாகும். உங்களுக்கு வந்து மருந்து அடிக்கிறது 5 மருந்துன்ட்டு 10 மருந்து அடிக்க வேண்டியது.
1: ஓ, நோய் தாக்கம் அதிகமாகிடும்.
0: ஆமாம், அந்த டிசீஸ் மட்டும், அந்த ஃபங்கல் டிசீஸ் அதாவது பூஞ்சான தொற்று அதிகமாக வரக்கூடாதுன்றதுக்காக மருந்து அடிக்கணும்.
1: அது மாதிரி வந்துருச்சுன்னா என்ன ஆகுங்க?
0: அது மாதிரி வந்தால் ஈரப்பதம் தண்ணி அதிகமாக நிற்கும் போது வேரல்கள் வந்துடும், நுனி பழுப்பு வந்துடும். இதெல்லாம் தடுக்கணும். அதெல்லாம் மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வரும். அதனால் ஆர்கானிக்காக சூடோமோனஸ் ட்ரைகேட்ரு மாதிரி பேசுலே மெசஸ் மெடாரேஷன் இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் இயற்கையாக செய்கிறவங்க. கெமிக்கல் செய்கிறவங்க நம்ம உரக்கடையில் வந்து பார்த்து வாங்கிக்கிறோங்க. நமக்கு கட்டாயமாக பயன்படுத்தி ஆகணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பண்ணித்தாங்க
1: பண்ணித்தான். ஏன்னா பூசணம் முடிச்சிச்சு அப்படின்னா நம்ம 1 ஏக்கரை வச்சு நஷ்டாக முடியாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி
0: 5 மருந்து நம்ம ஆர்கானிக் கொடுக்கணும். ஒரே மருந்து லாஸ்ட் டைம் அறுவடைக்கு முன்னாடியாவது கொடுத்துக்கலாம். அதுலேயே வந்து காண்டாக்ட் ஃபங்கி, காண்டாக்ட் ஃபங்கி சைடு இருக்குது, சிஸ்டமிக் ஃபங்கி சைடு இருக்குது, டிரான்ஸ்லேமினஸ் ஃபங்கி சைடு இருக்குது, ஊடுருவி பயம்தன்மை தொடு நெஞ்சு அது மாதிரி நிறைய இருக்குது. நம்மளுக்கு நஞ்சு எல்லாம் பண்ணிக்கணும்னா காண்டாக்ட் ஃபங்கி சைடு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து முறையாக அக்ரி படித்தவங்ககிட்ட தெளிவாக கேட்டு பயன்படுத்திக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு எஃபெக்ட், நஞ்சு இல்லாத உணவு சாப்பிட்ணும், இது காண்டாக்ட் ஃபங்கி சைடு அடித்தாலும் நம்மளுக்கு எஃபெக்ட் வரக்கூடாதுன்னா கடைக்காரரை கேட்கணும், இது மாதிரி அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து பாதிப்பு வராத மருந்து கொடுங்க.
1: இப்போ வந்து வெங்காயம் அறுவடை பண்ணிட்டீங்க, எங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க?
0: ஐயா லோக்கலில் கொடுத்துடலாம், கேட்குறவங்களுக்கு கொடுக்குறீங்க, இல்லைன்னா இதுலேயே பஜாருக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம்.
1: அங்கே சேலம் தான்,
0: சேலம் போகிறோங்கய்யா, கடத்தூர், சேலம்,
1: தர
0: அது மாதிரி சேலம் தாங்க பெஸ்ட்டு.
1: பெஸ்ட்டு, அதாவது எவ்வளோ கொண்டு போய் கொடுத்தாலும் ஒரே இதாக முடிஞ்சிருது,
0: டிமாண்டாக இருந்தால் உடனே சேல் ஆயிடுதுங்க.
1: அதனால் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்றீங்க. இப்போ வந்து 1 ஏக்கர் நம்ம வெங்காயம் பண்ணுறோம், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ லாபம் கிடைக்கும்
0: ஐயா? அதாவது 30 ரூபா கீழே போனால் விவசாயிகளுக்கு எதுவும் பெருசாக
1: வரும்,
0: நஷ்டம் இல்லைன்னா கூட மீடியமாக தான், ஒன்றும் பெருசாக இல்லைங்க.
1: கையை பிடிக்க

0: ஒரு என்ன ஒரு 2000 ரூபா கிடைக்கும் மாதம், 3 மாதத்துக்கு 3000 தான் கிடைக்கும் ஒரு பேச்சுக்கு. கலைக்கொல்லி அடிக்காதவங்களுக்கு, கலைக்கொல்லி அடிக்கிறவங்களுக்கு ஒரு 40000 கிடைக்கும். அந்த கலையிலே வந்துடுது, ஈக்குவல் ஆயிடுது இல்லை,
1: கலை செலவு
0: மீதி ஆகுது. அதனால் இதே 40-30 ரூபாய்க்கு மேலே 40 ரூபா போகுதுன்னா அப்படி விட நீங்கள் ஏற்றிக்கலாம். ஒரு ஏக்கராவுக்கு 6 டன் வரும், அப்போது டன்னுக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க.
1: அந்த மாதிரி
0: 10 ரூபா.
1: அருமையாக சொன்னீங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற விவசாயிகளும் சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன்?
0: 944-345-445-1. ஈவினிங் மாலை பொழுதில் கொஞ்சம் கூப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும்.
1: சந்தோஷமாக சரிங்க. மேலும் உங்களுடைய விவசாயம் செழிக்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வாழ்த்துதுங்கய்யா. நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா.

0: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் பயறு வகை பயிர்கள் சாகுபடி பில்பருத்தி எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக்.
1: சீதா கேட்டியா, அவரு எவ்வளவு சூப்பரா சொன்னாரு.
2: ஆமாப்ல, சொன்ன தகவல் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நான் கூட இவ்வளவு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை.
1: ஒன்று கவனிச்சியா பிள்ள, பயிர் வகைகளில் எப்படி நோய் தாக்குதல் ஏற்படுது, அதை எப்படி சரி பண்ணலாம், சொட்டு நீர் பாசலாமா இல்லை கிணத்து நீர் பாசலாமா, அதே மாதிரி புதுசாக ஒரு வகையான சீட்டு இருக்குல்ல, அந்த சீட்டை வச்சு எப்படிலாம் வந்து பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தெளிவாக சொல்லிவிட்டாரு பிள்ள. இதை நம்ம உடனே வந்து நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தணும், என்ன சரியா? அதுக்காகத்தானே நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு சேர்ந்து கேட்டோம்.
2: ஆமா பிள்ளை, அவர் சொன்னதை அப்படியே செய்யறோம், லாபத்தை அள்ளறோம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தண்டல் நிகழ்ச்சி இணைகின்றோம். இன்னைக்கு இளந்தண்டல் விளையாட்டு வினாடி வினா. காலை முழுவதும் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு, இதை பழக்கப்படுத்திக் கொடுப்பாப்பா என நம்மளுடைய முறுக்கு கவிஞர் பாரதியார் சொல்லியிருக்காங்கல்ல. பொதுவாக நம்ம விளையாட்டு விளையாடும் போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலிமை பெறுவதை நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன்

0: பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தி மைண்டோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது பொதுவாக நம்ம இதில் கிரவுண்டில் விளையாடும் போது நம்மளுடைய இளமையும் சரி அல்லது உடலும் சரி மனதும் மிக புத்துணர்ச்சி பெறுவதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளையாட்டு பிடிக்கும். அதனால் விளையாட்டு தொடர்பான நிறைய தகவல் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த தகவலை தான் நமக்கு கேட்க போகிறோம். இளைஞர் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினா. உங்கள்கிட்ட தொடர்ந்து மூன்று வினாக்கள் புதர் வினா கேட்போம். அந்த மூன்று புதர் வினா நீங்கள் பதில் சொல்லி உங்களுக்கான பரிசு பாடல்களும் நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 043-42-24-30 என்ற எண்ணில் மற்ற 94-86-81-10-25 என்ற எண்ணில் அருமை நேர்கள் மற்ற நேர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணில் மற்ற 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய முதல் அன்பினர் வாங்க வணக்கம். இனிப்பிள்ளி நேயர் வாங்க வணக்கம்.
1: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், இப்ப ரொம்ப சூப்பரா பரபரப்பா நம்ம ஒரு விளையாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன விளையாட்டுங்க இப்ப சமீப நாட்களா? முதல்வினா 23வது காமன்வெல்த் போட்டி எந்த நகரத்தில் நடைபெறுகிறது? சூப்பர், அதே தாங்க.
2: என்னங்க
0: உங்க பேர் சொல்லுங்க? சரி கோவிந்தசாமி, உங்களுக்கு அதுதாங்க 23வது காமன்வெல்த் போட்டி எந்த நகரத்தில் நடைபெற்று வருகிறது?
3: என்னங்க 23வது
0: காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எந்த நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? புரியுதுங்க. இனிப்பிள்ளினியும் அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? கண்டிப்பா அதே கொஸ்டின். 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எந்த நகரத்தில் நடைபெற்று வருகிறதுங்க? இல்லைங்க. இனிப்பிள்ளினியும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ராஜேஸ்வரமா, 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எந்த நகரத்தில் நடைபெற்று வருகிறதுங்க? சூப்பர், கிளாஸ்கோ அப்படின்றது சரியான பதிலுமா. வாழ்த்துக்கள். உங்களுக்கான அடுத்த வினா கேட்கலாமா? சரிங்க. உங்களுக்கான ரெண்டாவது என்ன அப்படின்னா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில பாரா குண்டு எறிதல் போட்டியில் தங்கப்பதுக்கு வென்ற வீராங்கனை பெயர் என்ன? இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல விளையாட்டு போட்டியில குண்டு எறிதலில் தங்கப்பதுக்கு வென்ற வீராங்கனையின் பெயர் என்ன? சரிங்க, ஷர்மிளா தன்கர். நீங்க பேப்பர் பத்தி தெரிஞ்சிருக்கோம். இனிப்பிள்ளி மாத்த நேர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. மாணிக்கம், எந்த ஊர்ல பேசுறீங்க? என்ன ஊருங்க? வெள்ளையன் பாளையம். என்ன பேர் சமையா இருக்கு, வெள்ளையன் பாளையம். எதுக்காக அந்த பேர் வந்துச்சு?
2: வெள்ளையன் பாளையம் சார்.
0: ரவிச்சந்திர அஸ்வின் எந்த விளையாட்டை விளையாடக்கூடியவருங்க? எந்த விளையாட்டு வீரர்? சமீபத்தில் கூட உலக சாம்பியன் பட்டம் ரொம்ப பரபரப்பா நம்ம பார்த்தோம் அவரை.
2: என்ன
0: சொல்லுங்க
2: சார்?
0: நீங்க டீ குக்கீஸ்

0: இந்த வீரர், இந்த விளையாட்டு வீரர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? இல்லைங்க, சதுரங்க போட்டி. செஸ் தெரியுங்களா? சதுரங்க போட்டி குகேஷ் தெரியாதுங்களா? சமையாடுவார் இல்லைங்களா? அப்படிங்களா? சரிங்க சார், நல்லது நல்லதுங்க. வாங்க தொடர்ந்து நம்ம பேசுமா? ஒரு சிறிய விளம்பர இடையே தொடர்ந்து தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர July 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 org.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோ 2683.
10: கல்யாணத்துல கவனிச்சியா?
11: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
10: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
11: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான

0: வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை

0: Engineering College, Counseling Code 2610.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர்

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK Silks and Readymades இல் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
4: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
8: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
9: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
8: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
10: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
11: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர July 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
10: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
11: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
10: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
11: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
10: போதும்னே போதும்.
11: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட்

0: விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
13: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
15: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
16: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
15: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
16: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
15: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
17: இன்றைய எபிசோட்ல கர்ப்பப்பை வாய் பகுதியில தையல் போடுறத பத்தி சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். கர்ப்பப்பை வாய் தையல் யார் யாருக்கெல்லாம் போடுவோம் அப்படின்னா, முதல் பிரசவத்தின் பொழுது, முதல் கன்செப்ஷன், அதாவது முதல் தடவை அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அந்த டைம்ல, ஒரு 15 வாரத்துக்கு அப்புறம் திடீர்னு பனிக்குடம் லீக் ஆயோ, அல்லது வித்தின் 1 or 2 hours குள்ளார ஹோல் பேபியுமே பனிக்குட நீருடன் வெளியில வந்துட்டா, அது யூஸ்வலா கர்ப்பப்பை வாயில வந்து வீக்னஸ், அந்த பேபியை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது வந்து 15 வாரத்துக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி நடக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களை முன்னாடியே நம்ம அறிய முடியுமானா, வெரி ரேர்லி அந்த சர்வைக்கல் லென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே போறத நம்ம ஆக்சிடென்டலா ஒரு ஸ்கேன் பாக்குறப்ப நம்ம பார்த்துட்டு இந்த லென்த் குறையுது அப்படின்னாவே நம்ம டக்குன்னு டாக்டர் ஆலோசனை பண்ணி நம்ம அந்த இடத்துல தையல் போட்டுறோம். அந்த சர்விக்கல் கர்ப்பப்பை வாய் தாண்டி சர்விக்ஸ் ஒரு பார்ட் இருக்கும், அந்த சர்விக்ஸோட வாய் திறக்கும் பொழுதுதான் கரு உள்ளர இருந்து வெளியில வந்துடுறது. ஸோ இது லூஸ் ஆகும் பட்சத்தில் அப்போ நம்ம ஸ்கேன் மூலமா அதோட லென்த்தை கண்டுபிடிச்சு, லென்த் ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு கீழே இருக்கு அப்படின்றப்ப நம்ம முன்னெச்சரிக்கையா முன்கூட்டியே நம்ம தையல் போட்டுருவோம். சில டைம் எமர்ஜென்சியா கூட நம்ம ட்ரை பண்றோம் அந்த தையல் போடுறத. இதை வந்து நம்ம கர்ப்பப்பை வாய் லூஸ் ஆகிறத முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமானா, கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா நெக்ஸ்ட் கன்சீவ் ஆகி வரப்ப ஒரு 14 to 16 வாரத்துல நாங்க கர்ப்பப்பை வாய்க்கு தையல் போட்டு அதை டைட் பண்ணிடுறோம். அப்படி டைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் லூஸ் ஆகாம இருந்து நம்மளுக்கு வந்து குழந்தைய நல்லபடியா பெத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல இது இன்பிட்வீன் நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா, கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு பிரசவத்திற்கு, அதாவது கன்சீவ் ஆகி எக்ஸ்பல் பேபி வந்து டெலிவரி ஆன பிறகு நடுவுல வந்து கண்டுபிடிக்க முடியுமானா, HSG-னு ஒரு டெஸ்டின் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த கர்ப்பப்பை வாய்
15: நேயர்கள் இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய

0: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: கேட்டீர்கள், வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களுடைய நினைவிற்கு இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

உங்களுடைய நேருக்கு மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள். இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டர்கள் அழகும் அற்புதமும் பல அதிசயங்களும் இருந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து உங்களுக்கான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மறந்துடாதீங்க, இன்னைக்கு உங்கள் மாவட்ட நேர்கள் பங்கேற்கக்கூடிய நேர் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான பழைய பாடல்களை அற்புதமான நிகழ்ச்சியோடு கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 10 மணிக்கு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளம் தென்றல். இன்னைக்கு விளையாட்டு வினாடி வினாக வளம் வந்தது. இனி தொடர்ந்து கேட்கலாம் வானொலி நாடக விழா 2026 சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷவாணி வானொலி நாடக விழா 2026 இன்று இடம்பெறுவது. கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார்.
2: கோமதி, கோமதி,
3: இங்க தானே இருக்கேன். நான் என்னவோ பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஏன் சத்தம் போட்டு ஊற கூட்டுறீங்க?
2: ஏன் கோமதி இப்படி கோபப்படுற?
3: கோபப்படாம என்ன பண்றது? 3 மாசமா வீட்டு லோன் கட்டல, வண்டி லோன் கட்டல, டிவி லோன் கட்டல. எல்லாரும் போன் போட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எல்லா லோனையும் என் பேர்ல எல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க. உங்க பேர்ல வாங்கி இருந்தா அந்த டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும்.
2: அத தெரிஞ்சுதான் எல்லா லோனையும் உன் பேர்ல வாங்கி போட்டேன். இப்ப புரியுதா? அளவுக்கு அதிகமா லோன் வாங்கினா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு. பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டான்னு நல்லா இருந்த நம்ம வீட்டை இடிச்சு லோன் போட்டு வீடு கட்ட சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் புது வண்டி வாங்கிட்டான்னு என்னையும் புது வண்டி வாங்க சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய டிவி வாங்கிட்டான்னு நீயும் பெரிய டிவியா லோன்ல வாங்கிட்ட. திடீர்னு உன் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இப்ப நீ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க. உனக்கு வேலை இல்லைங்கிறது லோன் கொடுத்தவங்களுக்கு கவலை இல்ல. டியூ கட்ட சொல்லி உன்ன தொல்ல பண்றாங்க, நீ என்ன தொல்ல பண்ற? இப்ப புரிஞ்சிட்டியா?
3: ஆமா, என்ன இன்னைக்கு வேலையை விட்டு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு.
2: கோமதி, வேலையவே விட்டுட்டு வந்துட்டேன்.
3: என்னங்க புதுசா ஒரு குண்டை போடுறீங்க? மீதி லோன் எல்லாம் உங்களை நம்பித்தானே இருக்கு.
2: கோமதி, நானும் எத்தனை மாசம்தான் சம்பளம் வாங்காம வேலை செய்யறது. எங்க முதலாளி ஏற்கனவே எனக்கு 5 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்காரு. வந்தது பார் கோவம். நான் கோமதி புருஷன், என்கிட்டவே உன் வேலையை காட்டுறியான்னு டிஃபன் கேரியர் தூக்கிட்டு உடனே வெளியே வந்துட்டேன்.
3: என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? தலைக்கு மேல எத்தனை சுமை இருக்கு? கொஞ்சமாவது அத பத்தி நினைச்சு பாத்தீங்களா?
2: சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன், என்ன இலவசமா போய் வேலை செய்ய சொல்றியா?
3: சம்பளம் இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு ஒன்னா வந்துடும் இல்ல? அப்படி சம்பளம் கிடைக்கலன்னா கடைய உங்க பேருக்கு எழுதி வாங்கிடலாம்.
2: என்னது, கடையை எழுதி வாங்குறோமா? கோமதி, இது உனக்கே நியாயமா தெரியுதா? லட்சக்கணக்கா பணம் போட்டு நடத்துற கடைய எங்க முதலாளி எப்படி எனக்கு எழுதி கொடுப்பாரு?
3: நம்ம பக்கத்து வீட்டு கோபால் இல்ல, கோபால். கோபால் எப்படி முதலாளி என்ன தெரியுமா? கோபாலுக்கும் அவங்க முதலாளி 2 வருஷமா சம்பள பாக்கி.

0: வச்சிருந்தாராம். கோபால் போய் அவங்க முதலாளி கிட்ட என் சம்பள பாக்கிய கொடுங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க முதலாளி, சம்பளம் எல்லாம் கொடுக்க பணம் இல்லை, இந்தா இந்த கடையை நீயே நடத்திக்கோன்னு எழுதி கொடுத்துட்டு படனிக்கு போயிட்டாராம்.
1: என்ன பெக்கரா மாறிட்டாரா?
0: அவர் அதுக்கெல்லாம் போகலீங்க, பழனியில இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ கோபால் கடைய சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க முதலாளியும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம போய் கடைய உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டா நாளைக்கு நீங்களும் ஒரு முதலாளி தானே, அதனால நீங்க பழைய மாதிரியே அங்கேயே வேலைக்கு போங்க.
1: கோமதி, உன் கற்பனைக்கு அளவே இல்லையா?
0: அதிர்ஷ்டம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கதவை தட்டும், அது இப்போ உங்களுக்கு சம்பள பாக்கி மூலமா தட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஜோசியர் கிட்ட போய் ஜோசியம் கிட்டு வரலாம். புறப்படுறீங்களா?
1: என்ன கோமதி, நம்ம ஜாதகத்தை வாங்கிட்டு ஜோசியர் உள்ள போனார், ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளவே காணோம்.
0: அவரு ஜாதகத்தை பூஜையில வச்சு எடுத்துட்டு வர போல் இருக்குங்க.
1: சாம்பார் வாசனை கம கமனு வரத பார்த்தா அவர் சாப்பிட்டு இருக்கார் போல் இருக்கு. நாம என்னமோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது.
0: கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஜோசியர் காதல விழுந்துற போகுது, அவர் சங்கடப்பட போறாருங்க. சரி சரி சரி, சாமி வந்துட்டாரு, அமைதியா இருக்கீங்களா?
2: உங்க பேரு அழகேசன், உங்க மனைவி பேரு கோமதி, ஜாதகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கே.
1: வர வழியில இப்பதான் சாமி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரோம்.
2: ஐயோ, அதை சொல்லலை. இந்த ஜாதகக்காரருக்கு இன்னும் 30 நாளில் ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதாவது சந்தேகம்னு எங்கிட்ட கேளுங்க.
0: அது ஒன்றும் இல்லை சாமி, இவருக்கு சொந்தமாக தொழில் அமையுமா இல்லை காலம் முழுக்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவாரான்னு.
2: பார்த்துடலாம் பார்த்துடலாம். குரு 8 இருக்கிறான், அதனால் இவருக்கு திடீர் யோகமெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் அதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சால் அந்த யோகம் சீக்கிரமாக வந்து சேரும்.
1: அதுக்கு தானே உங்களை தேடி வந்தோம், என்ன பரிகாரம்னு சொல்லுங்கள், உடனே செஞ்சிடறோம்.
2: வீட்டில் தினமும் ஒரு மண்டலத்துக்கு விளக்கு ஏற்றணும்.
1: இவ்வளோதானா? பண்ணிட்டா போச்சு.
2: விளக்கு மட்டும் ஏற்றினா பத்தாது,
1: கூட ஊதுபத்தியும் வைக்கணுங்களா?
2: ஸோ சொல்லி முடிக்கிற வரைக்கும் குறுக்க குறுக்க பேசாதீங்க. விளக்கு பத்த வச்சுட்டு ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் நீங்கள் ரெண்டு பேரும் மௌன விரதம் இருக்கணும்.
1: அதாவது விளக்கேற்றிட்டு 48 நாள் வெளியே யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா?
2: அப்படி இல்லைங்க, நீங்கள் ரெண்டு பேரும் யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 48 நாள் பேசிக்கவே கூடாதுன்னு சொன்னேன்.
0: சாமி என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் 48 நாள்
2: அப்படி பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்கன்னா 48 நாளைக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது போங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும்.
1: ஐயோ சாமி, 48 செகண்ட் கூட என்னோட கோமதி கூட பேசாம இருக்க முடியாதே, வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க.
2: ஜாதகத்தையும் தலையெழுத்தையும் மாத்தி எழுத என்னால முடியாது.
0: 48 நாளுங்கிறத கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா சாமி, கொஞ்சம் டிஸ்கவுண்ட். ராத்திரி ஆனா கோமதிக்கு அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னாதான் தூக்கமே வரும்.
0: முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அப்புறமா நம்ம சண்டையை வச்சுக்கலாம்.
2: சரி, ஒரே ஒரு வழிதான் இருக்குங்க. நீங்க ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு பதிலா 3 ஏத்திட்டு ஒரு அரை மண்டலம், அதாவது ஒரு 24 நாள் மௌன விரதம் இருந்தா கூட ஓரளவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
0: ஓகே ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு சாமி.
1: ஆமா கோமதி, இதுக்கு வேணா நான் சம்மதிக்கிறேன்.
2: 24 நாள் ஒரே வீட்டில் பேசாம ஒன்னா இருக்கலாம். வீட்டு ஹாலில் ஒரு பிளாக் போர்டை மாட்டி அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எழுதி தெரிஞ்சுக்குங்க. தப்பி தவறி கூட ரெண்டு பேரும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி நீ என்ன காரணத்துக்காக மௌன விரதம் இருக்கீங்கன்னு யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. அப்படி யாருக்கிட்டையாவது சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. மௌன விரதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்தாங்க உங்கள் ஜாதகம்.
1: கோமதி, உடனே விரதத்தை ஆரம்பிச்சா நம்ம மகன் விமல் வந்து ஏன் ரெண்டு பேரும் பேச மாட்டீங்கன்னு கேட்பானே.
0: நம்ம விமலுக்கு 1 பரீட்சை லீவு விட்டாச்சு. போன வாரமே அவன் தாத்தா பாட்டி கூட ஊருக்கு போயாச்சு. அவன் வரத்துக்குள்ள நம்ம விரதத்தை கச்சிதமா முடிச்சுக்கலாம் சரியா? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம என்ன காரணத்துக்காக விரதம் இருக்கோம்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நீங்க கடை

0: முதலாளியும் ஆக முடியாது, நாம் முதலாளி பொண்டாட்டியாகவும் ஆக முடியாது. எங்க வீட்டுக்காரர் கூட பேசி 4 நாள் ஆச்சு. ஆனா 4 நாள் 40 வருஷம் ஆன மாதிரி தெரியுது. இன்னும் 20 நாள் இருக்கு. எப்படி சமாளிக்க போறேனோ. ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, லீவு நாள். அதுவுமா, எங்க போய் தொலைஞ்சார் இவரு? அவர் என் கூட பேசாட்ட கூட பரவாயில்ல. வீட்டுக்குள்ளேயே அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்குமே. ஆ, மறந்துட்டேன், போர்டில் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஓ, மௌன விரதத்தை சாக்கா வச்சுக்கிட்டு ஊர் சுத்த போயிட்டீங்களா? பொறுத்துருங்க பொறுத்துருங்க, இன்னும் 20 நாள் தானே இருக்கு, மொத்தமாக உங்களை பேசிக்கிறேன்.
1: கோமதி, அம்மா கோமதி.
0: இந்த நேரத்தில் இவங்க எதுக்காக வந்தாங்க?
2: என்ன கோமதி, திரு திருன்னு முழிக்கிற உங்க அப்பனை மாதிரியே.
0: அம்மா வாங்கம்மா வாங்கப்பா, திடீர்னு வந்திருக்கீங்களா, நான் தான் ஷாக் ஆயிட்டேன்.
1: ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்து வீடு பீதாம்பரம் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இந்த ஊரில் தான் கல்யாணம் வச்சுருக்காங்க.
0: ஓஹோ,
1: அதான் கல்யாணத்தையும் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம்.
2: ஆமாம்மா, என்னம்மா நல்லா இருக்கியாம்மா?
1: மாப்பிள்ளை எங்கம்மா?
0: அதோ அங்கே பாருங்க.
1: என்னம்மா இது, பிளாக் போர்டை காட்டுற?
2: பிளாக் போர்டில் என்னமோ எழுதி இருக்குது பாருங்க, அதை படித்து சொல்லுங்க.
1: ஓ, அதுவா சமாச்சாரம்? அப்படி என்ன எழுதியிருக்குது? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஏமா கோமதி, நான் சினிமாவுக்கு போறேன்னு உங்ககிட்ட நேர்லையோ இல்லை ஃபோன்லையோ சொல்ல வேண்டியது தானே? ஏன் இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போயிருக்காரு?
2: ஏமா, திடீர்னு அவருக்கு வாய் ஏதாவது பேச முடியாமல் போயிடுச்சா என்ன?
0: ஏமா, நல்லா இருக்கிற மனுஷனை நோயாளி ஆக்குறீங்க. நான் அவரும் பேசிக்கிறது இல்லை.
1: என்னது, நீயும் மாப்பிள்ளையும் பேசிக்கிறது இல்லையா?
2: நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஆள் மொழியே சரியில்லைன்னு சொன்னேன். அவரை ஒரு தடவையாவது உத்து பார்த்தீங்களா நீங்க? இப்ப என் பொண்ணு வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு. மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எப்படி வேதனைப்பட்டு நிக்கிறா பாருங்க.
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
1: நீ பெரிய தைரியசாலின்னு எனக்கு தெரியுமா, அதுக்காக நீ எதுக்கு பயந்துக்கவெல்லாம் வேண்டாம், உனக்கு நாங்க துணை இருக்கிறோம்.
2: ஆமா இருக்கோம் இருக்கோம்.
1: அடுத்தவங்களை பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பணத்தாசை போல இருக்குது. அதான் இன்னும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு உன்னை கொடுமைப்படுத்துறாரு போல இருக்குது. வருட்டு வருட்டு.
0: ஐயோ அப்பா அப்பா அப்பா, ஏன்பா இப்படி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
2: இந்த சின்ன வயசுல நான் தனியா விட்டுட்டு சினிமாவுக்கு போறதுக்கு மாப்பிள்ளைக்கு எப்படிமா மனசு வந்துச்சு?
1: அதானே.
0: மா மா மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எங்க வீட்டுக்காரரு வந்துட்டாரு.
3: வாங்க மாமா, வாங்க அத்த, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: ஏதோ இருக்கிற.
3: என்ன மாமா, ஏதோ தொலைச்சிட்டு வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க.
1: என்ன மாப்பிள்ள பண்றது, உங்க வீட்டுக்கு வந்து எங்க நிம்மதியவே தொலைச்சிட்டோம் மாப்பிள்ள.
0: சும்மா இருங்கப்பா,
1: எதையுமே நேர்ல பேசினாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
3: மாமா என்ன சொல்ல வரீங்க?
1: நீங்க என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு பேசாம இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போறது ஒரு குடும்ப தலைவனுக்கு லட்சணமானு கேக்குற மாப்பிள.
2: ஆமா மாப்பிள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுனா ஏன் மாப்பிள அவ கூட பேசாம இப்படி நடந்துக்கிறீங்க?
3: அத்த, அதை பத்தி இப்ப என்னால ஒன்னும் சொல்ல முடியாது, எல்லாம் உங்க பொண்ணுகிட்டே பேசிக்கோங்க.
2: பாத்தீங்களா, நாம கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லாம டமார்னு கதவை சாத்துறாரு. நமக்கே இப்படின்னா நம்ம பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்?
1: அதானே.
0: கொஞ்சம் சும்மா இருங்கம்மா, ஏம்மா நீங்க வேற எனக்கு டென்ஷன் பண்றீங்க.
1: கோமதி, பெத்த ஒண்ணே கண் கலங்கி நிக்கிறத பாத்துட்டு என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. சம்பந்திய வர சொல்லி மாப்பிள்ளைய கண்டிச்சு வைக்க சொல்றேன், நீ கவலைப்படாம இருமா, நாங்க இருக்கிறோம்.
4: அழகு அழகு.
5: கோமதி, அம்மா கோமதி.
0: வாங்க மாமா, வாங்க அத்தை.
5: ஆ வர்றேன் அம்மா.

0: நானும் வந்துட்டேன்.
1: ஹே விமல், வாட ராஜா, வா வா வா வா வா.
0: அம்மா அப்பா எங்கம்மா?
1: அப்பா வேலைக்கு போயிட்டாருப்பா.
0: ஏமா, உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையாமே? பாட்டி தாத்தா சொன்னாங்க. ஏமா, சின்ன பசங்க தானேம்மா சண்டை போட்டுக்குவாங்க, நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க?
2: கேட்டியாமா, ஒரு சின்ன குழந்தை கேட்குறான், பதில் சொல்லு. உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்கன்னு சொன்னார். அதான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தோம்.
1: ஷூ, இந்த பெருசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லாத பிரச்சனையும் ஊதி ஊதி பெருசாக்கிடும் போல இருக்கே. எதுக்காக மௌன விரதம் இருக்கும்னு வெளியே சொன்னா அது பலிக்காதுன்னு ஜோசியர் வேற சொல்லியிருக்காரு.
2: என்னம்மா கோமதி, ஏதோ யோசனையிலேயே இருக்கியே.
1: அது ஒன்றும் இல்லைம்மாமா, நீங்கள் எல்லாரும் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க தானே, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருங்க இருங்க, முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். விமல் வாடா, உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன்.
0: ஆமாம்மா, பசிக்குதுமா, வாமா போகலாம்.
3: ஏங்க இங்கே பாருங்க, உங்கள் சம்பந்தி சொன்னாரே, பிளாக் போர்டு நடு வீட்டில் தொங்குது. நம்ம அழகு என்ன எழுதிட்டு போயிருக்கான்னு படிங்க.
2: அப்பா அம்மா வருகிறார்கள், சுவையாக சாப்பாடு சமைத்து போடவும்.
3: அதுக்கு கோமதி என்ன எழுதியிருக்கா, அதை படிங்க.
2: எனக்கு உடல்நலம் இல்லை, அதனால் உங்க அப்பா அம்மாவுக்கு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் செய்து வாங்கி கொடுக்கவும்.
3: ஏங்க பாத்தீங்களா, என்னதான் நம்ம பையன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டாலும் பெத்தவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போடுன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோமதி குத்துக்கல்லாட்ட வீட்டில் இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய்ய வேற சொல்லிட்டு ஹோட்டலில் வாங்கி கொடுக்க சொல்லி எழுதி வச்சிருக்கா. இப்பவே தெரிஞ்சுக்குங்க யார் மேல தப்பு இருக்கும்னு.
4: ஓ சம்பந்தி, வாங்க சம்பந்தி வாங்க. எப்ப வந்தீங்க?
2: அரை மணி நேரமாச்சு.
4: உங்க மகன், அதுதான் எங்க மருமகன், எழுதி வச்சதை படிச்சு பார்த்தீங்களா சம்பந்தி?
2: படித்தோம் படித்தோம். எனக்கு என்னவோ அழகு எழுதின விட உங்க மக கோமதி எழுதினது தான் தப்பா தெரியுது.
4: கோமதி தப்பா எழுதியிருக்காளா? அப்படி என்ன எழுதியிருக்கான்?
2: எங்க பையன் பெத்தவங்களுக்கு சாப்பாடு செய்ய சொன்னா உங்க பொண்ணு ஹோட்டலில் வாங்கி கொடுன்னு எழுதி வச்சிருக்கா. இதுதான் மாமனாரையும் மாமியாரையும் கவனிக்கிற விதமா?
4: அப்படியா?
5: ஏன் சம்பந்தி கோவப்படுறீங்க? கோமதி உடம்பு சரியில்லைன்னு தானே எழுதியிருக்கிறா, இதுல என்ன தப்பு இருக்குது?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கோமதிக்கு உடம்பெல்லாம் நல்லாத்தான் இருக்கு.
5: ஏன் சம்பந்தி அம்மா, எங்க பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா சொல்லுது, உடம்புன்னு இருந்தா சரியில்லாமையும் போகும் தானே.
1: அத்தை இந்தங்க அத்தை, காப்பி எடுத்துக்கோங்க.
3: அம்மா தாயே, அந்த காப்பிய உங்க அம்மா அப்பாவுக்கே கொடு. மாமியாரையும் மாமனாரையும் நீ பாத்துக்கிற விதம்தான் பிளாக் போர்டில் எழுதி வச்சிருக்கிறதுலயே தெரிஞ்சிட்டமே. என் மகன் உங்ககிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு உன் கையில வாங்கி சாப்பிடுறோம்.
1: கடவுளே, நாங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசாம விரதம் இருக்கோம். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி பேசியே நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கிடுவாங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்க கிட்டேந்து என்னை காப்பாத்தி விட்டுரு கடவுளே. ராத்திரி 11 மணி ஆச்சு, இவரை வேற காணல, பெருசுக வேற அந்த மாதிரி தூங்காம கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. முதல்ல இவங்கெல்லாம் வீட்டை விட்டு போற வரைக்கும் இந்த பிளாக் போர்டை எடுத்து மறைச்சு வைக்கணும்.
2: கோமதி, அதை ஏமா கழட்டுற?
6: வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? என்ன ராத்திரி 11 மணிக்கு தூங்காம பஞ்சாயத்து?
2: ஏன்பா, வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, நீ என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு ராத்திரி வர்ற? உனக்கும் கோமதிக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
6: பா, எங்களுக்குள்ள பிரச்சனையா? எங்களுக்குள்ள தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணாம போய் தூங்குங்க.
4: உங்களாலதான் தூக்கத்தை தொலைச்சிட்டு எல்லாம் உக்காந்துருக்குறோம். கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போறேன், என்ன தேட வேண்டாம்னு பிளாக் போர்டில் எழுதி வச்சுட்டு ஏன் போனீங்க மாப்பிள?
6: அது அதெல்லாம் என் பர்சனல் விஷயம், அதெல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.
4: அப்படின்னா பொண்ணை கொடுத்த எங்களுக்கு இந்த வீட்டில் என்ன மதிப்புங்கிற?
5: மாப்பிள, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்க ஏன் கோமதியோட பேசாம பிளாக் போர்டில் எழுதிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லைனா எங்க கண்ணு முன்னாடியே நீங்க கோமதியோட பேசுங்க, அதை பார்த்துட்டு நாங்க சந்தோஷமா ஊர் போய் சேர்ந்துடுறோம்.
6: ஐயோ, நிலைமையை புரிஞ்சுக்காம இப்படி உயிர் எடுக்கிறாங்களே. விரதம் மட்டும் முடியட்டும், இந்த கோமதியை உண்டு இல்லைன்னு நான் கேட்டுக்கோ.
4: என்ன மாப்பிள, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம சும்மா பேந்த

0: குளிக்கிறீங்க? இதோ பாருங்க, கோமதி ஏன் பொண்டாட்டி, அவ கூட எப்ப பேசணுமோ அப்ப பேசிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன நிம்மதியா விடுறீங்களா?
1: நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசாம கீரியும் பாம்புமா இருக்கும் போது நாங்க எப்படி நிம்மதியா ஊருக்கு போக
2: முடியுமாப்ள? போவும் வாசமுமா இருக்கிற எங்களை இப்படி கீரியும் பாம்புமா ஆக்கி போட்டீங்களே.
3: கோமதி, ஆம்பளைதான் வீராப்பா இருப்பாங்க, நீயாவது கோபத்தை தூக்கி வீசிட்டு அவங்ககிட்ட பேச வேண்டியதுதானம்மா.
2: என்ன நடக்கும் தலையில எழுதிருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். அவங்க அவங்க அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இப்ப கிளம்புறீங்களா?
1: பாத்தீங்களா, என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டு பேசுறான்னு. என் மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு கதாநாயகனா வருவாருன்னு பார்த்தா இப்படி வில்லனா வந்து நிக்கிறாரே. என் பொண்ணு வாழ்க்கையே போச்சே.
2: அம்மா அம்மா கொஞ்சம் சும்மா இருமா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற?
4: ஆஹா, இத்தனை நாள் அவங்க பொண்ணை வச்சு காப்பாத்தினது என் பையன், அவன் அவங்களுக்கு இப்ப வில்லனா தெரியறானா? என் பையனுக்கு தான் அவங்க பொண்ணு வில்லியா தெரியறா, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க.
0: அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆள் ஆளுக்கு இப்படி வார்த்தையை வளர்த்துட்டே போறீங்க, அவங்க தான் அறிவில்லாம பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருப்பீங்க போல் இருக்கு.
5: பாத்தியாமா பாத்தியா, உன் புருஷே எங்களை அறிவில்லாதவங்கன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை இப்பத்திக்கு முடியாது போல் இருக்குது பரிமளா. வெடிஞ்சது நம்ம பேரை விமலை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம், இவங்க முடிவை அவங்க முடிவு பண்ணுவாங்க. விமல், நீ இந்த சேர்லேயே உட்காந்துரு, தாத்தாவும் பாட்டியும் ரூமுக்குள்ளே போய் வக்கீலங்களை பார்த்துட்டு வந்துடுறோம், சரியா? வா பரிமளா, ரூமுக்குள்ளே போய் வக்கீலை பார்த்துட்டு வந்துடலாம்.
6: வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க. என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க?
5: சார், டைவர்ஸ் வேணும், அதுக்காகத்தான் வந்திருக்கோம்.
6: என்ன சார் சொல்கிறீங்க, காலம் போன கடைசியில் இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு டைவர்ஸு?
5: சார், டைவர்ஸ் எனக்கு இல்லை சார், என் மகளுக்கு.
6: குழந்தை இருக்கா
5: சார்? ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தான் சார் டைவர்ஸ் கேட்குறோம்.
6: சார், குழந்தைக்கெல்லாம் எப்படி சார் டைவர்ஸ் வாங்க முடியும்?
5: சார், நான் குழந்தைன்னு சொன்னது என் பொண்ணு சார்.
6: சார் சார், நீங்கள் டைவர்ஸ் கேட்குறதா சொன்னீங்களே, உங்கள் குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்கான்னு கேட்குறேன்.
5: ஓ, அப்படி கேட்டிங்களா? ஒரே ஒரு மகன் இருக்கான் சார்.
6: ஓ சரி சரி, அவன் இப்போ எங்கே இருக்கான், அவனை கொஞ்சம் விசாரிக்கணுமே.
5: வெளியே தான் சார் உட்காந்துருக்கான், இதோ வர சொல்கிறேன். பரிமளா, நீ போய் விமலை கூட்டிகிட்டு வா.
1: சரிங்க. டேய் விமல், வக்கீல் மாமா உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்கணும். மாமா சாமி,
7: சே, ஸ்கூலில் தான் மிஸ்ஸு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறாங்கன்னா இங்கே வந்து விட மாட்டேங்கிறாங்களே.
5: சார், இவன் தான் என் பேரே விமல்.
6: விமல், உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா இல்லை உங்கள் அப்பா பிடிக்குமா?
7: உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்கள் அம்மாவையா அப்பாவையா?
6: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
7: அதே மாதிரி தான், எனக்கும் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும்.
6: யார் அதிகமாக பிடிக்கும், யாராவது ஒருத்தரை சொல்லுப்பா.
7: சார், அம்மாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே வாங்கி தரேன்னு அப்பா அடிப்பார். அப்பாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே செஞ்சு தரேன்னு அம்மா அடிப்பாங்க. எனக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும் சார், போதுமா?
6: சார், என்ன சார் உங்கள் பேரன் இப்படி பேசுகிறான்? ஓகே சரி, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, அடுத்த கேள்வி, வீட்டில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களா? அப்படி சண்டை போடுறத எப்போவது நீ நேரில் பார்த்துருக்கியா?
7: சார், என் பாட்டியும் தாத்தாவும் தான் அடிக்கடி சண்டை போடுவாங்க. நேத்து கூட தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இந்த பாட்டி தாத்தா மேல பூரி கட்டை எடுத்து வீசிட்டாங்க.
6: சார், என்ன பையன் சொல்றத பார்த்தா டைவர்ஸ் உங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவைப்படாது போல, அநேகமா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தான் தேவைப்படும் நினைக்கிறேன்.
5: பரிமளா, பாத்தியா, இவனை வச்சுட்டு என் கூட சண்டை போடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், இப்ப பாரு வெளியே சொல்லி என் மான மரியாதையெல்லாம் வாங்குறான்.
6: சார், உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் வச்சு பேசிக்கிறேன்.
5: வக்கீல் சார்.

0: வாங்க வாங்க, வீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களே. முத முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இடது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க சார்.
1: எனது இடது காலவா? ஏன் சார், முத முதல்ல வரவங்கள வலது காலை தானே எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க. நீங்கள் என்னன்னா இடது காலை வச்சு வர சொல்கிறீங்க
0: சார். ஒரு நல்ல காரியம் செய்யும் போது தான் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லுவாங்க. வாங்க சார், வாங்க உள்ளே வாங்க. கோமதி, அம்மா கோமதி, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா.
2: என்னப்பா பிளம்பரை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நேத்துக்கே என் வீட்டுக்காரரு வேற ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்து உடஞ்சு போன பைப்பை ரெடி பண்ணிட்டாரே.
3: நான் கூட அப்படித்தான் முதல்ல நினைச்சேன் கோமதி. இவரு பிளம்பர் இல்ல, நம்ம கேஸை எடுத்து நடத்த போற வக்கீல்.
2: என்ன கேஸா? என்னம்மா சொல்றீங்க?
3: ஆமாம் கோமதி, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கிற வக்கீல்மா.
2: அப்பா அம்மா என்னப்பா சொல்றாங்க, புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா.
0: ஒன்றும் இல்லைம்மா, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கு இப்போ ஒத்து வர்றதில்ல தானே. உங்களை பிரிக்க வந்த வக்கீல்னு சொல்ல வந்தேன். இந்த ஊர்லேயே டைவர்ஸ்க்குன்னு பேர் போன ஒரே வக்கீல் இவரு தாம்மா. இவருக்காக ஊருக்குள்ள எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்க காத்திருக்காங்க தெரியுமா?
2: என்ன விளையாடுறீங்களப்பா நீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் பெத்த பொண்ணை புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பேசி முடிச்சு சேர்த்து வைக்கிற பெத்தவங்களை பார்த்துருக்கேன். நீங்க என்னடானா எங்களை பிரிச்சு விடுறதுலயே குறியா இருக்கீங்க.
0: அம்மா, நீயும் உன் வீட்டுக்காரரும் பயங்கரமா சண்டை போட்டு பேசாம எதிரும்புதிருமா இப்படி நிம்மதி இல்லாம நீ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுமா.
2: இதை மட்டும் என் வீட்டுக்காரர் காதுல கேட்டாரு, உங்க அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ளேயே வராம பண்ணிடுவாரு.
1: சார் சார், என்ன மச மசம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? சீக்கிரம் ஒரு சட்டு போட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் என் டைவர்ஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் சார்.
0: என்னது, நீங்களும் உங்க பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போறீங்களா? என்ன சார் இது?
1: ஆமா சார், உங்க வீட்டு பிரச்சனையை விட எனக்கு 10 மடங்கு பிரச்சனை. சீக்கிரம் உங்க மருமகனை வர சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன்.
4: யாரும் கூப்பிட வேண்டாம், நாங்களே வந்துட்டோம்.
0: என்னது, நாம வக்கீலை கூட்டிட்டு வந்திருக்கோம், மாப்பிள்ள சாமியாரை கூட்டிட்டு வந்திருக்காரு, குடும்பம் ரெண்டா போறதுக்கு மந்திரங்கந்திரம் போடுவாரோ?
2: அப்பா அவர் சாமியார் இல்லப்பா, ஜோசியர்.
5: எல்லாருக்கும் வணக்கம்ங்க, நான் தான் ஜோசியர் ஜோதிலிங்கம். இந்த அழகான அழகு குடும்பத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம்.
0: என்னது புதுசா நீங்க வேற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சாமி.
5: சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கிறேன். உங்க மகளும் மருமகனும் எங்கிட்ட வந்து தொழில் சரியில்லை, நிறைய கடன் ஆயிடுச்சு, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, எங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நானும் இவங்களை வெளியே உட்கார வச்சுட்டு உள்ளே போய் நின்று இவங்க நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியே உட்காந்துருந்த இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஏதோ பேசி வார்த்தையால் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கோமதியோட அளவுக்கு அதிகமான ஆசையினால தான் இவங்க கடனாளி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தால் இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு 24 நாள், அதாவது அரை மண்டலம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு பொய்யை சொன்னேன். அழகு வந்து மௌன விரதம் இருந்த நாளிலிருந்து குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் நல்லதுக்காக சொல்ல போய் இப்படி கெடுதலில் போயிடுச்சேன்னு சங்கடப்பட்டு நடந்த உண்மை என்னான்னு உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்.
6: சம்மந்தி, என் மகன் அழகு என்னையும் லட்சுமியும் ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நடந்த விவரங்களை தெரிய வச்சுட்டான். சரி, எங்கிட்ட சொன்னது நீங்களே வந்து என் சம்மந்திக்கிட்ட சொல்லுங்கன்னு ஜோசியரை நான் தான் கையோட கூட்டிகிட்டு வந்தோம்.
7: ஆமாம்மா, ஒத்துமையாக இருந்த நம்ம பிள்ளைங்களை பற்றி புரிஞ்சுக்காம நாம தான் தப்பாக நடந்துக்கிட்டோம்.
0: அடப்பாமே, அப்படியா சமாச்சாரம்?
2: அப்பா 24 நாள் முடிஞ்சதும் எல்லா விவரத்தையும் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலான்னுதான் இருந்தோம். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டீங்களே.
3: ஏங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு எத்தனை கடன் இருந்தாலும் சரிங்க, அத்தனை கடனையும் நம்ம பணத்தை கொண்டு வந்து அடைச்சு விட்டுடுங்க.
0: ஆமாம் பரிமளா.
2: அம்மா, மாப்பிள்ளை பேர்ல தப்பு இல்லைம்மா, எல்லா கடனும் என் பேர்ல தான் இருக்கு. நான் தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதையும் இதையும் வாங்கி குடும்பத்தில் நிறைய கடன் பண்ணிட்டேம்மா.
4: கோமதி, எதுவுமே நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தா நாம் இப்படி நிம்மதியில்லாமல் அலைய வேண்டியதில்லை.

0: சாமி, இப்பவாவது நான் என் வீட்டுக்காரர் கூட பேசலாமா?
1: உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேச நான் எதுக்கு இனி தடை போடணும்? தாராளமா பேசிக்கங்க.
0: எங்க, என்னோட ஆசையினாலதான் நம்ம குடும்பத்துல இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. இனிமே தேவையில்லாம அளவுக்கு அதிகமா ஆசைப்பட மாட்டேங்க.
2: கோமதி, உலகத்துல ஆசை இல்லாத மனுஷன் யாரு? எல்லா மாதிரியும் தான் நீயும் ஆசைப்பட்ட. என்ன, கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்க முதலாளி கடைய எனக்கே எழுதி கொடுக்கறேன்னு ஃபோன் பண்ணிட்டாரு.
0: அப்படியா? ஐயோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. எங்க, எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை இருக்குங்க.
2: சின்ன ஆசையா? நீ ஆசையினாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அது என்ன சின்ன ஆசை?
0: பொண்ணு இல்லைங்க, சொந்தமா ஒரு கார் வாங்கணுங்க.
3: வானொலி நாடக விழா 2026 நேயர்கள் இதுவரை கேட்டது மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். இதில் நடித்தவர்கள் சி எஸ் சரவணகுமார், ஸ்ரீவித்யா வரதராஜன், ஜோதி பாலசுப்ரமணியம், தளவா எம் மனோகரன், கே பானுமதி, பாலகுரு முத்துசாமி, எஸ் அழகேசன், எஸ் இந்திராணி மற்றும் சிறுவன் கே ஜே சிவேஷ் ஆகியோர். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: Prime Minister Narendra Modi today congratulated weightlifter Harjinder Kaur on winning the silver medal in the women's 69 kilogram weightlifting event at the Commonwealth Games. The Prime Minister also congratulated long distance runner Gulveer Singh on winning the silver medal in the men's 10,000 meters event. And now before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes anti-paper leak bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. Rajya Sabha clears legislation granting Vande Mataram the same statutory protection as the national anthem, makes insults to national song a criminal offence. Flood situation grim in Odisha, claiming 4 lives and affecting nearly 4 lakh people. Heavy rainfall also disrupts normal life in Chhattisgarh. UN Human Rights Office voices concern over Islamabad's crackdown on protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. At the Commonwealth Games, 9 Indian boxers assure medals for the country after sealing semi-final berths. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்தும், மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் அவர்கள்.
4: வணக்கம் கௌதம்.
5: வணக்கம்.
4: மத்திய அரசு மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தை இன்னும் கூடுதல் கவனத்தோட முன்னெடுத்திருக்காங்க, இதற்கான அவசியம் என்ன, இது பற்றி உங்களுடைய கருத்து?
5: கேட்ச் த ரெயின் திட்டம் மூலயமா வந்துட்டு இன்னும் இது பல மக்களுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கிற ஒரு திட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்டு உண்மையிலே இதோட ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். ஏன்னா இது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இங்கே நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் வந்து இதை வந்து இன்னும் தீவிரப்படுத்துவாங்க. அண்ட் பல இடங்களுக்கு இந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் முக்கியமாக வந்து எப்படியெல்லாம் ஓவரால் இந்த சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதும், இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சென்சஸ் நடக்கிறதும், அண்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னெடுக்க முடியும். இந்தியாவில் வந்து பல வகைப்பட்ட சீசன்ஸ் வந்து இருக்குது. இந்த சீசன்ஸ்க்கு ஏற்றபடி வந்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஸ்கீம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பாடியும் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது, இன்க்ளூடிங் த ப்ரைவேட் செக்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நீரையும் வந்து குறிப்பிட்டு நம்ம யூசபிள் வாட்டரை வந்து கன்ஃபார்மாக அதை நல்லபடியாக வந்து அந்த சேகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. அண்ட் வெறும் இது திட்டமாக மட்டும் இல்லாமல் இது ஒரு வே ஆஃப் லிவிங்காக மாறும்போது வந்து கண்டிப்பாக நீருடைய முக்கியத்துவம் இன்னைக்கு வந்து ரொம்ப அடிப்படையில் எல்லாருக்கும் போய் சேரும்ன்றதையும் நான் நம்புகிறேன். அண்ட் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்னா, இப்போ ஒரு சராசரி மனுஷனுக்கும் வந்துட்டு இதோடைய தேவை இப்போ வந்து ஒரு ரொம்ப இட்டனாக இருக்குது. ஸோ இந்த திட்டம் மூலயமா அந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குல்ல. ஸோ தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஈஸிலி ஃப்ரீ அவைலபிளான ரிசோர்ஸை சேமிங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு புது மொழியாக இல்லாமல் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் போய் சேரும் அப்படின்றது வந்துட்டு உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ஸி இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்பவே வந்து அவசியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் பார்க்குறேன். வெறும் ஒரு திட்டமாக
4: வெற்றிகரமாக புரியுது. இப்போ மழைநீரை சேகரிக்க வேண்டிய அவசியம் என்ன கௌதம்?
5: என்னுடைய லைஃப்ல வாட்டர் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நான் முன்னெடுத்திருக்கேன். ஸோ நான் படித்தது மூலிமா எஸ்பெஷலி வர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள், தென் அப்புறம் உலகத்தில் எப்படி வந்து நீர் அப்படின்றது இருக்குது, எப்படி பார்க்குறாங்க நீரை அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்துட்டு இந்தியா இஸ் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு கண்ட்ரி அப்படின்றது தான் வந்து வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம். நமக்கு அழகான மழை பெஞ்சாலும் அது குறிப்பிட்டு எல்லா டைமும் கரெக்டாக பெஞ்சால் கூட இந்தியா ஸ்டில் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு கண்ட்ரி, பிகாஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு நீர் மேலாண்மை வந்து இப்போ இருக்கிற சிஸ்டமில் ரொம்ப நல்லபடியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரியில் வந்து நம்மளோட பெர்காபிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தெரிய வருது. அதாவது என்னன்னா 2021 ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க, அதாவது பெர்காபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி வந்து 1486 வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து 2031 வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கியூபிக் மீட்டர் குறையுது, 1360 அப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ அவைலபிலிட்டியில் ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1700 வேணும். ஓகே, ஸோ இதுக்கு அதுக்குமே 300 கியூபிக் மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நீரை சேமி

0: நினைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம இதை பார்த்தே ஆகணும். ஓகே, சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தோம்னா, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள், காசு சேமிக்கிறோம், நேரத்தை சேமிக்கிறோம், ரிலேஷன்ஷிப்பை கூட நம்ம சேமிக்கிறோம், ஒவ்வொரு நம்மளோட ஹெல்த்தை வந்து சேமிக்கிறோம், இதுக்கான இன்சூரன்ஸ் என்னென்னமோ இருந்தால் கூட, நீரை சேமிக்கிறதுக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான் ஒரே ஸ்கீம். ஓகே, அது ஒவ்வொருத்தவங்களும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பண்ணியே ஆகணும். அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஓப்பன் டெரேஸ் ஒருத்தங்க கிட்டே இருக்குது அப்படின்னாலே, அது 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே வந்து 929 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி சேவ் பண்ண முடியும். ஓகே, அது 1 சென்டிமீட்டர் பெஞ்சா கூட. ஸோ அதில் நீங்கள் அப்படி இப்படின்ட்டு ஒரு ட்ரெயின் ஆகுதுன்னா கூட குறைஞ்சபட்சம் 800 லிட்டராவது நீங்கள் டெஃபினெட்லி சேமிக்க முடியும். அன்றாட வாழ்க்கைக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஒரு 4 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே வந்து 1000 லிட்டர்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் இன்க்ளூடிங் எல்லா டொமஸ்டிக் பர்பஸும் சேர்த்து. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, 900 லிட்டர்ஸ் வந்து சுமார் 1 சென்டிமீட்டர் அப்படின்றது. நமக்கு சென்னையில் மட்டுமே வந்து ஈஸிலி 50 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ன்றது வரும். நீங்கள் அது கணக்கு போட்டிங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் அது உண்மையிலேயே. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கூட அங்கே 10,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி நம்ம சேவ் பண்ண முடியும். நான் சொல்கிறது இன்ஸ்டிடியூஷன்றது ப்ரைவேட் பாடி. நான் 100 ஸ்கொயர் மீட்டர்லாம் ஒரு சின்ன இடம், ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இன்னும் ரொம்ப பெரிய ஸ்கோப் ஆஃப் ஏரியாவே இருக்கும், ஏக்கர் கணக்கில் இருக்கும். அங்கெல்லாம் அவங்களுடைய அன்றாட தேவைக்கு நிறையவே வந்து அவங்க ரெயின் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணுற மூலயமா எலக்ட்ரிசிட்டி பில் ரெடியூஸ் ஆகும், தென் வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். தே டோன்ட் ஹாவ் டு கெட் வாட்டர் ஃப்ரம் அவுட் சைட், நல்ல தண்ணி கிடைக்கும், மினரல் ரிச் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எல்லா பர்பஸ்க்கும் அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தேவைக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஃப்ரீ அவைலபிள் ஆன ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நான் சொன்னபடி அது சேமிக்கும். சொன்னபடி வந்து ஒரு ஃப்ரீ காஸ்ட் ரிசோர்ஸு, ஒரு கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல். எஸ்பெஷலி இப்போது நிறைய இடங்களில் வந்து நம்ம கிணறு இல்லைனா கூட நம்மளோட போர்வெல்லை வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். அண்டு எஸ்பெஷலி சீ வாட்டர் இன்ட்ரஷனை வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். கோஸ்ட்லைன் இருக்கிற நகரங்கள் வந்து அந்த சீ வாட்டருக்கு வந்து போகிறத ஓரளவுக்கு தடுக்க முடியும். சீ வாட்டருக்கு போய் தான் ஆகணும் சில தண்ணி அப்படின்றது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து நம்மளால் தடுக்க முடியும். வாட்டர் லாகிங் இடத்த வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்போ நம்ம வீடு ப்ரைவேட் இடங்கள்லேருந்து தண்ணி வெளியே போதில்ல, நம்மளே ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணுற மூலயமா கண்டிப்பாக வந்து அந்த வாட்டர் கிளாகிங்கை வந்து தடுக்க முடியும். ஒரு அட்லீஸ்ட் 30-40% அது தடுக்க முடியுன்றது நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ ஐ எம் வெரி ஷுர் இது ஒரு அடிப்படையில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயந்தான். அது தனிப்பட்ட நபர்களும் சரி, இயக்கங்களும் சரி, ஒரு ப்ரைவேட் பாடியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, எடுக்கும்போது பெரிய லெவல் பங்களிப்புன்றது கொடுக்கலாம்.
1: நிச்சயமாக, அதாவது மழை நீரை ஏன் சேமிக்கணும், அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றத நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு விஷயமும் உங்கள் பேச்சில் வந்து கவனம் ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம் அப்படின்றது. இன்றைக்கி வந்து நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோன்னா அப்போ இருந்த பெரியவங்க கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க. இந்த தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதை விட மோசமான நிலைக்கு ஒரு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையிலயும் இந்த விஷயத்த வந்து அரசு வந்து முன்வைக்கிறாங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பா நீங்க வந்து மழை நீரை சேமிச்சாதான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கஷ்டம்லாம் நமக்கு இல்லாம போகும்.
0: உண்மை, டெஃபினட்டா. அதை வந்து இப்போ கேட்ச் தி ரெயின் வந்து அதை வெளிப்படையாவே சொல்லுதுன்னே சொல்லலாம். இவ்வளோ ரூபா கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுமா அப்படின்ற தேவையை வந்து அந்த கேள்வி வைக்கும்போது ஒத்து கவனிச்சா ஒரு ஃப்ரீயாக அவைலபிள் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லக்கூடாது, ஒரு அவசியம். அது வந்து காசு கொடுத்து வாங்குறது அவல நிலை தானே. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறது சரி, நான் வாங்குறேன், ஒரு குருவி என்ன பண்ணும், ஒரு எறும்பு என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா காசே இல்லாத நபர்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்றது. வாட்டர் வந்து ஒரு கமோடிட்டியாக மாறும்போது அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வருது. 70% தண்ணி தான் நம்ம உடம்புல. அப்போ 70%னா அந்த 70%க்கு ஒரு ரேட்டு வைக்கும்போது வந்துட்டு அது எனக்கு சரியாக படலாது. ஸோ அதனால் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அது அரசு வந்து இந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸில் வந்து நீங்கள் கண்காணிக்கணும், இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே வர்றதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அற்புதமான செய்தியாக நான் பார்த்தேன். ஓகே, இதை கவர்மெண்ட் பிளான் அண்ட் இதை எடுக்கிறாங்க, இதை எல்லாருக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு சக மனிதனாகவும் இதை பற்றி நான் ஒரு எடுத்த முன்னெடுப்புகளாகவும் எப்படி மக்களுக்கு உபயோகமாக இருக்கிறத தாண்டி இது ஒரு பெரிய திட்டமாக அறிவிக்கும் போது எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது வந்துட்டு ஓகே நம்ம ஒரு டார்ச் பேரராக இருப்போம், நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறதுன்றது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். ஃப்யூச்சரில் வந்துட்டு அது 1000 ரூபாய் ஆனால் கூட அப்பயே வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கும், பெரிய விஷயங்கள் எடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
1: நிச்சயமா, அதாவது ஃபியூச்சர்ல வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த முன்னெடுப்பு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வாயிலாக வந்து நிறைய அவேர்னஸ் வந்து உருவாகுன்ற நம்பிக்கையோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பழைய காலத்துல இருந்து

0: அந்த நீர் கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு, அதனால தான் அப்போ கஷ்டம் எதுவும் இல்லையா, தண்ணீர் கஷ்டம்லாம் எதுவும் இல்லையா, இப்போ வந்து அந்த கட்டமைப்புகள் வந்து பெருமளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? அதை சீராக்குறதுக்கு தான் அரசு வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா?
1: அப்பைக்கு இப்பயும் நம்ம கம்பேரிசன் வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அப்போ பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் கூட பட் நீர் மேலாண்மைன்றது வந்து ரொம்ப அடிப்படையில் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. ஓகே, அண்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து ரொம்பவே நீர் மேலாண்மை ரொம்ப உன்னிப்பாகவே கவனிச்சுட்டு இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு வாட்டர் கேனல் வந்து இருக்கும், அதாவது ஒரு வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டம் அப்படி ஒன்று கட்டியிருப்பாங்க. சரி, வெறும் வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டமாக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அதை சேனலைஸ் பண்ணி சிவகங்கா டேங்க்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து அந்த டேங்க்கில் வந்து ஸ்டோரூம் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒட்டுமொத்த டெம்பிளும் வந்து அந்த ஒட்டுமொத்த கோயிலில் இருக்கக்கூடிய வரக்கூடிய மழைன்றது வந்து அதை சேமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காவேரி நதியிலேருந்து வரதையும் வந்து இன்டர் கனெக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான வாட்டர் வந்தாலும் வெளியே போகிறதுக்கான ஒரு ட்ரெயின் சிஸ்டம் வந்து கட்டியிருக்காங்க. அதிகமான வாட்டர் வந்தாலும் ஸ்டோரிங்க்கான இன்னொரு டேங்க் சிஸ்டமும் வந்து பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆய்வு. இது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இதுவும் நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ எதுக்கு இப்போ நம்ம வயல் வரப்புகளில் வந்து அவ்வளோ நம்மக்கிட்ட வந்து வாட்டர் ஸ்டோரிங் சிஸ்டம்ன்றது வந்து இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊரணி, ஏரி, குளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கோவில் குளம்லாம் இருக்கு.
0: ஆமாம், ஓகே, திறந்த கோயில்களில் வந்து குளம் வெட்டினதே வந்து மழை நீரை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கூட சொல்லுவாங்க இல்லையா?
1: உண்மை உண்மை. ஓகே, இன்னைக்கும் அது ஃபங்க்ஷனில் இருக்குல்ல, இந்த வாய்க்கா, அப்புறம் சிறிய தடுப்பு, வயல்வெளி, வரப்பு அப்படின்றதெல்லாம் நிறைய பிரிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பெரிய லேக்ல வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அங்கிருந்து வந்து வரப்புக்கு வரத்துக்கு வந்துட்டு இந்த வாய்க்கால்லாம் நிறையவே யூஸ் பண்ணியிருப்பாங்க, பெரிய வாட்டர் கேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 100 இயர்ஸ்க்கு பிஃபோர் ஒரு 1000-1500 இயர்ஸாகவே நல்லாவே வந்து வாட்டர் சிஸ்டம் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு பல இடங்கள், பல நகரங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அங்கே வந்து மக்களுடைய ரொம்ப அடிப்படை தேவைன்றது தண்ணி. அதுக்கு ஒரு மேலாண்மை திட்டம் இருக்கணும், அதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், இந்த ஸ்பேஸ் தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணுன்றது எல்லாத்தையும் வந்து அழகாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் டோட்டலி மாறுபட்டது. ஈஸியாக ஒரு பம்பு, ஒரு போர்வெல் போட்டுட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்துடுறாங்க. தண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற வாட்டர் பெட்ஸ் எல்லாமே வந்து கம்மி ஆயிடுது,
0: ட்ரை ஆயிடுது.
1: ஓகே, இதை ஸ்டோர் பண்ணும்ல, இது சரி மழை பெய்து எந்த தான் ஃபுல்லாகவே வயலாச்சே அப்படியே தண்ணி உள்ளே இதாகிடும்னா அப்படி ஆகாது. இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் பெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், உள்ளே போகிறதுக்கான ஒரு சிஸ்டம் இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணி ஆகணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உரியிடும், அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உள்ளே போய் தான்
0: ரீஸ்டோர் பண்ணணும், கரெக்ட்.
1: ஸோ அதுக்கு தான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர்ன்றதே கட்டுறது, சரிங்களா? அதோடைய முக்கியத்துவமும் எப்படி வந்து நீ குழி தோண்டி உள்ளே நல்ல ஒரு போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து குழி தோண்டி ஒரு ஸ்டோரேஜ்ன்றது 100% பண்ணி ஆகணும் அப்படின்றது. இது ஈஸியாக மேண்டேட் கூட ஆக்கலாம், சில இடங்களில் மேண்டேட்டும் ஆக்கியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன், நல்லது. அதே மாதிரி எல்லாருமே எங்கெல்லாம் மோட்டர் போடுறீங்களா, போர்வெல் போடுறீங்களா, சரி இன்னொரு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் இது வந்து வைங்க அப்படின்றது சொல்கிறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். இது வந்து இப்போ பண்ணுறது இல்லை, அதனால் வந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுது. நம்ம வந்து தண்ணி வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, வயலுக்கு வரத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய டேங்க்கில் வர வச்செல்லாம் பண்ணக்கூடிய அவலநிலையெல்லாம் பார்க்க வேண்டி இருந்தது. ஸோ இதுக்கு நம்ம ஒரே சொல்யூஷன் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான். இங்கே இதோட முடியல. இப்போ நான் ரீசெண்டாக ஒடிசா போயிருந்தேன். ஒரு 1000 இயர்ஸ் பேக் எப்படி இந்த நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க பிரகதீஸ்வரர் டெம்பிள்ட்டு. நான் இப்போ ஒடிசாவில் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தேன். புவனேஸ்வர் போகிற ரோட் நம்பவே முடியாது, ஒவ்வொரு 500 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ குட்டைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து கோயில் குளங்கள் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் எதுக்குன்னு பார்த்தா பீப்புள் யூசேஜ்க்காக. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபார்மிங் தான் அவங்களோட மெயின் கோர் பிஸ்னஸ். அண்ட் பீப்புளோட யூசேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள் வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா குளங்கள்லையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அங்கே மக்கள் வந்து உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அங்கே குளிக்கிறாங்க, அங்கே தண்ணி எடுக்கிறாங்க, அவங்க உபயோகிக்கிறாங்க, இதெல்லாமே பார்க்கப்படுது. நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு 200-500 மீட்டர்ஸில் வந்து இப்படி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்த ஒன்று, ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் போய் பார்த்த ஒன்று, அப்படியே நிறைய இருந்தது. அவ்வளோ வாட்டர் பாடிஸ் வந்து இருந்தது. மேபி நம்ம ஊர்லேயும் வந்து தென்காசி அந்த பக்கங்களில் வந்து நான் அந்த மாதிரி பார்க்குறது உண்டு. பட் இது இன்னும் நிறைய மேம்படுத்தணும், நிறையவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பண்ணுற மூலயமா வந்து குறிப்பிட்டு காவேரி அந்த ரீஜன்ஸில் வந்துட்டு இது பண்ணுற மூலயமா நிறைய வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு வாட்டர் ஸ்பாஞ்ச் எஃபெக்டாகவும் க்ரியேட் பண்ணும். அண்ட் டெஃபினெட்லி

0: நிறைய நல்லது நடக்கும். ஸோ இதுதான் நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இது இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்ன ஒரு ரிக்வெஸ்டாகவும் இருக்குது. மற்றபடி வந்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அடிப்படையில் தண்ணி நமக்கு மேலே இருக்குது டேங்க்லேருந்து வருது அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமாக இருந்துடக்கூடாது. அது எப்படி வருது, அந்த டேங்குக்கு எவ்வளோ,
1: எப்பவும் வந்துகிட்டே இருக்கணும்ல.
0: ஆமாம், எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படின்றத யோசிக்கணும். ஓகே, இங்கிருந்து வருதுன்னா நம்ம அதுக்கு திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து தான் ஆகணும். இது வந்து அரசு பண்ணும் அப்படின்லாம் இல்லை. இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் தண்ணி நம்ம எடுக்கிறோன்னா திருப்பி அங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக புரிஞ்சாகணும்.
2: மழைநீர் சேமிப்பு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
8: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
9: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: 58 in 2024. Among the identified categories in 2024, online banking fraud accounted for the highest number of cases at 4,659, followed by credit or debit card fraud, 3,829, marketing or investment fraud at 3,044, ATM fraud at 1,659, fraud call or vishing 1,264, gaming app or website fraud 1,019, OTP fraud 965 and e-wallet or UPI fraud at 723. The minister said separate data under gaming apps or websites, marketing or investment fraud, fraud call or wishing and e-wallet or UPI fraud has been maintained only since 2024. State-wise data showed that Telangana recorded the highest number of cyber fraud cases in 2024 at 18,922, followed by Bihar at 4,020, Maharashtra 2,827 and Odisha 1,546. The minister said the NCRB does not maintain data on the amount of money lost or recovered in cyber fraud cases. He said the Ministry of Home Affairs has set up the Indian Cybercrime Coordination Centre, I4C, to tackle cybercrimes in a coordinated manner. The government has taken measures to strengthen cyber policing, which includes the Samanvay platform for data sharing and analytics, the Cyber Fraud Mitigation Centre, the Sahyog portal, the joint cyber coordination teams, the cyber criminal suspect registry, the cyber commando program, national digital investigation support centers, a standard operating procedure for complaint handling, and nationwide public awareness campaigns. And that's all in Parliament Review.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. குளித்தென்றல் காற்றில் நிலவு இலைப்பாறும் நிலவின் அலையில் கவிதைகள் வழிந்தோடும் அன்பான இந்த இரவு நேரத்தில் உங்களை தாளாட்ட வருகிறது இனிமையான சுகமான ராக நிகழ்ச்சி. இன்னைக்கு சுகமான ராக நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் அறிமுக நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றவனாக 94 86 81 10 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றவனாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். இனி பிரியக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாங்குப்பம்
1: பால்காரு.
2: எல்லாரும் நல்லா இருக்கும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: பத்து மணி 9 நிமிடம். நீங்கள் கேட்டுட்டீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. இடைப்பழி மாவட்டத்தினர் வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம் சொல்லுங்க.
5: திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கோணாப்பட்டு தம்பை குமார்.
4: சரிங்க சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் குமார்?
5: புதிய தோரணம்.
4: ம்,
5: அதெல்லாம் பாடல்.
4: சரிங்க கேட்கலாம்.

0: மூக்குத்தி மூக்குத்தி மூக்குத்தி தொங்கல முன்னே ஒரு பச்சைக்கல்லு,
1: பக்கத்துல செவப்பு கல்லு, பார்க்கும் போது இழுக்குதடி.
0: அம்மா

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இரவு நேரம், அற்புதமான பௌர்ணமி இரவு. பொதுவாக எல்லோருடைய வாழ்விலும் நிலவு என்பது ஏதோ ஒரு வகையில் பயணம் மேற்கொண்டிருக்கும். ஸோ அந்தமாதிரி உங்களுக்கும் நினைவாக மறக்க முடியாத சில நினைவுகள் பாடல்களும் உங்களோட பயணித்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி பழைய பாடல்களை கேட்டுட்ருக்குங்க சுகுமான் ரக நிகழ்ச்சி. இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் பாடலை கேட்டுட்ருக்காங்க. இனி பிள்ளைக்குரிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: அன்பு சகோதரர் மாரிமுத்து ஐயாவிற்கு இனிமையான இரவு வணக்கம் கூறுவது நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாச்சி அம்மன் கோயில்.
1: சரி, என்ன பாடுறீங்க சொல்லுங்க கோவிந்தசாமி.
2: நடிகர் சிவாஜி கணேசனும் சிவராஜ் இணைந்து நடித்த படம் கல்யாணியின் கணவன். அந்த படத்திலிருந்து கை இருக்குது காலு இருக்குது முத்தையா என்ற பாடலை நமது தருமபுரி பண்பலை நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்.

0: 10:18. நம் செவியை தீண்ட சில வரிகள் இன்று நம் மனதை தீண்டுவது கிடையாது. ஆனால் செவியை தீண்டாத சில வரிகள் கூட நம் மனதோடு பயணிக்கக்கூடிய சில வரிகள் இருக்கும். அந்த மாதிரி அற்புதமான வரிகள் இருந்த பாடல்களை கேட்டுட்ருக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: புஷ்பா பேசுறேன்.
0: சரிம்மா, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: அதான் ஆட்டுக்காரர் மேல கேட்டேன், நீங்க வேண்டாம்ட்டீங்களே, நீங்களே போடுங்க.
0: ஏதாவது ஓகேங்க, கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமான் ராக நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, என்ன பார்த்திபன் பாட்டு கேட்கலாம்?
1: ஆண்டவன் கட்டளையிலிருந்து அமைதியான நதியிலே ஓடணும்
0: கேட்கலாங்க.
1: நன்றிங்க.

0: 10:31. இது தர்மபுரி பண்பலி 102.5, ஏற்காடு பண்பலி 103.7. தத்தை போல் தாவும் பாவை பாதம் நோகும் என்று மெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் ஒன்று. அற்புதமான இவரைகள் நிறைந்த பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க. இனிப்பில் இனிக்கூடிய அடுத்த வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலங்கப்ப சென்னாகர் வட்டம் ஏழுமலை சார்.
0: சொல்லுங்க. ஏழுமலை என்ன
1: சுத்து வாழைமலிருந்து பச்சை கிளி முத்து சார்.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: நன்றி சார்.

0: 10:36 அற்புதமான பாடல்களை கேட்டுட்ருங்க. உனக்கும் எனக்கும் உறவு தந்ததை யாரோ, நம் உலகம் இன்ப பயணம் செல்லும் காதல் தான. அற்புதமான இந்த வரிகள் நிறைந்த பாடல்களை கேட்டுட்ருங்க. இனிப்பில் இன்னைக்குரிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். நலமா இருக்கும் ஜெயராமன், சொல்லுங்க என்ன பாடுக்கலாம்?
1: எனக்கு படம் பாத்தீங்கன்னா வந்து காதலுக்கு வாங்க படம். அதுல உனக்கும் எனக்கும் உறவு கொண்டது யாரோ ஒன்று பாடம் கொடுக்கும்
0: கேட்கலாங்க.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
0: சொல்லுங்க.
1: சோழர்பேட்டை வக்கடம்களை மார்க்கப்பட்டு பேசுங்க.
0: என்னங்க ஊர், என்ன சொன்னீங்க உங்க ஊர் பேர்? என்ன சொன்னீங்க?
1: வக்கடம்பட்டி.
0: வக்கடம்பட்டிங்களா? சரிங்க. மார்க்கபந்து என்ன பாடுக்கலாம்?
1: சோழர்பேட்டையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க.
0: ஆ அப்படிங்களா. மார்க்கபந்து பேர் வித்தியாசமா இருக்கு. உங்க பேரு மார்க்கபந்துன்னு?
1: ஆமாங்க.
0: அப்படிங்களா. படத்தோட பேர் மாரி இருக்குது.
1: நீலாவுக்கு நெஞ்ச மனசு படத்துல வித்தியாசமான பாடல். வானொலியில் அதிக ஒலிபரப்பாக பாடல். சைக்கிள் வருது, சைக்கிள் வருது, இந்த மாதிரி வித்தியாசமான பாடல் கேட்க சொல்றேன்.
0: சூப்பர், நல்லா பாடல் கேட்குறீங்க. நன்றி, கேட்கலாங்க.

0: ஒரு அருமையான பாடல் கேட்டோம். சைக்கிள் பொதுவாக நம்ம இப்போலாம் நிறைய டாக்டர்ஸ்க்கெலாம் சொல்லுவாங்க சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்னாங்க. சைக்கிள் ஓட்டும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து நல்லா சுவாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நமக்கு, அடுத்தது ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பண்ணக்கூடிய அடுத்த நேரம் என்ன பாடல் கேட்குறான்னு சொல்லிட்டு அவர் கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்க.
0: சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் வானம்பாடி பெரியப்பட்டியிலிருந்து முகமது ஹாஷிம்.

0: முகமது ஆஷிம். சொல்லு, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஆமாம் சார். படம் வந்து ஆயிரத்தில் ஒருவன்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து நானமோ இன்னும் நானமோ.
0: சரி, கேட்கலாங்க.

0: 10:48 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் குடும்பமல்லிருந்து வேலு பேசுறேன்.
0: சொல்லுங்க வேலு, என்ன படுக்கலாம்?
1: தீர்க்க சுமங்கலி படம், மல்லிகை என் மன்னன் மயங்க
0: கேட்கலாங்க.
1: நன்றி.

0: 10:52 நம்மளுடைய கூடிய நேரம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நலமா?
0: நலமா இருக்குங்க. சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நலமா இருக்கேன் ஐயா. திருப்பத்தூர் மாவட்டம் அகராகரம் ஆசிரியர் வட்டம் சீனிவாசன்.
0: சொல்லுங்க சீனிவாசன், என்ன வேலை செய்றீங்க சீனிவாசன்?
1: நாங்க பேக்கரி ஒர்க் ஐயா, பேக்கரி மாஸ்டர்.
0: ஓ, மாஸ்டருங்களா?
1: கடையும் வச்சிருக்கேன் ஐயா, நானே எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறேன்.
0: சரி சரி. என்ன ரொம்ப ஸ்பெஷலா உங்க பேக்கரியில கிடைக்கும் சாப்பிடறதுக்கு? என்ன பால்
1: கேக்கலாம்?

0: நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வீரமணி,
0: வீரமணி என்ன படம் கேட்கலாம்?
1: வாயாடி படத்துல இருந்து வாட பிடிக்கிற வாக்கு.
0: சரிங்க, நல்ல பாடம் கேட்கறீங்க, கேட்டுவோம். நன்றிங்க.

இனிமையான இந்த இரு வேளையில் நேயர்கள் பயணித்து கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைக்கி புதன்கிழமை என்பதால் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தாளனகுப்பம், ரகு, குமார், கோவிந்தசாமி, புஷ்பா, பார்த்திபன், ஏழுமலை, ஜெயராமன், மார்க்பந்து, அசீம், வேலு, சீனிவாசன், வீரமணி, இந்த நேர்களை கிட்டத்தில் ஒரு 12 நேர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை அற்புதமான இந்த இரவேளையில் கேட்டுட்டாங்க. மீண்டும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்பதால் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். மறந்துடாதீங்க, நாளைக்கு மாங்கனி நகரமாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள், அற்புதமான இயற்கை வளங்கள் நிறைந்த அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் உங்களுக்கான நேரம் தாங்க. மறந்துடாதீங்க, நாளைக்கு வியாழக்கிழமை 10 மணிக்கு சுகுமார் ரகன கிருஷ்ணன் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகுமார் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The Lok Sabha today passed the Anti-Paper Leak Bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. The legislation mandates that every state government and union territory administration establish special fast-track courts for the day-to-day trial. Replying to the discussion on the bill, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh said, the amendment in the bill has been brought to make the law more stringent and ensure speedy justice in paper leak cases.
1: The earlier bill and the amendment today are reaffirmation of this government's deep commitment to safeguard the welfare of the students and the youth of this country. And therefore, this bill can be described as a milestone legislation in the history of Indian Parliament.
0: Dr. Singh criticized Leader of Opposition and Congress MP Rahul Gandhi for using unparliamentary language, saying it is inappropriate and unfortunate. Parliamentary Affairs Minister Kiran Rijiju strongly objected to the remarks of Mr. Gandhi and demanded an apology from him in the House. Earlier, participating in the discussion, Congress MP Rahul Gandhi said the students' protest on the NEET issue was not violence or hatred, but a deep expression of the youth, and all political parties must respect this expression. After the passage of the bill, the lower house was adjourned till tomorrow. The Rajya Sabha has passed the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026. The bill will further amend the Prevention of Insults to National Honour Act 1971. The proposed legislation seeks to give Vande Mataram the same statutory protection as the national anthem Jana Gana Mana. These offences are punishable with imprisonment of up to 3 years, a fine, or both. After the passage of the bill, the upper house was adjourned till tomorrow. In Odisha, heavy rains and rising rivers have triggered a severe flood situation, claiming 4 lives and affecting nearly 4 lakh people. The administration has intensified rescue and relief operations as the flood situation continues to remain critical. Meanwhile, in Assam, the relief and rehabilitation efforts are continuing on a war footing in the worst flood-affected districts of Shivsagar, Golaghat, Charaideo and Jorhat. Union Home Minister Amit Shah spoke with Assam Chief Minister Dr. Himanta Biswa Sarma and assured all necessary assistance to the flood-hit state. In Chhattisgarh, heavy rainfall over the past 2 days has disrupted normal life in several parts of the state. The India Meteorological Department has forecast extremely heavy rainfall tomorrow over Madhya Maharashtra and West Madhya Pradesh. The UN Human Rights Office has voiced concern over Islamabad's crackdown on peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Over 40 civilians were killed and several others injured in the firing by Pakistani forces on protesters during a march organized by the Joint Awami Action Committee from Rawalkot to Muzaffarabad on Monday. The death toll from a powerful 7.1 magnitude earthquake in southwestern Japan rose to 18 today as soldiers and emergency crews searched a heavily damaged shopping mall, collapsed homes and a factory for survivors. At least 62 people were injured while several others remained missing. The quake struck Kumamoto Prefecture on Kyushu Island yesterday, causing widespread damage. At the ongoing Commonwealth Games in Glasgow, Scotland, 9 Indian boxers have assured medals for the country after sealing semi-final berths. 5 pugilists, including Arundhati Chaudhary in women's 70kg, Sakshi Chaudhary in women's 51kg, Sachin Sehwag in men's 60kg, Ankush Panghal in men's 80kg semi-finals and Narinder Barwal in men's 90kg plus categories registered victories today. India's overall medal tally currently stands at 12, comprising 2 gold, 7 silver and 3 bronze. And that's the end of this news bulletin.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்து நேரம் 11:10. இனி நாளை நாம் பண்பலில் வளரும் நிகழ்ச்சி நிரலினை கேட்போம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி சிறு சிறுநா சிலக்ஸ் வழங்கும் மலைமொழி. நாளை மலையாக நம்மோடு இணைகிறார் பி லித்வின் போஸ். அடுத்த 7 மணிக்கு காலை வணக்கம், காலை வணக்க நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் 4 மணி, தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குழு அங்காடியின் விளைநிலவரம். நிறைவாக தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதிருந்து கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாடித்தரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நடந்தானே. 7:30 சந்தோஷாரு. 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலக்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகள். 8:45 சரும ரோக நிவாரண செயல்பாடு வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன் வழங்கும் இனிய சொல்லும்போது. 9:05 வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம். நேரலையில் பங்கேற்கிறார் பேச்சு மொழி சிகிச்சையாளர் கேட்கும் திறன் ஆலோசகர் வி வனிதா அவர்கள். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 12:10 மருத்துவமனர் பொது நலனும் உடல் நலனும் டாக்டர் KA அன்பரசன் அவர்களும் நேர்வின் நிறைவு பகுதியை கேட்கலாம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 8 மணிக்கு விவசாய அரங்கம் வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்சவில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடைத்தேடு வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:25 வயல்வெளி. 4 நிகழ்ச்சியில் நெல் மற்றும் வாழை சாகுபடி மேச்சர் என் கண்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். 8:30 வானொலி நாடக விழா. 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேரம். நேயர்கள் இதுவரை நாளை நம் பண்பலையில் வளம் நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறங்கும் சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள். குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கிறது. அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.